0: ஊழியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் அதன் 21 வசனத்தை நான் படிக்கிறேன். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் என்று படிக்கிறோம். இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான, மிகவும் பழகின ஒரு வார்த்தை தான். நன்றாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகளினாலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடுகளை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த சம்பவத்தை குறித்து படிக்கும் பொழுது, தூர இடத்திற்கு போகிற ஒரு எஜமான் தன் ஊழியக்காரனை அழைத்து அங்கே தாலந்துகளை கொடுக்கிற ஒரு சம்பவத்தை நாம் இங்கே படிக்கிறோம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒருவனுக்கு 5 கொடுக்கப்படுகிறது, ஒருவனுக்கு 2 கொடுக்கப்படுகிறது, ஒருவனுக்கு 1 கொடுக்கப்படுகிறது. எப்படி? அவன் அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறை அது பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் ஒன்று போல் கொடுக்கப்படவில்லை, எல்லாருக்கும் ஒன்று போல சரிசமமாக பார்த்து கொடுக்கப்படவில்லை. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கவாறு அங்க தாலந்துகளை கொடுக்கிறார். 5 கொடுக்கப்பட்டிருக்கிறவனுடைய நிலைமை அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு தெரிகிறது, இவன் கண்டிப்பாக இதை சம்பாதிப்பான் என்று அவர் உணர்கிறார். 2 கொடுக்கப்படுகிறதே, அவன் கூட இவனும் சம்பாதிப்பான் என்று அவர் உணர்கிறார். ஆனால் 1 கொடுக்கப்பட்டதும் இவன் சம்பாதிக்க மாட்டான் என்று அறிந்துதான் அவனுக்கு 1 கொடுக்கப்பட்டது. அதனால ஆண்டவர் இந்த உலகத்திலே கிருபைகளை கொடுக்கும் பொழுது அவர் அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு கொடுக்கிறார். எல்லாருக்கும் அதை கொடுக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை இவன் பயன்படுத்துவான், இவன் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையான காரியத்தை செய்வான் என்று அவர் அறிகிறார், அறிந்துதான் கொடுக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களில், ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒன்று போல ஆண்டவர் கொடுக்கவில்லை, அவன் அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு கொடுக்கிறார். ஆகவே இந்த ஓமையில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? அவர் தூரதேசம் போய்விட்டு சில நாட்கள் கழித்து மறுபடியும் வந்து வருகிறார். அவர் வந்து கேட்கிறார், என்ன கேட்கிறார்? அருமையானவர்களே, எல்லாரையும் கூப்பிடுறார், 3 கூப்பிடுகிறார். இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்களா, இல்லை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா, இவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பிலே உண்மையா இருக்கிறார்களா என்று அறிவதற்காக அவர் வந்து கேட்கிறார். 5 பெற்றுக்கொண்டவன் அவன் வருகிறான், ஐயா எனக்கு 5 கொடுத்தீங்க, ஆனா நான் இன்னும் 5 சம்பாதித்திருக்கிறேன், நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், நான் முயற்சி செய்திருக்கிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு பிரயாசப்பட முடியுமோ அதை நான் செய்திருக்கிறேன். அதில் அருமையா அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? வேதம் சொல்லுகிறது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். 2 கொடுக்கப்பட்டது, அவனும் ஓடி வருகிறான், என்னால் முடிந்த அளவுக்கு செய்தேன், முடிந்த அளவுக்கு நான் பிரயாசப்பட்டேன். ஆகவே அவனுக்கும் சொல்லப்படுகிறது, இவன் கடினமாய் உழைத்திருக்கிறான், தனக்கு தன் கையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் உண்மையோடு செய்திருக்கிறான், ஆகவே நீயும் உண்மையோடு செய்தாய், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்திலே ஒருவன் உயர்த்தப்படுகிறான், ஆண்டவர் அவனை உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார். அநேகருக்கு முன்பாக ஒரு அதிகாரியாக, ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே அவனை வைப்பேன், நீ உயர்த்தப்படுவாய் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறாய், உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல நீ உண்மை உள்ளவனாய் இருந்தாய், நீ கொஞ்சத்துல உண்மையாய் இருந்தாய். என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், அநேகத்திற்கு நீ அதிகாரியாய் மாறப்போகிறாய், அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறாய், அநேகத்தில் நீ உயர்த்தப்பட போகிறாய் என்பதை குறித்து தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு உலகம் ஒரு மனிதனை எப்படி மேன்மைப்படுத்த விரும்புகிறது, ஒரு மனிதன் எப்படி உயர்ந்த ஸ்தானத்திலே வருகிறான், அவனுக்கு எப்படி ப்ரமோஷன் வருகிறது, அவன் எப்படி அடுத்த நிலைக்குள்ளே வருகிறான், அதற்கு பல தகுதிகளை இந்த உலகம் பார்க்கிறது. அருமையானவர்களே பாருங்க, அனுபவத்தை பார்த்து உலகம் மேன்மைப்படுத்துகிறது. எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இத்தனை வருஷங்கள் இவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது, இந்த வேலை அவங்க திறமையாய் செய்வார்கள், இத்தனை வருஷங்கள் இவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள், ஆகவே இவர்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும், அதை குறித்த அறிவு இருக்கும், ஆகவே இவர்களுக்கு இந்த உயர்வை கொடுப்போம். திறமையை வைத்து உலகம் மேன்மையை கொடுக்கிறது. அருமையானவர்களே, அந்தஸ்தை வைத்து மேன்மையை கொடுக்கிறது. உலகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே படிப்பை வைத்து மேன்மையை கொடுக்கிறது. இவன் நல்ல படித்திருக்கிறான், இவனுக்கு நல்ல ஞானம் இருக்கிறது, இவனுக்கு நல்ல அறிவு இருக்கிறது, இவனை இந்த இடத்துல வச்சோனா இவன் நல்ல காரியத்தை இங்கே செய்து விடுவான் என்று உலகம் பார்க்கிற. பட் ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? திறமையை பார்க்கல, ஞானத்தை பார்க்கல, அறிவை பார்க்கல, அழக பார்க்கல. அவர் என்ன பார்க்கிறார் தெரியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா என்றுதான் பார்க்கிறார். மனிதனுடைய பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். மனுஷனுடைய எண்ணங்கள் வேறு, மனிதனுடைய பார்வைகள் வேறு, மனிதனுடைய சிந்தனைகள் வேறு. உலகம் அறிவையும் திறமையும் அழகையும் படிப்பையும் அந்தஸ்தையும் வைத்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. எதை பார்க்கிறாரு? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை உண்மையாய் செய்கிறானா, உண்மை உள்ள மனிதன். வேதம் அதுதானே சொல்லுகிறது, உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ அநேகத்தில் அதிகாரியாயிருப்பாய், நீ அநேகத்திலே உயர்த்தப்படுவாய். தேவன் பார்க்கிற விதம் வேறு. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அநேகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். உண்மை உள்ளவனாயிரு, அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பானாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த காரியமானாலும் சரி, அதில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, அதில் நம்ம உண்மையாக நடக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு கொடுத்திருக்கிறார், பிரயாசப்படுகிறான், உண்மையாக வேலை செய்கிறான், கட்டின உழைப்பு இருக்கிறது. எப்படியா இல்லை நம்ம இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அப்படிப்பட்ட மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற முடியும். உண்மையற்றவர்களாய் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நிலையான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையற்றவர்களாய் நடக்கிறவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கனத்தையும் தேவனுடைய மேன்மையும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:2 எழுதப்பட்டிருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல என்று வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்பதை குறித்த சாட்சி. ஒரு மனிதனை குறித்த சாட்சி என்ன? உண்மை உள்ளவனாய் இருந்தான். என்னுடைய பிள்ளைகளை, எங்கே? தேவனுடைய வீட்டிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவனுக்கு அடுத்த காரியம், அருமையானவர்களே, தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம், தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, அதுல எப்படி இருக்கிறானா, உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஒன்று, தன்னுடைய அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். நன்றை கவனியுங்கள். உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிகாரியாய் தேவன் வைப்பார், உண்மை உள்ளவன் அநேகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எதுல உண்மையா இருக்கணும்? மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று படித்தோம் அல்லவா. எதுல உண்மை உள்ளவனாய் இருந்தான்? வேதம் சொல்லுகிறது, அருமைய, தன் அழைப்பிலே உண்மையாய் இருந்தான். ஆண்டவர் இந்த மோசேயினுடைய அழைத்த விதம் வேறு. தாயின் கற்பத்திலேயே கர்த்தர் மோசேயை தெரிந்து விட்டார். ஆகவே இந்த மோசே பிறக்கும் பொழுது அவனுக்கு நிறைய ஆபத்துகள் வருகிறது. அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் மோசேயை விடுவிக்கிறார். பார்வோனுடைய சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது, பிறக்கிற ஆண் பிள்ளைகளை கொன்றுவிடு, அப்போதான் மோசே பிறக்கிறான். ஏன்னா அந்த மோசேயை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம். ஆகவே அந்த மோசைக்கு எத்தனையோ விதமான ஆபத்துகள் வந்த பொழுது கர்த்தர் அந்த ஆபத்தில் இருந்து அவனை விடுவிக்கிறாரு. அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறாரு. பார்வோனுடைய வீட்டிலே கர்த்தர் அவனை வளர்க்கிறாரு. அருமையானவர்களே, அநேக வருஷங்கள் கடந்து போய்விடும் ஒரு நாள் ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. எதற்கு? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த மோசே தான் வேணும். அப்போ மோசைக்கு ஒரு அழைப்பு. எங்க அழைப்பு வருகிறது? முட்செடியிலே. முட்செடியிலே தரிசனமாகிறார் மோசே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவர் அவனோட பேசுகிறான், நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அவன் முடியாது என்று சொல்லுகிறான். அடையாளங்களை காண்பிக்கிறார். இதை உன் கையில் வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்களை சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வேற யாரும் தேவையில்லை, நீதான் வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் தன்னால் முடியாது என்று சொல்லுகிறான். எனக்கு திறமை இல்லை என்று சொல்லுகிறான். எனக்கு பேச தெரியாது என்று சொல்லுகிறான். நான் சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிறான். என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த அழைப்பு மோசையின் மேலே இருக்கு. ஆனா ஒரு கட்டத்தில் மோசை புரிந்து கொண்டான், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? எதற்காக? இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காகவும், சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்காகவும். நம்ம தான் அதற்கு தேவை. அப்ப நம்ம மேல ஒரு சரியான அழைப்பு இருக்குது என்பதை புரிந்து கொண்டு அந்த அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வருகிறது. ஆண்டவர் அவனை கொண்டு போறாரு. அடிமைத்தனத்தில் இருக்கிற வெளியே ஜனங்களை கொண்டு வருவதற்கு பார்க்க ஒரு பக்கம் ஜனம், இன்னொரு பக்கம் பார்வான். பார்வனுடைய இருதயம் கடினப்படுது. இன்னொரு பக்கத்தில் ஜனங்களுடைய காரியங்கள் இல்லை. இப்பொழுது எல்லா விதத்தில் நெருக்கப்படுகிறான். ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் தள்ளப்படுகிறான். யோசித்து பாருங்கள், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. எவ்வளவு கடினமான ஒரு காரியம் தெரியுமா? மோசே செய்த ஊழியத்தை, மோசே செய்தது போல ஊழியத்தை இன்னைக்கு யார் செய்ய முடியும்? முடியாது. அவ்வளவு மகிமையான காரியத்தை மோசே செல்கிறார். நல்ல ஒரு தலைவன் பாருங்க. ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை மோசேக்கு கொடுத்தார். ஆண்டவர் தான் அந்த கிருபையை மோசேக்கு கொடுத்தார். ரெண்டு பக்கமும் சமாளிக்கணும். இப்ப ஜனங்கள் ஒரு பக்கம் எழும்புகிறாங்க, ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றது, ஆண்டவர் கோபப்படுத்தி விடக்கூடாது, இன்னொரு பக்கம் ஜனங்களையும் கோபப்படுத்தி விடக்கூடாது. அப்ப அவர் சமாளிக்கிற அந்த நிலைமையை பாருங்க. ஒரு மாதிரிப்பட்ட மனுஷனா இருந்தா ஆரம்பத்தில் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடியே போயிருப்பான். இதற்கு என்னால முடியாதப்பா, வேற யாரையாயிலும் நீர் அனுப்பும், நான் இதற்கு தகுதி கிடையாது. இந்த ஜனங்களையும் சமாளிக்க முடியல, ஆண்டவரையும் சமாளிக்க முடியல, எப்படி இந்த ஜனங்களை நான் வழி நடத்த முடியும்? ஏனென்றா அந்த ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள், ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாரும் நல்லவாவா பேசுனாங்க? மோசைக்கு விரோதமாக எழுமினாங்க, கல்லறிய பார்த்தாங்க, தூஷணமாக பேசினாங்க. அருமையானவர்களை, எவ்வளவோ காரியங்களை இந்த மோசே சகித்து வருகிறான். எவ்வளவோ காரியங்களை மோசே தன் வாழ்க்கையிலே சந்தித்து வருகிறான். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த மோசே தன்னுடைய அழைப்பில் உண்மையாக இருக்கிறான். என்னுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில், எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பே இருந்த உங்களை அழைத்திருக்கிறார். அந்நியர்களாய் இருந்த உங்களை அழைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியாத நிலையிலே இருந்தோம், இன்றைக்கு நம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்நியர்களாய் இருந்த நம்ம இப்ப சொந்த பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அந்த அழைப்புல உண்மை இல்லை. ஆரம்ப காலங்களிலே வேகமாக, ஆரம்ப காலங்களிலே ஆச்சரியமாக தேவ சமூகத்தில் அவரை தேடி வந்தவங்க இன்னைக்கு ஏண்டா ரட்சிக்கப்பட்டோம், ஏண்டா ஆண்டவருடைய பிள்ளையா மாறினோன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறாள். காரணம், உலகத்தில் பாடு, உபத்திரவம், சோதனை, கஷ்டங்கள் இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு தடுமாற்றம் வந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உங்கள் அழைப்பை யோசித்து பார்க்கணும். அதுல நீங்க தடுமாறி விடக்கூடாது. அதுல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவம் அதுதான். உண்மை உள்ள மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாம கர்த்தர் அழைக்கிறாரு. அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு? அழைக்கிறாரு. அவனை தெரிந்து கொள்கிறாரு. கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் அருமையானவர்களை அழைத்த பொழுது ஒன்று, அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய தகப்பன் வீட்டை, தன்னுடைய சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் அழைத்த பொழுது அவரை தேடி வருகிறான். எல்லாற்றையும் உதறி தள்ளிவிட்டான். தன் தேசத்தை விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அதான் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட உடனே ஆபிரகாம் எல்லாம் உதறி தள்ளிட்டு போயிட்டான். என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன நடக்க, எதையும் யோசிக்கவில்லை. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனை நோக்கி கடந்து வந்து விட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, அபிரகாமுக்கு சோதனை வந்தது, அபிரகாமுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது, அபிரகாமுடைய வாழ்க்கையில் இவ்வளோ விதமான காரியங்கள் கடந்து வந்தது, ஆனால் அந்த அழைப்பை விட்டு மாறவில்லை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் தானே அழைச்சிங்க, இப்போ கொண்டு தெருவில் விட்டுட்டீங்களே, எனக்கு நன்மை செய்யலையே, எனக்கு வாக்குத்தத்தை நிறைவேறலையே, என் காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் பின்மாற்றம் அடைந்து போகவில்லை, தன்னுடைய அழைப்பை விட்டு போகவில்லை. நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அழைப்பில் உண்மையாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி போகிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதெல்லாம் கடந்து போகிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை எல்லாவற்றையும் மிதித்து போவாய் நீ, இதை எல்லாவற்றையும் தாண்டி போவாய் நீ. ஒன்று முனை சேதப்படுத்தாது, அக்கினியிலே நடப்பாய், அனவேகாது இருப்பாய், தண்ணீரை கடப்பாய், நான் கூட இருப்பேன், நீ மலைகளையும் மேடுகளையும் கடந்து போவாய். என்னுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போறதற்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கடந்து போகணும், மிதித்து போகணும், தாண்டி போகணும், ஜெயித்து போகணும். எதையும் கண்டு வாழ்க்கையில பின்மாற்றம் அடைந்து விடக்கூடாது, எதையும் கண்டு வாழ்க்கையில பின்னிட்டு பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அழைப்பில் உண்மை இல்லை, ஆரம்ப நாட்களில் இருந்ததான வேகம் இன்றைக்கு இல்லை, ஆரம்ப நாட்களில் இருந்ததான பக்தி வைராக்கியம் இன்றைக்கு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், அந்த நாட்களிலே கர்த்தரை தேடணுங்கிற எண்ணம் இருந்தது, ஆராதிக்கிற எண்ணம் இருந்தது, தேவ சமூகத்திற்கு போவன எண்ணம் இருந்தது. இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும், ஜனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய அடுத்த காரியத்தில் ஒரு தொய்வு, ஒரு மனசோர்வு. நன்றை கவனியுங்கள், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கு. அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, ஆசீர்வாதம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும்னு தேவனை தேடாமல், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தேவ சமூகத்தை கனம் பண்ணாமல், கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இல்லாமல், உண்மையான காரியத்தில் உண்மையாக இருக்க முடியாமல், அருமையான ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி ஆசீர்வதிப்பார், யோசித்து பாருங்கள். என்னுடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத நேரத்தில், வருமானம் குறைந்த நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு கொடுக்கணுங்கிற ஆசை இருந்தது, ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். தொழில் பெருகிட்டு, வியாபாரம் பெருகிட்டு, இன்றைக்கி ப்ரமோஷன் கிடச்சிச்சு, நல்ல சம்பளம் வருது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா யோசிக்கிறோம், இன்றைக்கி ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஊழியத்துக்கு கொடுக்கணும்னா யோசிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள், உண்மையற்ற நிலை. வேதம் சொல்லுது, நீ கொஞ்சத்திலும் நீ உண்மையாக இருந்தால்தான் நீ அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஆபிரகாம் தன்னுடைய அழைப்பிலே உண்மையாக இருந்தான், இந்த அழைப்பிலே உண்மையாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு. தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று விட்டு வந்தான், இன்னொரு காரியம் சொல்லுகிறேன், விட்டு கொடுத்தான், விட்டு கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. என்ன செய்கிறான், சண்டை போடல, என்ன செய்கிறான், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நான் இடதுபுறம் போனா நீ வலதுபுறம் போ. அப்ப என்ன செய்கிறான், விட்டு கொடுக்கிறான். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை என்று சொல்வார்கள், விட்டு கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். என்னுடைய பிள்ளைகளே, இல்லைங்க அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ பாருங்க, ஒன்று அவன் விட்டு வந்தான், தேசத்தை, இனத்தை, சமுதாயத்தை, பாரம்பரியத்தை, தன்னுடைய வழிபாட்டை எல்லாத்தையும் விட்டு தேவ சமூகத்தை, தேவனை தேடி வந்தான். அதே நேரத்தில் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்தான். அதனால அவன் கெட்டு போயிட்டானா? தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது, அதே நேரத்தில் ஆபிரகாமுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு என்றும் வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த உயர்ந்த மேன்மை. அவன் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினான். ஒருவனாயிருக்கையில் கர்த்தர் அவன் அழை, அந்த அழைப்பில் உண்மையாக இருந்தான். அவன் பின்மாற்றம் அடையலை, ஆண்டவர் விட்டு தூரம் போகலை, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யலை, கர்த்தருக்கு விரோதமாய் பேசவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்க, பேதுரு கூட கேட்டாரு, நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமே, எதை, படகை விட்டோம், வலையை விட்டோம், எங்கள் தொழிலை விட்டோம், எங்கள் வியாபாரத்தை விட்டோம், எங்கள் கூட இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் விட்டோம், நீங்கள் கூப்பிட்டீங்க, என்னை பின்பற்றி வா என்று சொன்னீங்க, நீங்கள் சொன்ன உடனே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நாள் கேட்டான் பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன தருவீர்? இயேசுவுக்காக இதெல்லாம் விட்டு வந்த எங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? அப்போஸ்தலர் நாட்களிலே கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தின விதத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நாட்களிலே ஆண்டவர் பேதுருவை கனப்படுத்தினதை பாருங்கள். கிருபைகளை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றினார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த தேவ மனிதன் மாற்றப்பட்டு எவ்வளவு கனத்தை கொடுத்தார். பேதுருடைய நிழல் பட்டு கூட வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படத்தக்க அளவுக்கு என்ன நடந்துச்சு? ஜனங்கள் வந்து காத்திருப்பார்களாம். எவ்வளவு கனத்தை ஆண்டவர் கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகளே, தன் அழைப்பிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான். நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், அநேகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை அநேகத்தில் உயர்த்த வேண்டும் என்றால், நம்முடைய அழைப்பில் நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 31 வசனமும் 32 வசனமும் நான் படிக்கிறேன். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, இரண்டாவது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மோசே எதில் உண்மையாக இருக்கிறார்னா, ஜபத்தில் உண்மையாக இருக்கிறார். அன்றை கவனிங்கள், இந்த வேத வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இஸ்ரவேலர்களின் ஒரு பாவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனங்கள் செய்த ஒரு பயங்கரமான ஒரு காரியம், கர்த்தரை விட்டு விலகி தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி அவர்களுக்கு முன் சென்ற அந்த தெய்வத்தை மறந்து, அவர்களை வழிநடத்தின அந்த தெய்வத்தை மறந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா? கன்றுக்குட்டி அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நம்மை வழிநடத்தும், இதுதான் நமக்கு என்று சொல்லி அவர்கள் ஆரவாரம் செய்து ஆர்ப்பரித்து ஆராதனை செய்து கொண்டிருக்க, திடீர்னு பார்த்தா இந்த ஜனங்களுடைய ஆராதனை வித்தியாசப்பட்டு விட்டது. இவ்வளவு நாள் அவர்கள் தேவனை சேவித்த விதம் வேறு, ஆனால் இப்போ இவர்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனையுடைய நிலைமை வேறு. மோசிக்கு அதை புரியலை. மோசிக்கு இந்த தகவல் வருகிறது, இதை கேள்விப்படுகிறான். பார்த்தா கண்டுக்கூட்டி எடுத்து வைத்து கொண்டு அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தேவனுடைய கோபம் இந்த ஜனத்தின் மேல் மூளை காத்திருக்கிறது. அதில் 10 வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் படிக்கிறேன். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அன்று சொல்கிறாரு, நீ இடையில் வந்து விழாத, இந்த ஜனங்கள் செய்த பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்கணும். இவங்க மீறி விட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கி விட்டார்கள், அதனால நீ இடையில வந்து நின்று இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்காத, இந்த ஜனங்களுக்காக பெருமூச்சு விடாத, இந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யாத, இந்த ஜனங்களுக்காக மன்றாடாத, நீ ஏன் போக்கில விட்டுவிடு. அவர் சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் அழிக்க, ஆனா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். இந்த ஜனங்களை நான் அழிக்க போறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். என்னுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட போதும், நம்ம பெரிய ஜாதியா மாற்றுவேன் சொல்லிட்டாரு, இவங்க எப்படி போனா என்ன? இவங்க தான் பாவம் செஞ்சாங்களே, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாங்களே, இவங்க அழிக்கப்பட்டா என்ன அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் சொல்றான், அருமையானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிற ஆண்டவர் சொல்றாரு, உன்ன ஆசீர்வதிப்பா, நீ எனக்கு உண்மையா இருக்கிறாய், என் பார்வையில் நீ உண்மையா நடக்கிறாய், இந்த ஜனங்களோ உண்மையற்றவர்களாய் வாழ்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்பி விட்டார்கள், என்னை கோபமூட்டினார்கள், இவர்கள் பாவம் செய்தார்கள், அதனால இவங்களை அழிக்க போறேன், நீ இடையில வந்து நிற்காத அப்படின்னு ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், ஒருவேளை அழிக்கப்படட்டும், சொல்லு பேச்சு கேட்காத ஜனங்க ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. போனால் போட்டுட்டோம், நம்மளா ஆண்டவர் ஆசீர்விச்சிட்டாரே, நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வரலை. எவ்வளோ உண்மையாக இருக்கிறான் பாருங்கள். இந்த ஜனங்களை அடிமைத்தனத்துலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம், இவங்களை அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போகணும். எத்தனை சூழ்நிலைகள் தடுமாற்றங்கள் வந்த போதிலும் அருமையான தடுமாறாதபடிக்கு ஜனங்களை அற்புதமாக நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இந்த ஜனங்கள்லாம் அழிக்கப்பட்டா எப்படி? அவன் நினைக்கிறான், அன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அன்றைக்கு கர்த்தர் பேசினாரு, என்ன? அதான் 13 எழுதப்பட்டிருக்கிறது. 13 நான் படிக்கிறேன். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணினீரே, இந்த சந்ததியை நான் கானானுக்கு கொண்டு போவேன்னு அன்னைக்கு நீ உடன்படிக்கை பண்ணினீரே. ஆண்டவர் யார் தெரியுமா? உடன்படிக்கை பண்ணியாச்சுன்னா அந்த உடன்படிக்கையை மாற்றுகிற தெய்வம் அல்ல. உடன்படிக்கையை மாற்றவே மாட்டாரு, உடன்படிக்கை மாறாது. அப்போ அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அல்லவா, இப்படி நீர் பேசினீர் அல்லவா, இவங்களை நான் கானானுக்கு கொண்டு போவேன் சொன்னீர் அல்லவா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர் அல்லவா, இப்போ நீர் அழிப்பேன் என்று சொல்லுகிறீர், அன்றைக்கு நீர் உடன்படிக்கை பண்ணினீர், இப்போ நான் அழிப்பேன் என்று சொல்கிறீர், அப்படியெல்லாம் நடந்துவிடக் கூடாது ஆண்டவரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்போ எவ்வளவு அந்த ஜபத்தில் உண்மை உள்ளவனா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரித்திரத்திலேயே மோசையை போல ஜபம் பண்ணவங்களை பார்க்க முடியாது. இன்றைக்கு எல்லாரும் வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ ஜபம் பண்ணுகிறார்கள், வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ ஜபிக்கிறார்கள், என்னென்னலாமோ ஜபிக்கிறார்கள், எப்படியெல்லாமோ ஜபிக்கிறார்கள். அவனை உடையும், இவனை உடையும், அந்த ஊழியத்தை உடைச்சி போடும், அந்த குடும்பத்தை உடைச்சி போடும், அவங்க அப்படி போயிடணும், இவங்க இப்படி போயிடணும், நான் நல்லா இருந்தால் போதும். இன்றைக்கி ஜபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, எப்படியெல்லாமோ ஜபம் பண்ணுறாங்க. என்னுடைய பிள்ளைகளை மோசை எப்படி ஜபம் பண்ணுறான், இந்த ஜனங்களை அழித்து விடாதேயும், அப்படி ஒருவேளை நீர் செய்வீரானால், அப்படி ஒருவேளை நீர் செய்யப்படுமானால் ஏன் பேர ஜீவ புஸ்தகத்தில் இருந்து எடுத்து போடும். நன்றை கவனிங்கள், கெஞ்சி கேட்கிறான், இல்லை ஆண்டவரே, நீர் உடன்படிக்கை செய்திருக்கிறீர், இந்த காரியம் நடக்கவே கூடாது. உண்மையற்ற ஜனங்களுக்காக தன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும் என்று ஒரு உண்மையுள்ள மனிதன் ஜபம் பண்ணுகிறான். உண்மையற்ற ஜனங்கள் ஆண்டவருடைய நடத்துதலை மறந்தாங்க, தேவனுடைய கிரியைகளை மறந்தாங்க, தேவன் கொடுத்ததை மறந்தாங்க, தேவன் அவருடைய வாழ்க்கையில செய்ததை மறந்தாங்க, ரொம்ப ஈஸியாக மறந்துட்டாங்க. என்னுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஈஸியாக மறந்துட்டாங்க. நன்மைகளை பெற்றவங்க மறந்துட்டாங்க. அடு சொன்னார், ஒரு தகப்பனை போல சுமந்துட்டு வந்தேன், தோளில் சுமந்துட்டு வந்தேன், கோழித்தன் குஞ்சுகளை தன் சிறையில் மறைப்பது போல மறைத்தேன், ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றினேன், இல்லை எங்களுக்கு சாப்பாடு வேணும் உடனே கொடுக்குறாரு, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கி ஜனங்கள் அப்படி தான் இருக்காங்க, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை மறந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையற்ற அனுபவம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையை, கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்ட ஆசீர்வாதத்தை எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், எப்படி வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டோம், எப்படி வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்மளை உயர்ந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார்னா அதுக்கு என்ன காரணம், எங்கெல்லாத்தையும் மறந்து போனார்கள். உண்மையற்றவர்களாய் வாழ்கின்ற ஜனங்களின் நடுவிலே ஒரு மோசே ஜனங்களுக்காக உண்மையுள்ளவனாயிருக்கிறான், பரிந்து பேசுகிறான், கெஞ்சி கேட்கிறான், இந்த ஜனத்தை அழித்து விடாதேயும் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஜபத்திலே உண்மை உள்ளவனா இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு, அநேகத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான். ஒரு மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான், அழைப்பில் உண்மையா இருந்தான், ஜபத்தில் உண்மையாயிருந்தான். தானியேலை குறித்து எழுதியிருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தானியேல் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தானியலுக்கு எத்தனையோ வேலைகள், எத்தனையோ பொறுப்புகள், ஆனாலும் அந்த தானியலுக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தீமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் வருகிறது. ஆனாலும் அவனை கவனித்த பொழுது அவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு முகாந்திரம் தேடுறாங்க, ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனை குறித்து பார்த்ததில் என்ன சொன்னாங்க, அவன் தேவ சமூகத்தில் ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜபம் பண்ணுறான், அதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதையும் கண்டுபிடிச்சாங்க. அவன் வேறு தவறு செய்தானோ தப்பு பண்ணனா அப்படிங்கிறத ஒன்றும் சொல்ல முடியல. அவன் மேல சுமத்தப்பட்ட குற்றம் என்ன தெரியுமா, டெய்லி 3 ஜெபம் பண்றான். அவன் தன் காரியத்தில் உண்மையா இருக்கிறான், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா இருக்கிறான், அவன் தன் தேவனை விசுவாசிக்கிறான். என்னுடைய பிள்ளைகளே, இந்த தானியலை குற்றப்படுத்தவும் தீமை செய்யவும் இந்த தானியலுக்கு விரோதமாக போராட்டங்கள் எழும்பி வந்த போதிலும் அதை எல்லாவற்றையும் தானியல் ஜெயித்து போனான் பாருங்க. அதை எல்லாவற்றையும் தானியல் கடந்து போனான். அவை எல்லா சூழ்நிலைகளிலும் தானியலோடு கர்த்தர் இருந்தார். அவன் தேசத்திலே உயர்த்தப்படுகிறான். அவனுடைய உண்மையான ஜீவியம் அவனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அநேகத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அநேகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஆசை இருக்குதா? அநேகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உங்களிடத்தில் திறமையை பார்க்கல, உங்க ஞானத்தை பார்க்கல, உங்க அழகை பார்க்கல, உங்க அறிவை பார்க்கல. அவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? உண்மையா இருக்கிறோமா? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், நீ அநேகத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சிகள், நீங்க எடுக்கிற பிரயாசங்கள், நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்க வாழ்க்கையில தோற்று போய் கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நம்ம நினைக்கிற எடுக்கிற முயற்சியில் அநேக தோல்வியை சந்திக்கிறோம். மனுஷனுக்கு பயந்தல்லங்க, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா வாழணும், கர்த்தருக்கு பயந்து இந்த பூமியில ஜீவிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தால் அநேகத்துல நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அநேகருக்கு முன்பாய் உன் தலை உயர்த்தப்படும், அநேகருக்கு முன்பாய் உன் வாழ்க்கை உயர்த்தப்படும், அநேகருக்கு முன்பாய் உன் குடும்பம் உயர்த்தப்படும், அநேகருக்கு முன்பாக எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உங்களை

ஆசீர்வாதமாய் வைப்பார். ஏனென்றால் பரலோகத்தின் தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறவர், பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வேலையில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்களாயிருக்க, ஆமேன், சபைக்கு உண்மையாயிருங்கள், ஊழியத்திற்கு உண்மையாயிருங்கள், உண்மையற்றவர்களாய் நடக்க வேண்டும். கொஞ்சத்திலே கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தால் அநேக ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும், அநேக நன்மைகள் உன்னை தேடி வரும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா! கர்த்தர் இன்றைக்கு விசேஷித்த விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவர் நம்மை தொடட்டும். ஆமென், ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய முகத்தை தரிசிக்கிற இந்த நேரத்தில், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் உணர கர்த்தர் உதவி செய்வாராக. ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு நிலையில ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கலாம். அநேகத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது நடக்கட்டும். அது நடப்பதற்கு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் திட்டமாய் எங்களோடு பேசினீரே, எங்களோடு இடைப்பட்டீரே. அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆவியானவர் எங்களோடு பேசின வசனத்திற்காக நன்றி. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்தி வாழும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே. அப்படி செய்ய போகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக, எல்லா தடைகள் மாறுவதாக. ஆண்டவரே நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய இடத்திலே விதத்திலே சரிப்படுத்த படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். வசனங்களை கேட்டமுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. நீர் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நன்மையும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தீமைகளுக்கும், விக்கினங்களுக்கும், போராட்டங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விலக்கி காத்தருள். உம்முடைய நாம மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நாம் தேவனை துதிப்பதற்கு தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை தொடர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம், அவருடைய பிரசன்னத்தை உணருவோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். எல்லாரும்

ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறாரே. கர்த்தருடைய ஆலயத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பது அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுவே என் ஆசை, அதுவே என் ஏக்கம்.

நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை, சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெயத்தையும் விடுதலையும் அவர் நமக்கு தருகிறார் அல்லவா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம்.

ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது. விலையேற பெற்றவர்களாய் இந்த உலகிலே நம்மை மாற்றும்படியாக தன்னையே அர்ப்பணித்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்த தெய்வம் அல்லவா?

சிறந்தவர், அவரே பெரியவர், அவரே மகிமையான காரியங்களை நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யட்டுமே, ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும், உண்டாகட்டும்.

ஒருவராலும் எடுத்து போட முடியாத சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 10:10. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவு கேட்ட வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வரப்பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நமது மனப்பாட வசனம் எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். He has made us alive with Christ even when we were dead in transgressions. It is by grace you have been saved. ஆன்மீக மனிதனின் முதல் அடையாளம் அவன் பரவசத்தை விட பரிசுத்தத்தை நாடுவான் என்று தீர்க்கதரிசி A.W. டோசர் அழகாய் எழுதி வைத்தார். கடவுளது வீட்டில் ஆனந்தத்தை திரும்ப பெறுவதே எழுப்புதலாகும். பரிசுத்தம் என்று சொன்ன உடனே அங்குதான் உண்மையான பரவசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆவிக்குரிய மனிதன் He desires to be holy than happy. Happiness is a byproduct of holiness. அவனுடைய மகிழ்ச்சி என்பது, அவனுடைய பரவசம் என்பது அந்த பரிசுத்தத்தின் விளைவாக அமைகிறது. எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், உமது மக்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் அவர்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அபிதமான உயிர் மீட்சியை நாடினான். ஆனால் நல்லதை விரும்பி தீயதை வெறுக்காதவர் மீது ஆனந்த தைலம் ஊற்றப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து நன்மையை விரும்பி அவர் தீமையை வெறுத்ததால் பரமபிதா அவருடைய சகல தோழரை பார்க்கிலும் அவரை ஆனந்த தைலத்தினால் நிரப்பினார். பிரியமானவர்களே, எழுப்புதல் என்பது பாவிகளுக்கு அல்ல, அது உயிர்த்தெழுந்த கர்த்தர் மீது விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களுக்கே. வேறு விதமாய் சொன்னால், எழுப்புதல் ரட்சிக்கப்படாதவருக்கு அல்ல, அது ரட்சிக்கப்பட்டவருக்கே. இன்னொரு வார்த்தைகளை சொன்னால், பெந்தேகோஸ்தை அனுபவம் சீடர்களுக்கு மட்டுமே. எனவேதான் அப்போஸ்தலன் பேதுரு என்று சொன்னான், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உருக்கமான ஆறுதலான பிரசங்கங்களை கேட்டு தங்கள் பிரச்சனைகளுக்காக மக்கள் கண்ணீர் விடுவது இன்று மிகவும் சாதாரணம். ஆனால் பாவங்களுக்காக கண்ணீர் விடுவது மிகவும் அபூர்வமாகிவிட்டது. ஏசாயா, எரேமியா, திருமுழுக்கினன் யோவான், பவுல், பர்னபா போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் மனம் திரும்புதலையே பிரசங்கித்தனர். அவ்விதமான ஓல்ட் டைம் ரிப்பன்டன்ஸ், பழங்கால மனம் திரும்புதலை பிரசங்கிக்கும் தீர்க்கதரிசிகள் இன்று நமக்கு வெகுவாய் தேவை. முந்தைய கால எழுப்புதல் வேண்டுமானால், ஆரம்ப நாட்களிலே புத்தகங்களிலே நாம் படிக்கிறோம் அல்லவா, அவ்விதமான எழுப்புதல்கள் எல்லாம் இன்று நமக்கு வேண்டுமானால் முந்திய கால மனம் திரும்புதலும் வேண்டும். சுகமும் செழிப்பும் இரண்டாவது தான். ஆன்மா செழிப்பில்லாது இருக்கும் பொழுது
மக்களுக்கு பொருளாதார மற்றும் உடலுக்கெடுத்த வளத்தை பற்றி பேசுவது அர்த்தமற்றது. அப்போஸ்தலன் யோவான் எனவேதான் சரியாய் சொன்னார், பிரியமானவனே, உன் ஆன்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். தங்கள் சபையில் அல்லது கூட்டத்தில் எழுப்புதலை நாடும் எந்த மெய்ப்பெரும் பிரசங்கியும் முக்கியமாய் செய்ய வேண்டியது மக்களை உண்மையான மனம் திரும்புதலுக்கும் தெளிவான விசுவாசத்திற்கும் நடத்துதலாகும். சடலத்திற்கு அனல் மூட்ட முடியாதே. இன்று ஆலயங்களில் பிரசங்க பீடங்களிலும் சபையார் இருக்கைகளிலும் இரட்சிக்கப்படாதோர் ஏராளம். குழந்தை அல்லது வயது வந்தோர் ஞானஸ்நானம், திடப்படுத்தல், சபை அங்கம், நற்கருணை, இன்னும் இது போன்ற 100 காரியங்கள் இருந்தாலும் அது ஒருவரையும் ரட்சிக்காது என்று சபையாருக்கு தைரியமாய் அறிவிக்கும் தீர்க்கதரிசிகள் இன்று தேவை. அன்றைய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னான், ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். மக்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும், அதுவே இன்றைய தேவை. அனலான பிரசங்கங்கள் மூலமாகவும் ஆரவாரமான பாடல்கள் மூலமாகவும் நமது கூடுகைகளில் ஏற்படும் ஒரு சில சலனங்கள் அல்லது அசைவுகளை பார்த்து எழுப்புதல் வந்துவிட்டது என்று நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. எசேக்கியேலின் எலும்பு பள்ளத்தாக்கு தரிசனத்தில் வெறும் அசைவோடு நின்றிருந்தால் ஓரிடத்தில் இருந்த காய்ந்த எலும்புகள் இன்னொரு இடத்திற்கு வந்திருக்கும் அவ்வளவுதான். ஆனால் தொடர்ந்து அருள்மாரியும் தொடர்ந்து தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வந்து கொண்டே இருந்ததால் எலும்புகள் மகா பெரிய சேனையாய் மாறி அவைகள் ஒரு பெரிய பெட்டாலியனாக கர்த்தருக்காக அவைகள் எழுந்து நின்றன. இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய திருச்சபைகளிலும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற வேண்டும், உலர்ந்த எலும்புகள் ஒன்று கூழ வேண்டும், உலர்ந்த எலும்புகள் மாபெரும் சேனையாய் கர்த்தருக்காக எழுந்து நிற்க வேண்டும். புதிய புதிய களங்களிலே போய் பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாகும்படி இந்த பெரிய சேனையானது புறப்பட்டு செல்ல வேண்டும். அருமையான சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் எழுதிய ஒரு பாடலிலிருந்து ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். பெருமலையின் இறைச்சல் பெருந்தொனியாய் முழங்க, பெருகிடும் கிருபை அறுவடைக்கென்றே அருள்மாறி பொழியும் என்றார். அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுடைய திருச்சபைகளிலே இன்னும் தனிப்பட்ட இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உண்டே. ஆண்டவரே, நீர் சீக்கிரத்திலே இவர்கள் எல்லாருக்கும் தெளிவான மனம் திரும்புதலை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தைரியமாக மனிதருக்கு அஞ்சாமல், அடுத்து தங்களுக்கு அழைப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற யோசனை இல்லாமல் மனம் திரும்புதலின் செய்தியை அப்படியே தெளிவாக உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு யோவான் ஸ்நானகனைப் போல, ஒரு எரேமியா தீர்க்கதரிசியைப் போல, ஒரு ஏசாயாவைப் போல பறைசாற்றுகிற, முழங்குகிற, மக்களை மனம் திரும்புதலுக்கு அரைகூவி அழைக்கிற அநேக பிரசங்கிமாறு கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைக்கு நீர் திரும்ப தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்குள்ளே கர்த்தாவே, மந்தமான ஒரு நிலையும் மங்கிய ஒரு நிலையும் கர்த்தாவே சீக்கிரமாக மாறி உம்முடைய ஜனங்கள் திரும்ப உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தாவே நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, அதை சீக்கிரமாக எங்களுக்கு நீர் அனுப்பித்தர மாட்டீரோ? ஆனந்த தைலத்தினால் எங்கள் சபையார் எல்லாரும் அபிஷேகிக்கப்படுவார்களாக. அந்த நாளை சீக்கிரமாய் காணும் பாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: பகல் நேரத்தில் மீன்பிடிக்கச் செல்லும் சிலர் ஒரு மாலை நேரத்தில் ஒரு விடுதியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் அன்று தான் மீன்பிடித்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக தன்னுடைய கைகளை அசைத்து தன்னுடைய நண்பர்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்த பொழுது மேஜையில் இருந்த கண்ணாடி டம்ளர் பக்கத்தில் இருந்த சுவரில் மோதி உடைந்து நொறுங்கிவிட்டது. மேலும் அந்த டம்ளரில் இருந்த காஃபி சுவற்றிலே தெரித்து வெள்ளை சுவர் கரைப்பட்டுவிட்டது. உடனே கடை உரிமையாளரிடத்தில் அவர் மிகவும் மனம் விருந்தி தான் அதற்கான நஷ்டஈட்டை கொடுத்து விடுவேன் என்று மன்னிப்பு கேட்டார். சுவரில் உண்டான கரையே அங்கு இருந்த இங்கிலாந்து நாட்டின் ஓவியரான சர் எட்வர்ட் ஹென்றி லான்சியர் பார்த்துவிட்டு தன்னுடைய கையில் வைத்திருந்த படம் வரையும் தூரிகையை கொண்டு அதை மிக அழகாக கலைமானாக வரைந்து முடித்தார். விக்டோரியா மகாராணியும் தன்னுடைய விருப்ப ஓவியர் என்று இவரை பாராட்டியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம் செய்த தவறுகளால் ஏற்பட்ட விளைவுகளை நம்மால் சீர்படுத்த முடியாது. ஆனால் நம்மை உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து மீண்டும் நாம் அவ்வாறு யாரையும் வேதனைப்படுத்தாத பயனுள்ள மனிதர்களாக வாழ நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் செய்த ஏதோ ஒரு தவறான காரியத்தை குறித்து இன்றைக்கு வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் அவரிடம் உங்கள் குறையை கூறுங்கள். அவரே உங்களுக்கு மன்னித்து உங்களை பயனுள்ள ஒருவராக மாற்றித் தருவார். கர்த்தாவே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று நாம் வேண்டிக் கொள்வோமா?

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தானியேலின் புஸ்தகம் 11:15 வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போ, எதிர்க்கிறதற்கு பலன் இராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேலுக்கு அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது. வடதிசையிலிருந்து ஒரு ராஜா புறப்பட்டு வருகிறான் யுத்தம் பண்ண. எதிர்க்கிறதற்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜனத்திற்கு பலன் இராது. எதிர்க்கிறதற்கு பலன் இல்லாததுனால எதிராய் வந்த சத்ருவுக்கு முன்பாக நிற்க முடியாமல் போகிறது. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை இதுதான். சத்ரு யாரை பிடிப்பான் தெரியுமா? எதிர்க்க பலன் இல்லாதவர்களை. எனவேதான் பிரச்சனைகள் வரும்போது தேவ பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். யோசபாத்தி நாட்களிலே ஆமேன் சத்துருக்கள் சூழ்ந்த போது யோசபாத்தி ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். பார்த்து சொல்லுகிறார்கள், நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்று. சத்ரு பிடியில் அகப்படாதிருக்க ஒரு தேவ பிள்ளை நிற்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நிற்க வேண்டுமானால் நிற்பதற்கு வேண்டிய பலன் தேவையாயிருக்கிறது. நிற்பதற்கு வேண்டிய பலன் கிடைக்க பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. காரணம், அவரே சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் சோர்ந்து போகிறவனுக்கு பேலனையும் தருகிற தேவன். யோசபாத் அதை செய்த போது கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை அவர்களை நிற்க வைத்தது, அவர்களை மேற்கொள்ள வைத்தது, சத்ருவை மேற்கொண்டு நன்மைகளை சுதந்திரிக்க வைத்தது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆமேன், தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போ, ஏன் நிற்க முடியவில்லை, எதிர்க்கிறதற்கு பலன் இராது. அப்படி எதிர்க்க பலன் இல்லாமல் சத்ரு பிடிக்கும் போது அந்த சத்ரு என்ன செய்வானா? 16 ஆகையால் அவனுக்கு விரோதமாய் வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நீ பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. வெள்ளம் போல சத்ரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்ற ஆவியில் பலப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனோடு நெருங்கு, தேவனோடு கிட்டி சேரு. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், நம்முடைய கிரியைகள் வேதத்துக்கு உகந்ததா இருப்பதாக. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், நம்முடைய ஜப ஜீவியம் இன்னும் ஓங்கி வளருவதாக. இப்படிப்பட்ட நிலையிலே நாம் திடப்படும் போது, நாம் ஸ்திரப்படும் போது வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிறேன், சத்ருவின் இஷ்டம் அல்ல, தேவ சித்தமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டி இருக்கிறது. நம்முடைய பலவீனத்தை பார்த்து அவன் நம்மை பிடிக்க வருகிறான். கர்த்தர் நம்முடைய பலனாய் இருந்து நம்முடைய கால் சிக்கிக் கொள்ளாதபடி பாதுகாப்பாராக. கர்த்தர் கொடியேற்றுவாராக. ஆமேன். யெகோவா நிசி, எங்கள் ஜெய கொடி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிலை நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, சத்துருக்களின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்புக்கொடாத தேவனே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து பலப்பட பலனடைய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அசைவாடும் ஆவியானவர்ங்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1:2 காண்கிறோம். ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையை மாற்றி ஒழுங்கையும் நிறைவையும் வெளிச்சத்தையும் அவர் நிச்சயம் கட்டளையிடுவார். இன்றைக்கு உங்களுடைய வீடும் கூட ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தால் ஆவியானவரை அன்போடு அழையுங்கள். ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவரே இன்றைக்கு எங்கள் மேல் அசைவாடி தேவ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வாரும் என்று கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று சங்கீதக்காரர் 104:30 காண்கிறோம். ஆவியானவர் அசைபாடுவது ஒரு பறவை முட்டையிட்டு அதன் மேல் அன்போடு அடை காக்கிறதற்கு ஒப்பாக கூறலாம். அடை காக்கும் போது அந்த வெப்பத்தினால் முட்டைக்குள் இருக்கும் உருவமற்ற திரவத்திற்குள் அழகான உருவமுள்ள குஞ்சு உருவாகிறது. அது மனிதனுடைய புத்திக்கு எட்டாதது. அதுபோல வறுமையான நிலைமையில் இருந்து கத்தர் மகா மகிமையான ஒன்றை சிருஷ்டிக்க அசைபாடுகிறார். ஆவியானவரை முதன் முதலாக ஆதியாகமம் 1:2 தான் சந்திக்கிறோம். அப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பித்த ஆவியானவர் வெளிப்படுத்தல் 22:17 வரையிலும் கிரியை செய்கிறதை காண்கிறோம். அவர் கிரியை செய்யும் போது அங்கே ஜீவன் உண்டாகிறது, சிருஷ்டிப்பின் வல்லமை வெளிப்படுகிறது. அதே நேரம் அவர் கிரியை செய்யாமல் போனால் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் மீண்டும் வந்துவிடும். ஆதியிலே இயற்கையின் மேல் அசைவாடின ஆவியானவர் பிற்பாடு மனிதர் மேலும் அசைவாட ஆரம்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த மனிதனை உயிர்ப்பிக்க அசைவாடினார். வேதம் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று ஜோவான் 6:63. கர்த்தர் உலகத்திலே எந்த மனுஷனையும் உயிர்ப்பித்து திடப்படுத்தி பெலப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கையின் நிறைவையும் வெளிச்சத்தையும் கொண்டு வர வல்லவராகவே இருக்கிறார். இயற்கையின் மேலும் அசைவாடினவர் தனி மனிதன் மேலும் அசைவாடினவர் இன்று சபைகள் மேலும் இணைப்புகள் மேலும் அசைவாடிக்கொண்டுதான் இருக்கிறார். வெளிப்பாடு 2 தொடங்கி மற்ற 3 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று 7 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகள் இருக்குமானால் அவருடைய மெல்லிய குரலை தெளிவாக கேட்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலும் அசைவாடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று 8:26 காணலாம். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப பலமடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: உடைய ஜெவராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31:9 வாசிக்க கேட்போம். எரேமியா 31:9, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள்,
2: அவர்கள் வழி நடத்துவே,
1: அவர்களை வழி நடத்துவே,
2: அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான்.
1: தேவனுடைய தண்டனையை பெற்ற ஜனங்களுக்கு பாசத்தோடு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம். தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனம்தான், ஆனால் தேவனுடைய வழிகளில் நடக்காமல் தேவனை கோபப்படுத்தி வாழ்ந்த போது தேவன் அவர்களை சிட்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிட்சை வந்தபோது ஆண்டவர் அவர்களை பாபிலோனுக்கு ஆண்டவர் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தார். அந்த பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள், உண்மையாக தேவனை தேடினார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அந்த நேரத்தில் தான் சொல்லுகிறார், இவர்கள் அழுகையோடு வருவார்கள். போகும்போதும் அழுது கொண்டே போனார்கள், ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சே என்று சொல்லி அழுது கொண்டு போனார்கள். ஆனால் இப்பொழுது அழுது கொண்டு வருவது எப்படி, எங்கள் ஆண்டவர் மறுபடியும் எங்களை நினைத்து விட்டார் என்கிற ஆனந்த களிப்போடு அளவைத்தார். கரங்களை தட்டி கத்தோடி நாமத்தை படுத்துமா. எப்பொழுது நீங்கள் உங்கள் பாவத்தினாலே வந்த தண்டனை விளைவுகள் நஷ்டங்கள் இழப்புகள் இதற்காக அழுகிறீர்களோ, நீங்கள் மனம் திரும்பினால் தேவனிடத்தில் திரும்பினால் தேவனுடைய வழிக்கு வந்தால் ஆண்டவர் மறுபடியும் ஆனந்த கண்ணீரை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எனவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அழுகையோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் என்ன செய்வேன் அவர்களை, வாசிங்க,
2: அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்து,
1: அவர்களை வழி நடத்துவே,
2: அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு.
1: வற்றி போன ஒரு சூழ்நிலை, வறண்டு போன ஒரு சூழ்நிலை, வறுமையான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்க மறுபடியும் கண்ணீரோடு எங்கிட்ட வருவாங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் உன் வாழ்க்கையில கண்ணீர் இருக்குமானால் அந்த கண்ணீர் உன்னை விட்டு மாறுவதற்கு தேவனிடத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. தேவனிடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் வறட்சி நீங்கும்படியாக, உன்னுடைய வறுமை நீங்கும்படியாக நான் எந்த பாதையில் உன்னை நடத்துவேன், சொல்லுங்க, அந்த வசனத்தை பாருங்க எல்லாரும், எங்க நடத்துவேன்?

0: போராட்டம் எல்லாம் தீர்வதற்கு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு நீ என்கிட்ட ஜெபம்னா நான் என்ன செய்வேன், அழுகையோடு மட்டுமல்ல அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் அழுது ஜெபிக்கிற ஜெபத்தோடு மனம் திரும்புதலோடு நீ மறுபடியும் தேவனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி சொல்லுகிறார், இருந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த சொந்த வீட்டை விட்டு சொந்த நிலத்தை விட்டு சொந்த வருமானத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போன ஜனங்கள் இப்பொழுது மறுபடியும் சொல்றாரு, நீ மனம் திரும்பிட்டேனா நான் உனக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். சொல்லுவோமா இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன, இரட்டிப்பான நன்மையை தருவேன், நீ சேஷ்ட புத்திரனா இருப்பா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்திலே ஒரு 10 பிள்ளைகள் இருக்குமானால் ஒரே ஒரு பிள்ளையைத்தான் சேஷ்ட புத்திரன் என்று சொல்வார்கள், அதுவும் தலைப்பிள்ளையைத்தான் சேஷ்ட புத்திரன் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் எத்தனை கோடி பேர் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அத்தனை பேரையும் என் ஆண்டவர் சேஷ்ட புத்திரனாய் மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவேன் என்று சொல்கிறார். அன்றைக்கு கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே ஜனங்கள் வர வேண்டும், ஆண்டவருடைய நடத்துதலுக்குள்ளே வர வேண்டும். அநேகர் தங்களுடைய மனம் போன போக்கில் நடக்கிறார்கள். அதுக்கு காரணம் தன்னுடைய மனம் அவர்களை நடத்துகிறது. ஒரு மனிதனுடைய ஓன் ஸ்பிரிட் ஹியூமன் ஸ்பிரிட் அவனை நடத்தும், ஈவில் ஸ்பிரிட் அவனை நடத்தும், அல்லது நண்பர்கள் அவனை நடத்துவார்கள். இப்படி பல விதங்களிலே நம்மை நடத்துவதற்கு தேவனை தவிர பல நபர்கள் பல சக்திகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்றைக்கு தேவன் நம்மை நடத்துகிறாரோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். இல்லையா சொல்லுமா, அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். தேவன் நம்மை நடத்த வேண்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், ஏசாயா 43 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள்.
1: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே
0: வழியையும்
1: அவாந்தர
0: வெளியிலே
1: ஆறுகளையும்
0: உண்டாக்குவேன்.
1: நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே
0: தண்ணீர்களையும்
1: அவாந்தர
0: வெளியிலே
1: ஆறுகளையும்
0: உண்டாக்குவதினால்
1: காட்டு மிருகங்களும்
0: வலு சர்ப்பங்களும்
1: கோட்டான்
0: குஞ்சுகளும்
1: என்னை
0: கனப்பண சொல்லுவோமா. ஆண்டவர் சொல்கிறார், நான் அவாந்தர வெளியிலே வறுமை இருந்த அதே இடத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை காட்டுகிற தெய்வம், தரித்திரம் இருந்த அதே இடத்தில் உன்னை மேன்மைப்படுத்துகிற தெய்வம். ஆமென் சொல்லுவோமா. அல்லேலூயா. அவர் கோட்டான்கள் கூட அவரை கனம் பண்ணுமா? ஏன் கோட்டான்கள் கனம் பண்ணுது? இந்த தெய்வம் இந்த ஜனத்தின் மேல இவ்வளவு பாசமா இருக்காரு. ஆமென் சொல்லுவோமா. அல்லேலூயா. குருவிகள் பறவைகள் மிருகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தன்னை உண்டாக்கினவர் தேவன் என்று. ஆனா மனுஷனுக்கு தான் தன்னை உண்டாக்கினது யார் என்று தெரியாமல் தான் உண்டாக்கி வைத்த சிலைகளை பார்த்து தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த ஜனம் இவ்வளவு அக்கிரமம் செஞ்ச ஜனம், இவ்வளவு பாவம் செஞ்ச ஜனம், இவ்வளவு ஆண்டவருக்கு தேவையில்லாத காரியங்களை செஞ்சு தேவ கோபத்தை சம்பாதித்த ஜனம். ஆனா மனம் திரும்பின உடனே இந்த ஆண்டவர் எவ்வளவா அவங்களை கவனிக்கிறாரு. ஆமே அல்லேலூயா. எவ்வளவா அவங்களை கவனிக்கிறான்னு பார்த்து இந்த கோட்டான்கள்லாம் அவர் என்ன செய்யுமா, இப்படி ஒரு அன்புள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா? ஆமென் சொல்லுவோமா. இப்படி ஒரு அன்புள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா? ஆண்டவர் நடத்துகிற தேவனா இருக்கா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளில் நடத்துகிறார். சரி, இன்றைக்கு நம்மை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? எடுத்து வாசிங்கள் ரோமர் 8:14 வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:14 வசனம்.
1: மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
0: அவர்கள்
1: தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
0: அங்கே எரேமியாவிலே ஆண்டவர் சொன்னார் 31:9, நான் எப்ராயிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த புதிய ஏற்பாட்டில், அன்றைக்கு எப்ராயிமை மட்டும் சொன்னார், இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரத்தை பார்த்து கத்தர் சொன்னார், இன்னைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு எப்பிராய் மட்டுமல்ல யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வழியில் நடக்கிறார்களோ அத்தனை பேர்களும் எனக்கு புத்திரர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஐயா, என்னுடைய தேவனுடைய பிள்ளை என்று நான் சொல்லிக்கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்தில் நான் தேவனால் நடத்தப்படும் போதுதான் அது கன்ஃபார்ம் ஆகுது. ஆமென் சொல்லுவோமா. என்னை நானே நான் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி சொல்ல முடியும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்

0: பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து விட்டார். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எப்ப வரும்? அந்த தேவனுடைய நடத்துதலின்படி நடக்கும் போது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவிடத்துல சீக்கிரம் வந்துடுறாங்க, ஆனா அந்த இயேசு கிறிஸ்து நடத்துற பாதையில நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகள், இன்னைக்கு கர்த்தர்களை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே என்னை நடத்தும்னு கேளுங்க, ஆண்டவர் சொல்லுகிற பாதையில நடத்துங்க, நடங்க. அதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்து வாசிங்கள் சங்கீதம் 43:2-3 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 43:2-3 வசனங்கள்.
1: என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்?
0: சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு
1: நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி.
0: சொல்லுங்க, நிறுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவைகள் என்னை நடத்தி. திரும்ப சொல்லுங்க, அவைகள் என்னை நடத்தி. இன்னொரு தடவை சொல்லுமா, அவைகள்
1: என்னை நடத்தி.
0: வாசிங்க,
1: அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்குள்ளும் என்னை கொண்டு போவதாக.
0: எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற
1: தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன்.
0: அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த 42 43 எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம்? சத்துருக்கள் எல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்றே என்று கேட்பது, நாள்தோறும் என்னை பார்த்து கேட்கறது, என்னை உருவ குத்துகிறது போல இருக்கிறது, என் வாழ்க்கையில் அப்படியே ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்கு. ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா? நான் உங்க பிள்ளை அல்லவா? நான் ஏன் ஆண்டவரே துக்கத்தோடு தெரிய வேண்டும்? இதான் சங்கீதம் 42:43. கண்மலையாகிய தேவனே ஏன் என்னை மறந்தீர்? தேவன் என்னை மறந்து விட்டாரோ? தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ? தேவன் என்னை புறக்கணித்து விட்டாரோ? எல்லாரும் எங்கிட்ட அப்படி கேள்வி கேட்கிறாங்களே, இப்படி எல்லாம் புலம்புகிற சங்கீதம் தான் 42:43. இந்த 43 சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை சுற்றில் இருக்கிற சூழ்நிலை மோசம், என்னை சுற்றில் இருக்கிற ஆட்கள் எப்பொழுது அவனை விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் இதை பார்க்குற வரைக்கும், இதை பார்த்து பார்த்து நான் வாழும்போது என்னுடைய ஹியூமன் ஸ்பிரிட் வேற மாதிரி நடத்தும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தெரியுமா? குடும்பத்தில் ஒரு போராட்டம், அதை மேற்கொள்ள வழி இல்லை, நேர அந்த சூழ்நிலை அவர்களை எங்கே தள்ளுகிறது? சிலரை சாராய கடைக்கு நடத்துகிறது. அங்கே போயாவது ஒரு பெக்கை அடிச்சுட்டு என்ன செய்வோம்? நிம்மதியாக இருப்போன்ட்டு. நேற்றுக்கு இந்த இடத்துல ஆராதனை நடக்கும்போது கத்த சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறேன். துணிகரமான பாவத்தை செய்து டாஸ்மார்க் கடைக்கு போகிற சகோதரனே, நிரந்தரமாக நீ தள்ளு வண்டியில் போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை வைக்கப் போகிறேன் என்று நேற்றுக்கு எச்சரிப்பாய் சொன்னார். இன்றைக்கு அதை நான் சொல்லுகிறேன். வாழ்நாள் முழுசு நீ தள்ளு வண்டியில் தான் போக வேண்டியிருக்கும். ஜாக்கிரத, உன்னுடைய சூழ்நிலை உன்னை எங்கே கொண்டு போகக்கூடாது? டாஸ்மாக்கு கொண்டு போகக்கூடாது. சிலரை அந்த சூழ்நிலை எங்கே கொண்டு போகிறது? தற்கொலைக்கு நேராக கொண்டு போகிறது. வாழ முடியலை, துன்பத்தை தாங்க முடியல, வேதனையை தாங்க முடியல, எங்க கொண்டு போகுது? தற்கொலைக்கு நேராக கொண்டு போகுது. சிலரை எங்க கொண்டு போகுது? சினிமா தியேட்டர்களை கொண்டு போகுது. ஏன்னா இந்த சூழ்நிலை அவர்களை நடத்துகிறது, இந்த பிரச்சனை அவர்களை நடத்துகிறது, இந்த போராட்டங்கள் அவர்களை நடத்துகிறது. இது நடத்தும் போது எங்க கொண்டு போகும்? அது அவங்களுக்கு விடுதலை தர முடியாது. அதனால அது நேர சாராய கடைக்கு நடத்தும், இல்லாட்டா சினிமா கேளிக்கை விடுதிகளுக்கு நடத்தும், இல்லாட்டா தற்கொலைக்கு நடத்தும், இல்லாட்டா பேசாம படுத்து தூங்குன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு. இந்த ஆண்டவர் எதுக்கு? தேவனை விட்டு பிரிக்கும்படியான காரியங்களை நடத்தும். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்றான், எனக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பிள்ளைங்கிறத நான் மறக்கல. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம், மேல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, 1000 பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பிள்ளைங்கிறத மறக்கல. ஆண்டவரே அல்லேலூயா. இந்த 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நான் உங்க பிள்ளை. இந்த சூழ்நிலையில எனக்கு ஒன்னே ஒன்னு தேவை எனக்கு தேவை. பாருங்க, இந்த 42 சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 42 சங்கீதத்தில் 8 வசனத்தை வாசிங்க.
1: ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன்.
0: 6 வசனத்திலே என் ஆத்துமா தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. இப்படி கலக்கமான நேரத்தில் அவன் எதை நினைக்கிறான்? தன் தேவனை நினைக்கிறான். அவர் இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். கலக்கங்கள் வரும்போது யாரை நினைக்கணும்? தேவனை நினைக்கணும். அதுதான் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு முதல் படி. என்ன பிரச்சனை? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வருவதில்லை. மனுஷனுக்கு என்ன சோதனை வருதோ அதுதான் நமக்கு வருது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா வருது. யார் யாருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில ஆண்டவரே என் ஆத்துமா, உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் தற்கொலை பண்ற போறதுக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை தெரியுமா? ஆத்துமா கலங்கும், ஆத்துமா கலங்கும். நான் அரளி விதையை அரைச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணி குடிச்சு உயிர் போற நிலைமையில கிடந்தவனை தான் காப்பாத்தினாங்க. நான் இயேசு அறியாத இந்து குடும்பத்துல தானே பிறந்தேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், நான் உன் தாயின் வயிற்றுல எனக்காக நான் உன்னை பிரிச்சு எடுத்தேன்டானாரு. அல்லேலூயா. தற்கொலைக்கு நேரம் விரக்தி வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது பேசாம செத்துறலான்னு சொல்லி எங்க நடத்தும்? தற்கொலைக்கு நேராக நடத்தும். இல்லாட்டால் தேவனை விட்டு விட்டு இஷ்டம் போல நீ வாழ். தேவனை எந்த அளவுக்கு கோபப்படுத்த முடியுமோ அப்படி கோபப்படுத்து அப்படின்னு சொல்லி பிசாசு தூண்டி விடுவான். இந்த ஆண்டவட்டை ஜோமணி என்ன கிடைச்சது? உனக்கு பதில் கொடுத்தாரா? நீ எவ்வளவு ஓடி ஓடி ஊழியம் செஞ்ச, எவ்வளவு உனக்கு நீ காணிக்க கொடுத்த, ஆனா உன் வாழ்க்கையில இப்படி இருக்க. அந்த தேவனை கோபப்படுத்துன்னு சொல்லி கோபத்து தேவ கோபத்துக்கு நேரம் நடத்துவான். சர்ச்சுக்கு போகாத, பைபிள் படிக்காத, ஊழியத்துக்கு போகாத, ஜெபம் பண்ணாத. நான் தாவீது அந்த சூழ்நிலையில் சொல்றான், என் உள்ளம் கலங்கினாலும் நான் தேவனை நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், யாரை நினைக்கிறேன்? என் தேவனை நினைக்கிறேன். அப்படிதானே போட்டிருக்கு, சிறுமலைகளிலிருந்து உண்மை நினைக்கிறேன். அப்படிதான் சொல்றான். அதாவது பகற்காலத்தில் எனக்கு என்ன கட்டளை இடுகிறாரு? என்ன தெரியுமா, நான் ஒவ்வொரு நாளும் போகும்பொழுது, வேலைக்கு போகும்பொழுது, ஐயோ அந்த சிங்க கொகைக்குள்ளே போகணுமா, அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பல போராட்டங்கள் வருது ஆண்டவரே, எனக்குள்ள பல பிரச்சனைகள் வருது ஆண்டவரே, எனக்குள்ள சில கலக்கங்கள் வருது. நான் வேலைக்கு போகும்பொழுதோ, பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுதோ, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது, அங்கே நடக்கிற காரியங்களை நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு கலக்கம் வருது. ஆனால் ஒன்னே ஒன்று, நான் திரும்ப திரும்ப அங்கே போய் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த காலத்தில் அதை தாங்குவதற்குரிய பலத்தை என் தேவன் எனக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பகற்காலத்தில் தேவன் என்ன செய்கிறார்? அப்ப ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள், காலையில் உட்காந்து ஜோமனுங்க, ஐயா இன்னைக்கு இன்னைக்கு நான் போற பாதையில் எல்லாத்திலையும் நான் வெற்றி அடைவதற்கு உங்க கிருபை எனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஃபாதர் பாண்டார் வா.

0: இருபையினால் பகல்ல கிருபையை கட்டளை எடுக்கிறார். அதனால நான் போற எந்த பாதையா இருந்தாலும் அந்த பாதையை சமாளிப்பதற்கு, அதை தாங்குவதற்கு, அதை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்கு கிருபையை கட்டிடுகிறார். காலத்துல வரவை பாடுபாட்டினுமா, ஆண்டவரே இந்த நாள்ல என்ன காத்து கொண்டீங்களே, இந்த நாள்ல ஜெயிக்க உதவி செஞ்சீங்களேன்ட்டு நைட்ல அத்தனை பிரச்சனையும் தாங்கி அத்தனை பிரச்சனையும் எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சு வந்த உடனே ஒரு நன்றி பாடல். நைட்டு படுக்கும்போது என்ன வருது, ராக்காலத்துல அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பாட்டு பாடிட்டு என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். நைட்டில் வந்து என்ன பண்ணுறேன், எதுக்கு ஜெபம் பண்ணுறேன், நாளைக்குரிய காரியத்துக்காக. அல்லேலூயா, நாளைக்கு மறுபடியும் நான் போகணும் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக செத்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக தேவனையும் ருசிக்க ஆரம்பித்தான். சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் சொன்ன வார்த்தையா, அணு அணுவா சாகக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் அணு அணுவா தேவனை ருசிக்கக்கூடிய சூழ்நிலையை கட்டளையிட்டார். இப்படி வந்த உடனே மறுபடியும் அந்த கலக்கம் வந்த உடனே ஒன்பதாம் வசனத்துல, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தி,
1: சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது.
0: இப்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப, அப்ப ஒரு வசனத்துல ஒரு விசுவாசம் இருக்கு, ஒரு வசனத்துல பாட்டு பாடுறாரு, அடுத்த வசனத்துல புலம்பல், அடுத்த வசனத்துல பாடல், இப்படி ஏன் மாறி மாறி வருகிறது? அதாவது தொடர்ந்தேர்ச்சியாக பிரச்சனைகள் வந்தாலும் நான் தொடர்ந்தேர்ச்சியாக தேவனை சார்ந்து கொள்ளுகிறேன், விட்டுறக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், தொடர்ந்தேர்ச்சியாக பிரச்சனைகள் வந்தாலும் நான் தொடர்ந்தேர்ச்சியாக என் தேவனை பிடித்து கொள்ளுகிறேன். ஆனால் அந்த அந்த அந்த நாளில் என்ன தீர்மானத்தோடு முடிக்கிறார், என்ன நடந்தாலும் சரி நான் இன்னும் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். கடைசி வசனத்தை வாசிங்க, நாத்துமாவே
1: நீ ஏன் கலங்குகிறாய்,
0: ஏன் கலங்குகிறாய்,
1: ஏன் எனக்குள் தியங்குகிறாய்,
0: ஏன் எனக்குள் தியங்குகிறாய்,
1: தேவனை நோக்கி காத்திரு,
0: தேவனை நோக்கி காத்திரு,
1: என் முகத்திற்கு ரட்சிப்பு,
0: என் முகத்துக்கு ரட்சிப்பு,
1: என் தேவனுமாய் இருக்கிறவரே,
0: என் தேவனுமாய் இருக்கிறவரே,
1: நான் இன்னும்
0: துதிப்பேன். அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடந்தாலும் நான் என்ன செய்வேன், என்ன வந்தா

0: 예수 그리스도 엔지원 엔지원 할렐루야. இப்போ என்ன சொல்றார், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். இதான் ஒரு நாளை முடிக்கும் போது என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு தேவன், நான் உங்க பிள்ளை, நான் உங்களை துதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப சங்கீதம் 41:9-10 வாசமே, அடுத்த வசனத்தை வாசிங்க. 40 ஏசாயால வாசம் இல்லையா? ஏசாயா 43 அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 43:19-20 வாசம் இல்லையா? கோட்டான்களும் குஞ்சுகளும் கனமண்ணுண்டு. 21 வாசிங்க.
1: இந்த ஜனத்தை
0: எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
1: இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
0: ஆமென் சொல்லுவோமா? அப்ப என்ன சொல்ல, நான் உன்னை நடத்துவேன், உனக்கு கவலை வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு போவேன். ஆனா உன்னை படைச்சது எதுக்கு படைச்ச? என்ன தோத்திரம் பண்றதுதான் படைச்ச. அப்ப என்ன வந்தாலும் உன் கடமை என்னது? ஸ்தோத்திரம். அப்படி சொன்னது யாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சொன்னது யாரு? பாஸ்டர் யோபோவோட எனக்கு பொல்லாத பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ, நம்ம எல்லாம் தாங்க மாட்டோம். அவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனையை அனுபவிச்ச மனுஷன் கர்த்தருக்கு தோத்துறோம்னு சொன்னார். அதனால தான் தாவீது சொல்றான், அழுகை பகல்ல வரலாம், ஆனா அந்த அழுகையை தாங்க, அதுல இருந்து தப்பிச்சு வர அதை மேற்கொள்ள எனக்கு பகல்ல கிருபை கொடுக்கிறாரு. அந்த கிருபையை நினைச்சு நன்றி பாடலை இரவுல கொடுக்கிறாரு. ராத்திரி முழுசும் அவரை துதிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், காலையில எந்திரிச்சா மறுபடியும் அன்னைக்குரிய கிருபைகளை கொடுக்கிறாரு. இப்படி நடக்கிறதுனால அவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க? இன்னும் துதிப்பேன். ரெண்டு ரட்சிப்பை பற்றி பேசுகிறான், ரெண்டு ரட்சிப்பை பற்றி எடுத்துக்கொள்ளுங்க. 42 மறுபடியும் வருவோம். 42 வேகமா, ஜெட்டு வேகத்துல போலாமா? 42:5 வாசிங்க.
1: என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்.
0: என் கண்ணு காணல, இன்னும் எனக்கு வந்து சேரல, இன்னும் என்னுடைய வீட்டில் வந்து அது டெலிவரி ஆகலை, ஆனால் எனக்கு வேண்டிய ரட்சிப்பு அவர் சமூகத்தில் இருக்கு, அதை நினச்சி நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? ஐயா, நான் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு இன்னும் வரலை, நான் எதிர்பார்க்கிற விடுதலை இன்னும் வரலை, நான் எதிர்பார்க்கிற மேன்மை இன்னும் வரலை, ஆனால் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆமென். 4 பேருக்கு மட்டும்தான் வருது, ஒரு 10 பேருக்கு வருது. அப்போ என்ன சொல்கிறாரு? நடந்ததுக்கு அப்புறம் துதிக்கிறவங்க கண்டு விசுவாசிக்கிற ஆட்கள், ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி துதிக்கிறவங்க காணாம விசுவாசிக்கிறவங்க. கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காரு? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் பார்த்தா தான் நம்ம வேணும் தோமா மாதிரி கையை போட்டு பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு அவர் சமூகத்தில் தேவையான அனைத்தும் வைத்திரு. நான் அடிக்கடி சொல்றத சொல்றேனே, ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா எனக்கு வேண்டிய சவப்பெட்டி முதல் கொண்டு அவர் தயாராக வச்சிருக்கார். அமைன் சொல்லுவோமா? ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா எனக்கு வேண்டிய சவப்பெட்டி முதல் கொண்டு அவர் தயாராக வச்சிருக்கார். அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? இப்ப என் கையில் இல்லை, ஆனா அவர் கையில இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் சொல்லணும்னா கையில பணம் இல்லை, பேங்க்ல இருக்கு, ஜிபே பண்ணலாமா? ஹலோ, கேட்குறீங்களா இல்லையா? என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, புரியாத மாதிரி சொல்கிறேன்னா, சில நேரத்தில் என்ன சொல்லுவீங்க? கையில் பணம் இல்லை, ஜிபே பண்ணலாமான்னு கேட்குறீங்கள, கடைக்கு போனால் அதை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறீங்கள, ஏன் உங்கள் பேங்க்கில், பரலோக பேங்க்கில் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது, என்னென்ன வேணுமோ அத்தனையும் அதை நினச்சி துதிக்கணும். கையில் பார்த்து ஆண்டவரே தப்பு பண்ணிட்டு, ஆண்டவரே எவ்வளோ முறுமுறுத்துட்டு, ஆண்டவரே எவ்வளோ கேள்வி கிட்ட, ஆனால் நீங்கள் என்னை மறக்காமல் கொடுத்துட்டீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த வழிஞ்சிக்கிட்டு நன்றி சொல்கிறத விட புரியுதா, எதுவுமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு வேண்டிய எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, அந்த ரட்சிப்பை நினச்சி நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். கடைசி வசனத்தை வாசிங்க.
1: என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்.
0: இங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறான், சமூகத்து ரட்சிப்பு இல்ல, என் முகத்துக்கு ரட்சிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்களை பார்த்தாலே ஐயோ வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா அப்படியே பாவம் போல. அதான் அது தப்பு கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் நேற்றுக்கு அந்த பிரதர் வந்திருந்தாரு, ஜெபம் நடத்த அவர் நானும் பேசிட்டோம். இன்னைக்கு உள்ள நிலைமையில விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையை சர்வை பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருமானம் இல்லை, போதிய வேலை இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், உங்கள் முகத்தில் உங்கள் பிரச்சனை தெரியவே கூடாது. அமைன்னு சொல்லுவோமா, தில்லா வரணும். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். நான் ஏன் துக்கத்தோடு தெரியணும்னு சொல்கிறான் தேவனே, நான் ஏன். அப்போ துக்கத்தோடு இருக்கவங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியுமா தெரியாதா? ஆனால் அவர் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னுடைய பிரச்சனைக்கு மட்டும் ரட்சிப்புள்ள, இந்த முகத்தில் துக்கம் தெரியாத அளவுக்கு என் முகத்துக்கே நீர் ரட்சிப்பாக இருக்கிற நிலையிலே சொல்லுவோமா, என் முகத்துக்கு ரட்சிப்புமா இருக்கிற தேவனே. இப்போ இந்த சூழ்நிலையில் என்னன்னா, 43 சங்கீதத்தில் முதல் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன், தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காய் வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்புவியும். முதல்ல ஏன் என்னை மறந்தீர்னு 42 சங்கீதத்தில் 9 வசனத்தில் கேட்டுட்டு 43:2 ஏன் என்னை தள்ளி விடுறீங்கன்னு கேட்குறேன். துதிப்பேன்னு சொன்னதுக்கப்புறமா என்ன வருது மறுபடியும், இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நாள் தோத்திரம் பண்ணுவோம், அடுத்த நாள் ஏதாவது பிரச்சனை வரும், ஆத்திரப்பட்டுறக்கூடாது. மறுபடியும் என்ன செய்யணும், கேள்வி வரும். ஆனால் கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷமே சொல்ல, அரணாகிய தேவனை நீ ஏன் என்னை தள்ளிவிடுகிறீன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் ஏன் இப்படி தெரியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தீர்மானத்துக்கு வர்றார். ஹலோ, இப்போ என்ன கேட்குறாரு தெரியுமா, ஆண்டவர்ட்ட என் பிரச்சனைக்கு பதில் தாங்கன்னு சொல்லல, இந்த பிரச்சனையில நீங்க என்ன நடத்துங்க. ஆமே, என்ன பதில் இருக்குன்னு தெரியும், பதில் அவர்கிட்ட இன்னும் வந்து சேரல. யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பிட்டாங்கன்னா செக்கு போட்டேங்க அப்படின்னா செக்கு கிளியர் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 2 நாள் 3 நாள் ஆகும். அப்போ அந்த 2-3 நாள் உங்களுக்குள்ள என்ன இருக்கும், சந்தேகம் வருமா, ஒரு உறுதி வருமா, அது செக்கு போட்டாங்க சார், 3 நாள் என்ன செய்யும், கிளியர் ஆகிடும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், கத்திரி ஆத்மாவில் ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டாரு, பதில் வரும்னு தெரியும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். கண்ணில் பார்க்குற வரைக்கும் என்ன செய்யணும், செக்கை போஸ்ட் பண்ணிட்டாரு, அது கிளியர் ஆகி வர்றதுக்கு என்ன செய்யும், அப்படி தான் யோசிக்கணும். இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடத்த வேண்டியது எது, அப்போ வாசிக்கணும், ஒன்று அவசரம்,
1: உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலாம்.
0: ஆண்டவரே பிசாசு பல தாட்ஸ் அனுப்புறான் எனக்குள்ள, இந்த பிரச்சனையில இந்த போராட்டத்தில் பிசாசு பல எண்ணங்களை எனக்குள்ள கொண்டு வர்றான், பல தவறான தீர்மானங்களை கொண்டு வர்றான், பல ஐடியாக்களை எனக்குள்ள கொண்டு வர்றான், அது என்ன என்ன செய்யக்கூடாது நடத்திடக்கூடாது. இந்த நேரத்தில் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தது இல்லையோ, இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடத்துறதுக்கு உங்க வெளிச்சமும் தேவை, உங்க சத்தியமும் தேவை. சொல்லுமா, வெளிச்சம் என்றால் என்ன, கர்த்தருடைய வார்த்தை வசனம், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு தேவ பிள்ளைகளை. எந்த பிரச்சனைகள் போனாலும் அந்த நேரத்தில் கேட்கணும், வார்த்தை தாங்கண்டுறேன், உங்க வார்த்தையை தாங்க, இந்த சூழ்நிலையில் என்னை நடத்துவதற்கு ஒரு வார்த்தையை தாங்கண்டுறேன். அதான் ஒரு சரியான கிறிஸ்தவனுடைய அடையாளம், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன, அந்த நேரத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்படிதான் கேட்கணும், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே வார்த்தையை அனுப்புங்க, ஆண்டவரே கண்டிப்பாக அனுப்புவார், அனுப்ப மாட்டாரா, எப்போ அனுப்புவார், நீங்கள் உட்காந்து என்ன செய்யணும், பைபிளை படிக்கணும், பைபிளை படித்தா அந்த பைபிள் வசனத்தில் உங்களுக்கு வார்த்தை என்ன செய்வார், ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும்னு எடுத்து வச்சிருந்த பிரசங்கமே வேற, நேற்றுக்கு வந்தவர் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஆண்டவரே நேற்றுக்கு வந்தவங்க தானே வருவாங்க, அவர் பிரசங்கத்தையே காப்பி அடித்த மாதிரி இருக்குமே, ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரேனா, இன்னைக்கு காலையில் 4:30 தான் அந்த வார்த்தையை கொடுத்தார் ஆண்டவர். ஆமே, அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார், நான் உன்னை நடத்துவேன், ஆளுகையோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன். அப்போ உடனே அந்த சம்பவங்களை கர்த்தர் எனக்கு எடுத்து கொடுத்தார். தாவீது எது நடத்த வேண்டும் என்று கேட்டான். இப்போ தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உங்கள் வெளிச்சம் என்னை நடத்தணும், அப்படின்னு நடத்தும், உங்களுடைய வார்த்தை என்னை நடத்தணும். அடுத்து சத்தியம், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர். உங்கள் பிரச்சனையில் பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தையும் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும். இது ஒரு பக்கம் ஆவியானவர் நம்மளை நடத்துவார், ஆவியில் நடத்துவார். ஆமீன் சொல்லுவோம், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், அலர்ட்டாக இருக்கீங்களா? ஆமே, என்னுடைய ஆவியானவர் என்னை நடத்தும் போது என்னுடைய ஆவியை நடத்துகிறார். ஆமீன் சொல்லுவோமா, என் ஆவி தொய்ந்து போகாதபடிக்கு என்ன செய்கிறாரு, என் ஆவியை அவர் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரார். ஆவி எனக்குள் தியங்கும், என் ஆவி எனக்குள் கலங்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆவியானவர் வந்து இந்த ஆவியை கண்ட்ரோல் பண்றாரு. இந்த வார்த்தை வந்து என் சிந்தை மண்டலத்தை ஆக்குப்பை பண்ணுது. ஆமென் சொல்லுவோமா? என்னுடைய மைண்டுக்குள்ள இந்த வார்த்தைகள் உள்ள போய் பிசாசு கொண்டு வந்திருக்க கண்ட குப்பைகளை அகற்றி அகற்றி இந்த வார்த்தைகள் என் சிந்தையை, அதாவது என் ஆத்துமாவை, என்னுடைய ஆத்துமாவை, இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் இந்த வசனமும் ஆவியானவரும் கண்ட்ரோல் பண்ணும்போது இது ரெண்டு சேர்ந்துதான் இந்த சரீரத்தை நடத்தும். அமேன் சொல்லுவோமா? அப்ப பிசாசு என்ன பண்றான்? உங்க ஆத்துமாவில் ஒரு கிளர்ச்சி ஒன்று பண்றான். ஆத்துமானா என்னது? சித்தம், விருப்பம் இல்லையா, மனம், சித்தம். இதுல பிசாசு பல ஆசைகளை கொண்டு வந்த உடனே இந்த ஆசைகள் அதிகமாகி இந்த ஆவியை உள்ள அடக்கி போட்டுட்டு இந்த சரீரத்தை பாவத்துக்கு நேரம் எழுந்துட்டு போகுது. இந்த பாவத்துக்கு நேரம் எழுந்துட்டு போறதுனாலதான் விபச்சாரம், வேசித்தனம், குடி, வெறி இதுக்கெல்லாம் போகுது. ஆனா அந்த நேரத்துல பிசாசுடைய ஆவிகள் நம்மை நடத்தி விடாதபடிக்கு பரிசுத்த தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் சார்ந்து கொள்வோம்னா இவங்க ரெண்டு பேரும், அதாவது பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய, அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையாக இருக்கிற இயேசு பிதா அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். மூன்று தெய்வத்தை நாம் வணங்கவில்லை, மூவரில் ஒருவராக இருக்கிற ஒரே திரு ஏக தேவனை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அப்ப ஆவியானவர் எனக்குள் வந்து என்னுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணி அது தீயங்காதபடி கலங்காதபடி என் ஆவியில என்ன செய்யறாரு? ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆமே சொல்லுமா? அல்லேலூயா. இயேசு ஆவியில கழி கூர்ந்தாராம். ஆமேன். இயேசு எதுல கழி கூர்ந்தார்? ஆவியில கழி கூர்ந்தார். இன்னைக்கு உலக மனுஷன் முகத்துல பார்த்து கழி கூர்றான்னு நிக்க மாட்டேங்குது. நமக்கு ஆண்டவர் வைத்திருப்பது ஆவியில கழி கூர்ந்தார். ரெண்டாவது, இந்த சிந்தைகள், என்னுடைய விருப்பம், இதுல எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றது? பரிசுத்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையும் ஆவியானவரும் என்ன நடத்தும் போது எதுக்கு நேரம் நடத்துவாங்க தெரியுமா? இப்ப வாசிங்க இந்த வசனத்தை. அவைகள் என்னை நடத்தி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாக, அந்த வாக்கு தத்தங்களை பார்க்கும்படியாக, அவர் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாக அவைகளை நடத்தி கொண்டு போகும். அநேகருக்கு இந்த ரகசியம் புரிவதில்லை. அதனாலதான் சொந்த சிந்தை நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்துறோம். அந்த நேரத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்ன நடத்துங்க? பரிசுத்த ஆவியானவர். எலியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி ஏசபேல் சொல்றா, நாளைக்கு வந்தாலே உங்க உங்க கழுத்து மேல வந்தால இருக்காது அப்படின்னு அர்த்தம், உன்னை காலி பண்ணிடுவேன்னு அர்த்தம். எத்தனையோ தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகளை காலி பண்ண அந்த எலியா ஒரு பொம்பளையனுடைய வார்த்தையில பயந்துட்டான். ஏன்னா அவ பயங்கரமான ஆளு. அதனாலதான் பயங்கரமான ஆளுங்கிறக்க பொண்டாட்டிக்கு வித்து போட்டான். யாரு? ஆகாப் ராஜா. பைபிள் போட்டிருக்கு, தன் மனைவியின் இடத்துல தன்னை என்ன செய்தானா? வித்து போட்டானா? அதனால அவ்வளவு கொடூரக்காரி அந்த ஏசபேல். இப்ப ஏசபேல் சொல்றா, எலியாவை கொல்ல போறேன்னு சொன்னமே நேரம் ஓடி சூறச்செடிக்குள்ள போயிட்டு போதும் ஆண்டவரே நான் ஜாகணும் அப்படிங்கிறேன், என் வீட்டில் இருக்க வேண்டியதான், அவளே கொண்டுருவல்ல, அங்க வந்து படுத்துக்கிட்டு நான் போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பார்த்தாரு. இந்த வேதனையில புலம்புற புலம்புல ரொம்ப சீரியஸா ஆண்டவர் எடுத்துக்கிறதுல, எடுத்தாருன்னா நம்மளாம் என்னைக்கும் காலியா இருப்போம். அமேன் சொல்லுவோமா? வேதனையில வர்ற புலம்புல ஏதோ புள்ள என்ன செய்யுது? புலம்பிட்டு போகுதுன்னு விட்டுருவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யறாரு தெரியுமா? நேரம் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்யறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு சாப்பிட்ட உடனே, இந்த ஆகாரம் வந்த உடனே உடம்புல என்ன வருது? ஒரு புது தெம்பு வருது. இந்த ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே நேரம் எங்க போனாரு தெரியுமா? தேவ பர்வதத்துக்கு. ஆமேன் சொல்லுவோமா? எங்க இருந்து? பிரச்சனை, போராட்டம், உயிருக்கு பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தவருக்கு தூதன் வந்து அப்பத்தை கொடுத்த உடனே இந்த அப்பம் சாப்பிட்ட பலத்தினாலே, அப்படிதான் போட்டிருக்கு, அந்த போஜனத்தின் பலத்தினால்னு பைபிளில் போட்டிருக்கு. அந்த போஜனத்தின் பலத்தினால் இரவும் பகலும் 40 நாள் நடந்து எங்க போனானா? ஒரே பர்வதத்துக்கு, தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக போய்விட்டான் தேவ பிள்ளையே. இந்த போஜனம் என்ன? மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, அதனாலதான் பைபிளை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா படிக்கணும். ஏதாவது ஒரு வசனத்துல உங்களோட பேச முடியும், தூக்க கலக்கத்தோட படிக்க கூடாது, தப்பு தப்பா படிச்சிருவீங்க சரியா? தூக்க கலக்கத்தோட படிச்சா தப்தப்பா படிப்பீங்க, நல்ல தெளிவா ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து படிக்கணும். எந்த வசனத்துல நம்ம கூட பேசுவார்னே நமக்கு தெரியாது. அப்ப அந்த போஜனத்தின் பலம் எங்க கொண்டு போனது? அப்ப அந்த பலம், ஆண்டவர் நமக்கு ரெண்டு பலத்தை கட்டளையிட்டிருக்கிறார். நான் சொல்லி முடிக்கிறேன், என்ன பலம் தெரியுமா? முதலாவது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சொல்லுங்க பார்க்கலாம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்ய? முட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். அந்த பலத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்குரிய அந்த ஆகாரத்தின் பலன். ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வல்லமையின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? வல்லமையின். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது என்ன வருது? ஆவியில என்ன வருது? பலன் வருது. இந்த தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது ஆத்துமாவில பலன் வருது. அதனாலதான் தாவீது சொன்னான், அவர் என் ஆத்துமாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. என் ஆத்துமாவில பலன் வருகிறது, என் ஆவியில பலன் வருகிறது. இப்ப நான் வெளியே வரும் பொழுது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார். இப்ப அதே பிரச்சனைக்குள்ளதான் வர்றேன், ஆனா எப்படி வர்றேன்? அதே பிரச்சனை, அதே போராட்டம். இப்ப எப்படி வர்றேன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். ஆமே ஆமே. நீ சொங்கி இல்ல, சோம்பேறி அல்ல, நீ காண்டாமிருகம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கத்தவிடும். இன்னொன்னு, கத்தருக்கு காத்திருக்கவர்கள் கழுகை போல என்ன செய்வார்களாம்? செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்ப இன்னொரு பலன் என்னது? கழுகை போல. அந்த பலன் எதுக்கு தெரியுமா? முட்டி மோதற்குல உயர உயர உயர உயர பறந்து நேர கண்மலையின் உச்சிக்குள்ளே போவதற்கு. அல்ல ஏழு. அப்ப ரெண்டு பலத்தை கொடுக்கிறாரு. ஒன்று என் ஆத்மாவிலே வரக்கூடிய அந்த சக்தி, அந்த பலம், எனக்கு விரோதமா வருகிற அந்த போராட்டமான சூழ்நிலையில போராடி போராடி ஜெபிப்பதற்கு, அதே சமயத்தில் என் ஆவி தொய்ந்து போகாதபடிக்கு கழுகை போல ஒரு பலத்தை கொடுத்து, இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய ஆத்மா மேலே மேலே மேலே மேலே என் தேவனிடத்துக்கு போய்கொண்டே இருக்கும். அங்கே நான் பார்க்கிற தெய்வம் யார்? இப்பொழுது வாசிங்க, அவைகளை நடத்தி
1: உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும்
0: என்னை
1: கொண்டு போவதாக
0: அப்பொழுது நான்
1: தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்க.
0: சூழ்நிலை தான் மோசம், தேவன் மோசம் அல்ல. அல்லேலூயா. ஐயா, என் வாழ்க்கையில நடக்கிறதா என்ன சஞ்சலப்படுத்துது? தேவன் என்னை சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல. நான் தேவனை நினைக்கும் போதுதான் எனக்கு ஒண்ணு தெரியும், அவர்தான் என்னுடைய ஆனந்த மகிழ்ச்சி. ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற
1: தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன்.
0: ஆமே. அப்ப இந்த சத்தியமும் வெளிச்சமும் வந்துட்டா அழக்கூடிய சூழ்நிலையில கத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழும்போது நெகேமியா சொல்றாரு, நீங்க அழ வேண்டாம், கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். இப்ப சொல்லுங்க, தேவ பிள்ளைகளே, இனியும் சோர்ந்து போய் அழுதுகிட்டு இருக்க போறீங்களா? மகிழ்ச்சியா இருக்க போறீங்களா? கண்ட பதிலை பார்த்தல்ல, காணாமல் எனக்காய் காத்து கொண்டிருக்கிற பதிலை எதிர்பார்த்து, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன், என் முகத்துக்கு அவர் வைத்திருக்கிற ரட்சிப்பின் நிமித்தம் நாம அவரை துதிப்பேன். அல்லேலூயா. என் ஆவியில பலன் தருகிறார், ஆத்மாவில பலன் தருகிறார். இந்த பூமியில என் சரீரம் வாழும் போது வருகிற பிரச்சனையை முட்டி மோதி தள்ளி மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு காண்டாமிருகத்தின் பலத்தை கொடுக்கிறார். அந்த நேரத்தில் என் ஆத்மா தொய்ந்து போகாதபடி மேலே மேலே எழும்பி தேவ சமூகத்தை அடைவதற்கு கழுகை போல பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 45 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. 45:1.
1: என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது.
0: போ, முதல்ல என்ன சொன்னார்? என் இருதயம் எனக்குள்ளே கலங்குகிறது. இப்ப ரெண்டு அதிகாரத்தை தாண்டி வந்தமே என்ன நடக்குது? என் இருதயம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்துக்கோங்களேன், இன்னைக்கு கலங்கலாம், நாளைக்கு பொங்கும். இன்னைக்கு அழலாம், நாளைக்கு ஆனந்த கழிப்போறோம். கரங்களை தட்டி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி தெய்வ சமூகத்திலே முழங்கால் படிடுவோம். ரகமல ரஷந்தர தகரபா ஏ மகாதன மரா. எது உன்னை நடத்துது? அதுதான் ரொம்ப முக்கியமானது. தெய்வ பிள்ளைகளே, மனுஷனுக்கு வருகிற அதே சோதனைகள் வரலாம். இயேசுக்கே சோதனை வந்துச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு சோதனை வந்துச்சு, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு பிரச்சனைகள், தேவைகள், போராட்டங்கள் வந்தது. அதே தான் நமக்கு வருது. அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க? இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அவர்களை எப்படி நடத்தினார்? அதே தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கு நதியண்டையிலே நான் உன்னை நடத்துவேன். வறட்சியான பாதையிலே நடந்து போன உன்னை அந்த ஆறுகளின் பாதையிலே நான் நடத்துவேன். இதெல்லாம் என்னால் செய்ய முடியும். நீ ஏன் இன்னும் பிரச்சனையை பார்த்து பார்த்து சோர்ந்து போய்கிட்டு இருக்க? எது உன்னை எங்க நடத்துது? தவறான பாதைக்கு உன்னை நடத்துகிறதா? தேவையில்லாத பாதைக்கு உன்னை நடத்துகிறதா? இன்னைக்கு ஒப்புக்கொடு. வசனத்துக்கும் ஆவியானவருக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க. அதில் திறந்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, என்னுடைய வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படிதான், வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள வாங்க. சும்மா ரெண்டு அந்நிய பாஷை பேசி குதிச்சுட்டு போறது இல்லை, அந்த கண்ட்ரோலுக்குள்ள வரணும். அதே ஆவியானவர் உங்களை நடத்தணும். அந்நிய பாஷை என்பது தேவனோட ரகசியத்தை பேசுறோம். அந்த அந்நிய பாஷையை பேசும் பொழுது நமக்குள்ள ஒரு பலன் கிடைக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அதிலே நின்றக்கூடாது. அவர் என்னை நடத்த வேண்டும் அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உங்கள் காதுகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் சூழ்நிலை என்ன நடத்தக்கூடாது, மனுஷங்க என்ன நடத்தக்கூடாது, என்னுடைய ஓன் ஸ்பிரிட் என்ன நடத்தக்கூடாது. உங்களுடைய வசனமும் உங்களுடைய ஆவியும் என்னை நடத்தட்டும். பூமியிலிருந்து வருகிற எதிர்ப்புகளை மேற்கொள்ள பலன் தருவேன். அதிலே நான் அழிந்து போகாதபடி மேலே மேலே இன்னும் தேவனிடத்தில் கிட்டிச்சேர கழுக போல செட்டைகளை அடித்து எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் படுத்து கிடக்க வேண்டிய ஆண்டவரே மிருகங்கள் அல்ல, பறக்க வேண்டிய பருந்துகள், பறக்க வேண்டிய கழுகுகள். ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யார் யாரோட என்னென்ன வார்த்தை பேசுனீங்களோ அந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் உறுதியாக பிடித்து கொள்ள. இனி கர்த்தருடைய ஆவியானவருக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று அவர்கள் ஜெபிக்கட்டும். வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஜெபிக்கட்டும். அவைகள் உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். உமக்கு நேராக அவைகள் கொண்டு வரும். பிசாசும் பிசாசின் ஆவிகளும் தற்கொலைக்கு நேராகவும் பல அழிவுக்கு நேராகவும் மக்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, பாவத்துக்கு நேராக நடத்தும் போது, பரிசுத்த தேவனுக்குள்ளே எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனுக்குள்ளே எங்களை நடத்தி சொல்லுமே, அந்த அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

ஃபாதரவா எத்தனையோ பேர் கூட இருக்க வேண்டியவங்களே நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த நபர் எல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஓ உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாட போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா உங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இன்னால் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் எல்ரோய். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளவு மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே, சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோய். அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரம், உன் வியாதி, உன் வியாபாரம், உன் வேதனை அவர் அறிகிறார். அவருக்கு தெரியும், சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அந்த தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும். பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமே. எல்லா நெருக்கமும் மாறுகிற நேரம்.

வாழ்க்கையில புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை யாவையும் செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாலத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடவே மாட்டார். கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணவர் ஆண்டவர் மேலான நாமம் உடையவரே ஆராதனைக்கு பாத்திரரே கன மகிமைக்கு பாத்திரரே போற்றுதலுக்குரியவரே வணக்கத்திற்குரியவரே மேன்மைக்குரியவரே ஆராதனைக்கு பாத்திரரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் கன மகிமைக்கு பாத்திரர் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர் துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் மரணத்தை ஜெயித்தவரே பாதாளத்தை வென்றவரே ஓ ஹல்லேலூயா என் நல்லவர் என் ஆராதவர் என் ஆராதனைக்கு பாக்கிறார் என் கன மகிமைக்குரியவர் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் மேலான நாமத்தை மாஸ்டர் நாமத்தை உயர்ந்த நாமத்தை அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் கனப்படுத்துகிறோம் ரகாச்சா நாம ரிமாலா சந்து ரிமா கலாமோ ரியான் சேனமோ ரிஷேலவ ரிபதனமோ ரியான் சேனமா நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க அற்புதங்கள் நடப்பதாக இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும் ஆமி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும் கட்டுகள் உடைக்கப்படட்டும் தடைகள் நிர்மலமாகட்டும் பலவீனங்கள் மாறி போகட்டும் வலி வேதனைகள் மறையட்டும் அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் எல்லா வியாதிகள் வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக சமாதானம் உண்டாகட்டும் பிரிவினைகள் விலகட்டும் குடும்பத்துக்குள் ஒற்று ஐக்கியம் உண்டாகட்டும் குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக தேவ பிரசன்னம் தேவ மகிமை தேவ அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஆராதித்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக அற்புதங்கள் நடப்பதாக வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும்பா இப்பொழுது சரீரங்களுக்குள்ள மகிமை இறங்கட்டும் சுகமாக்குகிற வல்லம் இறங்கட்டும் ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக இப்பொழுது தெய்வீக விடுதலை தேவ பிரசன்னம் தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக ஒரு அபாபா

சங்கீதக்கார சொல்வதை போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கத்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆராதனை சொல்றீங்க, நாங்கள் உயிருள்ள நாளெல்லாமே ஆராதிப்போம்ப்பா, உயிருள்ள நாளெல்லாமே சேவிப்போம், உயிருள்ள நாளெல்லாமே பின்பற்றுவாண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிப்போம், உண்மையாய் உம்மை சேவிப்போம், உண்மையாய் உம்மை பின்பற்றுவோம், உண்மையாய் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்படுவாண்டவரே, உமக்காக வாழ்வோப்பா. 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம், 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம், 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம். உயிருள்ள நாளெல்லாம் எல்லா கன மகிமும் தருவோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஜிம் கவீசல் கிட்ட பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவில இயேசுவா நடிச்சா ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா ஜிம் கவீசல் அதுல நடிக்க முடிவெடுத்தாரு. என்னுடைய இனிஷியல் JC, என்னுடைய வயசு 33. நான் இதை இப்போதான் ரியலைஸ் பண்றேன், நான் இந்த படத்துல கண்டிப்பா நடிப்பேன்னு சொன்னாரு. படம் எடுக்கும்போது ஜிம் கவீசல் 40 பவுண்டு எடை குறைஞ்சாரு. ஒரு தடவை மின்னலால தாக்கப்பட்டாரு. சாட்டையடி வாங்கும் சீன்ல தெரியாம 2 தடவை சாட்டையால அடிக்கப்பட்டாரு. 14 இன்ச் நீளமான காயத்தை அது அவர் மேல ஏற்படுத்துச்சுது. சிலுவைய தூக்கிட்டு போகும்போது ஒரு குழியில சிலுவையோட கீழே விழுந்துட்டாரு. அவருடைய தோள்பட்டை டிஸ்லொகேட் ஆயிட்டது. சிலுவையில பல மணி நேரம் தொங்கிக்கிட்டே இருந்ததுனால அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்துட்டது. சிலுவை காட்சி மட்டுமே எடுக்க 5 வாரம் ஆனதாம். இதுல நடிச்சதுனால அவருடைய உடலும் மனமும் அதிக ஸ்ட்ரெஸ் ஆகி அவருக்கு 2 தடவை ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டியிருந்துச்சு. இதுல நடிச்சதுக்கு அப்புறம் ஜிம் கவீசல் சொன்னாரு, மக்கள் என்னைய பார்க்க நான் விரும்பல, அவங்க இயேசுவை பார்க்கணும்னு நான் விரும்புறேன், இதை பார்த்து பல பேர் மனம் மாறுவாங்கன்னு சொன்னாரு. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஃபில்ம் உலகத்திலேயே மிக உயர்ந்த R-rated ஃபில்மா கருதப்பட்டுச்சுது. பல கோடி டாலர்ஸ் பெற்றுக் கொடுத்துச்சுது. எல்லாத்துக்கும் மேல யூதாசா நடிச்சவரு ஒரு நாத்திகர். அவர் இயேசுவை ஏத்துக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்றாரு. தன்னுடைய பிள்ளைங்களும் ஞானஸ்நானம் பெற வச்சாரு. இந்த படத்தை கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திருக்காங்க. பலர் இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, ஊழிய பாதை கரடு முரடானது, ஆனா அதன் பலனோ அதிகம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நாம இந்த இடுக்கமான வாசல் வழியா போவோம், பலரை இந்த வாசலுக்கு வழி நடத்துவோம்.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 6. கர்த்தருடைய பட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாரிகளையும் குறிசொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்தரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரியவரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்துவோம் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுருபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டெலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுருபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெலிகளின் சாயலான சுருபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையா? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னிருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெஸ்ஸிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர் தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டதென்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுருபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டியின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெஸ்ஸிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெஸ்ஸிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டியில்
பெத்திமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுரு படிகளுள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்திமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுருவங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கோலினுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று, பொன்னால் செய்த சுண்டலிகளோ என்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்திமேல்

அடித்தலின் நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெஸ்திமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் ஜாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்து கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள்.

kalalı bu podadı. முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ, ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவிகளாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

என் சகோதர சகோதரியே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேச நினைக்கும் வார்த்தைகள் என்னென்ன தெரியுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உன்னை தேற்றுவார். என்னை தேற்றின தேவன் இன்றைக்கு உங்களையும் தேற்றப் போகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி தேற்றுவார் தெரியுமா? அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய வார்த்தையின் நிமித்தமாகத்தான் நம்மளை தேற்றுவார். அல்லேலூயா. ஆனா உலக மனுஷங்களுக்கு தேவையானது என்னது? பணம், பணம், பணம, பணம். அல்லேலூயா. ஆனா நமக்கு தேவையானது கர்த்தருடைய வார்த்தை. அதன் மூலமாய் வர ஆசீர்வாதம், அதன் மூலமாய் வர விடுதலை, அதுதான் உண்மையானது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தேற்றுவார். எப்படி தேற்றுவார்? அவர் வார்த்தையின் மூலமாய் தேற்றுவார். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படி வந்தாலும் சரி, ஆசீர்வாதமான வார்த்தையா வந்தாலும் சரி, எச்சரிப்பின் சத்தமா வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நம் முழு இருதயத்தோட சந்தோஷத்தோட நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதம் வந்தா மட்டும் அல்லேலூயா ஸ்தோத்திரம், கொஞ்சம் எச்சரிப்பு சத்தம் வந்துச்சுன்னா அப்படியே அமைதியா அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நாம் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். என் தேவன், என் தகப்பன் எனக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கும். எனக்கு தெரியாதது அவர் சொல்லித்தராரு, நான் தெரிந்து கொள்றேன்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா போதும், உலகத்தை கலக்குகிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அல்லேலூயா. 1 Kings 18:21 அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இங்க ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைக்கிறான். பாகால வணங்குறவங்க தன் உடம்பெல்லாம் கீறி கொண்டு ரத்தம் வர, நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய காரியத்தை பார்த்திருப்பீங்க. பின்னாடி கொக்கியெல்லாம் போட்டு தேரை இழுத்துட்டு போவாங்க. எவ்வளவு கொடுமையான காரியம் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே கல்லான இருதயம் கூட கரைஞ்சிருங்க, அந்த அளவுக்கு கண்ணீரா வரும். அல்லேலூயா. ரொம்ப மோசமான காரியங்கள் அது. வலி வேதனை எப்படியா இருக்கும் தெரியுமா அந்த சரீரத்துல? ஏன்னா அந்த பாடுகள்லாம் நானும் பட்டதுனால எனக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலதான் இங்க இந்த எலியா எச்சரிப்பின் சத்தமாக அவனால தாங்கி கொள்ள முடியல, அவனால தாங்கி கொள்ள முடியல. நீ இப்படிலாம் பண்ணிதான் உன் தெய்வத்தை நீ வர வைக்கணும்னு இல்லை. அல்லேலூயா. நீ கூப்பிட்ட உடனே உன் சத்தத்தை கேட்டு உடனே ஓடியற நம் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரப்பா. அல்லேலூயா. நீ அழுதனா அவரால் தாங்க முடியாது, நீ கதர்னா அவரால் தாங்க முடியாது. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து கொண்டு அப்படியே ஏனோதானோன்னு கண்டும் காணாமல் இருக்கிறதற்கு அவர் கல்லோ மண்ணோ கிடையாது. அவர் உணர்வுள்ள தேவனா இருக்கிறார். நீ உணர்வோடு அவரை கூப்பிட்டனா நிச்சயமா அவர் உணர்வோட உனக்கு பதில் தருவார். அல்லேலூயா. ஆகையினாலதான் இந்த எலியா சொல்றான், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று. என் தேவ ஜனமே, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். ஏன் சொல்றேனா, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி தெரியுமா? என் தேவர்களை நம்பி. நான் தைரியமா சொல்லுவேன். அல்லேலூயா. நான் வணங்கின அந்த நாட்களில் நான் வணங்கின கடவுளை நம்பி 2 ஆத்துமாக்களை நான் பறி கொடுத்தேன். அது யாருன்னு கேட்டிங்கன்னா என் தாய் தகப்பனா. அவங்களும் அதை நம்பினாங்க. ஆனால் கடைசியில் மண்ணோட மண்ணாக தான் போய் சேர்ந்தாங்க. செய்வினி நிமித்தம், மாந்திரிகத்தின் நிமித்தம் ஒரு பயனும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. அது கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, ஒன்றுமே பண்ணாது, உணர்வில்லாதது. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல, உணர்வுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலதான் இன்றைக்கு தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று தெரியும். உங்க மன விருப்பத்தின்படி, உங்க பிரச்சனையின்படி கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த சாட்சியின் மூலம் உன் இருதயம் தேற்றப்படும். இந்த சாட்சியின் மூலமாக நீ பலப்படுவாய். கர்த்தருக்காக எதையாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்கிற அந்த வைராகியம் வாஞ்ச உன் இருதயத்தை பற்றி எரியும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எலியாக்களை கர்த்தர் தேடுகிறார். அவருடைய உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று. எவ்வளவு தைரியமான வார்த்தை பார்த்தீங்களா? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, இதுதான் இதுதான், செஞ்சா செய்யலைன்னா போய்கிட்டே இரு. அதே போலதான் எலியாவும் சொல்றான், என் சகோதர சகோதரியே, இவன் சொல்லும் அதே வைராகியமான வார்த்தையை நானும் உங்கள் மத்தியில் வைக்கிறேன்.
கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. ஏன் தெரியுமா? நானும் அந்நிய தெய்வத்தை பின்பற்றி எவ்வளவோ தோல்விகள் மத்தியில, எவ்வளவோ இழப்புகள் மத்தியில நான் நின்று கொண்டிருந்தேன். வீட்டில் சந்தோஷம் இல்லை, ஒரே பிரச்சனை, போராட்டம். என் தாய் தகப்பனர் சிரித்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. என் தகப்பனாருடைய அன்பை நான் முழுமையாக நான் ருசித்தது கிடையாது. அவரை தொட்டி பேசினது கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. ஒரே பொண்ணு தான் வீட்டுக்கு. செய்வினை நிமித்தம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஒன்று எங்கள் அப்பா இருந்தால் எங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க. ஒரே சண்டை சண்டை சண்டை. எங்கள் அப்பா கோவிச்சிக்கிட்டே போயிடுவார். இது நிமித்தம் சிறு வயதிலேயே தகப்பனுடைய அன்பை இழந்துட்டேன். கூட பிறந்தவங்களும் கிடையாது. இப்படியா இருக்கும்போது நாட்கள் போக போக போக செய்வினையின் கொடுமை நிமித்தம் என் தாய் தகப்பனார் மரித்தும் போனாங்க. அவங்களுக்கு எங்கே கூப்பிட்டு போய் எங்கே விடுதலை கொடுக்கறதுன்னு சொல்லி எங்களுக்கு சரியாக கைடு பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இன்றைக்கு அநேகர் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் பாக்கியவான். உங்களுக்கு யார் வந்து சுவிசேஷம் சொல்லி இங்கே கொண்டு வந்தாங்களோ அவர்களும் இதற்கேற்ற பலனை அனுபவிப்பாங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கெல்லாம் எங்களுக்கு சொல்ல ஆள் இல்லைங்க. மாந்திரிகத்தின் பிடியில் ரொம்ப அகப்பட்டு கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாமல் இருந்தேன். அதுவும் இல்லாமல் சர்பத்தின் பிடியில் வேற சிக்கி கொண்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். அது குறி சொல்லும்படியா என்னை பயமுறுத்தி ஏவி என்னை உட்கார வச்சு குறுமேடியில் உட்கார வச்சு என்கிட்ட குறி கேட்பாங்க. மணி கணக்காக உட்காந்து குறி சொல்லுவேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் சில மாதங்கள் மட்டும்தான் எனக்கு அனுமதித்தார். ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் அந்த சோதனைக்குள்ள கர்த்தர் அனுமதித்தார். அதுக்கப்புறம் அனுமதிக்கலை. ஹல்லேலூயா. நான் அறியாத தேவன்ங்க அவர். அந்த நாட்களில் எனக்கு தெரியாது அவர் யாருன்னு. ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அவர் என்னை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல புதிதாக இங்கு வந்திருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனமே, உனக்கு ஒன்று நான் சொல்கிறேன். நீ அறியாத தேவனை நம்பி நீ வந்திருக்க. இயேசு யாரு என்று நான் பார்க்கலாம், அவர் எனக்கு என்ன அற்புதத்தை செய்கிறார்னு பார்க்கலான்னு சொல்லி நீ வந்திருக்க. இன்றைக்கு என் சாட்சியை கேளு. நீ கேட்டுட்டு போகும்போது ஒரு கிறிஸ்தவளா, ஒரு கிறிஸ்தவனாக தான் நீ இங்கிருந்து போவேன். அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, மிகவும் கஷ்டப்பட்ட, மிகவும் போராட்டம், உபத்திரவங்கள் மத்தியில தான் என் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கேன். நிம்மதி எங்க இருக்கு, சந்தோஷம் எங்க இருக்கு, எங்க அன்பு இருக்குன்னு சொல்லி தேடி தேடி அலைந்து அலைந்து அலைந்து என்னுடைய நாட்கள் வீணா போனதுன்னு நான் சொல்லணும். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது வெறுத்து செத்து போயிடலான்னு சொல்லி தூக்கு சேலை, எந்த சேலையை நான் குறி சொன்னனோ அதே சேலையை எடுத்து மாட்டி தூக்கு மாட்டிக்க போனப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா தெய்வத்தையும் நான் கூப்பிட்டேன், கதறேன். யாராவது வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உத்தரவு கொடுக்க ஒரு தெய்வமும் கிடையாது. உண்மையான கடவுள் யார் என்று நான் கேட்கும்போது, நீ கூப்பிட்ட இயேசு நானே என்று எனக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். அல்லேலூயா. அதிலிருந்து கர்த்தருக்காக நான் வைராகியமாக நிக்க ஆரம்பித்தேன். வீட்டுல பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே வந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு. ஆண்டவரை குறித்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அறிய ஆரம்பிச்சேன். என் சகோதரன் இடத்துல என் சித்தி பையன், அவன் புதுசா ரட்சிக்கப்பட்டவன், பயந்து பயந்து சபைக்கு போவான். அவன்கிட்ட நான் சொன்னேன், ஏதாவது கதை புக் இருந்தா வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்தேன். அவன் என்ன பண்ணிட்டா, பைபிளை வாங்கிட்டு வந்து கையில கொடுத்துட்டான். படுபாவி அது பைபிள்னு கூட என்கிட்ட சொல்லல. இது கதை புக்கு, நீ பிரிச்சு படி, நிறைய கதைங்க இருக்கும், உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு. நான் எடுத்து, சரி என்ன 50 ரூபாய்க்கு இவ்வளோ வெயிட்டான புக்கா, இவ்வளோ பெரிய புக்கா, பரவாயில்ல, எவன் ஏமாந்தவன் கொடுத்தான்னு தெரிலன்னு சொல்லி நான் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் பிரிக்கிறேன், பிரித்து படிக்கிறேன். கண்ணில் இருந்து கண்ணீரா வருது. புக்கை படிக்க முடியல, ஏன்னா உள்ள கிரிய இருக்கு. படிக்க முடியல, படிக்கிறேன் படிக்கிறேன், படிக்கவே முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், உட்காந்து படிக்கிறேன், நின்று படிக்கிறேன், நடந்து படிக்கிறேன். எது பண்ணாலும் எதுவும் அந்த வார்த்தை ஒண்ணுமே புரியல. எங்க அண்ணங்கிட்ட சொன்னேன், என்ன புக்கை நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க, படிச்சாலே கண்ணிலிருந்து கண்ணீரா வருதா, படுபாவிக்கு தெரிஞ்சு போச்சு உள்ள ஏதோ இருக்கு அதனாலதான் இப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. அப்படியா? ஒன்னும் இல்லை, உன்னால முடியலனாலும் படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அதன் பின்பாக வேதத்தையும் படிக்க முடியல. நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், அந்நிய தெய்வத்தை அதன் பின்பாக நான் நமஸ்கரிக்கவில்லை. இப்படியா இருக்கும்போது என் சொந்தக்காரங்களாம் என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க. நீ குறியும் சொல்ல மாட்டேங்கிற, என்னதாச்சு உனக்கு, எங்களுக்கு தெரியாமல் உன்னை ரட்சித்தது யாரு? நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாமல் என்னை ரட்சித்தது இயேசு கிறிஸ்து தான். உங்கள் சண்டையை வேணால் அவர்கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஆகாதவங்களை பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு எதிரியை பார்த்தா எப்படி வச்சக்கன்னு வாங்காமல் பார்ப்பாங்க. அதே போல் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நல்லவங்க நல்லவங்களை அடையாளம் கண்டுகொள்வாங்க.
ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியவங்களை அடையாளம் கண்டு கொள்வாங்க, கெட்டவங்க கெட்டவங்களை அடையாளம் கண்டு கொள்வாங்க. அதே போல நான் இங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நாலாவது தெருவில் இருக்கிற, நான் ஒன்னா சந்தில தான் இருக்கேன், நான் ஒன்னா தெருவில் தான் இருக்கேன், நாலாவது தெருவில் இருக்கிற ஒரு சகோதரி எப்படியோ கேள்விப்பட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு கிறிஸ்தவள், ஆள் பார்க்க குள்ளமா இருப்பா, அவ்வளவு அழகு கிடையாது. ஓடி வந்துட்டான் எங்க வீட்டுக்கு. வந்துட்டு எங்க வீட்டு கதவை தட்டுறா. எங்க சொந்த பந்தெல்லாம் வந்துட்டாங்க. யார் நீ? எங்க வீட்டு பொண்ணு வீட்டு கதவை நீ எதுக்கு தட்டுற? யார் நீ அப்படின்னு. இல்ல, அனிதாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் வெளியே வர புதுசா இருக்கு, எனக்கு யார் நீ தெரியல, யாருங்க சிஸ்டர் நீங்க அப்படிங்கிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க சொந்தக்காரங்க உள்ள வந்தானா அப்புறம் நாங்க உன் வீட்டுக்கு வரமாட்டோம், நாங்க நீங்க வரலன்னா பரவாயில்லன்னு சொல்லி அவளை கையை பிடிச்சு இழுத்து உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு. அப்பதான் அவ சொன்னா, இந்த மாதிரி நீங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு எனக்கு தெரியும், ஆனாலும் கர்த்தரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னும் போது உங்களுக்காக எனக்கு இந்த திட்டு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பாருங்க எவ்வளவு ஒரு தாழ்மை. ஹல்லேலூயா. அவ சொன்னா, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா, சரி ஜெபியுமான்னு கண்ணை மூடி ஜெபிக்கிறா ஜெபிக்கிறா ஜெபிக்கிறா அழுது ஜெபிக்கிறா. பாருங்க, இந்த மகளை ரட்சித்தீரே நன்றிப்பா, இந்த மகளை உங்க குடும்பத்துல இருந்து தெரிந்து கொண்டீரே நன்றிப்பா, பிள்ளைய பாதுகாத்துக்கோங்க, பிசாசானவன் திரும்பவும் திருடி கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அழு அழு அழுன்னு அழுகிறா. நானும் பாக்குறேன், இப்படிப்பட்ட அன்பை நான் எங்கேயுமே பார்த்ததில்லையே. என் உறவினருங்க கூட எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சது கிடையாது. எப்படா இவ செத்து போவா, எப்படா காலியாகும், தின்ன காலியாகும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் எனக்காக பரிதாபப்பட்டதும் கிடையாது. எனக்கு இந்த அன்பை பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமா இருந்தது. இது என்ன அன்பு? மற்றவங்களுக்காக அழுது ஜெபிக்கிறாளே. நான் யாருன்னு தெரியாது, நான் இவளுக்காக எதுவும் உதவியும் செஞ்சது கிடையாது, ஆனா இவ கண்கள்ல இருந்து எனக்காக கண்ணீர் வருது, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாளே, இது எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லி எனக்கு புரியல. அப்ப அவ சொன்னா, அனிதா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சரி, ஆனா நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க கூடாது, உனக்குன்னு ஒரு சபை வேணும், நீ சபைக்குன்னு போனாதான் அங்க போதகர் மூலமா ஆவியானவர் பேசுற வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்க கர்த்தர் யார் என்பது உனக்கு தெரியும், அவருடைய ரகசியங்கள் ஒரு கடலை போல நீ வந்து நீ தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ வந்ததுக்கே அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க, இன்னும் நான் சபைக்கெல்லாம் போனேன்னா சபையவே இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு. அதன் பின்பாக என்ன தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி நீ ஏதாவது ஒரு சபை எனக்கு சொல்லுன்னு. அவளுக்கு தெரிந்த ஒரு சபை எங்க சந்துல இருந்து 9வது சந்துல ஒரு சபை, பெண்டிகஸ்ட் சபை. அந்த சபையில என்னை கூட்டு போய் போதகர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினான். போதகரும் அவளும் பேசி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு போதகரை பார்த்தா அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு கோவம் வருது. ஏன்னா யாரையும் பார்த்து நான் கோவப்பட மாட்டேன், ஆனா அவரை பார்த்தா எனக்கு கோபம் வருது. அவர் போட்டிருக்கிற அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை பார்த்தா எனக்கு அதுக்கு மேல கோபம் வருது. நான் வாயை திறந்து சொல்லிட்டேன், போதகரே உங்களை பார்த்தா எனக்கு கோபமா வருது, விட்டா அடிச்சிடலாம் போல இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, சிஸ்டர் ஒண்ணும் இல்லை, நீங்க அடுத்த வாரம் வரும்போது பாஸ்டிங் ஏர் எடுத்து வாங்க, உங்களுக்காக நானும் 3 நாள் சாப்பிடாம நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டுட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பாஸ்டிங் எடுக்க சொன்னாரு ஒரு நாள், சரி அவர் எதுக்கு 3 நாள் பாஸ்டிங் எடுக்கிறாரு, எனக்காக எதுக்காக பாஸ்டிங் எடுக்கணும், என் ஜனங்க எனக்காக ஒருவேளை தண்ணி குடிக்காம இருந்தா கூட இருக்காது, எல்லாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நம்மளை திட்டிட்டு போறதுங்க தான் இருக்கு, ஆனா இவருடைய அன்பு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி என்னதான் பார்ப்போம்னு சொல்லி மறுவாரமும் நான் போனேன். வீட்டுக்கு தெரியாம கூடைய கடைக்கு போற மாதிரி எடுத்துக்கிட்டு முகத்தை மறைச்சி மறைச்சி மறைச்சி பொறுமையா நான் போறேன். போயிட்டு ஏன்னா யாராவது பார்த்தா வீட்டில் சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த நேரத்துல தான் யார் கண்ணிலையாவது படுவேன். கேட்பாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, உன் வீடு 1வது சந்து தானே, நீங்கள் வர வேண்டிய வேலையே கிடையாதே, இரு உங்கள் சித்திக்கிட்ட போய் சொல்கிறேன், இரு உங்கள் அத்தைக்கிட்ட போய் சொல்கிறேன். நல்ல ஆட்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இப்படியா இருக்கும்போது நானும் ஐயோ எப்படியாவது கண்ணில் படாமல் போகணுமேனு சொல்லி மறைஞ்சி மறைஞ்சி ஒளிஞ்சி ஒளிஞ்சி உள்ளே போயிடுவேன். அந்த வெள்ளிக்கிழமையும் அதே போல் உள்ளே போயிட்டேன். சபையில் அந்த ஓய்வு நாள் ஆராதனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 2 சகோதரிகளை மட்டும் அவர் நிற்க வச்சிட்டார் பாஸ்டரு. என்னை முழங்கால் படியிட சொன்னார். முழங்கால் படியிட்டேன். படியிட்டோடனே தலையை தொட்டு ஜெபிக்கிறாரு, சர்வத்தின் ஆவி வெளிப்படுது, கையை நல்லா மேலே கொண்டு போய் பாம்பு போல கொண்டு போய் ஆடுது. அது சொல்லுது, உன் ஆண்டவர் பேசிட்டா, இவளை விட்டுட்டு நான் போயிடணுமா, என்ன ஆட்கள் கிறிஸ்தவங்களாம் வந்து வந்து பேசுனா இவளை விட்டுட்டு நான் போயிடணுமா, அதெல்லாம் நான் போக மாட்டேன், இவளுடைய அப்பா அம்மாவும் சரி இவளுடைய முன்னோர்களும் சரி இவளும் சரி என்னதான் வழிபட்டாங்க, இவளை விட்டுட்டு நான் எப்படி அவ்வளோ சீக்கிரம் போவேன் அப்படின்ட்டு அப்படியே நிற்குது. அப்போ அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லுது,
இவளுக்காக நீ ஜெபிக்காத, நீ யாருக்குனாலும் ஜெபிச்சுக்கானா, இவளுக்காக நீ ஜெபிக்காத, உன் சபைக்கு நான் 5000 ஆத்துமாக்களை தரேன். ஏன்னா அங்கங்க சபைக்கு வர முடியாதபடி குடும்பத்தில் சண்டைய குழப்பத்தை உண்டு பண்ணி சிந்தையை கட்டி வச்சிருக்கிறேன், அவங்களுடைய சிந்தையில இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து 5000 ஆத்துமாக்களை உன் சபைக்கு அனுப்புறேன். இப்ப வர்றது உன் சபைக்கு ஒரு 50 பேர் தான் வராங்க, 5000 ஆத்துமா தரேன், ஆனா இந்த ஒரு ஆத்துமாவை எனக்கு விட்டு கொடுத்துரு, இவளை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துரு. ஏன்னா இவளை விட்டனா ஊரெல்லாம் போய் நான் யாருன்னு சொல்லிடுவா, ஊரெல்லாம் போய் யாருன்னு சொல்லிடுவா, அதனால இந்த ஒரு ஆத்துமா எனக்கு கொடுத்துரு. பாஸ்டர் சொன்னாரு, நீ கொடுக்குற அந்த 5000 ஆத்துமா எனக்கு வேண்டாம், இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த ஒரு ஆத்துமா தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அது சொல்லுது, நீ கொடுக்கலனா என்ன, இந்த உயிரை நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி கையில கண்ணாடி வளையல் நான் போட்டிருக்கேன், 1.5 டஜன் 1.5 டஜன் வளையல், அதை எடுத்து தரையில போட்டு பட்டு பட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு அந்த கண்ணாடி வளையல்லாம் அப்படியே தூளா ஆயிடுச்சு, அந்த தூளுலையும் போட்டு அடி அடின்னு அடிக்குது, அடிக்கும் போது என்னங்க ஆகும், அந்த சில்லெல்லாம் உள்ள போய் பிளட் வரும், பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு கையில இருந்து, அந்த சபைய சுத்துது அப்படியே, முழங்கால் படிட்டு அப்படியே சுத்துது, நான் சுத்துற இடம்லாம் அப்படியே பிளட்டா வடிஞ்சு அப்படியே வருது. போதகர் பார்த்துட்டு அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு பலிப்பீடம் பக்கம் திரும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தாரு, ஆண்டவரே இந்த மகளுக்கு நீங்க விடுதலை கொடுத்தாதான்ப்பா விடுதலை, இந்த மகளுக்கு விடுதலை கொடுங்க, உம்முடைய தேவ தூதர்கள் இறங்கட்டும், இப்பொழுதே இந்த மகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் போது ஆவியானவரனுடைய மனக்கண்ணை, ஆவிக்குரிய கண்ணை திறந்து விட்டார். வானம் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டோடனே உள்ள அக்கினியா இருக்குதுங்க, அக்கினி குழம்பு போல இருக்குதுங்க, அதுல இருந்து தூதர்கள் மடமட மட மட மடன் இறங்குறாங்க, அவங்களுடைய கரம் மட்டும் பட்டயம். அல்லேலூயா. அவங்களுடைய கரமே பட்டயமா இருந்தது, இறங்குறாங்க. என் சரீரத்துல இருக்கிற இந்த அஞ்சித்தல நாகம் அதை பார்த்துட்டு என் சரீரத்தை விட்டு வானத்துக்கு நேரம் மேலே ஏறி போகுது, என் சரீரம் வெறுமையானோடனே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன், அது வானத்துக்கு நேரம் போய் அந்த தூதர்களை பார்த்து சொல்லுது, நீங்க இவ்வளோ பேரு, நான் ஒரு ஆளு, நீங்க என்ன பண்ணிட முடியும்னு சொல்லி அற்பமா பாக்குது. அது நினைச்ச அடுத்த செகண்டே அந்த தூதர்கள் அதனுடைய அஞ்சு தலையும் வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு பகுதி, மீதி பகுதி தூதர்கள் கீழே வால்ல இருந்து வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹலேலூயா. அந்த ஒரு ஹிந்து சகோதரிக்கு இருக்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும், கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். வெட்ட ஆரம்பிச்ச உடனே அதை மொத்தமா ஒரு குவியலை ஆக்கி, கறிக்கடையில எப்படி நல்லா வெட்டுவாங்க அந்த மாதிரி வெட்டி ஒரு குவியலா போடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு குவியலை ஆக்கி அக்கினி ஜுவாலையில கொண்டு போய் அப்படியே போட்டாங்க. ஹலேலூயா. மயக்கம் தெளிஞ்சு நான் மெல்லமா கண்ணை திறக்கிறேன். பாஸ்டர் சொன்னாரு, அந்த ரெண்டு சகோதரிகளை பார்த்தியம்மா, கொஞ்சம் அந்த சகோதரியை எழுப்பி விடுங்க, முகத்துல தண்ணி தெளிங்க, அவளுக்கு கொஞ்சம் வேண்டியதை செய்யுங்கன்னு போது அந்த ரெண்டு சகோதரிகளும் மூளையில நின்றுகிட்டு நடுங்கிறாங்க. பாஸ்டர் இப்பதான் ஒன்று போயிருக்கு, அடுத்து என்ன வருமோ தெரியல, பயமா இருக்கு பாஸ்டர். பாஸ்டர் சொன்னாரு, நம்ம சகோதரிமா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி, வாங்க அப்படின்னோடனே அவங்க நடுக்கத்தோடு வந்து என்னை தூக்கி உட்கார வச்சு எனக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சாங்க. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார், இந்த மாதிரி அந்த சர்பம் மேலே போச்சு, தூதர்கள் வெட்டினாங்க, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நான் பார்த்தேன்னு சொன்னேன். பாஸ்டர் ஆச்சரியப்பட்டார், இவ்வளவு சீக்கிரம் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து நான் கேள்விப்பட்டதே இல்லை சிஸ்டர், ஆனால் உங்களுக்கு விடுதலையும் கொடுத்து கர்த்தர் அதற்குரிய வெளிப்பாடையும் கொடுத்துட்டாரு, எதற்காகனா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார், உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை விடுவிக்க போகிறார், அதனாலதான் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு நன்றி மட்டும் சொல்லுங்க, வேற எதுவுமே சொல்லாதீங்க. என்ன சொல்லணும், நன்றி மட்டும் சொல்லணும். ஏன்னா நமக்கு புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே, நம்மளை ஜெபிக்க சொன்னா ஒரு சில நீங்க கருத்தா ஜெபிக்கிறீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சிலர் வந்து வளவள கொல கொல, அவங்களுக்கும் ஜெபிக்கிறது புரியாது, நமக்கும் புரியாது, குழப்பி விட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நன்றி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். நான் வீட்டுக்கு ஓடியறேன், பாஸ்டர் நன்றி மட்டும் சொல்ல சொல்லியிருக்கிறாரு, நன்றி மட்டும் சொல்ல சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே, சர்பத்தின் பிடியிலிருந்து என்னை முழுமையாக எனக்கு விடுதலை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பான்னு சொல்கிறேன். ஆவியானவருடைய சத்தம் எனக்கு கேட்குது, இன்னும் ஒன்று இருக்கு. நான் யோசித்தேன், இப்போதான் ஒன்று போச்சு, இன்னும் ஒன்று இருக்கா, சரி எதுவாக இருந்தால் என்ன, என் தேவன் என்னோட இருக்கிறார், இம்மட்டும் பாதுகாத்தவர், இனிமேலும் என்னை பாதுகாப்பார்,
நான் எதுக்கு பயப்படணும்னு சொல்லி ரொம்ப தைரியத்தோட அன்னைக்கு என் வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு ஜெபிச்சுட்டு போய் தூங்க போயிட்டேன். அன்னைக்கு ஒரு சொப்பனம் எனக்கு வந்தது. அந்த சபையில் அந்த சர்ப்பம் என்னை விட்டு போகணுன்னே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறேன். என் சரீரத்திலேருந்து ஒரு கூடு விட்டு கூடு பாயிற ஒரு மந்திரவாதி, அவன் குண்டா இருக்கான், குள்ளமாக இருக்கான், மொட்டை அடிச்சிருக்கான். அவன் என் சரீரத்திலேருந்து ஆவியாக அப்படியே எழுந்திருச்சு நின்று என் சரீரத்தை பார்த்துட்டு அவன் அப்படியே போயிட்டான். காலையில் எழுந்திருச்சு ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். முதலாவது நாள் சர்ப்பத்தின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலை தந்தீங்க. இரண்டாவது நாள் கூடு விட்டு கூடு பாயிற மந்திரவாதியின் கரத்திலிருந்து விடுதலை கொடுத்தீங்க, நன்றிப்பா. ஏன்னா பாஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நன்றி மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பான்னு சொல்லி சொல்லி கொண்டே இருக்கேன். திரும்பவும் எனக்கு ஆவியானவருடைய சத்தம் கேட்டது, இன்னும் ஒன்று இருக்கு. நான் யோசிச்சேன், இப்போதான் ரெண்டு போச்சு, இன்னும் ஒன்று இருக்கா? சரி, அது என்னன்னு நம்ம பார்த்துடலாமே. ஏன்னா ஜெயம் கொடுக்குற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறாருங்க, நம்மோடு இருக்கிறாருங்க. நம்ம எதற்காக பயப்படணும்? அல்லேலூயா. நம்ம தோத்து போறது கிடையாது, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். நம் தகப்பன் ஜெயம் கொடுக்கிறவர்னா நம்மளும் யாரு? ஜெயத்தை எடுக்கிறவங்க தான். அல்லேலூயா. பிரதர் சொல்றாரு பாருங்க, ஜெயம் எடுக்கிறவர். அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, இந்த விசுவாசம் எப்பொழுதும் நமக்குள் இருக்கணும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அன்றைக்கிரவும் நான் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு நான் தூங்க போறேன். அன்னைக்கு எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. என்ன சொப்பனம்னா, நான் ஒரு சுடுகாட்டில் ஒரு 6 அடி குழி தோண்டி வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு செய்வின பொம்மையை படுக்க வச்சுருக்கிறாங்க. நல்லா முடி நீளமாக இருக்குது அந்த செய்வின பொம்மை. அது படுக்க வச்சுருக்கிறாங்க, உடம்பெல்லாம் ஊசி குத்தி படுக்க வச்சுருக்கிறாங்க. அப்போ நான் அந்த கனவுலையே நான் கேட்குறேன், இது என்னதுன்னு நான் கேட்குறேன். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, ஒரு குடும்பத்திற்கு செய்வினை செஞ்சாங்கன்னா இப்படி தான் செஞ்சு வைப்பாங்க. அந்த குடும்பம் இரவும் பகலும் நிம்மதி இல்லாமல், அது மன வேதனையிலையும் சரி சரீரத்தின் வேதனையிலும் சரி இப்படிதான் துடிதுடித்து இருப்பாங்க. இதை தான் உன் தாய் தகப்பனாருக்கும் செஞ்சாங்க, இது நிமித்தமாக தான் அவங்களும் மரித்து போனாங்க. அடுத்தது உன்னையும் இந்த ஆவி தாக்கும்போது தான் நீ என்னை நோக்கி கூப்பிட்ட. நீ என்னை நோக்கி கூப்பிட்டதுனால நீ தப்பித்து கொண்ட. நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். அந்த வார்த்தை வரவுமே இங்க எங்கேருந்து தான் அந்த சுடுகாட்டிலேருந்து கல் மண்ணெல்லாம் வந்ததுன்னு தெரியல. இருந்த அந்த குழி எல்லாத்தையும் அந்த கல் மண் மூடி, கடைசியில் அந்த குழியே தெரியாதபடி ஆண்டவர் அதை மூடி போட்டார். திருப்பி அந்த மந்திரவாதி வந்து நின்னா கூட அவனுக்கு அந்த குழி தெரியாது. அல்லேலூயா. மறுநாள் காலையில் எந்திரிக்கிறேன், அவ்வளவு உடம்பெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. கர்த்தர் முழுமையான ஒரு விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அதிலிருந்து நான் தவறாமல் சபைக்கு போக ஆரம்பித்தேன். என் கணவர் முழுமையாக ரட்சிக்கப்படலை. வீட்டில் யாருக்குமே தெரியாமல் தான் போனோம். ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்படியா இருக்கும்போது நான் மறைந்து மறைந்து போய் கொண்டிருந்தேன். அந்த சபையில் ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க, ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா. இதை பார்த்து கொண்டே இருந்தாங்க. இவ என்ன வரா, வசனத்தை கேட்குறா, குடுகுடுகுடுன்னு ஓடிடுறா, பேக் எடுத்துகிட்டு ஓடிடுறா, என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி என் வீட்டை எப்படியோ தெரிந்து கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க வந்தப்போ நான் வீட்டில் இல்லை, என் கணவர் தான் இருக்கிறார். யார் இருக்கா? என் கணவர் தான் இருக்கிறார். வந்துட்டு அந்த அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் உள்ளே வரேன், அந்த அம்மா என்னை பார்த்துக்கிட்டே, என்னம்மா இப்போ தான் வரியா? நான் கேட்டேன், நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு. நான் அப்போதே வந்துட்டேன்ல, தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், ஒன்றும் பயப்படாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சிரிச்சிக்கிட்டே போயிட்டாங்க. நான் உள்ளே வரேன், என் கணவர் இங்கே வான்னார், போனேன். என்ன இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? அந்த சர்பத்தினால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டியான், தூக்கு மாட்டிக்க போனியா, அதுலேருந்து நீ ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்து அவர் ரட்சித்தாராம், என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா? இப்போ அந்த சர்ப்பம் உனக்குள்ளே வரலைன்னா நீ சபைக்கு போகிறதுனால, அந்த வேதத்தை படிக்கிறதுனால தான் அந்த சர்ப்பம் உனக்குள்ளே வரலையா? ஆமாம், உண்மைதான் அப்படின்னு அவர் சொன்னார். முத அதை செய்யம்மா, திருப்பி அது உள்ளே வந்துட போகுது, வந்தால் கஷ்டப்படுறது நான் தான், தயவு செஞ்சு நீயே அந்த சபைக்கு போயிடு, நான் என்ன தடையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. பார்த்தீங்கன்னா வார வாரம் கிளம்பும்போது கொஞ்சம் லேட்டானா கூட அவர் வண்டியை வெளியே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். எங்கே வந்துட போகுது, சீக்கிரம் வா, சபையில் போய் உன்னை விட்டுட்டு வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, முதல்ல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அடுத்தது என் கணவர் ஞானஸ்தானம் எடுத்தார், அதன் பின்பாக என் பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. என் சகோதர சகோதரி, எதற்காக உங்கள் முன்பாக இந்த சாட்சியை நான் வைக்கிறேன்னா, தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு அனாதையாக
கூட பிறந்தவங்களும் கிடையாது, சொந்த பந்தவங்களும் இருக்கிறாங்கன்னு தான் பேரு, ஆனா அவங்க கிடையாது. அல்லேலூயா. ஆறுதலை தேடி நான் அலைந்த போது அப்போ ஒரு நாலு பேர் நன்மை செய்யறதா சொல்லி வந்து பால் குடம் எடுன்னு சொல்லி பால் குடம் நான் எடுத்து அந்த ஆவி அந்த பால் குடம் எடுத்தது நிமித்தம் என் சரீரத்தில் அந்த சர்பத்தின் ஆவி இறங்கி வீட்டில் நான் படாத கஷ்டம் இல்லை, போராட்டங்கள் எவ்வளவு எவ்வளவு. ஆனால் ஆண்டவரை நோக்கி உண்மையான தெய்வம் யார் என்று நான் கேட்கும் பொழுது, இந்த சர்பத்தின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க யாருமே இல்லையான்னு சொல்லி நான் கெஞ்சும்போது எனக்கு மறு உத்தரவு கொடுத்து என்னை இன்றைக்கு ஜீவனோடு உங்கள் மத்தியில் சாட்சியாய் வைத்திருக்கிறாரே இந்த தேவன். எவ்வளவு நல்ல தேவன். அலேலூயா, அலேலூயா. என் சகோதர சகோதரியை, என் தெரு ஜனங்க என்னை சும்மா விடலைங்க, என் தெரு ஜனங்க. ஏன்னா எங்கள் குடும்பம் என்னன்னு தெரியும், நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு அவங்க பழகின விதம் என்னன்னு தெரியும், ஒரு நல்ல பேர் எங்கள் குடும்பத்துக்கு உண்டு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் தலைவர் பொண்டாட்டிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவள் தொல்லை தாங்க முடியல, வந்து என்னன்னு கேளுங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது உண்மைதான். எப்பயும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் அதிகமாக போட்டுருவேன், விக்கிரக பாட்டு சவுண்ட் அதிகமாக போகிற வரவங்களாம் ஐயோ இது வீடு கிடையாதுங்க கோவில்னு சொல்லி தொட்டு அந்த வீடை தொட்டு வணங்கிட்டு போவாங்க. வீட்டிலருந்து புகையாக வெளியே வரும், சாம்பிராணி புகையை போட்டு சொல்லுவாங்க, பாவி இவ என்னத்தை புகையை தான் போட்டாலா இல்லை வீடு தான் பத்திக்கிச்சானே தெரியலையே, காலையிலே இப்படி புகையை போட்டு விட்டாளேன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நாட்கள் இருந்தபோது நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஆண்டவருடைய பாட்டை நல்லா சத்தமாக போட ஆரம்பிச்சிட்டேன். சும்மா இருப்பாங்களா, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. போய் ஸ்ட்ரெயிட்டாக தலைவர் பொண்டாட்டிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவள் தொல்லை தாங்க முடியல, யார் வந்து சுவிசேஷம் சொன்னான்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசு ஏசுன்னு சொல்கிறா, தயவு செஞ்சு வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னும் போது தலைவர் பொண்டாட்டி வந்துட்டா வீட்டுக்கிட்ட. அவள் என்னை விட நாலு மடங்கு இருப்பா. வந்துட்டு அனிதா வெளியே வா என்ன பண்ணுற அப்படின்னா, நான் வெளியே வந்தேன், என்னம்மா என்ன ஆச்சு, ஏன்னா அவள் யார் வீட்டுக்குமே போக மாட்டா. அவள் சொன்னால் எங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்து உனக்கு சுவிசேஷம் அறிவித்தது யார், பேரை மட்டும் சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோம், ஊரெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எந்த இடம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பேரை மட்டும் சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோம். நான் சொன்ன பேரை மட்டும் சொன்னால் போதுமா, பேரை மட்டும் சொன்னால் போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னோடு வந்து பேசினார், அவர் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அவர்கிட்ட பேசணும்னா நீங்கள் இங்கேயே முழங்கால் படிக்கிட்டு பேசுங்கன்னு உடனே அவள் சொன்னா. அவள் கூட ஒரு 50 வந்துடுச்சு. எங்கேருந்து தான் அந்த ஆட்கள் வராங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனைனா மொத ஆளாக வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துடுவாங்க. அந்த 50 பேர்கிட்ட திரும்பி அவள் சொல்கிறா, பார்த்தீங்களா இவ தான் ரட்சிக்கப்பட்டான்னு இல்லாமல் என்னையோ முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொல்கிறா. இவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், முந்திலாம் நான் பேசுனா ஒரு வார்த்தை பேசுனா மறு வார்த்தை பேச பயப்படுவா, ஆனால் இப்போ யார் கொடுக்குற தைரியம் தெரியல, இவ்வளவு தைரியமாக பேசிகிட்டு இருக்கா, இவளாக நம்பலான்னு சொல்லி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னான், இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால எல்லா இடமும் உடுக்க அடிச்சுட்டு வருவாங்க, அப்படி உடுக்க அடிச்சுட்டு வரும்போது உன்னை கொண்டு வந்து நாங்கள் ரோட்டில் நிற்க வச்சுருவோம். அவங்க உடுக்க அடிக்கும்போது நீ ஆடாமல் இருந்துட்டனா உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டன்னு சொல்லி உன்னை நாங்கள் அப்படியே அனுப்பிடுறோம், அதுக்கப்புறம் உனக்கோ எங்களுக்கோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஆனால் உடுக்க அடிக்கும்போது நீ ஆடிட்டனா இன்னைக்கு சாயங்காலமே உட்காந்து நீ குறி சொல்லணும்னு சொன்னான். நான் சரின்னு சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, அமைதியாக நான் உள்ளே போயிட்டேன். உடனே அந்த 50 பேர் பக்கம் திரும்பி சொல்கிறா, எவ்வளோ திமுறு பேர் அவளுக்கு, நான் இவ்வளோ இதுவாக பேசுகிறேன் சரி இல்லைன்னு கூட சொல்லாமல் போகிறா, சாயங்காலம் அவள் அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டா. அதன் பின்பாக சாயங்காலம் ஆச்சு, அந்த 50 சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ட்ரிபிளாக மாறிடுச்சு. ஒன்று போய் 7 கிட்ட சொல்லி கூப்பிட்டு வந்துருச்சு. ரோடெல்லாம் ஜக ஜக ஜக ஜகன்னு நிற்குதுங்க. அங்கேருந்து தலைவர் பொண்டாட்டி என்னை கூப்பிட்றா, நான் வெளியே வரேன், எனக்கு நிற்க இடம் இல்லை. வெளியே வந்தவொடனே தலைவர் பண்டாடி கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு 4 பேர் நின்னானுங்க. நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக கட்ட கரையர்னு நிற்கிறானுங்க, கையில் பெரிய பெரிய வாத்தியத்தை கையில் வச்சுருக்கிறானுங்க. அவனுங்க கிட்ட சொல்கிறா, நீ அடிக்கிற அடியில் இவ ஆடிடணும், உடுக்க அடிக்கிற அடியில் இவ ஆடிடணும், அவளுக்கு என்னுடைய பலவீனம் நல்லாவே தெரியும், ஏன்னா எங்கே உடுக்க சத்தம் தூரமாக கேட்டாலும் வீட்டுக்குள்ளே பாம்பு போல் நான் ஆடிட்டுருப்பேன், எப்போ அந்த சத்தம் நிற்குதோ அப்போ தான் இங்கே ஏன் ஆட்டம் நிற்கும், அதன் பின்பாக தான் கதவை திறந்து வந்து எனக்கு தேவையான காரியத்தெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் தூரமாக கேட்குற சத்தத்துக்கே ஆடுறாளே, பக்கத்தில் கேட்குற சத்தத்துக்கு ஆடாமையாக போயிடுவான்னு சொல்லி அந்த உடுக்க அடிக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டா, நீ சாதாரணமாக அடிக்கிற அடியை விட பலமாக அடிக்கணும், அப்படி அடித்தனா நீ போகும்போது உனக்கு பணமும் தரும், குடிக்க சரக்கும் தரும், படுபாவீங்க சும்மாவா,
பணனாலேயே அடிச்சு தீருவானுங்க, இதுல சரக்கு வேற வாங்கி தரேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு கதை. அவன்களா, நாங்க பாத்துக்கிறோமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஆடணும் அவ்வளவுதானே, ஆட வச்சுட்டு தான் நாங்க போவோம்னு சொல்லிட்டு அவனுங்க நின்று பெரிய பெரிய வாத்தியோ, எங்க வீடு வந்து 1வது சந்து, 16 சந்துக்கு அவனுங்க அதை ஃபுல்லா அடிக்கணும். அப்ப எவ்வளவு பெரிய வாத்தியத்தை அவங்க வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த வாத்தியத்தை அடிக்க ஆரம்பிச்சாங்க, என்ன நடுவுல நிக்க வச்சிட்டாங்க. எல்லாருடைய கண்களும் ஏ மேலதான் இருந்தது. இவ ஆடிடணும் ஆடிடணும், இவ அசிங்கப்படணும், இன்னும் இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா, இவா எப்படியாவது ஆடிடணும்னு சொல்லி தெரு ஜனங்களுடைய கண்கள், தலைவர் பொண்டாட்டியுடைய கண்கள் எல்லாம் ஏன் மேலதான் இருந்தது. உடுக்க அடிக்கிறவங்க சாதாரண அடியை விட பலமா அடிக்கிறாங்க. நான் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒன்றே போதும்ப்பா, உம்முடைய கிருபையினால் என்னை மறைத்துக்கோங்க, இந்த ஜனங்கள் மத்தியில நீரே மெய்யான தேவன் என்பதை நீங்க நிரூபியுங்க, நான் உம்முடைய மகள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளட்டும்னு சொல்லி கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தங்க. நமக்கு ஜெபிக்கிறதுனா சொல்லியா கொடுக்கணும், எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. அந்த பொண்ணு சிரிக்கிறா, அல்லேலூயா, உண்மைதான் உண்மைதான். ஆவிக்குரியவங்களுக்கு அதனுடைய ரகசியம் என்னன்னு தெரியும். நான் எவ்வளவு நேரம் ஜெபிச்சேன்னு எனக்கு தெரியலங்க. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க நான் சாவின் விளிம்பில் இருந்தப்போ எப்படி தேவ வல்லமை ஒரு மேகத்தை போல இறங்குச்சோ, அதே வல்லமை அதே தேவ கிருபை நான் நிற்கிற இடத்துல என்னை சுத்தி பாளையம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. என்னை சுத்தி பாளையம் இறங்க இறங்க இறங்க வெளியே ஜனங்க பேசுற சத்தம் எனக்கு ஒண்ணுமே கேட்கல, உடுக்க அடிக்கிற சத்தம் எனக்கு ஒண்ணுமே கேட்கல, நான் ஜெபிக்கிற சத்தம் தான் எனக்கு கேட்டுச்சு. அல்லேலூயா. ஜெபித்துக்கொண்டே இருக்கேன் ஜெபித்துக்கொண்டே இருக்கேன். அடிக்கிறவங்க எவ்வளவு நேரம் அடிச்சானுங்க தெரியல, கையெல்லாம் வலிச்சு போய் நிறுத்திட்டு தலைவர் பொண்டாட்டியை பார்த்து சொன்னாங்க, ஏமா எங்களுக்கு வேற வேலை இல்லை, இங்கேயே எங்க சோழியை முடிச்சிடலாம் நீ முடிவு பண்ணிட்டியா, நாங்க 16 சந்துக்கு போனோம், இது 1வது சந்து தான், இங்கேயே எங்க சோழியை முடிச்சிடலாம் நினைச்சிட்டியா, நீ கொடுக்குற பணமும் வேணாம் சரக்கும் வேணாம்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டானுங்க. அல்லேலூயா. தலைவர் பொண்டாட்டி சொன்னா, இப்படி அம்மா விரட்டி விட்டியே, நான் சொன்னேன் மெய்யான தெய்வத்தை கண்டு கொள்ளுங்க, ஜீவனுள்ள தேவனை நீங்க கண்டு கொள்ளுங்க, இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனா இருக்கிறார். சொல்லும் போது அவ சொன்னா, திரும்பி நின்று சொல்றா ஜனங்க கிட்ட, இங்க பாருங்க யாரும் இன்னும் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது, இன்னொரு 5 நிமிஷம் நம்ம இங்க நின்னா நம்மளையும் கிறிஸ்தவளா மாத்திடுவா, எல்லாம் ஓடுனோனே அதது வீட்டை பார்த்துட்டு ஒரே ஓட்டமா ஓடுது. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், சொந்த பந்தங்களை இழந்தேன் என் தேவனுக்காக, எனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாரையும் இழந்தேன் என் தேவனுக்காக, ஆனா என் தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேல அவரை நான் அறிந்து கொண்டேனே, அவரை நான் தெரிந்து கொண்டேனே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். எவ்வளவோ ஆத்துமாக்கள் இருக்காங்க, நீங்க இருக்கிற இந்த இடத்துல கூட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் பாத்தீங்களா, உங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு, உங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கம், இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் சகோதரியே, மொத பாகத்தை நான் சாட்சியின் மொத பாகத்தை மொத சர்வீஸ்ல நான் பேசிட்டேன், உங்ககிட்ட தயவு கூர்ந்து நான் சொல்றேன், அந்த சாட்சியை நீங்க பாஸ்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அதுக்கான ஆயத்தங்களை செய்வார், நீங்க அதுல பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்றது என்னுடைய 2வது பாகத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, எதற்காக இந்த சாட்சிகள்லாம் உங்க முன்பாக நான் வைக்கிறேன்னா, வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள் வரும், எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், கண்ணீர் எல்லாம் வரும், எல்லாவற்றிலையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்க நிலையாய் நின்னீங்கன்னா உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுங்க, உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது, அதற்கு நானே சாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. என் சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில காணப்படும் பெரிய பெரிய கஷ்டங்கள், பாரமான சூழ்நிலைகள் நம்மள நெருக்கிறது போல இருக்கும், ஆனா ஜெயம் கொடுக்கிற தேவன் என் பக்கத்துல இருக்கிறார்னு சொல்லி அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களை யார் என்ன கேலி பேசியிருந்தாலும் சரி, உங்களை என்ன பிரச்சனை பண்ணி உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி, அதை கண்டு நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா உங்க பக்கத்துல இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரியவருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும், யுத்தம் அவருடையது, நீ சும்மா இருந்தா போதும், நம் தகப்பன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த வைராகிய குணம் நமக்கு வேண்டும். அந்த குணம் உனக்குள்ள இருந்துடுச்சுன்னா, எனக்கு இருக்கிற கஷ்டம் என்ன, எனக்கு இருக்கிற போராட்டம் என்ன, என்ன பண்ணிட முடியும், ஒன்னும் பண்ண முடியாது, பெரியவர் என்னோடு இருக்கிறார். அனிதா சகோதரிக்கு விடுதலை கொடுத்தவர் எனக்கும் விடுதலை தருவார்.
அல்லேலூயா. அனிதா சகோதரியை ஒரு குறி சொன்னவள இன்னைக்கு சாட்சியாய் அவருக்கென்று பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறாரே, இதே சாட்சியோட என்னையும் அவர் நிலைநடத்துவார்னு சொல்லி உங்க இருதயத்துல ஒரு விசுவாசம் வந்துட்டா போதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்க்கணும். என் தேவன், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தேன், யாருமே வந்து என்னை சந்தித்து பேச மாட்டாங்க, என்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க, படிப்பறிவு கிடையாது, ஒன்றும் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாரே. இலங்கை தேசத்திற்கு ஜூன் மாதம் நான் போயிருந்தேன். ஒரு பெண்மணியா 28 நாள் அங்கே தங்கி சபைகளில் சாட்சியை அறிவித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னைக்கு எவ்வளவோ பேர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மாதம் வருகிற 21ஆம் தேதியும் நான் இலங்கை தேசத்துக்கு போகிறேன். எதற்காக கர்த்தர் என்னை கொண்டு போகிறாருன்னு தெரியல. எத்தனை பேர் இந்த சாட்சியின் மூலமாக ஆறுதல் அடைய போகிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. தன்னந்தனியாக தான் போகிறேன். ஆனால் உங்களை போல் அங்கே சகோதர சகோதரிகள் எனக்கு அங்கே அநேகம் உண்டு. கூட பிறந்தவங்க, சொந்த பந்தங்கள், யார் நம்மளை கைவிட்டா என்னங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு எல்லாமே. ஏன்னா அவருடைய சாயல்ல நம்ம இருக்கிறதுனால நிச்சயமா அங்கிருந்து உண்மையான அன்பு தான் வருமே தவிர போலியான அன்பு வராது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயல நம்ம இருக்கிறதுனால, கிறிஸ்துவின் அன்பை நம்ம பிரதிபலிக்கிறதுனால அதுல மாயம் இருக்காது, ஒளிவு மறைவு இருக்காது, உண்மையான அன்பு மட்டுமே இருக்கும். அல்லேலூயா. நமக்காக பாடுபட்டு, நமக்காக மரித்து, நமக்காக உயிர் தெழுந்து இன்றைக்கு நம் மத்தியில் பரிசுத்த ஆவியானவராய் உலாவி கொண்டிருக்கிறாரே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் நம்ம தைரியத்தோட, உற்சாகத்தோட, விசுவாசத்தோட இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிடுச்சு. அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டு அவருக்கண்டு எப்படி ஆத்துமாக்களை எல்லாம் நம்ம சேகரிக்கிறது, எப்படி ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரது, நான் பெற்ற நன்மைகளை அவரும் பெற்றுக்கொள்ளணுமேன்னு சொல்லி அந்த தாகம் துடிப்பு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அதிகமாகி கொண்டே இருக்கணும். நான் எவ்வளவு ஊழியம் செய்தாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இது போதாதுப்பா, இது பத்தவே பத்தாது, இது பத்தவே பத்தாது, தொண்டை கட்டி இருக்கு, ஆனாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இது பத்தவே பத்தாது, இன்னும் ஊழியத்தை கொடுங்க, இன்னும் உமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான், இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தாங்க ஆண்டவருக்காக இதை ஆகிலும் ஒன்று செய்ய முடியும். அல்லேலூயா. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம், அப்படி இல்லை. என் தேவனுக்காக நான் என்ன செஞ்சேன், என் ஜீவனை தப்பு வித்தாரே, என் சொந்தக்காரங்க, எனக்கு தெரிந்தவங்க எல்லாமே ஆகாதவள் என்று சொன்னாங்களே, அவர்களுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகள் மத்தியில ஒரு ஆகிற ஒரு கழுதையா, அல்லேலூயா, ஒரு ஆகக்கூறிய ஒரு பாத்திரமா, இது எல்லாமே பண்ணும், இதனால எல்லாம் செய்ய முடியும்ன்றத நிரூபிக்கும் விதமாக என்னை இங்க நிறுத்தி இருக்கிறாருன்னா அவருக்காக நம்ம எவ்வளவு நாளும் செய்யலாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, அவருடைய அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவங்க எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இவ்வளோ போராட்டமா இருக்கு, அவங்க கிட்ட போயிட்டு எனக்கும் தான் கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆத்மா அவ்வளோதான், மனசு கஷ்டப்படும், ஐயோ அப்போ நான் சொல்றதுக்கு யாருமே கிடையாதா, என்னுடைய துக்க நாட்களோட தான் நான் செத்து போணுமான்னு சொல்லி அந்த ஆத்மா பரிதவிக்கும். ஏன்னா அந்த நாட்களில் நானும் பரிதவிச்சிருக்கேன், அதனால அவங்களுடைய வலி வேதனை என்னன்றது எனக்கு தெரியும். அல்லேலூயா. உங்க மத்தியில வந்து சொல்லும் பொழுது நீங்க சொல்லணும், என் சபைக்கு வாமா, நான் பெற்ற நன்மையை நீயும் பெற்றுக்கோ, நான் பெற்ற விடுதலையை நீயும் பெற்றுக்கோ, வான்னு சொல்லி நீங்க இங்க அழைச்சிட்டு வரும் பொழுது ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் உங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தையும் பேசுவாரு, அவர்களுக்கு பேச வேண்டிய வார்த்தையும் பேசுவாரு. இதற்கேற்ற பலனை நீங்க பரலோகத்துல போகும்போது பார்க்கலாம். என் சகோதர சகோதரியே, ஆத்துமாக்கள் வந்து உங்ககிட்ட பேசுதுன்னா சும்மா சாதாரணமா வந்து பேசல, உங்களால அந்த ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்ன்ற நம்பிக்கையில தான் ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மொத மொத ஒரு சபையில் என்கிட்ட கொடுத்தாங்க, சிஸ்டர் பேசுங்கன்னு. நான் சொல்கிறேன், ஐயா எனக்கு பேச தெரியாது. பேசுங்க சிஸ்டர், உங்களால் முடியும், ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்துட்டாரு, அவர் ஊழியத்தை நம்பி கொடுத்துருக்கிறார், இப்படி சொல்லலாமா? நீங்கள் நிற்கிறேன், கை தனியாக ஆடுது, மைக் மட்டும் தனியாக இப்படியே ஆடுது, பேசிகிட்டு இருக்கேன், முகத்தில் நல்லா தைரியமாக பேசுகிறேன், ஆனால் கையே இப்படியே ஆடுது, பேசிகிட்டு இருக்கேன். ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ சிஸ்டருக்கு கொஞ்சம் பாவம், இது புதுசு அப்படின்னு. ஆனால் போக போக போக கர்த்தர் மகிமையாக கிரியை செய்தார்.

ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, நீங்கள் என்னை விட எவ்வளோ பேர் படிச்சிருக்கலாம், எவ்வளோ அந்தஸ்தில் கொஞ்சம் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி நிற்கணும், தைரியமாக இருக்கணும். இன்றையிலிருந்து என் தேவனுக்காக நான் எதையாகிலும் ஒன்று செய்வேன்ப்பா. நான் இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன். யாருக்காவது ஒரு வசனத்தினாலும் நான் சொல்லிடுவேன், கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருமா. ஹல்லேலூயா. நீங்கள் கிட்ட போவீங்க, அவங்க ஐயோ சிஸ்டர் என்ன சொல்லுங்க, அந்த வீட்டு கதையா இந்த வீட்டு கதையா சொல்லுங்கன்னு வாங்க. நீங்கள் சொல்லணும், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன் பிரச்சனைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக வாழ்ந்தது போதும், கர்த்தருக்காக வாழ்ந்து சபைக்கு கொண்டு வந்து அந்த ஆத்துமாக்களையும் பரலோகத்திற்கு நேராக நாம் வழி நடத்தும் பொழுது இதை தாங்க ஆண்டவருக்கு நம்ம செய்ய முடியும். வானம் அவருடைய சிங்காசனமாக இருக்கு, பூமி அவருடைய பாதபடியாக இருக்கு. அவருக்கு நம்ம என்னத்தை செய்ய முடியும்? நம்மளுடைய அன்பை தான் வெளிப்படுத்தணும். எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும்? இப்படி ஆத்தும ஆதாயம் செய்து தான் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. கண்களை மூடுறீங்களா? நாம் ஜெபிப்போமா. இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆண்டவருக்கென்று நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். இங்கேருந்து போகும்போது நீங்கள் சும்மா போகக்கூடாது. கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்கிற ஒரு மகனாக மகளாக தான் நான் வெளியே போவேன்ற விசுவாசம் வைராகியம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். எல்லாரும் எல்லாரும் முழங்கால் படிடுங்க. ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே என்னோடு பேசுங்கப்பா. என்னை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்களை மூடி கேளுங்க, வாயை திறந்து பேசுங்க. நீங்க வாயை திறந்து பேசினாதான் அவர் உங்களோடு பேசுவார். வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. எனக்காக நான் வாழ்ந்தது போதும்ப்பா, எனக்காக நான் வாழ்ந்தது போதும், உமக்காக நான் வாழ்வேன், உமக்கான சேவைகளை முழு இருதயத்தோட நான் செய்வேன். ஓ ரப ஷபலர் யாதல பரபோ, ஓ ரப ஷதலர் யாந்தலர் யோதர பரபோ, ஓ ரியாக்கல சந்தலர் யாந்தலர் யோதரர் யாதல பரபோ. வாயை திறந்து முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆண்டவரோடு பேசுங்க. அப்பான்ற உரிமையோட என் அப்பா கிட்ட நான் பேசுறேன், நான் எதற்காக வெக்கப்படணும்? என் அப்பாவுடைய வீட்டில் நான் இருக்கிறேன், நான் எதற்காக வெக்கப்படணும்? என் அப்பாவுடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன், நான் யாருக்கு பயப்படணுங்கிற அந்த விசுவாச வைராகியம் உனக்குள்ள அதிக அதிகமாய் காணப்பட வேண்டும். பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்க. ஓ ரபாந்தலர் யாந்தல வரபோ. அந்த நாட்கள்ல ஆண்டவரை நோக்கி பொழுது இந்த சர்பத்தின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? என்னை தேற்ற யாருமே இல்லையே, என் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லையே என்று நான் கேட்கும் பொழுது நீ கூப்பிட்ட இயேசு நானே என்று எனக்கு மறு உத்தரவு அருளி என்னோடு பேசுகிற தேவன் உங்களோடும் பேசுகிறார் அம்மா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். முதல் முதலில் என்கிட்ட எப்படி அவர் பேசினாரோ இம்மட்டும் அவருடைய அன்பு குறையலங்க. என்னை கரம் பிடித்தவர் என கைவிடலங்க. இறுதி வரை என்னை நடத்தி செல்வார், உன்னையும் நடத்தி செல்வார் அம்மா. நீ அடிக்கடி அவர் கையை விட்டுடுற. ஐயோ சோதனை தாங்க முடியலையே, பிரச்சனைகள் அதிகமா இருக்குதேன்னு சொல்லி அடிக்கடி அவருடைய கரத்தை நீ விட்டுடுற. மனிதர்களுடைய கரத்தை பிடிக்காத, என்னைக்காவது விட்டுட்டு போயிடுவாங்க, இருக்கிற இடமே தெரியாம போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்துக்கோ, அவர் உன்னை ஏமாற்ற மாட்டார். ஓ ரபஷபலர் யாந்தல பரபோ, ஓ ரியாக்கல ஷதலர் யாதல பரபோ. எனக்கு நீங்க போதும்பா, ஒப்பு கொடுக்கிறீங்களா? எனக்கு நீங்க போதும்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும்பா, உங்க வார்த்தை எனக்கு போதும்பா, உங்களுடைய இந்த சபை எனக்கு போதும்பா, உங்களுடைய சமூகம் எனக்கு போதும்பா. பேசுவீங்களா? பேசுவீங்களா? ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிப்பீங்களா? மகனே மகளே என்று உன் பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறாரே, உனக்கு தெரியலையா?

உன் தோலை பிடித்து உனக்கு ஆறுதல் சொல்லும் தேவனாய் அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறாரே, நீ தரியலையா? ஒரு சிலர் முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாய், கண்ணீரோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாய், ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உன் பக்கத்தில் உன்னை அரவணைத்து கொண்டிருக்கிறார், உன்னை தேற்றி கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் என்று. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்ய போகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை தேற்றுவார். நன்றி ஆவியானவரே, நன்றி. இம்மட்டும் உன் பிள்ளைகளோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா. உன் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தந்தீரே, நீர் யார் என்பதை நீர் விளங்க செய்தீரே. உமக்கு கொடான கொடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஆமேன்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா? வல்லமையின்

தகப்பனே, உங்க மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now. Lord, ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் உங்க மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறோம் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். எபேசியர் 2:10. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இந்தியாவில் வந்து மக்களுக்கு பல உதவிகளை மனிதாபிமான அடிப்படையிலே செய்தார். அதற்காக அவர் வெகுவாக விமர்சிக்கப்பட்டார். அப்போது ஏமி கார்மைக்கேல் இவ்விதமாக அதற்கு பதிலளித்தார். ஒருவரும் மனிதனின் ஆத்மாவை மட்டும் மனிதனின் சரீரத்திலிருந்து பிரித்து எடுத்து ரட்சிப்புக்குள் வழிநடத்தி பரலோகத்திற்கு அனுப்பி வைக்க முடியாது. ஆத்மா என்பதை மனிதனுடைய சரீரத்தோடு தான் இணைத்து பார்க்க முடியும். மனிதனின் ஆத்மாவை சரீரத்திலிருந்து தனியாக பிரித்து அதை நல்ல ஆத்மாவாக உருவாக்க முடியாது. சரீரத்தையும் ஆத்மாவையும் இணைத்தே தான் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் வேதாகமம் முழுவதிலும் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மனிதர்களின் அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்தில் அவர்களை நாம் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த முடியாது. ஆகையால் தான் ஏசு கிறிஸ்துவும் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ளார். ஆகவேதான் நம் நாட்டிற்கு வந்த மிஷினரிகள் கல்வி பணியை ஆரம்பித்தனர். சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கும் பெண்களுக்கும் கல்வி அளித்தனர். உடன்கட்டை ஏறுதல், தேவதாசி முறை போன்ற சமுதாய தீமைகளுக்கு விரோதமாக போராடினார்கள். இந்த சமுதாய தீமைகளினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களை அவர்கள் காப்பாற்றினர். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் தேவதாசிகளாக விடப்பட்ட பெண் பிள்ளைகளை மீட்டு அவர்களுக்கு உணவளித்து தங்கும் இடம் கொடுத்து நல்ல கல்வி கொடுத்து ஆதரித்தார். அநேக அனாதை சிறுவர்களின் தாயாக அவர் விளங்கினார். அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். மேலும் அந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் ஏராளமான மருத்துவ பணிகளும் செய்யப்பட்டது. வேதாகமத்திலும் நற்கிரிகளை செய்த ஏராளமான மனிதர்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். தொற்கால் எனப்பட்ட ஒரு சீஷியும் ஏராளமான தான தர்மங்களை செய்தாள். விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் அவள் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து கொடுத்தாள். கொர்னேலியோ என்ற 100 அதிபதியும் தான தர்மங்களை செய்கிறவராக இருந்தார். ஏசு கிறிஸ்துவும் பசியாய் இருப்பவர்களுக்கு போஜனம் கொடுக்கவும் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கவும் துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்ளவும் வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இவைகளை நாம் செய்யும்போது தேவன் மகிமைப்படுவார். அநித்தியமான உலகப் பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருப்பதைப் போல நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்கு நற்கிரிகளை செய்வோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்யும்போது தேவனுடைய அன்பை அவர்களுக்கு பகிர முடியும். வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தேவனுடைய அன்பை அறிவிப்போம். நம்முடைய நன்மைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம்.
2: இஷுவா, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 அதிகாரத்தின் 14 வசனம்.
2: நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும்.
1: வாசிங்க.
2: அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சீனமும் அறியப்படும்.
1: கர்த்தருடைய கரமும் அறியப்படும், கர்த்தருடைய சீனமும் கோபமும் அறியப்படும். ஒரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது, இன்னொரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறது. கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆழமாய் இருதயத்தில் வைத்தார். நாம் யாராய் அறியப்பட போகிறோம் அல்லது அறியப்படுகிறோம், இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது, இன்னொரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய சினம், அவருடைய கோபம். மல்கியா 1:4 ஏதோமியரை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும்.
2: ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் இல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற
1: ஜனம் என்றும்
2: சொல்லப்படுவார்கள்.
1: ஒரு கூட்டத்தாரை குறித்து வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம். அவருடைய கோபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மேல அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அல்ல, அவருடைய கோபம் என்றைக்கும். இன்னொரு செய்தியை மனதில் வைத்து கொண்டுதான் நேற்று என்னுடைய டைரியில் எழுதுவதற்காக ஜெபத்தோடு உட்கார்ந்த போது ஆவியானவர் இதை காண்பித்துக் கொடுத்தார். நாம் கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் அல்ல, அவருடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோமியர், ஏதோமியருடைய தகப்பன் யாருன்னா ஏசா. நமக்கு ஏசாவை தெரியும், எப்படி அறியப்பட வேண்டியவன் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அறியப்படுகிற ஸ்தானத்திலே அவன் தேவனால் வைக்கப்பட்டவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அறியப்படுகிற அந்த மேன்மையான ஸ்தானத்தில் வைக்கப்பட்டவன் தான் ஏசா. ஈசாக்கின் மகன், மூத்த பிள்ளை, சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன், அவனுக்கு தான் ஏதோம் என்று பெயர். அவன் தான் ஏதோமியரின் தகப்பன். அந்த ஏதோமியரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு நிமிஷம் சினம் வைக்கிற ஜனம் அல்ல, என்றைக்கும். அவர் ஒரு நிமிஷம் கோபப்பட்டாலே நம்மால தாங்க முடியாது. அவருடைய ஒரு நிமிட கோபத்தில் அது நம்மால சகித்து கொள்ள முடியாது. அவர் அந்த கோபத்தில் அந்த இமை பொழுது முகத்தை மறைக்கிறார் தெரியுமா? அந்த இமை பொழுது மறைத்தாலே நம்ம கதை அவுட். ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே அப்பா, நீர் சினம், உம்முடைய சினம் அறியப்படுகிறவனாய் நான் காணப்படக்கூடாது, என் குடும்பம் காணப்படக்கூடாது, என் ஜனங்கள் காணப்படக்கூடாது, உம்முடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல கவனமாய் கேளுங்கள். எனவே தான் யாத்திராகமம் 23:21 மோசேயை கொண்டு கர்த்தர் இப்படி சொன்னார். 23:21
2: அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது.
1: அவரை கோபப்படுத்தாதே. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, அவரை என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தாதே. எப்படி எல்லாம் ஜனங்க கோபப்படுத்துறாங்க, நாம் எப்படி எல்லாம் தேவனை கோபப்படுத்துகிறோம். தேவனுடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் நான் இருக்கக்கூடாது, தேவனுடைய கரம் அறியப்படுகிறவர்களா இருக்கணும். நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த கிருபையின் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்றாலும் நாட்கள் அந்த கிருபையின் காலத்தினுடைய லாஸ்ட் சாப்டர்ல நம்ம இருக்கிறோம், இந்த கடைசி பகுதியில் இருக்கிறோம். அவருடைய கரம் மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். ஆமே. நல்ல பலன் இருக்கலாம், ஆனா அந்த பலத்துக்கு காரணமா இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹாலலூயா, ஹாலலூயா. நாம இன்னைக்கு நிற்கிறோம்னா, நம்ம எதுல கவனமா இருக்கிறோம்னா, நம்ம விழுந்துடக்கூடாது. விழுந்தவனை பார்த்து பரியாசம் பண்ணுவதற்கல்ல தேவன் நம்மை நிற்க வைத்திருப்பது. நான் விழுந்து விட கூடாது என்கிறதுல கவனமா இருப்பதற்காக தேவன் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். அப்போ தேவனை கோபப்படுத்தக்கூடாது. என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய பேச்சு. ஆமே. நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அறியப்படக்கூடிய அந்த மேன்மையான ஸ்தானத்திலே தேவன் அவனை வைத்திருந்தோம். நல்ல கவனமா கேளுங்க. ரெபேக்காள் வயிற்று ரெண்டு பிள்ளைங்க இல்ல, ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவன் யாரு? கரெக்டா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இன்னும் ஒரு வாட்டி கேட்டா ஈசாக்குன்னே சொல்லிடுவீங்க. கரெக்டு தான். யாரு? ஏன் ஏசா? ரெட்டை பிள்ளைங்க தானே, ட்வின்ஸ் தானே அவங்க. ரெண்டு பேரும் வயிற்றுக்குள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் ஏசா மூத்த பையன்? கரெக்டு தான். நான் இதே சும்மா சிரிச்சுட்டு கேட்டிருந்தா கரெக்டா சொல்லியிருப்பீங்க. நான் கொஞ்சம் அழுத்தமா கேட்டதுனால ஒருவேளை இவருக்கு பைபிள்ல வேற. ஏன் ஏசா மூத்த பையன்? முதல்ல அவன் முதல்ல பிறந்தது எப்படி? தம்பி அப்படி பின்னாடி தள்ளிட்டு வெளியே வந்தானா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு. இவன் முதல்ல பிறக்கணுங்கிறது தீர்மானித்தது யாரு? இவன் வெளி வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ரெடியா இருக்கிறான் உள்ள. நாம் நம்முடைய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிது என்பது நம்மால வர்ணிக்க முடியாது. அந்த ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன். அவனை குறித்து இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஏதோமியர் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று அறியப்படும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ஒரு நாளும் அப்படி அறியப்பட கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளிருந்து வெளியிருந்து எங்கிருந்து கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த ஏசா இன்னும் சொல்லணும்னா மிகவும் கிருபை பெற்றவன். அவன் பிறக்கும் போதே சேஷபுத்திர பாகத்தை சுதந்திரிக்கிறவனாய் பிறந்தவன். யாக்கோபு அப்படி இல்லை, யாக்கோபு போராடி பெற்றுக்கொண்டவன். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்றால், இவன் அதை இழந்தவனாய் தேவனுடைய சினத்துக்கு உள்ளானவனாய் காணப்பட்டான். இதனால் நான் ஏசாவை எல்லாம் முன்வைக்க போகிறது. நாம் எப்படி அறியப்பட வேண்டும், இதை தான் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இங்கே பாருங்கள், அப்போ தேவனை கோபப்படுத்தக்கூடாது. ஒரு காரியத்தை என்னைக்குமே மனதில் எழுதி வைத்திருக்க, நான் தேவனை கோபப்படுத்த கூடாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனை கோபப்படுத்த கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. உபாகமம் 32 அதிகாரத்தின் 19-20 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32:19-20 வசனங்கள்.
2: கர்த்தரை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது
1: நிமித்தம்
2: மனமடிவாகி
1: அவர்களை

0: மறந்து போகிறது வேற, அதாவது நம்முடைய பலவீனத்தை நிமித்தம் மறந்து போகிறது வேற, பர்பஸா மறக்கணும்னே மறக்கிறது வேற. இப்போ புரியும்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம கல்யாண கார்டு அடிக்கிறோம், ஒரு 100 கார்டு அடிக்கிறோம், அல்லது ஒரு 500 கார்டு, அல்லது ஒரு 1000 கார்டு அடிக்கிறோம். நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு நிறைய பேருக்கு கொடுப்போம். கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து என்ன ஆயிரும்னா, சிலரை நம்ம என்ன செய்து விடுவோம், விட்டு விடுவோம். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது தான் நமக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகும். ஐயோ, இவங்களனா கூப்பிடலையே, இவங்களனா விட்டுட்டேனே, இப்படி ஃபீல் ஆகும். இன்னொன்று இருக்கு, லிஸ்ட் போடும் போதே என்ன செய்வோம், இவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, இவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ மனைவி சொல்லுவாங்க, ஏங்க இது இவங்களுக்கு ஏய் அதை பேரை வெட்டு, அல்லது புருஷன் சொல்லுவாங்க அந்த பேரை வெட்டு. இது வந்து புறக்கணிக்கிறது, புறக்கணிக்கிறது. தேவனுக்கு இயலாமை கிடையாது. அவர் நம்மள மாதிரி அவர் மறக்கிறவர் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம், புறக்கணிப்பார். அங்க பாருங்க, கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி புறக்கணித்து, அடுத்த வார்த்தை,
1: என் முகத்தை
0: அவர்களுக்கு மறைப்பேன்,
1: அவர்களுடைய முடிவு,
0: அடுத்த வார்த்தை, அவர்களுடைய முடிவு
1: எப்படி இருக்கும் என்று
0: பார்ப்பேன். சிம்பிளா சொல்லணும்னா, அவரோடு நடக்கிற அனுபவம் அந்த இடத்துல கட்டாகும். நீ நட, நான் பார்க்கிறேன் உன் முடிவு எப்படி இருக்கும்னு பார்க்கிறேன். நான் இந்த வார்த்தையை தியானித்து எழுதும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் அன்னைக்கு என் கதை முடியும், நீங்க என்ன புறக்கணிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு என் கதை முடியும். தேவனுடைய சினம் அறியப்படுகிற கூட்டமாய் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவரும் காணப்படாதபடிக்கு உணர்வுள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருப்போம். ஆமென். தேவனால் நாம் புறக்கணிக்கப்படுவோமானால், ஆமென், நமக்கு அதுக்கப்புறம் கதையே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்கள் அத்தனை பேரும் புறக்கணிக்கட்டும், சொந்தக்காரங்க புறக்கணிக்கட்டும், ஆமென், நீங்கள் வயதாகும் போது ஒருவேளை உங்க பிள்ளைங்க கூட புறக்கணிக்கட்டும், யார் வேணாலும் புறக்கணிக்கட்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆனால் தேவன் புறக்கணித்தால், ஹல்லேலூயா, இந்த பூமியில் எத்தனை டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம், ஆமென், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இன்னும் எரிந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா, அவர் முடியாதுன்னு சொல்லல. ஹல்லேலூயா. எத்தனை வாசல்கள் மனிதன் அடைத்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா, அவர் இன்னும் வாசல் அடைக்கவில்லையே, ஆமென், அவர் என்னை புறக்கணிக்கவில்லையே. எப்பொழுது தேவனாலும் புறக்கணிக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல நமக்கு எந்த வாசல் அடைக்கப்படுகிறது தெரியுமா, நம்பிக்கை என்ன வாசல். அப்படி இல்லை, சிலரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து போகும்போது டாம்னு ஓங்கி அடிப்போம். அது அர்த்தம் என்ன, இனி இந்த பக்கம் நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அந்த அடிக்கிற அடியில் பின்னாடி கதவெல்லாம் திறந்துடும். நம்பிக்கையின் வாசல் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அடைபட்டு விடக்கூடாது. எப்பொழுது அடைபடும் தெரியுமா, தேவன் புறக்கணிக்கும் போது. தேவன் புறக்கணிக்காதபடிக்கு அவரை கோபப்படுத்தாதே. சினம் அறியப்படுகிற கூட்டமாய் அல்ல, கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய் இருக்கணும். இந்த வார்த்தை சொல்லும் போது உங்க இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும், ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் அறியப்படுகிற வீடா என் வீடு இருக்கணும், என் குடும்பம் இருக்கணும். ஆமென். இங்கே பாருங்கள், இவர்கள் செய்த காரியம் என்ன, அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் செய்த காரியம் என்ன, அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள்.
1: யேசுவின் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நிணம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான்.
0: ஆமே. எங்கே தேவனுக்கு கோபம் வருதுன்னா, அவருடைய ஜனங்கள், அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைங்க அவரை அசட்டை பண்ணும் போது, அசட்டை பண்ணும் போது தேவனுக்கு என்ன வருதுன்னா கோபம் வருது. அசட்டை பண்றவங்க தேவனை தேட மாட்டாங்க, அசட்டை பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு பலியிட மாட்டார்கள். நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். 16, அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அவரை கோபப்படுத்தினார்கள், அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை.

0: இல்லை. 17வது வசனம், அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, நல்ல கவனமா இங்க பாருங்க. ஆமென். நம்மால தேவனை ஆராதிக்க முடியலனாலே நாம் என்ன செய்கிறோமா? ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம், ஆனா பைபிள் சொல்லுது அசட்டை பண்ணினான். யெசூரன் கொளுத்து போய் அசட்டை பண்ணினான். என் வாழ்க்கையில என்னால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை. ஏன்? நான் என்ன கேட்ட ஆயிரம் ரீசன் சொல்லுவேன். பைபிள் அக்செப்ட் பண்ணாது, பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. காரணம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்காதவன், பலியிடாதவன், ஆராதிக்காதவன், தேவனுக்குரிய கனத்தை செலுத்தாதவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தேவனை கோபப்படுத்துகிறான். தேவனை கோபப்படுத்துகிறவன் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறான். இங்கே யெசூரன் எப்படி அசட்டை பண்ணான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைய காலால் மிதிக்கிறான், கொழுத்து போய் காலால் மிதிக்கிறான். தேவன் தந்த வாழ்க்கையில திருப்தி இல்லாதவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். அவர் பங்களாலே வைப்பார், குடிசையில வைப்பார். அவர் விருட்சங்கள் நிறைந்த நதியோரத்திலே நடத்துவார், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில். அது அவர் இஷ்டம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அது அவர் இஷ்டம். ஆமென். அதுல எனக்கு பிரியம் இல்ல, அதுல எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்றவங்க என்ன செய்யறாங்களா? தேவனை அசட்டை பண்றாங்க. ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், நீ உனக்குரியதை பற்றி கொண்டிரு. உனக்குரியதை பார், உனக்குரியதை பற்றி கொண்டிரு. நீ உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நீ உனக்குரியதை பார், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதை உனக்குரியதை நீ பற்றி கொண்டிரு. உனக்கு தேவன் கொடுத்ததற்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் எனக்கு கொடுத்தது நல்லது. கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் பண்ணு. வேதம் அதை தான் சொல்லுகிறது. நீ நினைச்சு துதிக்கணும். கர்த்தர் கொடுத்ததுல திருப்தியா இருக்கணும். கர்த்தர் கொடுத்ததுல மகிழ்ந்திருக்கணும். கர்த்தர் கொடுத்ததுல வாழ்ந்திருக்கணும். அதுல நிறைவுள்ளவனா இருக்கணும். இல்லை என்றால் நம்மால் தேவனை பலியிட முடியாது, தேவனுக்கு பலி செலுத்த முடியாது. இன்னைக்கு வாழ்க்கையில இந்த திருப்தி குறைவு, ஒரு குறைவுங்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் நாம் வைப்பதனால் அல்லவா நம்மால் பலி செலுத்த முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை. உண்மையிலே தேவனை சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறது வேற, ஆராதிக்க வச்சிருவாங்க இல்ல. ஆமென். அது திரும்ப கையை தூக்கும் இரு எலும்பு. ஆமென். ஸ்கூல்ல பிடி வாத்தியார் மாதிரி சில நேரத்தில் அப்படி செய்ய வேண்டியிருக்கு. உட்காருங்க. சிலர் ஒழுங்க கை தட்டலைன்னா தலைக்கு மேல கையை தட்டுங்க. கை தட்டி தான் ஆகணும். இது வேற. என்னால அன்றாட பலி செலுத்த முடியுமா? இந்த பாழாக்குகிறவன் வந்து என்ன செய்வான் தெரியுமா? அன்றாட பலியை விலக்கி அருவறுப்ப வைப்பானான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருடைய வாழ்க்கையிலே அன்றாட பலி இல்லையோ அவர்களிடத்துல அருவறுப்பு இருக்கிறது. அவர்களிடத்துல அருவறுப்பு இருக்கிறது. அன்றாட பலி இல்லை என்றாலே அருவறுப்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு கொஞ்சம் ஆமென்லாம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி 5 பாயிண்ட்க்கு இல்ல. ஆண்டவரே, எந்த நிலையிலும் இந்த ஏதோமியரா நாங்க இருக்க கூடாது. என் குடும்பம் கர்த்தருடைய சினம் அறியப்படுகிற குடும்பமா இருக்க கூடாது. என் பிள்ளைங்க கர்த்தருடைய சினம் அறியப்படுகிற பிள்ளைகளா இருக்க கூடாது. கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டமா இருக்கணும். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணினா இந்த ஏதோ, இந்த ஏசா அப்படிதானங்க, சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அசட்டை பண்ணினான். இது அவனுக்குரியது. அவனுக்குரியதல்லாத ஒன்றை யாக்கோபு என்ன செய்தான்? தன் கையிலே வைத்துக் கொண்டிருந்தான். என்னது? சிவப்பான கூழ். சிவப்பான கூழ். ஏ ஏசா, உன்னையே அவர் எவ்வளவு அழகா சிவப்பா படைச்சிருக்கிறார். ஏசா எப்படி இருந்தானோ சிவந்த நிறம் உள்ளவன், அவன் அழகா படைச்சிருக்கிறார். சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன், அதற்கு அவன் போராட வேண்டிய தேவை இல்லை. அதாவது நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கலனா நம்ம நிறைய போராட வேண்டியிருக்கும். ஒரு தேவ பிள்ளை தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கணும். ஹாலலூயா, ஹாலலூயா. நேசத்தின் அடிப்படையில் என்றால் ஏசாவுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டே கொடுத்தார், நீ பிறக்கும் போது நீ தான் சிரேஷ்ட புத்திர பாகம் உடையவன். ஆமென். அவன் என்ன செஞ்சிருக்கணும், தனக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்காமல் தனக்குரியதல்லாததை பார்க்கிறான். அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு. எனக்கு அநேகர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு என்னத்துக்கு, சர்ச்சுக்கு போய் என்னத்துக்கு, ஜெபிச்சு என்னத்துக்கு, ஆராதிச்சு என்னத்துக்கு, உபவாசித்து என்னத்துக்கு. ஆண்டவர் இந்த ஏதோமியரை குறித்து சொல்லுகிறார், இது சின்னம் அறியப்படுகிற கூட்டம். யாக்கோபே, நீ என்ன நோக்கி கூப்பிடவில்லை? ஆண்டவர் யாக்கோபை வான் பண்றார். யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். வான் பண்ணுங்க, உன்னை நான் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறேன், என் துதியை சொல்லி வரும்படியான ஜனமா ஏற்படுத்தி இருக்கிறேன். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு. ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, எண்ணாகமம் 11:20, எண்ணாகமம் 11:20,
1: ஒரு மாதம் வரைக்கும் அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம்,
0: நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று
1: அவருக்கு முன்பாக
0: இன்னும் சொல்லணும். எனக்கு எதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி சொல்லி அழுகிறவர்கள் கர்த்தரை என்ன செய்யறாங்களா, அசட்டை பண்றாங்க. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தந்தது கர்த்தரானால் நான் சந்தோஷத்தோடு அதை வாங்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அநேகர் நல்ல கவனிங்க, தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு நல்ல கவனமா இருங்கள், அவரை கோபப்படுத்தாதிருங்கள். இந்த ஜனங்கள்லாம் வந்து நிக்கிறாங்க எகிப்தில் வச்சு அழுதது மறந்துட்டா. இஸ்ரவேல் ஜனமே, எகிப்தில் நீ அழுது பெருமூச்சு விட்டியே, அது உனக்கு மறந்துட்டா. அன்னைக்கு உன்னை கிருபையாய் மீட்டு உன்னை இதுவரை கொண்டு இந்த மேகத்துக்கு கீழே கொண்டு வந்ததும், நீ ஆசைப்படுகிற ஒரு காரியம் கிடைக்கல என்னதும், நீ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்ட, என்ன ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டே. எகிப்தில் நீ எவ்வளவு வேதனைப்பட்ட, எகிப்தில் இறைச்சி இல்லை நீ அழுதியா, இல்லை எகிப்தில் வாழ முடியலன்னு அழுத, இங்கே வந்து வாழ முடியலன்னு ஒன்று அழ வைக்கலையே, நீ எதுக்கு அழுறேன்னா இறைச்சி இல்லைன்னு அழுற, ஆமே தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் இல்லைன்னு அழுற, உன்னால் வாழ முடியலன்னு அழ வச்சானா. நீ இருந்த 40 வருஷத்தில் உன்னை எனக்கு வாழ வழி தெரியலேன்னு ஒரு நாளாவது உன் அழ வைத்தாரா, இல்லை. அந்த எகிப்தில் நீ அழுதது இறைச்சிக்காகவோ தண்ணிக்காகவோ அல்ல, அங்கு நீ அழுதது வாழ வழி இல்லை, வாழ முடியல, நிமிர முடியல, பாரம் தலையை அழுத்தது, முதுகு அழுத்தது, அப்பா அழுத அதுல நியாயம் இருந்துச்சு. அந்த அழுகையை நீ மறந்துட்ட பத்தியா, இங்க வந்து என்ன கேட்கிற, நாங்க ஏன் எகிப்தில இருந்து வந்தோம், எங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட செயல் தேவனை அசட்ட பண்றது. அருமையான ரீகன் கோமஸ் அண்ணனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்கள தெரியும், நம்ம சர்ச்சு கூட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கை தான் ஒழுங்காவே, அந்த ஒரு கையில் இன்னொரு கை கூட சரியா செயல்படாது, அந்த மைக் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன ஆண்டவர் இப்படி படைச்சிங்க. அவர் கேள்வி வைக்கிறதுக்கு 1000 நியாயம் இருக்கு, ஆனால் அதை எதுவுமே வைக்காம அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீர்

0: அன்றாட பலி செலுத்த முடியுது. நம்ம என்ன காரணத்தை வைக்கிறோம்? பலி செலுத்துகிற 10 பேரை எடுத்து பாருங்கள். ஆமென். கர்த்தர், எத்தனை பேர் இந்த காலை வேளையில மனச தொட்டு அவன் சொல்லணும்னு கைது என்ன நல்லா வச்சிருக்கிறார் சொல்றவங்க மட்டும்.
1: ஆமென்.
0: உங்க வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க.

0: அதாவது உண்மையில இந்த பாட்டுல பாடும் போது எனக்கு அண்ணனை நினைச்சுதான், அவர் அவர் நாலு பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். பட் அவர் எப்படி பாடுறாரு பாத்தீங்களா, சீரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி. அதாவது கர்த்தர் என்ன கொடுக்கலன்னு பாக்குறவனுக்கு பாட முடியாது, கர்த்தர் கொடுத்ததை பாக்குறவனுக்கு பாடாம இருக்க
1: முடியாது.
0: இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? நீ யார் அசட்ட பண்ண தெரியுமா? உன்னை ஜெனிப்பித்தவர் அப்படிதான் இருக்கு பைபிள். உன்னை ஜெனிப்பித்தவர் நீ முதல்ல வரணும். இந்த ஸ்தானத்தில் நீ வரணும்னு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்து உன்னை பிறப்பித்தார்ல, அசட்ட பண்ணிட்டேப்பா. ஏன் இந்த வாழ்க்கைன்னு கேட்டு நீ அசட்ட பண்ணிட்டே, கர்த்தரால தாங்க முடியல. ஹல்லேலூயா. சில பெற்றோர் கோபத்துல சில காரியங்களை பிள்ளைகளிடத்துல செய்யறது, கடிந்து கொள்றது, வலி தாங்க முடியாம, அது ஒரு பெற்றோருக்கு மட்டும்தான் புரியும். அவர் தகப்பன் வலிக்குது அவருக்கு. ஏன் யாக்கோப முதல்ல வர வைக்க வேண்டியதானே? ஏசா உன்னை நான் மொத்தமா வெறுத்துட்டேன் நினைக்கிறியா? இல்ல, நீ என்னை வெறுக்க வச்சுட்டேன். வயிற்றுல இருக்கும் போதே ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் எழுதல. பழைய ஏற்பாட்டில் கடைசி அதிகாரத்தில் கடைசியில் எழுத வைக்கிறார், அதுவரை வெயிட் பண்றார். நேசிக்கும்படியா ஏதாவது செய்வான் செய்வான் செய்வான் செய்வான்னு பார்த்து பார்த்து வெயிட் பண்ணு. ஆமென். அவர் சொல்றார் எரேமியா 15ல, நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன். என்னே டயர்ட் ஆகிட்டடா நீ, பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன். கடைசியில் சொல்றார் இந்த ஏதோமியா துன்மார்க்கத்தின் எல்லைண்டார், கொஞ்சம் கூட குறையலே. ஆமே, தனக்கு கொடுத்தது மேல ஆசை இல்லாம தனக்கல்லாதவைகள் மேல ஆசை. ஆமே, உனக்குரியதல்லாதவன் மேல உண்டாகிற ஆசைதான் இச்சை. இச்சை கற்பன் துரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அது ஏதேனில் இருந்தாலும் சரி, விலக்கப்பட்டதின் மேல ஆசை வந்துட்டாலே அது இச்சை. புருஷர்களே, கர்த்தர் தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மான் என்று பைபிள் சொல்லுது. அவளே உனக்கு தோழி, அவதான் உனக்கு மனைவி. உன் இள வயதின் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. அதே போல சகோதரிகளே, கர்த்தர் தந்த புருஷனுக்காக ஆண்டவர் சமூகத்தில் கை பிடிச்சாச்சு. என்ன சொல்லி கை பிடித்தோம்? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். ஊழியர்கள் எப்படி சொல்வார்கள்? தேவன் சாட்சி, ஊழியர்களாகிய நாங்கள் சாட்சி, சபையராகிய நீங்கள் சாட்சி. இத்தனை சாட்சி நடுவில் என்ன நிறை குறை இருந்தாலும் இன்னொரு ஆள் கூட ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஏசாவா மாறாதீங்க. கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தர் தந்து. சிலர் பாருங்க, கல்யாணம் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா ஒருத்தர் கூட வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. சிலருக்கு என்னன்னா அவசரப்பட்டு கெட்டிட்டீங்க, அனுபவிச்சுதான் கை பிடிச்சாச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் ஒன்ன போய் கட்டினதுக்கு கர்த்தர் தந்த வாழ்க்கை, கர்த்தர் தந்த வாழ்க்கை. இது கர்த்தர் எனக்கு தந்த குடும்பம். தன் வயசு காலத்தில், அதாவது தன் கடைசி நாட்களில் யோசுவா எழும்பி நின்று எதை சாட்சியா சொன்னான் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? சூரியனை நிக்க வச்சார், அதெல்லாம் சாட்சி. நானும் என் வீட்டாரும் சாட்சி. நோவா கிட்ட கேட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த பேழைக்குள்ள என் குடும்பம் வந்துச்சு, இதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதானங்க செய்ய போறார். பிதாவுக்கு முன்னாக போய் நம்மை கொண்டு நிறுத்தி, இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த என் பிள்ளைகளும், இதுதாங்க சாட்சி. ஆமே. துரோகம் பண்ணாதீங்க, இச்சிக்காதிருங்க.
2: இருதயமும் கண்களும் விரும்பின பிரகாரம் உங்கள் கால்களை திருப்பாதிருங்கள். தேவனுடைய சினம் அறியப்படுகிற கூட்டமாய் மாறாதபடி எச்சரிக்கையா இருங்கள். உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே. மனதிலே கற்பனையாய் வளர்த்தி இருக்கிற சில கதாபாத்திரங்கள் இருக்கலாம், இடித்து போட்டு விடு. கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். சின்னம் அறியப்படக்கூடாது, சின்னம் அறியப்படக்கூடாது. தாவீது கிருபை பெற்றவன். அந்த கிருபை பெற்ற தாவீது ஒரு செயலை செய்தான். பத்சேபாளை பார்த்துட்டான். கிருபை பெற்றவனா இருந்தாலும் தேவனுடைய சின்னத்துக்கு இப்பொழுது உள்ளாயிட்டான். நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வார்த்தை உண்மையில வாசிக்க கூட நமக்கு நடுக்கம் உண்டாகும். 2 Samuel 12:9-10 பத்தாவது வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி பின்னாடி திருப்பினீங்கன்னா என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு கேட்டவன இப்ப என்ன கேட்க வைக்கிறார்னா, பட்டயம் உன்னை விட்டு விலகாது. கனம் பண்ணின போது அவன் காதுல கேட்டது கிருபை உன் குடும்பத்தை விட்டு விலகாது. அசட்டை பண்ணின போது அவன் காதுல கேட்டது பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. நம் காதுகளில் எதை கேட்க போகிறோம் அவ்வளவுதான். ஆனா தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? இந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்டதும் உடைஞ்சிட்டான், உணர்வடைந்தான். 13 வாசிங்க.
3: அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்குரிய பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார்.
2: தன் பிழைகளை எவன் ஒருவன் உணர்கிறானோ, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த சத்தத்தை துணிக்க பண்ண காரணம் என்ன தெரியுமா? நீ உன் வாழ்க்கையிலே உன் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது என்பது உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம், பட்டயம் விலகினது, கிருபை தொடர்ந்தது. ஆமென். கிருபை தொடரட்டும். ஒருவனுடைய, நல்ல கவனமா கேளுங்க, ஒருவனுடைய செயல் நிமித்தம் வீட்டை விட்டு பட்டயம் விலகலையா? உன் வீட்டோடு பட்டயம் இருக்குமா? ஒருவனுடைய செயல் நிமித்தம், அதே ஒருவனுடைய செயல் நிமித்தம் பிள்ளைகளை விட்டு கிருபை விலகலையா? நம்முடைய உத்தரவாதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு தந்தது போதும், அதுல நான் நிறைவா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ கையில வேதனையின் பாத்திரம், கண்ணீரின் பாத்திரம், அதை ஆமே நெருக்கத்தின் பாத்திரம், அதை பிதா கொடுத்த போது அவர் அதை சந்தோஷமா வாங்கினார்.

0: நான் பாடுறதை விட மாட்டேன், துதிக்கிறத விட மாட்டேன், பலி செலுத்துறத விட மாட்டேன். இதுல உறுதியா இருந்தாங்க. ஆமென். அவருடையவர்கள், அவருடைய கரம் அறியப்படுகிற கூட்டம் இதுல உறுதியா இருப்பாங்க. அவர்கள் தேவனை அசட்டை பண்ண மாட்டார்கள், தேவனை அசட்டை பண்ண மாட்டாங்க. அடுத்து யார் தேவனை அசட்டை பண்றாங்க அப்படின்னா, எண்ணாகமம் 15:30-31 சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 15:30-31
1: பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதுண்டை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான்.
0: துணிகரமாய் செய்கிறவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க, 31,
1: கர்த்தரின்
0: வார்த்தையை அசட்டை பண்ணி
1: அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும்,
0: அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும்,
1: அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று.
0: அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரியும், எவன் துணிகரமாய் செய்கிறானோ, இது செஞ்சா அவருக்கு கோபம் வரும், இது செஞ்சா அவருக்கு வேதனை உண்டாகும், இந்த ஒரு காரியத்தை செய்யறது வார்த்தைக்கு எதிரான செயல் என்பதை அறிந்தும் ஒருவன் துணிகரமா ஒரு காரியத்தை செய்யறானா, பைபிள் சொல்லுது அவன் ஆத்துமா அறுப்புண்டு போகுமா. இப்ப துணிகரமான செயல் நித்தியத்துக்கு பெரிய பாதிப்பு. துணிகரமாய் எனவேதான் தாவீது ஜெபம் பண்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படி நீங்க காத்துக்கொண்டீங்கன்னா நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி தப்பியிருப்பேன். பெரும் பாதகம் என்பது இங்கே கிடைக்கிற அடி இல்ல. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, இப்போ ஒரு சிக்ஷை கிடைக்குதா, அவர் கிருபாசனத்திலிருந்து அடிக்கிறார். கிருபாசனத்திலிருந்து அடிக்கிறது மேன்மை என்னன்னா, காலையில் அடிச்சாலும் மாலையில் நியாயாசனத்திலிருந்து அடிக்கும் போது அது யாருக்கு நிக்க முடியும், யாருக்கு தாங்க முடியும்? ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால பைபிள் சொல்லுது, நீ போகு, உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்பு கொடுக்க போகும்போது வழியிலே அவனிடத்திலிருந்து விடுதலை பெற பிரயாசப்படு. வழியிலேயே இந்த ஓட்டம் முடிவதற்குள்ளே நாம அந்த ஒரு நான் எதை நோக்கி போகணும், நியாயாசனத்துக்கு, ஆமா நியாய தீர்ப்பை நோக்கி நான் போகிறவனா இருக்கக்கூடாது, நான் இளைப்பாறுதலை நோக்கி போகிறவனா இருக்கணும். நியாய தீர்ப்பை நோக்கி போகிறவன் தன்னுடைய முடிவுல சமாதானமா இருக்காது. அவன் அதுவரைப்பட்ட வேதனை விட வேதனையோடு தான் தன் ஓட்டத்தை முடிப்பான். இளைப்பாறுதலை நோக்கி போகிறவன் தைரியமாய் கண்களை மூடுவான். நம்ம அதை நோக்கி தான் போகணும். சிலுவையில் இயேசு சம்பாதித்த அந்த இளைப்பாறுதலை நோக்கி தான் போகணும். நியாய தீர்ப்பை நோக்கி போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ துணிகரமான செயல், துணிகரமான காரியம், இது தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற செயல். 2 நாளாகமும் 36 அதனுடைய 16 பாருங்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்க தரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கரம்
1: அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று.
0: வார்த்தையை அசட்டை பண்ணி தேவனை கோபப்படுத்தும் போது எது கட்டாயிருது தெரியுமா? சகாயம், ஹெல்ப், உதவி கட்டாயிருது. உதவி கட்டானா என்னாகும்? நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அவர் உதவி கட்டாயிட்டுனா சாத்தான் விழும்படி தள்ளுனா விழுந்துருவோம். நம்ம எத்தனை முறை தள்ளுனா நம்ம விழலைன்னா ரீசன் ஒண்ணுதான், இன்னும் சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. நம்ம பலத்துல நம்ம நிக்கல, நான் விழும்படி என்னை தள்ளினாய், நான் விழுந்தேன் என்றல்ல, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார்? என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கர்த்தாவினுடைய கிருபை என்னை தாங்குது. இங்க பாருங்க, வார்த்தை அசட்டை பண்ணின போது, வார்த்தை அசட்டை பண்ணினதும் பைபிள் சொல்லுது சகாயமே இல்லாம போயிட்டான். ஹெல்ப்லெஸ், சகாயர் இல்லாமல் உதவுறதுக்கு ஒருத்தங்களும் இல்லை என்ற நிலையில் நிற்கும் போது இருக்கிற வலி இருக்கு தெரியுமா? ஏசு அப்படி நின்று அழுதான் தெரியுமா? அப்பா உங்ககிட்ட இந்த ஒண்ணுதான் இருந்தது அப்பா, வேற ஆசீர்வாதமே இல்லையான்னு சொல்லி பைபிள் சொல்லுது அவன் மிகவும் சத்தமிட்டு அழுதானாம். ஹெல்ப்லெஸ், அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியல, அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல, யாராலே ஒன்றும் பண்ண முடியல, உதவியற்ற நிலை. வார்த்தையை ஒரு நாளும் அசட்டை பண்ணும்படியான துணிகரமான செயல் ஒரு நாளும் உண்டாகாதபடிக்கு தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கை. ஒரு காரியத்தை நமக்கு தெரியுது இந்த காரியம் செய்யறது உள்ள வார்த்தைக்கு எதிரானது. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த காரியத்தை நம்ம செய்வோம்னா அதை நம்ம வார்த்தை அசட்டை பண்ணுகிறோம். ஒரு நாள் அந்த தப்பை செய்யாதபடி பாருங்கள். நமக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரலன்னா ஹல்லேலூயா என்னங்க செய்ய முடியும், என்னங்க செய்ய முடியும்? நான் இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு முன்னாடி தங்கள் கதவை அடைத்து வானம் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கும்னா உங்களால் வாழ முடியும். அதே வேளையில் உலகத்தில் அத்தனை வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தோம், வானம் அடைக்கப்பட்டால் வாழ முடியாது. மன்னா சாப்பிட்டு ஒருத்தரும் சாகலை, காடை சாப்பிட்டு செத்தாங்க. மன்னா சாப்பிட்டு பிளேக் வரல, காடை சாப்பிட்டு ஜனங்க அதை தான் விரும்பினா. ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருந்தார், கரெக்டாக கொடுத்தார். காலையில் மன்னா, மாலையில் காடு. அவங்களுக்கு இது பத்தலை, அவங்களுக்கு காலையில் என்னதான் வேணுமா, காடை வேணுமா. நீங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க, அழகாக தரார். காலையில் மன்னா புசித்தா மாலையில் காடை கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இது காலையிலேயே தேடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஏன்னா காலையில் என்னதான் வேணுமா, காடை. இன்னைக்கு காடை சாப்பிட்டு அடுத்த நாள்ல இருந்து எடுத்து வாடை. பிளேக் சாப்பிட்டு இது சாப்பிட்டு அத்தனை பேருக்கும் கொள்ளை நோய், அத்தனை பேரும் செத்தான். மண்ணா சாப்பிட்டு காடை சாப்பிட்டா நல்லா இருக்கும். மண்ணாவை தள்ளி காடை சாப்பிட்டா வாடைதான், இருக்க முடியாது. வீட்டில் அவர் தர அவருடைய எனக்கு மண்ணா வேண்டாம், இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு விருப்பா இருக்குதுன்றாங்க. தூதர்கள் உண்ணுற உணவு. நீ இப்போ நீ மகிமையில தான் நீ மறுரூபமாகி அவரை போல மாறப்போகிற. அது வரைக்கும் நீ தேவ தூதர்களை விட சிறியவனாய் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ தூதர்களை விட சிறியவர்கள். தூதர்கள் அங்க சாப்பிட்டு துதிக்கிறாங்க. நீ என்னடானா இந்த அற்பமான உணவு எங்களுக்கு. தூதர்கள் பரலோகத்தில் சாப்பிட்டு துதிக்கிறாங்க கொடுக்கிற மண்ணாவை. நாம இங்கிருந்து கொண்டாட வேண்டாமா? காலையில சரியா மண்ணாவை நாம புசித்த அன்னைக்கு ஃபுல்லா கொண்டாட்டம் தான்.
1: ஆமென்.
0: இது மாலை எப்ப வரும்னு வெயிட் பண்றது எதுக்கு? மண்ணாவை விரும்புகிறவன் காலை எப்ப வரும்னு வெயிட் பண்ணுவான்.
1: ஆமென்.
0: கொஞ்ச நாள் பார்த்தாங்க, யோசிக்கிறாங்க, ஓகே இந்த மண்ணா எடுக்கிற நேரத்துல காடை எடுத்தா கொஞ்சம் கூட லாபம், ஆராதனைக்கு போற நேரத்துல கொஞ்சம் இந்த வேலையும் செஞ்சா காடை வாடை. ஆமென். காடை வாடை ஆகாதபடிக்கு கொஞ்சம் காலையிலே எடுத்தா அப்படி டீக்கு ஒரு காடை ஃப்ரை, மத்தியானம் அப்படி சாப்பாடுக்கு ஒரு காடை ஃப்ரை, இல்லை நல்லா இருக்கும். இது ஈவினிங் தேவன் கொடுக்கிற அந்த சகாயம் ஸ்டாப் ஆயிட்டுனாலே அவ்வளோதான், வாழ்க்கை கெட்டு போயிடும். துணிகரம், துணிகரமான செயல். தேவ பிள்ளைகளை தயவு செய்து ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு, நமக்கு தெரியும் நாம என்ன செய்யறோம் என்று, என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நேற்று என்ன செய்தோம் என்று நமக்கு தெரியும். சர்ச் முடிஞ்சு வீட்டில் போய் என்ன செய்ய போறோம்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்து அவருடைய பாட்டு, ஆண்டவேல போகும்போது அந்நிய பாட்டு கேட்டுட்டு போற யாராவது இருக்கிறீங்களா? உள்ள வந்து அவரை குறித்த பாட்டு பாடிட்டு வெளியே போய் சினிமா பாட்டு பாடிட்டு போற யாராவது இருக்கிறீங்களா? ஒரு வாயிலிருந்து துதிக்கிற சத்தம், அவரை துதிக்கும்படி என்னை சிருஷ்டித்திருக்கிறார். என்னை சிருஷ்டிக்கும் போது ஆமா என்னுடைய எல்லாத்தையும் மாத்தி இருக்கிறார். என் கண்களை தூய்மையாக்கி இருக்கிறார், என் வாயை தூய்மையாக்கி இருக்கிறார், என் காதை தூய்மையாக்கி இருக்கிறார். நான் துணிகரமாய் காரியத்தை செய்யறேனா? சிந்திக்கணும். இங்க வந்து வேதத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்து கொஞ்ச நேரம் பாவத்தை பார்க்கிறோமா? துணிகரமான செயல் அல்லவாது. அவருக்கு நேராக கைகளை உயர்த்தி ஆராதித்துட்டு இந்த கையை வச்சு மீண்டும் கொடூரமாய் பாவம் செய்கிறோமா? அநியாயமாய் சம்பாதிக்கிறோமா? அடுத்தவன் கையில இருந்து வட்டிங்கிற பேர்ல புடுங்குறோமா? துணிகரமான செயல் அல்லவா இது? ஏமாற்றி வஞ்சித்துக் கொள்ளுகிறோமா? துணிகரமான செயல் அல்லவா? ஏழையா இருக்கிறான் என்று கொள்ளையிடுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணா எது ஸ்டாப் ஆயிரும்னா ஒத்தாசை ஸ்டாப் ஆயிரும். நான் திருப்பி சொல்றேன், இந்த உலகத்தில் ஒருத்தர் உங்களுக்கு கை நீட்டலைனாலும் பரலோகம் கை நீட்டினா வாழ முடியும். அத்தனை பேர் உதவியா இருந்தாலும் பரலோகம் வாசல் அடைச்சிட்டுனா முடியாது. முடியாது.

0: நல்ல கவனமா கேளுங்க. அவ துணிகரமான செயல் தேவனை அசட்டை பண்ணுகிறது. தேவன் கொடுத்த வாழ்க்கையில திருப்தி இல்லாத நிலைமை தேவனை அசட்டை பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 10, 10வது சங்கீதம் 3வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது சங்கீதம் 3வது வசனம்,
1: துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான்.
0: தன்னைத்தான் போற்றி, அதாவது எவன் ஒருவன் தன்னைத்தான் பெருமையா பேசுறான், அவன் யாரை அசட்டை பண்ணுகிறானா? கர்த்தரை. நான் யார் தெரியுமா? எங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நாங்க எந்த கூட்டம் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? நாங்க எந்த ஜாதி தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கிறோம் தெரியுமா? தன்னைத்தான் போற்றுகிறவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். எனவேதான் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை உபாகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். உபாகமம் 10:21,
1: அவரே
0: உன் புகழ்ச்சி,
1: உன் கண் கண்ட இந்த பெரிய பயம்,
0: அவரே உன் புகழ்ச்சி. உன்னுடைய மேன்மை என்று எதையாவது நீ சொல்லணும்னு வாய திறந்தனா, நீ ஒன்ன சொல்லாத, நீ அவரை தான் சொல்லணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, இயேசுவே என் புகழ்ச்சி? அப்படி சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இயேசுவே என் புகழ்ச்சி. He is my praise. Hallelujah. ரெண்டு வசனங்களை கூட வாசி. உபாகமம் 8:18, பிரசங்கி 5:18.
1: உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக,
0: உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக,
1: அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த,
0: அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
1: நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
0: ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு
1: கொடுக்கிறவர்.
0: அப்ப என்ன, உழைக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறது யாருதான்? கர்த்தர். இனி பிரசங்கி 5:18,
1: இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு.
0: 20வது வசனம்,
1: அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி
0: தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ண, எப்படி அனுகிரகம் பண்ணுகிறார்னா பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, உழைக்கிறதுக்கான பலனை தர்றது யாருதான்? கர்த்தர். அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க வைக்கிறது யாருதான்? கர்த்தர். அப்ப புகழ்ச்சி யாருக்கு மட்டும்தான்? நான் சம்பாதித்து நான் சாப்பிடுறேன் அப்படி இல்ல. அப்படி நீ சொல்லக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எனக்கு தேவன் பலன் தந்தார். பலவீனமே படாம யாருமே இல்லைங்க. நம் பலவீனப்பட்டு பலன் அடைந்திருக்கிறோம். எத்தனை பேர் கோவிட்ல பாதிக்கப்பட்டு எழும்பி வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமென் சொல்றவங்க கைகளை உயர்த்து. நிறைய இருக்கிறீங்க, எல்லாரும் அப்படிதான். சிலர் ஏன் கை தூக்கலன்னு அவங்க டெஸ்ட் பண்ணல, அவ்வளவுதான். டெஸ்ட் பண்ண அப்போ அந்த இடத்துல பலம் இல்லாம போச்சுல. ஒரு சின்ன தலைவலி வந்தாலே சுருண்டு படுத்துருவோம் இல்லைங்க. அப்போ பலன் அங்கே நஷ்டம் ஆகுது இல்ல. ஒரு காய்ச்சல் வந்து என்ன விழுந்துடுறோம், உட்காந்துடுறோம். அப்புறம் பண்ணையும் பிரெட்டையும் முன்னாடி வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருப்போம். உள்ள இறங்கவும் செய்யாது. வாயெல்லாம் என்ன செய்யும்? கசக்கும். நேற்று என்ன சாப்பிட்டு இருந்தோம்? நல்ல பிரியாணி சாப்பிட்டு இருந்தோம். இப்போ காஞ்சி போன ஒரு பண் இப்படி என்னை பார்த்துட்டு இருக்கோம். நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். ஒரு கிளாஸ் டீ தருவாங்க, பண்ணை முக்கின பாதிட்டு அதையும் நமக்கு விழுங்க முடியாது. பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே தான் வாழ்க்கை போச்சா? எழுப்பி விட்டார்ல. அதுக்கப்புறம் தானே வேலைக்கு போனோம். அதுக்கப்புறம் கடமை. அந்த பேரல் எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவன் வாழ்க்கையில சில பலவீனங்கள் வரும்போது என்ன நினைக்கும்? அன்னைக்கு இதே மாதிரி வந்துச்சு, என்ன எழுப்பி விட்டார், என்னால எழும்ப முடியாது, என்னை எழுப்பி விடுது. ஆமே. பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது தேவன் தருகிற அனுகிரகம். அப்ப நல்லா வாழ்ந்திருக்கும் போது, நல்ல நிலையில் இருக்கும்போது ஆண்டவரை துதிக்கணும். நாம் நம்மை காண்பிக்க எதையுமே செய்யக்கூடாது. அவரை பிரியப்படுத்த என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருக்க. ஆமே. நான் திருப்பி இந்த வார்த்தையை சொல்றேன், நாம் நம்மை காண்பிக்க எதையும் செய்ய வேண்டாம். அவரை மகிமைப்படுத்த செய்ய கிடைக்கிற எல்லாத்தையும் செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தன்னை தான் போட்டுகிற செயல் தேவனை அசட்டை பண்ணுகிற செயல். இதை செய்யாதிருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களில் துணிந்து செய்கிறவர்கள் தேவனுடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் தான் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டத்தார். யார் அவர்கள்? ரெண்டு வார்த்தைகளை சொல்லி செபிக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் அதனுடைய 17 வசனமும் 20 வசனத்தையும் வாசிக்கலாம்.
1: சிறுமையும் எளிமையுமானவர்கள்,
0: சிறுமையும் எளிமையுமானவர்கள்
1: தண்ணீரை தேடி,
0: தண்ணீரை தேடி
1: அது கிடையாமல்,
0: அது கிடையாமல்
1: அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்,
0: அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்.
1: கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன்.
0: அடுத்து
1: கர்த்தருடைய கரம்,
0: கர்த்தருடைய கரம்
1: அதை செய்தது,
0: இதை செய்ததென்றும்
1: இஸ்ரவேலின் பரிசுத்தம்
0: அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இங்கே ஒரு கூட்டத்தார் மேல கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது. அந்த கரம் என்ன செய்கிறது தெரியுமா? முதல்ல சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடாதிருப்பேன். அதன் அர்த்தமே நான் உங்க கைய பிடிப்பேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் உருவாக்கி கொடுப்பேன். அப்ப சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் செஞ்சான்னு சொல்ல மாட்டாங்க, இவன் மேல இருக்கிற அவருடைய கரம் இதை செய்தது. யார் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது தெரியுமா? சிறுமையும் தங்கள் ஜீவியத்திலே எவ்வளவும் பெருமை கொள்ளாதவர்கள். இந்த சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு தகுதி என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள இந்த தேடல் இருக்கும். தாவீதை பார்த்தீங்கன்னா சங்கீதங்களில் அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒன்றுதான், நான் சிறுமையும் எளிமையுமானவன். அதே தாவீதினுடைய சங்கீதங்களை படித்தால் தெரியும், எல்லா சங்கீதங்களிலும் அவனுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடல் எப்படி என்றால், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. அவன் என்ன கேட்கிறானா, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதன் அர்த்தம் என்ன? அங்க வந்து நிக்கிறது வரைக்கும் நான் தேடிட்டே இருப்பேன், எனக்குள்ள தேடல் குறையாது. இவனே சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமையும் எளிமையுமானவர்களிடத்துல கர்த்தருடைய கரம் அறியப்படும். கர்த்தர் தாவீதை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் கை அவனோடு உறுதியா இருக்கும். என் புயம் அவனை. பிரச்சனை வரும்போது தேடுகிறவர்கள் அல்ல, பிரச்சனை வரும்போது தேடுகிறவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாய் எப்பொழுதும் தன்னை சிறுமையும் எளிமையும் ஆக்கினவன் தேவனை நித்தம் தேடுவான். அவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். அந்த கரம் அவன் தப்பு பண்ணா அவனை பாவத்தை அறிக்கை பண்ணும்படிக்கு பாரமாகவும் இருக்கும், அவன் பிரியமா செஞ்சா அவனை உயர்த்தும்படிக்கு பாசமாகவும் இருக்கும். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிறது, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் அதை நினைவில் கொண்டு வந்தார். என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது. அடுத்த வார்த்தை, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சைக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில். அப்போ முதல் என்ன, கர்த்தருடைய சிச்சையை எப்படி நினைக்க கூடாதா? அப்ப எப்படி நினைக்கணுமா? அன்பான நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். என்ன அவர் தப்பு பண்ண, என இருக்கிற தண்டனை என சுமக்கிறேன். அப்ப நான் அதை எப்படி பார்க்கணும்னா, இந்த ஆத்மா அவர் இழக்க விரும்பல. இன்னைக்கு 4 என் தண்டனையை பார்த்து சிரிக்கலாம், பரியாசம் பண்ணலாம், ஆனா நாளைக்கு நான் கனமடைவேன், நாளைக்கு நான் கனமடைவேன். அதான் பைபிள் இருக்கு. ஆமா, யூதாவுக்கு இஸ்ரவேல் வரும் தண்டனை தீர்ந்தது, அப்படி ஒரு வார்த்தை இருக்கும், வரும் தண்டனை தீர்ந்தது. சில நேரத்தில் ஆமே மிரியாம சொன்னார்ல ஆண்டவர், அவர் தகப்பன் முகத்தில் துப்புனால ஒரு 7 அப்படி இருக்கட்டும், அவ்வளோதான். அது ஆத்மா அறுப்புண்டு போகிற தண்டனை அல்ல, சிச்சிக்கிறார். ஆமாம், இந்த பூமியில் அவர் சின்ன தப்பு பண்ணாலே என்ன ஆண்டவர் பனிஷ் பண்ணுறாருனா, நான் நல்லா இருக்கிறேன்னு அர்த்தம், நான் அவர் இன்னும் அன்பாக இருக்கிறாருன்னு அர்த்தம். துன்மார்க்கனுக்கு வந்து அப்படி கிடையாது, நியாய தீர்ப்புக்குன்னு நியமிக்கப்பட்டவனெல்லாம் கை வைக்க மாட்டான், விட்டுருவார். 2 அந்த வசனத்தை வாசிங்க. சொன்னதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை தான் கண்டுக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அது ரொம்ப டேஞ்சர். 2 Peter 2:9-10 வசனங்கள் வேகமா.
1: கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின் ரட்சிக்கவும்,
0: தேவ பக்தி உள்ளவரை சோதனையின் ரட்சிக்கவும்,
1: அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக,
0: அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும்,
1: நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும்
0: நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும்
1: அறிந்திருக்கிறார்.
0: அறிந்திருக்கிற அவருக்கு தெரியும், வச்சிட்டார். அடுத்த வசனம்,
1: விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை
0: பண்ணி. அவங்களை தண்டிக்கப்படல, நம்ம இவ்வளவு துணிகரமா செஞ்சோம், வாழ்க்கையில தண்டனை இல்லையே, பரவாயில்ல. இதை தவறாய் கிருபை என்றும் சொல்லுகிற ஒரு கூட்டம் எழுப்பி விட்டார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துர்க்குணத்துக்கு மூடலாய் சுயாதீனத்தை பயன்படுத்தாதே. உனக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை, உனக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம், உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை என்கிற அதிகாரம், அதை நீ செய்கிற பாவத்துக்கு மூடலாய் சொல்லாதே. ஆண்டவர் நியாய தீர்ப்புன்னு வச்சிட்டார். அதனால இன்னைக்கு என்ன ஆயிட்டு, மனுஷனுடைய பார்வையே வித்தியாசமாயிட்டு. ஒரு தப்புக்கு இங்க தண்டிக்க, இங்க ஒருவன் தண்டிக்கப்படும் போது அவனை பார்த்து சிரிக்கிறதும், தண்டிக்கப்படாம தப்பு செய்யறவனை வணங்குறதும் இது உலகம் ஆயிட்டு இல்ல. ஆமா, இங்கே ஒரு சிக்ஷை கிடைக்குதுன்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த ஆத்துமாவை அவர் இழக்க விரும்பவில்லை. பிரசங்கி 8வது அதிகாரம் அதனுடைய 11ல் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 8:11, ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல சினிமா பார்த்தாலே தலையிலே கொட்டு விடுறது மாதிரி இருக்கும். தாவீது சொல்றார், நீதிமான் என்ன கொட்டட்டும்ங்கிறார். ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கணும், கொட்டுங்க ஆண்டவரே. அப்படி கொட்டு வாங்கினாதான் பாத்திரம் நிரம்பி வழியும், ஏன்னா அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடக்கலைனால புரிஞ்சுக்கோங்க, ஜட்ஜ்மெண்ட் வச்சிட்டார். எஜமான்ட வந்து சொல்றாங்க, ராஜா சத்துரு வந்து களைய விதைச்சிட, வளரட்டும், விடு வளரட்டும், பாத்துக்கலாம், எப்ப பாத்துக்கலாம், அறுவடை நாள்ல அக்னி அதுக்கு இருக்கு. ஓ ஜீசஸ், ஆமென். நான் துணிந்து செய்யறேன், சண்டே சர்ச்சுக்கு தான் வரேன் தெரியும், ஆனாலும் சாட்டர்டே சில பாவத்தை துணிஞ்சு செஞ்சுட்டு வரேன். கர்த்தர் என்ன, ஒண்ணுமே செய்யல, திருப்பியும் போய் அதே தப்பதான் நான் ஒண்ணுமே செய்யலன்னா வச்சிட்டாருன்னு அர்த்தம். அதனாலதான் கர்த்தருடைய சிச்சைய நீ என்ன நினைக்காத, அற்பமா எண்ணாத. என்ன மட்டும் ஏன் இப்படி செய்யறீங்க, என்ன செய்யுங்க ஆண்டு. அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, இருக்கட்டும், நீ தான் உண்மையில நல்லா இருக்கிற. உன்னை கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும், ஏய் நீ அநாதை இல்லைங்கிறது உனக்கு கொடுக்கிற சிச்சை சாட்சி. ஓ ராபா ஹண்டா ராபாலா, ஒரு அப்பா இருக்கிறார் என்பதற்கு. இதை விட என்னங்க, நான் தப்பு பண்ண என்னை தண்டிக்கவும், என்னை கண்டிக்கவும், என்னை தூக்கி சுமக்கவும் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய காரணம் தாவீதை உயர்த்தினது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கையினால் ஆகும் என்பது தாவீதனுடைய சாட்சியா இருந்துச்சு. ஏன், அவன் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாய் சிறுமை

0: வார்த்தையை சொல்லும் போது நல்ல கவனிங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த சில அனுபவங்கள், சில சின்ன ஒருத்தங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம நினைச்சா கூட நம்மளுடைய இருதயம் துடிக்கும். இல்ல, சவுலுடைய வஸ்திரத்தின் ஓர ஓரத்தை அறுத்ததும் தாவீதுடைய இருதயம் படப்படுத்தது. அப்ப கர்த்தருடைய கை அங்கே பாரமா இருந்ததுனால முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உடைய கையை என்மேல் வைக்கிறேன். சங்கீதம் 32 சொல்ற கர்த்தருடைய கை என்மேல் பாரமா, சில நேரத்தில் அழுத்துவார். என்ன காரியம் பண்ண, சில நேரத்தில் பிள்ளைங்களை அடிக்க வேண்டாம், ஒரு பிடி இருத்தி பிடிச்சாலே வலிக்கும்ல, சில நேரத்தில் அழுத்துறார். அப்படி துடிச்சிட்டு இருந்தவன் தாவீது. இந்த அனுபவத்தில் இருக்கணும் நமக்கு. ஆனா இன்னைக்கு நாள் போய் இன்னைக்கு பட்சேபாள பார்த்ததுக்கு அப்புறம் அவன் உணர்த்தப்படல, பட்சேபாள இடத்துல பிரவேசித்ததுக்கு அப்புறம் அவன் உணர்த்தப்படல, உரியாவ கொலை செய்தது நிமித்தம் உணர்த்தப்படலன்னா எங்கேயோ தள்ளி போயிட்டல. அதுதான் தாவீது துடித்தான், ஆண்டவரே உடைய பரிசுத்தாவியனை விட்டு எடுத்துறாதீங்க. அன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நினைச்சாலே எனக்கு அங்க துடிச்சது. இன்னைக்கு அப்படி இல்லை. இதை சத்துருவானவன் அப்படியே துருபதேசமாய் கொண்டு வந்து விட்டு, நீ ஒன்ஸ் சேவ்ட், நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அதனால நீ என்ன பண்ணாலும் இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போயிரும் சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு உபதேசம் வேகமா பரவிட்டு இருக்கு. உன்னை நீ வஞ்சித்துக் கொள்ளாதே. நீ சினம் அறியப்படுகிற கூட்டமா இருப்பதற்கல்ல உன்னை இங்கே கொண்டு வந்து வைத்திருப்பது, கரம் அறியப்படுகிற கூட்டமா இருப்பதற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் மேல கர்த்தருடைய கரம் அறியப்படும். இன்னும் ஒருத்தங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கும், யார் மேல தெரியுமா? அவன் இந்த வேதத்துக்கு மிகவும் நெருக்கமா இருக்கிறவர்கள் மேல. ஹாலலூயா. ஒரு வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரத்தின் 6வது வசனமும் 10வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்ரா 7:6-10.
1: இந்த இஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகன் இருந்தான்.
0: எப்படி தேறின வேத பாரகனா இருந்தான்? எப்படி எப்படி தேவனுடைய நியாய பிரமாணம் அன்னைக்கு இருந்த வேதம் இல்ல? இன்னைக்கு நமக்கு அன்னைக்கு எவ்வளவு வேதம் எவ்வளவுதான் எழுதி கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சங்கீதங்கள், அதன் பிறகுதான் இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் சேர்த்துதான் பாக்கியம் பெற்றவர்கள். அன்னைக்கு எல்லாம் தனித்தனியா இருந்துச்சு, நமக்கு எல்லாம் மொத்தமா தேவன் தந்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமாய். ஆமென். அதுல அவன் தேறினவனா இருந்தான். எப்படி தேறினவனா இருந்தான்? 10வது வசனம்,
1: கர்த்தருடைய வேதத்தை
0: ஆராயவும்
1: அதின்படி
0: செய்யவும்
1: இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும்
0: எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நல்ல கவனிங்க, இருதயத்துல ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டான். என்ன தீர்மானிச்சிட்டானா? நான் பைபிள் மெடிடேட் பண்ணாம வேற ஒன்னும் செய்ய மாட்டேன். நம்ம நைட்டு தூங்கும் போதே நாளைக்கு என்ன செய்யணும்னு பிளான் பண்றோம்ல, நம்ம இதை பிளான் பண்ண மாட்டோம்ல. ஏன்னா இதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. காலை எழும்போது எடுத்து எடுப்போம். அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறான். அவன் தலை போற விஷயம் ஆகட்டும், பைபிள் படிக்காம பைபிள் மெடிடேட் பண்ணாம ஆராயாம. எப்படிங்க பைபிள் மெடிடேட் பண்றது? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு அதிகாரம் படிக்கிறீங்க, உங்களை ஒரு வார்த்தை தொடும், அந்த வார்த்தையை 2-3 முறை திரும்ப திரும்ப உங்கள் காதுகள் கேட்க வாசிங்கள். கூடுமான வரையில் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, அந்த வசனத்தையே நீங்க அசை போடுங்க, அது உங்களை தியானத்துக்குள்ள கொண்டு போயிடும். அந்த வசனம் விதை, அந்த விதை 30, 60, 100 உள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது நம்மை உள்ள கொண்டு போயிட்டே இருக்கும். அதனுடைய கிளைமேக்ஸ்ல வார்த்தை மாம்சமாகி, இந்த வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க கண்கள் வார்த்தையா இந்த மாம்சமா இந்த பூமியில் இறங்கி வந்த கிறிஸ்துவின் இடத்துல உங்களை கொண்டு போய்விடும். இதுக்கு நான் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. நான் பைபிள் படிக்காம பைபிள் படிச்சுட்டு போறதில்ல. ஆண்டவருடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். அந்த வசனத்தையே சொல்லுங்க, அது அறிக்கை பண்ணுங்க, அது மெடிடேட் பண்ணுங்க, அது யார்கிட்ட சொல்றது பாருங்க. நீங்க நீங்க அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டீங்கனாலே அவன் ஆவியானவர் அழகா கொண்டு போவாருங்க. இந்த கந்தாகிய ராஜஸ்திரியின் மந்திரிக்கு என்ன புரிஞ்சதுன்னு படிச்சான் இல்ல? அவனுக்கு வாசிட்டே இருக்கிறான், ஆனா வாசிட்டு இருக்கிறான். வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இருதயத்தை பக்கம். ஆண்டவர் இன்னைக்கு காலைல நீங்க, நான் பைபிள் படிக்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்கப்பா, நான் அதை செய்யணும்பா, அப்படி நம்ம இருதயத்தை செட் பண்ணணும். இதை நான் கேட்கிறவங்கள்ட்ட சொல்லணும்பா. இப்படி ஒரு காரியத்துல நாம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தால், இனி 6வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிங்க. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம்
1: அவன் மேல் இருந்தது.
0: அவன் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருந்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? அடுத்த வார்த்தை, அவன் கேட்டவைகளை எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா கேட்டதெல்லாம் கொடுத்தானா. ஏன் கர்த்தருடைய கை இருந்துச்சு, கேட்டதெல்லாம் கொடுத்த. அது மாத்திரமல்ல, அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்கள், ஜெபிக்கலாம்.
1: முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து
0: பிரயாணமாய் புறப்பட்டு
1: 5வது மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம்
0: தன் மேல் இருந்தது.
1: எருசலேமுக்கு வந்து
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவருடைய கரம் யார் மேல் இருக்கிறதோ அவர்களுடைய பிரயாணமே ஆமென் முடிவு வரைக்கும் போகும். அவர்கள் தான் அந்த பரம எருசலேமுக்குள்ள என்ற ஆவாங்க. ஹல்லேலூயா ஆமென். நாம் நம்முடைய சுயத்தால போக முடியாது. பாபிலோனிலிருந்து பிரயாணத்தை துவங்கினான். பாதி வழியிலே சத்துருக்கள் நிக்கலாம், கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம், தெரியாது. ஆனால் ஆமென், அவன் மேல கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அவன் எந்த தடையும் இன்றி அவனுக்கு குறித்த நாளிலே அவன் எருசலேமுக்குள்ளே வந்தான். இதே போலதான் பாவ சேற்றிலிருந்து கர்த்தர் கிருபையாய் தூக்கி எடுத்து விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். நமக்கு ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறவர் விசுவாசத்தை முடிக்கும் மட்டும். நாம் இந்த ஓட்டத்தை நியமித்து இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆயுள். பாதியில விழுந்துடக்கூடாது. கடைசி வர போனோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். நிலை நிறுத்துகிறது எதுங்க? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமா? இந்த பைபிள் நம்மோடு இருக்க பாருங்கள். நீங்க இந்த வேதத்தோடு எவ்வளவு நெருங்குறீங்களோ கர்த்தர் விரும்பி தம்முடைய கையை வைப்பார். கர்த்தர் விரும்பி கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தானா? கேட்டதெல்லாம் ராஜா தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை ரொம்ப நேசிங்க, வேதத்தோடு ரொம்ப இணக்கமா இருங்க. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா பைபிள் இருக்கட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா பைபிள் இருக்கட்டும். பைபிளை ஒரு ஃப்ரெண்டா பாருங்க. பைபிள் அப்பா தந்த லெட்டரா பாருங்க. பைபிளை இயேசுவா பாருங்க. ஏன்னா அதுக்குள்ள யார் என்ன இருக்கிறது? வார்த்தை. வார்த்தை யாரு? கிறிஸ்து. ஆமென். இயேசுவை நீங்க பார்த்தா எப்படி கொஞ்சுவீங்களோ, எப்படி அவர்கிட்ட கேட்பீங்களோ அப்படி பைபிளை எடுத்துக்கோங்க. ஆமென். வேதம் தான் என் மனமகிழ்ச்சி என்று தாவீது சொன்னான். ஆமென். அப்படி என்றால் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருப்பது அறியப்படும். எப்படி அறியப்படும்? எப்பொழுது அறியப்படும் தெரியுமா? என் ஜெபத்துக்கு எல்லாம் பதில் ஒரு புறம் வரும், இன்னொரு புறம் அந்த எருசலேமில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த மகாராஜாவின் நகரத்தில் பரிசுத்தவான்களோடு கூட நாமும் போய் நிற்கும் போது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பாபிலோனிலிருந்து புறப்பட்டவன் இன்னைக்கு எருசலேமுக்கு வர ஒரே காரணம் கர்த்தருடைய கரம் இவன் மேல் இருந்ததினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? சின்னம் அறியப்படுகிற கூட்டமாய் அல்ல, கரம் அறியப்படுகிற கூட்டமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. இந்த ஒரு பாடலை நம்பிக்கையோடு பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். மீண்டும் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. சின்னம் அறியப்படுகிற கூட்டமாய் வேண்டாம், கரம் அறியப்படுகிற கூட்டமாய். ஒருபோதும் தேவனை அசட்டை பண்ணாதிருங்கள். யார் தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தெரியுமா? தேவன் தந்த வாழ்க்கையை வெறுக்கிறவனும், ஆமென், துணிகரமாய் பாவம் செய்கிறவனும், தன்னைத்தான் போற்றுகிறவனும். ஒரு நாள் இதை செய்யாதீங்க. அப்படி அசட்டை பண்ணுகிறவன் புறக்கணிக்கப்படுகிறான். அப்படி புறக்கணிக்கப்படுகிறவனுக்கு அதன் பிறகு வாழ்க்கை இல்லை. அதே நேரத்தில் சிறுமையும் எளிமையுமானவனாய் தேவனை தேடுகிறவனும் தேவனுடைய வேதத்தில் நெருக்கமாய் ஒருவன் இருப்பானா, அவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். அந்த கரம் அவனை இந்த பூமியில் வாழும்படியான நாட்கள் முழுவதையும் வாழ வைப்பதும் அல்லாமல் அவனை அந்த எருசலேமிலே கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல கரங்களை தட்டி அவே சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், அத்தனை பேரும் நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி

0: அப்பா கெஞ்சு கேட்கிறோம், உம்முடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அருளோ, அனுகிரகம் பண்ணி அருளோ. ஆமென், ஆமென்.
1: சம்மா, யெகோவா சம்மா, கூடவே இருப்பவரே, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் கைவிடுவதும் இல்லை. Wonderful Lord, you are so wonderful.

பாடி ஆராதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிற தெரிந்த பாடல், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். நல்ல கைகளை தட்டியாமே சேர்ந்து பாடுங்களேன்.

பாட்டை தந்து எங்களை பாதுகாத்து வாழ வைத்து அழகுபடுத்துகிற தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் வாழ வைத்தவரே, இதுவரைக்கும் நடத்தினவரே, ஓ ஹல்லேலூயா. பார்க்கும் கண்களை தந்து, பாடும் உதடுகளை தந்து,

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை ஜீவன் தந்து அன்பு கூர்ந்து வாழ வைத்தவரே, ஆண்டவரே கடந்த 6 மாதமாய் எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா, புதிய கிருபைகளை தந்தீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டவரே, வியாதிகள் எங்களை தாக்காதபடி காத்து கொண்டவரே, பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனங்களை மேற்கொண்டு

ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டப்பா, நீ செய்த நன்மைகள் ஆயிரம் உண்டு. எங்கள் பலவீனத்திலே தாங்கி நீ, எங்கள் சுகவீனத்தில் எங்களை சுகமாக்கி நீ, உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களை தேற்றி நீ, எங்கள் உள்ளத்தை ஆற்றி நீ, எங்கள் கா

ஆயிரம் ஆயிரமாய் கர்த்தர் நன்மை செஞ்சாரல்ல. கொஞ்சம் கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க, கடந்த ஒரு மாதத்தை எண்ணி பாருங்க, பார்க்கலாம் ஆண்டவர் செய்த நன்மை ஏராளம். இந்த நாளை பார்ப்போமான்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது, இந்த மாதத்தை காண்போம் என்று எண்ணினது கூட கிடையாது. எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற வண்ணமாய், வாழ்க்கையை இல்லாமல் பண்ணுகிற வண்ணமாய், நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுகிற வண்ணமாய் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்த பொழுதெல்லாம் அப்பா பார்த்து காத்தாருல, அப்பா நடத்தி வந்தார்ல, அப்பா கனப்படுத்தினார்ல, அப்பா சோர்ந்து போன நேரத்தில் தேய்ச்சினார்ல, எத்தனையோ நேரம் உண்டு ஓ சோர்ந்து போய் உடைந்து போய் உடைக்கப்பட்டு அப்பா ஏப்பா அந்த வாழ்க்கை ஏன் இந்த நிலைமை எண்ணின நாட்கள் உண்டு அல்லவா. அந்த சூழ்நிலையில கூட தகப்பனமை

இன்னைக்கு மூச்சு விடுவது கூட ஆண்டவருடைய கிருபை தான். நமக்கு தெரிய கடந்த நாட்களில் எத்தனையோ பேர் மூச்சு விட முடியாம ஓ ஹல்லேலூயா நுரையீரல் பாதிக்கப்பட்டு நம்முடைய உற்றார் உறவினர்கள் நெருக்கமான

நன்மை செய்தவர் அப்பா, என் நன்மை செய்தவர். இந்த நாட்களில் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. ஆண்டவர் நடத்தின எல்லா விதங்களை நினைத்து ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. தகுதியில்லாத அடிமைகள், தகுதியில்லாத நம்மை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். விலை போகாத நம்மை கத்த தெரிந்து கொண்டார். நம் இணைந்து ஒரு பாடலை பாட போகிறப்பா. ஓ நன்றி, நன்றி, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைவு கூறுகிறீங்க? ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைத்து எத்தனை பேர் உண்மையா கத்திற்கு நன்றி செலுத்துறீங்க? ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? சொல்லுங்கப்பா, நன்றியப்பா, ஏசப்பா என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமை.

உமக்கு நன்றி செலுத்தும் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. தகுதி இல்லாத எங்களை அணைத்துக் கொண்டு வரே, தாங்கி வழிநடத்தி வருகிறேன் எங்கள் பரிசுத்தரே. அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம் எங்கள் வாழ்க்கையில தினந்தோறும் செய்கிறவரே, பலவீனம் நீக்கி காக்கிறவரே, பெரும் பெரும் காரியங்களை செய்கிறவரே, தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவரே, உணவு உடை தந்து மகிழ்கிறவரே, உண்மையான நண்பர்களை தருகிறவரே, கதறி அழுத நேரமெல்லாம் எங்களை தூக்கி கருவியாக பயன்படுத்தி வருகிற எங்களை கண்

உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்கள் பலவீனத்தை நீக்கி எங்களை காத்து வந்தீரே. எங்க வாழ்க்கையில பெரும் பெரும் காரியங்களை செய்தீரே. எல்லா தீமையை கூட நன்மையாய் மாற்றி விட்டீரே. உமக்கு நன்றி.

நன்மையாய் மாற்றுகிறவரே, எங்கள் தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர், தீமையான அனைத்தையும் நன்மைக்காக மாற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, பலவீனம் நீக்கி எங்களை பாதுகாத்தார். கடந்த மாதத்தை கடந்த நாட்களை எண்ணி பாருங்க, எத்தனை பலவீன வாழ்க்கையில வந்தது, எத்தனை விதமான சோர்வுகள் வாழ்க்கையில வந்தது, நம்மை விழத்தள்ளும்படியாய், நம்மை இல்லாமல் போக பண்ணும்படியாய், நம்முடைய வாழ்க்கை அழிக்கும்படியாய் எத்தனையோ பலவீனங்கள் வந்த போதிலும் அவர் நம்மை பாதுகாத்தாரே, அவர் நம்மை நடத்தி வந்தாரே, அவர் நல்லவர். அந்த நல்ல தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமையான அனைத்தையும் நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தீமையான அனைத்தையும் ஆண்டவர் எப்படி மாற்றினாரா? நன்மையாய் மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். வாழ்க்கையில வந்திருக்கிற தீமைகளை என் தேவன் நன்மையாய் மாற பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? எஸ், அவர் எல்லா தீமைகளை நன்மையாய் மாற பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஏன் பாசைய வாழ்க்கையில் இந்த காரியம், ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் இந்த காரியம், எதனால இப்படி நடந்தது, ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதிச்சார், ஏன் வாழ்க்கையில் நடந்தது? எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பாக ஒரு நன்மை இருக்குது அன்பான தேவ பிள்ளையே. அது நிச்சயமாய் ஒரு நாள் வழி

கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார், உன் வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீர் ஒருபோது வீணாய் போவதில்லை. தேவ சமூகத்தில் வடித்த கண்ணீர் ஒருபோது வீணாய் போவதில்லை. தேவ பிரசன்னத்தில் வடித்த கண்ணீர் ஒருபோது வீணாய் போவதில்லை. இந்த கண்ணீருக்கான பதிலை என் தேவன் கொண்டு வருகிறார். அதற்கான பலன் நிச்சயமாய் வருகிறது. நன்றி அல்லாமல் வேறு என்னத்தை நாம் ஆண்டவருக்கு செலுத்த முடியும்?

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஜிம் கவீசல் கிட்ட பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவில இயேசுவா நடிச்சா ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா ஜிம் கவீசல் அதுல நடிக்க முடிவெடுத்தாரு. என்னுடைய இனிஷியல் JC, என்னுடைய வயசு 33. நான் இதை இப்போதான் ரியலைஸ் பண்றேன், நான் இந்த படத்துல கண்டிப்பா நடிப்பேன்னு சொன்னாரு. படம் எடுக்கும்போது ஜிம் கவீசல் 40 பவுண்டு எடை குறைஞ்சாரு. ஒரு தடவை மின்னலால தாக்கப்பட்டாரு. சாட்டையடி வாங்கும் சீன்ல தெரியாம 2 தடவை சாட்டையால அடிக்கப்பட்டாரு. 14 இன்ச் நீளமான காயத்தை அது அவர் மேல ஏற்படுத்துச்சுது. சிலுவைய தூக்கிட்டு போகும்போது ஒரு குழியில சிலுவையோட கீழே விழுந்துட்டாரு. அவருடைய தோள்பட்டை டிஸ்லொகேட் ஆயிட்டது. சிலுவையில பல மணி நேரம் தொங்கிக்கிட்டே இருந்ததுனால அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்துட்டது. சிலுவை காட்சி மட்டுமே எடுக்க 5 வாரம் ஆனதாம். இதுல நடிச்சதுனால அவருடைய உடலும் மனமும் அதிக ஸ்ட்ரெஸ் ஆகி அவருக்கு 2 தடவை ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டி இருந்துச்சு. இதுல நடிச்சதுக்கு அப்புறம் ஜிம் கவீசல் சொன்னாரு, மக்கள் என்னைய பார்க்க நான் விரும்பல, அவங்க இயேசுவை பார்க்கணும்னு நான் விரும்புறேன், இத பார்த்து பல பேர் மனம் மாறுவாங்கன்னு சொன்னாரு. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஃபில்ம் உலகத்திலேயே மிக உயர்ந்த R-rated ஃபில்மா கருதப்பட்டுச்சுது. பல கோடி டாலர்ஸ் பெற்றுக் கொடுத்துச்சுது. எல்லாத்துக்கும் மேல யூதாசா நடிச்சவரு ஒரு நாத்திகர். அவர் இயேசுவை ஏத்துக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்றாரு. தன்னுடைய பிள்ளைங்களும் ஞானஸ்நானம் பெற வச்சாரு. இந்த படத்தை கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திருக்காங்க. பலர் இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, ஊழிய பாதை கரடு முரடானது, ஆனா அதன் பலனோ அதிகம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும்

ரோமர் அதிகாரம் 8. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்று. அதெப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதுமாயிருக்கும். அன்றியும் ஜீசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்தினவரினாலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டும். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கணங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் ஆயிக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாய் ஆக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மறித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜீயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வெறும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். ஆமேன்.

அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

நமது பரம மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குடும்ப நலம் உடல் நலம், ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் பிசிக்கல் வெல்பீயிங். வாசிக்க வேண்டிய பகுதி வேதத்தின் முதல் அத்தியாயம் ஆதியாகமும் 1:26-31. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தமது சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6 ஆயிற்று. இன்றைய மனப்பாட வசனம் 1 Timothy 3:5. தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் தேவனுடைய சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? If anyone does not know how to manage his own family, how can he take care of God's church? இந்த நாளின் தியானம் முக்கியமாக திருப்பணியாளர்களுக்கு, தேவ ஊழியர்களுக்காய் கொடுக்கப்படுகிறது. முதலாவது குடும்பத்தின் காரியத்தை கவனிப்போம். குடும்ப நலம். வீட்டில் இருக்கும் மனைவிக்கு தேவை பிரசங்கியார் அல்ல, பள்ளியிலிருந்து திரும்பும் பிள்ளைகளுக்கு தேவை போதகர் அல்ல, அப்பா. தோட்ட வேலை, வீடு சுத்தம் செய்தல், பொழுதுபோக்கு, விளையாட்டு, சும்மா ஒரு நடை, இவைகளையெல்லாம் எந்த ஊழியர் நினைத்து பார்க்கிறார்? ஊழியத்திற்காக அல்லது வேலைக்காக என் குடும்பத்தையே தியாகம் செய்கிறேன் என்று கூறுவது திருமறைக்கு முரணானது. முதலாவது கடவுள், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் வேலை அல்லது ஊழியம். இந்த முக்கியத்துவ வரிசையை மாற்றும் எவரும் நிச்சயம் சிக்கலில் மாட்டிக்கொள்வர். குடும்பத்தோடும் நேரம் செலவழிப்பது கட்டாய கடமை. பேதுரு தன் மாமியாரை கவனித்தார். இயேசுவானவர் இறுதி மூச்சை விடுமுன் தன் தாயை யோவானிடம் பொறுப்பாக ஒப்படைத்தார். குடும்பத்தோடு விடுமுறையில் ஊருக்கு உல்லாசமாய் சென்று வருவது நேர வீணடிப்பு என்று யார் சொன்னது? நகைச்சுவையும் கலகலவென்ற சிரிப்பும் இல்லாது ஓயாமல் அறிவுரையும் ஆலோசனையுமே பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று யார் சொன்னது? ஊழியத்திற்கு போகும்போது மனைவி பிள்ளைகளையும் அவ்வப்போது அழைத்துச் செல்லலாமே. அவ்வாறே வாழ்க்கை துணையின் குறைகளையும் மறுபாலரிடம் பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல, அது ஆபத்து. நீதிமொழிகள் 2:11 வாசிக்கிறோம், புத்தி உன்னை பாதுகாக்கும். அடுத்து உடல் நலம். தேவ ஆலயமாகிய நமது உடலை கவனித்துக் கொள்வது அதிமுக்கியம். சரிவிகித உணவு அவசியம். தகுந்த நேரத்தில் உணவும் தகுந்த அளவு ஓய்வும் ஊழிய நாட்களை கூடுதலாக்கும். 4 மதிப்பை நாடுவதை விட 2 வண்டியை மிதிப்பது மேலானது, பைசைக்கிள். அதைவிட மேன்மையானது 2 நடப்பது. தமது 30 வரை
இயேசு விறுவிறுப்பான தச்சு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து 3.5 ஆண்டுகள் எவ்வளவு நடந்தார், மலை ஏறினார், அப்பப்பா அவரது சிலுவையை அவரே சுமந்தார். அவ்வளவிற்கும் காரணம் அவரது திடமான உடலே. தன் சொந்த உடலை பகைத்தவன் யார்? வசதிகளுக்காய் நாம் கடவுளை துதிப்போம், ஆனால் அவைகளுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. எளிய வாழ்வு, உயரிய சிந்தனை, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், இதுவே நமது லட்சியமாயிருக்க வேண்டும். பாலின பாவங்களுக்கு விலகியோடுங்கள், அவை உங்கள் உடலுக்கே விரோதமானவை. 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறோம், மனிதன் செய்யும் எந்த பாவமும் அவனுடைய உடலுக்கு வெளிப்பட்டது, ஆனால் வேசித்தனம் பண்ணுகிறவனோ தன் உடலுக்கே விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் அபிஷேகத்தையும் வலுவையும் இழந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது மருத்துவ பரிசோதனை செய்து எந்த குறைவையும் உடனுக்குடன் சரி செய்யுங்கள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினான் அல்லவா, அடிக்கடி உன் வயிற்றில் நேரிடுகிற பலவீனத்திற்காக தண்ணீரோடு சற்று திராட்சரசமும் கூட்டிக்கொள் என்று சொன்னான் அல்லவா. தினமும் தெய்வீக ஆரோக்கியத்தை, நாட் ஜஸ்ட் டிவைன் ஹீலிங் பட் டிவைன் ஹெல்த், தெய்வீக சுகம் அல்ல, தெய்வீக ஆரோக்கியத்தை தினமும் உரிமை பாராட்டி கேளுங்கள். நன்கு சாப்பிட்டு நன்கு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியத்தை எனது கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்க காலத்தில் நான் அவ்வளவு உணரவில்லை. எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தேன். சுவர் இல்லையேல் சித்திரம் எங்கே என்று அப்பா அடிக்கடி கேட்பார். பிந்தி விட்டாலும் இப்பொழுதுதான் இந்த அறிவுரையின் மதிப்பு எனக்கு புரிந்திருக்கிறது. இளைஞருக்கு இன்றைக்கு நான் இதை சொல்ல தவறுவதில்லை. குடும்ப நலம் பேணுங்கள், உடல் நலத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஊழியம் வெற்றிகரமாக முடியும். தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் தேவனுடைய சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த நாளிலே எங்களுக்கு வந்து ஆலோசனைக்காகவும் எச்சரிப்புக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஊழியம் ஊழியம் என்று சொந்த வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் கவனியாமல் அவற்றை சீரழிய விட்ட ஊழியர்களால் இந்தியாவும் இவ்வுலகம் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, அவ்வித தவறுகளை நாங்களும் திரும்ப செய்யாதபடி, குறிப்பாக இன்று இந்த தியானத்தை தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியனும் தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து உமக்கு முதலிடமும் குடும்பத்திற்கு 2வது இடமும் ஊழியத்திற்கு 3வது இடத்தையும் கொடுக்கிற அந்த முக்கியத்துவ வரிசையில் கிரமமாக இருக்கிறாரா என்று தன்னை ஆராய்ந்து பார்க்க ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் உம்முடைய சபையை எப்படி நடத்துவான் என்று கேள்வி இருக்கிறது. அப்படியே சொந்த உடலை கவனிக்க தெரியாதவன் கிறிஸ்துவின் உடலைத்தான் எப்படி கவனிப்பான்? கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த அறைகூவலை விளையாட்டாக இதெல்லாம் தெரிந்த சத்தியம்தானே என்று நாங்கள் விட்டுவிடாதபடி, கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளுமாக சேர்ந்து இந்த இரு காரியங்கள், குடும்ப நலம், உடல் நலம், இவற்றை மிகவும் சிரத்தை எடுத்து கவனித்துக் கொள்ள, அப்படி செய்வதனால் ஊழியம் இன்னும் மேம்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

கர்த்தர் எனக்கு செய்த உபகாரத்திற்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். I will take the cup of salvation and I will follow. I will serve him. Help us, O God. These days, give us the grace. Give us the grace to serve you. Give us the grace to follow you, O God. To walk in obedience in the light of Christ in these days. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய், நீர் எங்களை மாற்றுவீராக. சத்தியத்திலே நடக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. ஹல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு சந்ததியாய் அல்ல. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி இந்த சுவிசேஷத்தை, இந்த வெளிச்சத்தை இவருடைய இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே பகிர்ந்து கொடுப்பதற்கு ஹெல்ப் அஸ் God in these days to carry the light of Christ, the light of Jesus Christ. Oh God, wherever we go, that is what you commanded us to do, oh God. We praise your name. Help us to live in the light. Help us to walk in that light in obedience. Hallelujah to your word, oh God. உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி

காரியத்தையும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கிட்ட எடுப்பாங்க. அவர் விரும்புகிற, அவர் சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை நல்லது, உண்மை, உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை எனக்கு என்று நான் தெரிந்து கொண்டேன், நான் விரும்புகிறது எல்லாம் இவன் செய்வான். எத்தனை பேர் சொல்லவும் விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல நின்று கையை உயர்த்தி, Lift your hands wherever you are. Hallelujah. Surrender your life. It is not a

அவர் ஹல்லேலூயா. ஒருவனாலும் குற்றம் சாட்டப்படாதவன் கையை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே உத்தம வாழ்க்கை வாழும். ஏன்னா அங்க போய் நிற்கும் பொழுது பரலோகத்துல போய் நிற்கும் பொழுது நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்கிறதான சத்தத்தை உங்களுடைய என்னுடைய காதுகள் கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா.

தரிசனம் உரைத்தோம். ஹல்லேலூயா. வியாதி இருக்கு குணமாக்கிறோம், பிசாசுகளை துரத்துறோம். உங்க நாமத்தினாலே பெரிய காரியங்களை செஞ்சோம். ஆண்டவர் சொல்லுவார், அந்நாளிலே உங்களை நான் அறியேன். ஆமென். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் எல்லாருமே அல்ல, ஆனால் Whoever does my will, யார் யாரெல்லாம் என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ எல்லாரும் அங்க போக முடியாதுங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாரா? கேட்பதற்கு சற்று ஹல்லேலூயா கடினமா இருந்தாலும் அதுதான் சத்தியம். அது ஒரு நாள் நம்ம மறந்து போகாதபடி ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியம், இந்த உலகத்தின் பணம், ஆசை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களுக்கு ஒரு நாளும் வந்துவிடக் கூடாதபடி இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், ஹல்லேலூயா பொருளாசை, ஹல்லேலூயா ப்ராஸ்பரிட்டி, ஒரு நாளும் அது எங்கள் மைண்டில் ஏறவே கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கடைசி வரைக்கும் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு நபராக எங்களை எடுத்து செல்கிறார். இயேசுவின் உபதேசம் என்ன தெரியுங்களா? நீ ப்ராஸ்பரிட்டி ஆளா பணக்காரனா இருப்பதில்லை, அது இயேசுனுடைய ஹல்லேலூயா உபதேசம் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா ஆமென். இயேசு சொன்னதான காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், this is what Jesus said. Hallelujah. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, let him self deny, let him deny himself. Hallelujah. And

பிரியன் என்றால் அதுதான் அடையாளம். அல்லேலூயா. தன்னை தானே வெறுத்தி தன் சிலுவையை எடுத்து. process not easy. ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. இன்றைக்கு வருகிறதானே. அல்லேலூயா.

வெறும் பாட்டு மாத்திரம், வெறும் ஆராதனை மாத்திரம், வெறும் பிரசங்கம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல், வர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் அ லைஃப் ஸ்டைல், நாட் அ லிப் ஸ்டைல். ஒன் டே வென் வி ஸ்டாண்ட் பிஃபோர் காட், ஹல்லேலூயா, ஆல் அவர் அச்சீவ்மென்ட்ஸ் இட் வில் ஸ்டே இன் தி வேர்ல்ட். நான் உங்களுக்காக அதை சாதிச்சேன், இதை சாதிச்சேன். ஆண்டவர் சாதிக்கிறவர்களை தேடி வரவில்லை. ஹல்லேலூயா. தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றுகிறவரை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.

Use us, O God. We are just empty jars, jars of clay. Sadharana patram, udaikkappatta patram. Eliya, Abinadab, endru periya periya jambavangal. தகுதியான ராஜாவிற்கு தகுதியான ஈசாயினுடைய குமாரர்கள் இருந்த பொழுதும் கர்த்தர் வனாந்திரத்திலே நாற்றம் எடுத்த நிலவிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். God is not looking for intellectual people. அதனால அவங்க வேண்டான்னு தவறா நான் சொல்லல. But look at God's heart. He's looking for people who would say yes. அந்த தாவீதை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவனை நான் எனக்கு என்று தெரிந்து கொண்டேன், இவன் நான் விரும்புகிறது எல்லாம் செய்வான். நீங்கள் உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் அதை சொல்ல முடியுமா, நான் விரும்புகிறது என்னுடைய மகன் என்னுடைய மகள் செய்கிறார். Today is the challenge for each and every one of us. Take it as a challenge. ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறத நான் செய்கிறனா, அவருடைய சித்தத்தை நான் செய்கிறனா. எல்லார் படிக்கணும், எல்லார் படிக்கணும்.

விரும்புகிற பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீரான். Changes make us, mold us, O God. Lord, we surrender. We offer ourselves, O God. Lead us and guide us. We need you. Without you, we cannot make it, O God. All we say, வழி நடத்து. ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். எபேசியர் 2:10. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இந்தியாவில் வந்து மக்களுக்கு பல உதவிகளை மனிதாபிமான அடிப்படையிலே செய்தார். அதற்காக அவர் வெகுவாக விமர்சிக்கப்பட்டார். அப்போது ஏமி கார்மைக்கேல் இவ்விதமாக அதற்கு பதிலளித்தார். ஒருவரும் மனிதனின் ஆத்மாவை மட்டும் மனிதனின் சரீரத்திலிருந்து பிரித்து எடுத்து இரட்சிப்புக்குள் வழிநடத்தி பரலோகத்திற்கு அனுப்பி வைக்க முடியாது. ஆத்மா என்பதை மனிதனுடைய சரீரத்தோடு தான் இணைத்து பார்க்க முடியும். மனிதனின் ஆத்மாவை சரீரத்திலிருந்து தனியாக பிரித்து அதை நல்ல ஆத்மாவாக உருவாக்க முடியாது. சரீரத்தையும் ஆத்மாவையும் இணைத்தே தான் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் வேதாகமம் முழுவதிலும் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மனிதர்களின் அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்தில் அவர்களை நாம் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த முடியாது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ளார். ஆகவேதான் நம் நாட்டிற்கு வந்த மிஷினரிகள் கல்வி பணியை ஆரம்பித்தனர். சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கும் பெண்களுக்கும் கல்வி அளித்தனர். உடன்கட்டை ஏறுதல், தேவதாசி முறை போன்ற சமுதாய தீமைகளுக்கு விரோதமாக போராடினார்கள். இந்த சமுதாய தீமைகளினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களை அவர்கள் காப்பாற்றினர். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் தேவதாசிகளாக விடப்பட்ட பெண் பிள்ளைகளை மீட்டு அவர்களுக்கு உணவளித்து தங்கும் இடம் கொடுத்து நல்ல கல்வி கொடுத்து ஆதரித்தார். அநேக அனாதை சிறுவர்களின் தாயாக அவர் விளங்கினார். அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். மேலும் அந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் ஏராளமான மருத்துவ பணிகளும் செய்யப்பட்டது. வேதாகமத்திலும் நற்கிரிகளை செய்த ஏராளமான மனிதர்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். தொற்கால் எனப்பட்ட ஒரு சீஷியும் ஏராளமான தான தர்மங்களை செய்தாள். விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் அவள் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து கொடுத்தாள். கொர்னேலியோ என்ற 100 அதிபதியும் தான தர்மங்களை செய்கிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் பசியாய் இருப்பவர்களுக்கு போஜனம் கொடுக்கவும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கவும், துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்ளவும் வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இவைகளை நாம் செய்யும்போது தேவன் மகிமைப்படுவார். அநித்தியமான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருப்பதைப் போல நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்கு நற்கிரிகளை செய்வோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்யும்போது தேவனுடைய அன்பை அவர்களுக்கு பகிர முடியும். வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தேவனுடைய அன்பை அறிவிப்போம். நம்முடைய நன்மைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே கால தியானமாக நாம் பார்க்க போகிற காரியம் மத்தேயு 5:45 to 48 வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். 45 எப்படியாக சொல்கிறது? இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பில்லானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக ஒரு காரியத்தை பதிவு செய்கிறார். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஏன் இப்படி செய்வதனால் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். இப்படி என்றால் என்ன? எப்படி? ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். எப்படி என்றால் முன்னால அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதன்படி செய்கிறாய். அந்த மத்தேயு 5:3 to 44 வரைக்கும் ஆண்டவர் எப்படி இருக்க சொல்றார்? ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருங்க, துயரப்படுங்க, சந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பாக்கியவான்களை குறித்து பேசிட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிச்சமாயிரு, உப்பாயிரு, அதிக நீதியை செய்யுங்க, இப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எதையெல்லாம் அவர் சொன்னாரோ அப்படி செய்வதனால் நாம் என்ன செய்கிறோமா? பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவனுக்கு அந்த சராசரத்தையும் படைத்த அல்மைட்டி காடு நாம் பிள்ளைகளாக இருப்போமா? அப்படி செய்யலைன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கண்ணா, யார் நாம் யாராக இருப்போம்? அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற தள்ளப்பட்ட சாத்தானாகிய சாத்தானுடைய பிள்ளைகளாக இருப்போம். இந்த மாதிரி நீ செய்யலைன்னா நிச்சயமாக தேவனுடைய எதிராளியாக இருக்கிற எதிராளியினுடைய பிள்ளைகளாக இருப்போம். நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்க போகிறோம்? கொஞ்சம் நம்மளை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தனது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அன்பாலே கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டுடைய குணாதிசயத்தை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ சூரியனும் மழையும் பார்த்து பெய்யல, எல்லாருக்கும் பொதுவாக தான் ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். தீயோரையும் நல்லோரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், நீதி உள்ளவர்களையும் அநீதி உள்ளவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால்தான் அவருடைய அன்பு அவ்வளோ பெரியது என்று சொல்கிறோம். இதிலிருந்து அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய அன்பை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாங்களே, அவர் எல்லாருக்காகவும் அவர் நேசிக்க, எல்லாருக்காகவும் தான் தன்னுடைய குமாரனையே அனுப்பி அவருடைய ஜீவனையே கொடுத்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவரை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உங்களை சிநேகிக்கிறதுலேயே நாம் சிநேகிக்கிறவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு அதனால் பலன் என்னன்றார். இன்றைக்கி அடுத்தவர்களை சிநேகிக்க ஆரம்பிங்க, நிச்சயமாக அதனால் பலன் உண்டு. அடுத்தவர்களை வாழ்த்த ஆரம்பிங்க, அதனால் நிச்சயமாக பலன் உண்டுன்றார். அன்பாவிலே நாம் எப்படி இருக்கோம்? நம்முடைய கேரக்டர் என்ன? நம்முடைய குணாதிசயம் என்ன? சபையில் கூட நாம் போனோம் என்றால் நமக்கு வேண்டப்பட்டவர்கள் மட்டும்தான் பேசிட்டு நம்ம வருவோம், அதே இடத்துல தான் உட்காருவோம். ஒரு புதுசாக வந்தவங்கள்ட்ட பேசுவோம், அன்பாக இருப்போமா, அவங்கள வாழ்த்துவோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அன்பாவிலே அந்த நிலைமை மாறணும். நான்லாம் பின்மாறி போனதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சபையில் நான் போய் நிற்கும்போது முதல் என்னை யாருமே என்னன்னு கண்டுக்கவே இல்லை. எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லலை, என்னை சிநேகிக்கலை. பிரதர், உங்கள் பேர் என்ன, எங்கள் ஊர்லேருந்து வரீங்க, என்னன்னு ஒரு அன்பான வார்த்தை ஒரு இடத்துலேருந்து நான் வரவில்லை. சே, அதை விட நம்ம ஆளுங்களே தேவலான்னு பைபிளை தூக்கி போட்டுட்டு நான் பின்மாறி போன அன்பானே. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லு? உங்களை சிநேகிக்குள்ளே நீங்கள் சிநேகித்தினா அவங்களுக்கு பண்ணலே இல்லைன்றார். அப்போ சிநேகிக்காதவர்களையும் விரோதிகளையும் சத்துருக்களையும் நம்ம சிநேகிக்க வேண்டும். நாம் வாழ்த்த தகுதியில்லாமலாம் வாழ்த்த வேண்டும். அவர்களையும் அன்பு செலுத்த வேண்டும் என்று பிதாவினுடைய அந்த குணத்தை இங்கே நமக்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அன்பானே 48 இப்படி சொல்லுது, அவர் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்கு. இப்படி நம்ம செய்கிறதுனால என்ன செய்கிறோம்னா, தேவனுடைய சர்க்குணத்தை நாம் பெற்றுக்கோம். பூர்ண சர்க்குணம் என்றால் முழுமையான நல்ல குணங்கள். முழுமை பெற்ற நல்ல குணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறது போல இன்னைக்கு உன்னிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இந்த 46-47 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா. ஆயக்காரர்கள் ஏன் இங்கே கொண்டு வந்தார்? ஆயக்காரர்னால் யார்? புரஜாதிக்காரர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வேதத்தை அறியாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், சத்தியம் தெரியாதவர்கள், எதையோ கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிற அந்த ஆயக்காரர்களைப் போல நாம் வாழக்கூடாது. அவர்கள் கூட அப்படி இருக்கிறார்கள், அப்படியே செய்கிறாங்க. நாங்களை தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறாங்க, தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மற்ற என்ன செய்கிறாங்க, அவங்க வாழ்த்துறாங்க. அப்போ அந்த ஆயக்காரர்கள் ஆண்டவரை அறியாததுனால, சத்தியம் அறியாததுனால அப்படி செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்த நாம், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்ட நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழப்போகிறோம் அன்பாலே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆயக்காரம் அப்படி செய்கிறார்களோ, அந்த பலனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்கிறார்கள். ஆனால் நீ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாய் கூறுகிறார். பரலோகத்தில் இருக்கிற பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல ஆண்டவர் எப்படி ஒரு பூரண முழுமை பெற்ற ஒரு நல்ல குணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல் ஒன்றையும் என்னையும் இந்த பூலோகத்தில் நல்ல முழுமை பெற்ற ஒரு நல்ல அறகுறை அல்ல. முழுமையான பூரணம் என்றால் அறகுறை அல்ல, முழுமை பெற்ற முழுமையான. நாம் ஏதோ கொஞ்சம் நேசிக்கிறோம், கொஞ்சம் நமக்கு வேண்டப்படாதவளை வெறுக்கிறோம், வேண்டப்பட்டவளை நேசிக்கிறோம், அவளோடு பழகிறோம், வேண்டப்பட்டவளோடு வேண்டப்படாதவளோடு பழகாமல் இருக்கிறோம். அன்பும் இல்லை, அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாரையும் நேசிக்கவும், எல்லாரையும் வாழ்த்தவும், அவர் சொன்ன போல நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது தான் அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பானே, கொஞ்சம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் ஆண்டவருடைய இருதயத்தை நாம் கொஞ்சம் படித்து பார்ப்போம், இருதயத்தை கொஞ்சம் ஊடுருவி பார்ப்போம். ஆண்டவர் எப்படியாக ஆசைப்படுகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி வசிக்க வேண்டும், நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் என்ன எந்த ஒரு கேரக்டர், எந்த ஒரு குணாதிசயத்தில் நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அன்பாலே, அதனால தான் ஆண்டவர் இப்படி செய்வதனால், அவர் சொன்னதை போல நாம் செய்வதனால் நிச்சயமாக ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருப்போம், அந்த பூரண சர்க்குணத்தை பெற்றிருப்போம். இப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும். கொஞ்சம் சிந்தித்து நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, ஆண்டவர் என்ன சொன்னாரோ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு இன்றையிலிருந்து நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை போல பூர்ண சர்க்குணராக எங்களை மாற்றுங்க. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஆண்டவரே உம்மை போல வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த 45:5 இப்படி செய்வதினால் என்று சொல்லியிருக்கிறீங்க. எப்படி என்று ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் என்னென்னலாம் எங்களுக்கு சொல்லிட்டு போனீங்களோ அந்த மாதிரி செய்யணும்னு விரும்புகிறீங்க. பிதா எப்படி ஆண்டவரே முழுமை பெற்ற நல்ல குணத்தில் இருக்கிறாரோ, அதே போல் நாங்களும் முழுமை பெற்ற நல்ல குணத்தில் இருக்கணும்னு விரும்புகிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியது. ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் எல்லாரையும் நேசிக்க, நல்லோர் புள்ளார் ஆண்டவரே, தீயோர் எல்லாரையும் ஆண்டவரே நீர் நேசிப்பது போல நாங்கள் நேசிக்க, எல்லாரையும் வாழ்த்து சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை போல எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன். ஜோன்ல தகப்புனே, ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பான்லே, தேங்க்யூ.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 2:12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன உத்தரவாதம் என்றால் அவர்கள் வழியிலே அழிய மாட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொருவருக்குமான காலங்கள் ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலங்கள் நடுவிலே நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது, அதுதான் நம்முடைய ஆயுள். இந்த பூமியிலே நாம் வாழும்படி நமக்கு நியமிக்கப்பட்ட ஆயுள். இதை முழுமையாய் யார் ஓடி முடிக்கிறார்களோ அவர்களை ஜெயித்தவர்கள், அவர்களை ஜெயிக்கிறவர்கள். அப்படி முழுமையாய் ஓடி முடிக்க நமக்கு யாருடைய துணை தேவை என்றால் ஜெயித்தவருடைய துணை தேவை. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. அப்படி எல்லாவற்றையும் ஜெயித்தவர், நம்மை ஜெயிக்க வைக்கிறவர், அவர் நம்மோடு இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று அண்டிக் கொள்ள வேண்டும், இன்னொன்று முத்தமிட வேண்டும், அதாவது அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்த விரும்புகிறவர்களை அண்டிக் கொள்வார்கள். அண்டிக் கொண்டு அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் வழியிலே இந்த ஓட்டம் முடிய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது வழியிலே அழிவதற்கல்ல, மாறாக அந்த லெக்கை அடைவதற்கு, கானானை அடைவதற்கு. ஆனால் அநேகர் வழியில் அழிந்து போனார்களா? ஏன் அழிந்து போனார்களா? அவர்களில் அநேகர் பேரில் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. கர்த்தர் பிரியப்படும்படிக்கு யாரும் கர்த்தரை அண்டிக் கொள்ளவில்லை. யோசுவா காலேபே தவிர கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள். அவன் திரும்பி பார்த்தால் யோசுவாவும் காலேபும் மட்டும் அவர் அண்டை நிற்கிறார்கள். மீது எல்லாரும் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி விட்டார்கள். அதாவது வாயினாலே துதிக்கிறார்கள், ஆனால் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த நாளில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஆமென் ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். சொல்ல முடியுமா? நிச்சயமாய் நான் அவரை அண்டிக் கொள்ளுகிறேன், நான் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று. உண்மையாய் அவரை அண்டிக் கொண்டு ஆமேன் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருப்போமானால் நம்முடைய ஓட்டம் பாதியிலே முடிய கர்த்தர் விடமாட்டார். ஆமேன். முத்தமிட யூதாஸ் நெருங்கினான். எதற்கு தெரியுமா? 30 வெள்ளிக்காசுக்காக. ஆமேன். அற்பாதாயத்துக்காக அன்பு செலுத்துகிறேன் என்று கர்த்தரை நெருங்காதே, மாறாக அவர்தான் எனக்கு வேண்டும். ஆமேன். எதற்காக தேவனை அண்டிக் கொள்ளுகிறோம்? அற்பாதாயத்துக்காகவா? அன்பு செலுத்தவா? அன்பு செலுத்த அண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் ஓட்டம் பாதியிலே முடிய விடமாட்டார். அந்த லக்கை அடைய வைப்பார், அந்த நித்தியத்தை சுதந்திரிக்க வைப்பார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். யாவரும் பாக்கியவான்கள் என்று இருக்கிறது. இதுல வித்தியாசமே கிடையாது. உண்மையா நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்த அவரை முத்தமிட அண்டிக் கொள்வீர்களானால் நீங்களே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, அன்பு செலுத்த உம்மை அண்டிக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அசைவாடும் ஆவியானவருங்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1:2 காண்கிறோம். ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கும் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையை மாற்றி ஒழுங்கையும் நிறைவையும் வெளிச்சத்தையும் அவர் நிச்சயம் கட்டளையிடுவார். இன்றைக்கு உங்களுடைய வீடும் கூட ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தால் ஆவியானவரை அன்போடு அழையுங்கள். ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவரே இன்றைக்கு எங்கள் மேல் அசைவாடி தேவ சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொண்டு வாரும் என்று கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று சங்கீதக்காரர் 104:30 காண்கிறோம். ஆவியானவர் அசைவாடுவது ஒரு பறவை முட்டையிட்டு அதன் மேல் அன்போடு அடை காக்கிறதற்கு ஒப்பாக கூறலாம். அடை காக்கும் போது அந்த வெப்பத்தினால் முட்டைக்குள் இருக்கும் உருவமற்ற திரவத்திற்குள் அழகான உருவமுள்ள குஞ்சு உருவாகிறது. அது மனிதனுடைய புத்திக்கு எட்டாதது. அதுபோல வறுமையான நிலைமையில் இருந்து கர்த்தர் மகா மகிமையான ஒன்றை சிருஷ்டிக்க அசைவாடுகிறார். ஆவியானவரை முதன் முதலாக ஆதியாகமம் 1:2 தான் சந்திக்கிறோம். அப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பித்த ஆவியானவர் வெளிப்படுத்தல் 22:17 வரையிலும் கிரியை செய்கிறதை காண்கிறோம். அவர் கிரியை செய்யும் போது அங்கே ஜீவன் உண்டாகிறது, சிருஷ்டிப்பின் வல்லமை வெளிப்படுகிறது. அதே நேரம் அவர் கிரியை செய்யாமல் போனால் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் மீண்டும் வந்துவிடும். ஆதியிலே இயற்கையின் மேல் அசைவாடின ஆவியானவர் பிற்பாடு மனிதர் மேலும் அசைவாட ஆரம்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த மனிதனை உயிர்ப்பிக்க அசைவாடினார். வேதம் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று ஜோவான் 6:63. கர்த்தர் உலகத்திலே எந்த மனுஷனையும் உயிர்ப்பித்து திடப்படுத்தி பெலப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கையின் நிறைவையும் வெளிச்சத்தையும் கொண்டு வர வல்லவராகவே இருக்கிறார். இயற்கையின் மேலும் அசைவாடினவர் தனி மனிதன் மேலும் அசைவாடினவர் இன்று சபைகள் மேலும் இணைப்புகள் மேலும் அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். வெளிப்பாடு 2 தொடங்கி மற்ற 3 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று 7 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகள் இருக்குமானால் அவருடைய மெல்லிய குரலை தெளிவாக கேட்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலும் அசைவாடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று 8:26 காணலாம். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப பலமடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமீனுடைய ரகசிய போலீசார் 5 போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமீனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மறித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மறித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துதாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜீன் வால்ஜின் களவு செய்ததற்காக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையை அனுபவித்து வந்தான். விடுவிக்கப்பட்ட அன்று வெளியே வந்த அவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அவன் தங்குவதற்கு எந்த வீடும் இல்லை. ஒரு நாள் மாலை மிகவும் பசியாயிருந்த பொழுது சில பணக்கார வீடுகளை தட்டி பிச்சை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஒரு பெரிய வீட்டின் கதவை தட்டினான். போதகர் உடை அணிந்த ஒரு வயதானவர் வந்து கதவை திறந்தார். அந்த பட்டணத்திலிருந்த பேராயர் அவர். "உள்ளே வா, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவோம்" என்று அவனை அழைத்து சாப்பாட்டு மேஜையில் உட்கார வைத்தார். நன்றாக சாப்பிட்ட அவன், "ஐயா, நான் எதற்கும் உதவாத ஒரு சிறை கைதி" என்று கூறினான். அதற்கு அவர், "அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நீ மிகவும் களைத்து இருக்கிறாய், என்னோடு வந்து இளைப்பார்" என்று அவனுக்கு ஒரு அறையில் நல்ல படுக்கையை காண்பித்தார். சில மணி நேரங்களுக்கு பின் அவனால் தூங்க முடியவில்லை. சிறையில் தன்னுடைய கடினமான நாட்களை நினைத்து பார்த்து தான் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்று ஆழமாக சிந்தித்தான். அப்பொழுது அவன் சற்று முன் சாப்பாட்டு மேஜையில் பார்த்த அந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டு அவனுடைய கண்களிலே வந்தது. "இதை விற்றால் பல மாதங்களுக்கு கூட நான் கஷ்டப்படாமல் சாப்பிடலாமே" என்று நினைத்தான். பின் அந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். நடு இரவில் இப்படி இந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டோடு தெருவில் சென்ற அவனை இரவு ரோந்து வந்த காவல்காரர்கள் பிடித்தார்கள். "நீ யார், எங்கே இருந்து வருகிறாய்?" என்று கேட்டபொழுது அவனுக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை. அந்த மெழுகுவர்த்தி தண்டை பார்த்தவர்கள் இவன் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே இதை களவு செய்திருக்கிறான் என்று தீர்மானம் செய்தார்கள். அடுத்த நாள் காலையிலே காவலர்கள் அந்த வெள்ளி விளக்கு தண்டை எடுத்து வந்து அந்த பேராயர் இல்லத்தில் போய், "ஐயா, இது உங்களுடையதா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர், "ஆம், என்னுடையதான். நேற்றுதான் நான் என்னுடைய நண்பனுக்கு கொடுத்தேன்" என்று கூறினார். அது மட்டுமல்ல, காவல் அதிகாரிகளோடு இருந்த ஜீன் வால்ஜினை பார்த்து, "மகனே, எப்படி இருக்கிறாய், நன்றாயிருக்கிறாயா?" என்று கேட்டு பேச ஆரம்பித்தார். உடனே காவலர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அதன்பின் ஜீன் வால்ஜின் பேராயரின் கால்களில் விழுந்து, "ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனி நான் ஒரு நாளும் திருடமாட்டேன் என்று தீர்மானித்து விட்டேன்" என்று கூறினான். ஆம், அன்பு அனைவரையும் வெற்றி காணச் செய்யும் என்பது எத்தனை உண்மை இல்லையா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று வேதம் கூறுகிறதல்லவா? நாமும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ளவர்களாய் வாழ்வோமா?

0: கவிஞர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கு நீதிமொழிகள் 2:10 நாம் 15 வரைக்கும் வாசிப்போம்.
2: Let us read from Proverbs chapter 2 verse 10 to 15.
1: ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமையை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய்.
2: When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you, to deliver you from the way of evil, from the man who speaks perverse things, from those who live the paths of uprightness to walk in the ways of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked, whose ways are crooked and who are devious in their paths.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஞானம் கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: We are continually meditating about the protection that the wisdom gives us.
1: ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு என்பது ரொம்ப அவசியம்.
2: A protection is very important in the life of a man.
1: நாம எவ்வளவுதான் சேர்த்தாலும் சம்பாதித்தாலும் நம்ம கொண்டாலும் அதோடு சேர்த்து நமக்கு வேண்டிய பாதுகாப்பு இல்லை என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது.
2: No matter how much we may gather, we store and we earn, but if we don't have protection along with that, we will not be a blessing.
1: நாம ஒரு பொருளை வாங்குவதிலும் அந்த பொருளை பாதுகாப்புல பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்தினாதான் அந்த பொருளினுடைய நன்மையை அல்லது அந்த காரியத்தினுடைய நன்மையை நாம் தொடர்ந்து அனுபவிக்க முடியும்.
2: When you buy a product, but when you show concern to protect it, only then you can enjoy the outcome and the good of that product.
1: பாதுகாப்பை ஒன்று இழந்து விடுமானால் அது நம்மை பல விதங்களிலே பாதிக்க ஆரம்பிக்கும்.
2: So if something has lost its protection, it will start to affect us in many ways.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பாதுகாப்பை குறித்து அடிக்கடி இங்க வாசிக்கிறதா நம்ம பாருங்க.
2: Here we can read about this protection very often.
1: நீங்கள் 11 காப்பாற்றும் பாதுகாக்கும்னு வாசிக்கலாம்.
2: In verse 11 you can see that it will preserve you and keep you.
1: அதே போல 15 தப்புவிக்கப்படுவாய், 17 தப்புவிக்கப்படுவாய்.
2: And in verse 15, 17. In verse 16 in English, to deliver you.
1: நீ தப்புவிக்கப்படுவாய்.
2: To deliver you.
1: ஆகவே இந்த பாதுகாப்பை பற்றி இந்த ஞானி அடிக்கடி பேசுறாரு.
2: So here the preacher speaks about this wisdom very often.
1: ஞானம் நல் யோசனை என்ன செய்யும் என்றா எதிலிருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா, நேற்றுக்கு நாம கவனித்தோம், மாறுபாடு பேசுகிற மனுஷனிடத்திலிருந்து ஞானம் நம்மளை காப்பாற்றும்.
2: So yesterday we meditated that wisdom will protect us from perverse speech.
1: இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்க போறோம்.
2: Today we going to meditate the next one.
1: தேவனுடைய ஞானம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையை எதிலிருந்து பாதுகாக்கும் என்று சொன்னால், நீங்கள் 13 படிக்கும்போது அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய்னு போட்டிருக்கு.
2: If you read from verse 13 onwards, you can read from those who leave the paths of uprightness to walk in the ways of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked, whose ways are crooked and are devious in their paths.
1: மூன்று விதமான தீமையான பாதைகளை பற்றி அங்க இருக்கு. நீ கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கனா நீங்க படிச்சிருவீங்க.
2: If you keenly look into it, you can find three kinds of ways here mentioned.
1: Three evil ways. மூன்று விதமான தீமையான பாதைகள்.
2: Three evil ways that are mentioned here.
1: முதலாவது 13 அந்தகார வழிகள் அப்படின்னு ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கு.
2: First in verse 13, the ways of darkness.
1: இன்னொரு விதமாய் சொன்னால் வெளிச்சம் இல்லாத வழிகள்.
2: In other way, another word you can say it as dark paths.
1: அதுக்கப்புறமா நீங்க 15 பாத்தீங்கன்னா அங்க வந்து மாறுபாடான பாதைகள்னு போட்டிருக்கு.
2: In verse 15 you can read ways which are
1: devious
2: crooked.
1: Ways. Devious ways. மூன்றாவது ஒரு பாதை இருக்கு, அதே 15 வந்து கோணலான வழிகள்னு இருக்கு.
2: And the third one is the same verse 15 says which are crooked ways.
1: அப்போ இருண்ட பாதைகள்
2: டார்க் பாத்ஸ்
1: அல்லது அந்தகாரமான பாதைகள்
2: டார்க் பாத்ஸ்
1: ரெண்டாவது வந்து கோணலான பாதைகள்
2: நெக்ஸ்ட் இஸ் தி க்ரூக்கட் ஆர் டிஃபார்ம்ட் பாத்ஸ்
1: மூன்றாவது வந்து அது எப்படிப்பட்ட மாறுபாடான பாதை
2: அந்த தேர்ட் ஒன் இஸ் டிவிஎஸ் பாத்ஸ்
1: இந்த மூன்று பாதையும் கர்த்தர் நம்ம நடக்க கூடாதுன்னு விரும்புற பாதை
2: தி 3 பாத்ஸ் ஆர் தி பாத்ஸ் which the lord doesn't desire us to walk
1: நாம கூட நம்மளுடைய வாகனங்கள் எடுத்துட்டு நம்ம பயணம் பண்ணணும் நினைக்கும் போது எல்லா பாதையிலும் நம்ம வண்டியை ஓட்டிறது இல்ல
2: even when we want to ride our vehicle we don't want to ride in all the paths
1: எத்தனையோ வழிகள் பாதைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும் அதுல நம்ம தெரிந்து கொள்றோம் எதுல நம்ம பயணிக்கலாம் அப்படினு சொல்லி
2: though there are many paths and ways before us but we choose in which path we should travel
1: adavadhu neenga indha google maps nu onnu ipo poosa vandirukku adula vandu nama vandu endha edathukku ponnalum andha edathinoda address ayo andha edatha location ay nama park pottom sonna adu namakku odane paadhaiye kaatum
2: so we have google maps today where you can enter in your destination or the address of the destination that you going to reach and it will show you the path that you have to take
1: adula pathina or rendu moonru options adu kudukum
2: and it will show you two or three options
1: oru option valiya poninga toll illama neenga polan solluv
2: if you go through one option you can go without tolls
1: innor option sollum tolls irukku ana konjam seekrama poirlan solluv
2: another one shows you have tolls there but you can go very fast
1: silladhu pathina seekrama polan solluv ana andha valiya poninga romba kurugala irukum nariya medbalama irukum
2: so it also shows another option which you can reach very early but still those roads are not good and it will be very narrow
1: appo idellathi nama paathittu idhula எது நமக்கு ஒத்து வரும் எது சிறந்தது அப்படி நம்ம தெரிந்து கொண்டு போறோம் பாருங்க அதே போலதான் வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிற பாதை நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா பாதையும் ஒரே விதமாய் நமக்கு வருவதல்ல
2: like how we when we have these options we choose the path which we want to travel in similarly even in our life we have so many paths in our life but it is not that all the paths can be traveled easily
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: சில பாதைகள் வந்து ஞானி சொல்லுகிறது போல அது இருண்ட

0: வேதனைகளையும் அவன் பிந்தின நாட்கள் அனுபவித்து தான் ஆகணும்.
1: If he chooses a wrong path, he may have to suffer the pain that it brings out in the day.
0: ஆண்டவரே, என்னுடைய பாதைகளை நான் சரியாய் தெரிந்து கொள்ள எனக்கு கிருபை தா.
1: Lord, give me grace that I may choose the right path.
0: இன்றைக்கு நான் ஒரு பாதையை உங்களுக்கு நான் அதுல முக்கியப்படுத்தி காட்டி அதை மாத்திரம் பேசணும்னு நான் ஏவப்பட்டேன்.
1: So today that I was being stood up to show you only one path and speak about that.
0: அது என்ன பாதன்னு கேட்டிங்கன்னா, 13 வசனத்துல இந்த ஞானம் நமக்கு என்ன செய்யும்னா, அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு நாம விலகுவதற்கு நம்மை வந்து தூண்டுகிற இந்த அந்தகார பாதைகளிலிருந்து ஞானம் நம்மை பாதுகாக்கும்.
1: So it is found in verse 13, which are the ways of darkness, which the wisdom should protect us from this way of darkness.
0: கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அப்போ பாதையிலே ஒரு பாதை இருக்கா, என்ன பாதை அது? அந்தகார பாதை.
1: So even in our ways and paths there is a path called dark path.
0: கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்கள் நீதிமொழிகள் 4 அதிகாரத்தில் 18-19 வாசிப்பீர்கள். ஆனால்
1: If you read Proverbs 4 verse 18 and 19,
0: நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்.
1: But the path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day.
0: துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள்னு போடுறாங்க.
1: The way of the wicked is like darkness, they do not know what makes them stumble.
0: அப்போ துன்மார்க்கன் நடக்கிற ஒரு பாதன்னு ஒன்று இருக்கு, ஒரு நீதிமான் நடக்கிற ஒரு பாதை இருக்கு.
1: Therefore it means that there's a way that a wicked will walk and a way where righteous will walk in.
0: ஒரு நீதிமான் எந்த பாதையை தெரிந்தெடுத்து நடக்கறான்னு கேட்டா, அவன் வெளிச்சத்தின் பாதையை தெரிந்தெடுத்து நடக்கறான்.
1: A righteous will choose a path of light and then walk in that path of light.
0: ஆனா ஒரு துன்மார்க்கனோ அவன் இருளை விரும்பி இருளை தேடி அதுல தான் நடக்கறான்.
1: But a wicked will always desire darkness and he also walks in the path of darkness.
0: ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்திலே நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: We children of God are children of light and we are called to walk in light.
0: ஆனால் ஒரு பாதை இருக்கு, எச்சரிப்படைய வேண்டிய ஒரு பாதை, என்னன்னா இருண்ட பாதை.
1: But there is a path which we should be very careful about, they are the dark paths.
0: அதிலே நாம் ஒரு நாளும் நடவாதபடி எச்சரிப்பா இருக்கணும்.
1: We should be very careful that we don't walk in that even a single day.
0: இந்த இருண்ட பாதைக்கு ஞானம் நம்மை விலக்கும் அப்படினா, இந்த இருண்ட பாதை என்றால் என்ன அப்படினு கவனிக்கலாம்.
1: So when we say that the wisdom will keep us away from this path of darkness, so what are these dark paths then?
0: இதை விளங்கிக் கொள்ள இருண்ட பாதையை விளக்கும் 3 சத்தியங்களை வேதத்திலிருந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன்.
1: I want to share 3 important truths from the Bible to explain about this dark path.
0: இதை நாம கேட்கும்போது, நான் நடக்கிற பாதை வெளிச்சத்தின் பாதையா இருக்கா, நான் நடக்கிற பாதை இருளின் பாதையா இருக்கா அப்படின்னு நாம தீர்மானிக்கவும் தெரிந்து கொள்ளவும் இது நமக்கு உதவியாக இருக்கும்.
1: So as we hear this, it will be helpful for us to understand and know whether the path I go is a dark path or a path of light.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: முதலாவது இருண்ட பாதை என்றால் என்ன?
1: First of all, what is a dark path?
0: 1 யோவான் 1 John 5 பாருங்கள்.
1: 1 John chapter 1 and verse 5.
0: 1 யோவான் 1:5.
1: 1 John 1:5.
0: தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது.
1: This is the message which we have heard from him and declare to you that God is light and in him is no darkness at all.
0: தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
1: God is light and in him is no darkness at all.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the holy name of God.
0: அப்போ தேவன் நமக்கு நியமித்த வெளிச்சத்தின் பாதை அல்லது இப்படிப்பட்ட இருள் இல்லாத ஒரு பாதை என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நான் விளக்க போறேன்.
1: So when you say a path which is devoid of darkness or the path which has the Lord has set for us is what I'm going to explain today.
0: ஒரு இருண்ட பாதை என்பது முதலாவது தேவன் அற்ற பாதை.
1: A dark path is a path without God.
0: தேவன் அற்ற பாதை.
1: A path without God.
0: ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்?
1: Why do I say this?
0: தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே வெளிச்சம் இருக்கும்.
1: Where God is, there light is.
0: தேவன் எங்கே இல்லையோ அங்கே இருள் இருக்கும்.
1: Where there is no God, there is darkness.
0: தேவன் எந்த இடத்திலேயும் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார்.
1: The Lord is the one who makes his light to shine in every place where he is.
0: யோவான் 1:9 வாசிக்கும் போது,
1: If you read John 1 verse 9,
0: அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி என்று வாசிக்கிறோம்.
1: We read that was the true light which gives light to every man coming into the world.

0: அவர் எந்த மனுஷனுக்குள்ளே அவர் பிரவேசித்து விடுவானால் எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணிடுவார்.
1: If he enters any man, he will make every man to shine a bright.
0: அப்போ தேவன் இல்லாத ஒரு மனுஷன் தான் இருள்ல இருப்பான், இருள்ல நடப்பான்.
1: A man without God is the one who walks in darkness and lives in darkness.
0: நீங்கள் ஏசாயா 42 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
1: If you come to Isaiah chapter 42,
0: நீங்கள் 16 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
1: Read verse 16.
0: குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
1: Here the Lord says, I will lead the blind by a way they do not know. In paths they do not know, I will guide them. I will make darkness into light before them and rugged places into plains. These are the things I will do and I will not leave them undone.
0: கவனிங்க.
1: Listen carefully.
0: ஒருவன் வந்து இருள்ல இருக்கலாம், அவன் வந்து குருடனா கூட இருக்கலாம்.
1: A person might be in darkness, a person might be a blind even.
0: ஆனால் அந்த மனிதனை தேவன் சந்திப்பாரானால்,
1: But if the Lord meets that man,
0: அந்த மனிதன் நடக்கிற பாதையை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுகிறார்.
1: The Lord will make the path of that man to light.
0: இந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானா,
1: If you read this verse,
0: அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை நான் வெளிச்சமாக்குவேன்னு சொல்றேன்.
1: Here he says, I will bring them the way they do not know and I will make the darkness into light.
0: இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார்.
1: The Lord also says, these are the things I will do.
0: கர்த்தர் ஒரு பாதையில இருப்பாரானால் இருளையும் வெளிச்சமாக்கிடுவார்.
1: If the Lord is present in a path, he can make even the darkness into light.
0: இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் வனாந்திரத்துல நடத்தினாரு.
1: The Lord led the people of Israel for 40 years in the wilderness.
0: அவர்கள் என்ன பாதையில போறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல.
1: They don't know in which path they are traveling in.
0: 600,000 புருஷர் நடந்து போகிற பாதையில வெளிச்சம் கிடையாது.
1: There is no light in the path where 600,000 people were walking.
0: வேதம் சொல்லுகிறது காலையில வந்து அவர் மேக ஸ்தம்பமா இருந்தாராம்.
1: The Bible says he was a pillar of cloud in the daytime.
0: ஆனால் இரவிலேயோ அக்கினி ஸ்தம்பமாக பிரகாசித்து அவர்களுக்கு வெளிச்சம் தந்தார்.
1: And in the night he was shining bright like the pillar in the form of pillar of fire and gave light to them.
0: வேதம் சொல்லுகிறது அவங்க இரவுல நடக்கிறதா இருந்தா கூட அவங்க இருள்ல இடராதபடி தேவனே அவர்களுக்கு வெளிச்சமா இருந்தார்.
1: The Bible says even when they are walking in the night that they may not stumble, the Lord was a light to them.
0: அப்ப இருண்ட பாதை அப்படினா என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிரசன்னம் அல்லது தேவனுடைய வழிநடத்தல் இல்லாத ஒரு பாதை தான் இருண்ட பாதை.
1: So when you say what is dark path, it is a path which is devoid of God's presence and devoid of God's leading.
0: தேவனோ எந்த மனுஷனை பிரகாசிக்கிறாரு.
1: The Lord can shine any person.
0: ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது அவனுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக மாற்றாரு.
1: When a person commits his life to the Lord, he will make his darkness into light.
0: தேவன் பிரவேசிக்க முடியாத ஒரு இடம் கிடையாது.
1: There is no place where God cannot enter.
0: நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 26 அதிகாரத்தை வாசிக்கும் போது,
1: If you read Acts chapter 26,
0: அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் அழைத்ததற்கான ஒரு முக்கியமான நோக்கத்தை எழுதியிருக்கு.
1: Here an important purpose for which the Lord called Paul has been written here.
0: நீங்கள் 15 வசனம் முதல் 18 வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால்,
1: If you read from verses 15 to 18,
0: ஆண்டவரே நீர் யார் என்று பவுல் கேட்ட உடனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று இயேசு சொன்னார்.
1: So here when Paul said, who are you Lord? Jesus said, I am Jesus whom you are persecuting.
0: 16 வசனத்துல
1: verse 16
0: அவர் சொல்கிறார், இப்பொழுதும் நீ எழுந்து காலூன்றினில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன்.
1: Verse 16 says, But rise and stand on your feet, for I have appeared to you for this purpose, to make you a minister and a witness, both of the things which you have seen and of the things which I will yet reveal to you.
0: உன் சுய ஜனத்தாரிடத்திற்கும் அந்நிய ஜனத்தாரிடத்திற்கும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்னார்.
1: He also said, I will deliver you from the Jewish people as well as from the Gentiles to whom I now send you to open their eyes in order to turn them from darkness to light and from the power of Satan to God, that they may receive forgiveness of sins and an inheritance among those who are sanctified by faith in me.
0: இந்த வசனங்களை குறிப்பிடுக்கு ஒரு காரணம் இருக்கு.
1: There's a reason why I highlight these verses.
0: முதலாவது வாஸ்தவம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன்.
1: So first we saw God can shine any man.
0: இரண்டாவது கவனிச்சோம், குருடருக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிற தேவன்.
1: Next, the second we saw, God shines for the blind where he makes the darkness into light.
0: மூன்றாவது வாசிக்கிறோம்.
1: Third we see here,
0: இந்த இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்திற்கு வந்து அடையும்படியாக தேவன் தம்முடைய ஊழியர்களை அழைத்து ஏற்படுத்தி அனுப்புகிறார்.
1: The Lord prepares and sends his servants to bring the people and to bring the gospel of light to his people.
0: அவர்கள் தொடர்ந்து இருளில் நடக்க கூடாது.
1: That they should not continue to walk in darkness.
0: அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வர வேண்டும்.
1: They should turn to this light.
0: அதுக்காக ஆண்டவர் பவுலை ஏற்படுத்தி அனுப்புகிறார்.
1: Therefore the Lord sends this Paul to them.
0: தேவனுடைய வெளிச்சம் என்பது எங்க கூட பிரகாசிக்கிறது தெரியுமா?
1: So where is the Lord shine, Lord light is shining?
0: சொல்லுவேன் இன்னும் ஏசாயா 9 அதிகாரம் 2 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால்
1: If you read Isaiah chapter 9 and verse 2,
0: இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்ததுன்னு போட்டிருக்கு.
1: Yeah, we read the people who walked in darkness have seen a great light. Those who dwelt in the land of the shadow of death, upon them a light has shined.
0: அப்போ தேவனுடைய வெளிச்சம் என்பது மரண இருள்ள போறவங்களுக்கு கூட வெளிச்சம் பிரகாசிச்சிரும்.
1: So it means that the light of God can even shine even to the people who walk in the shadow of death.
0: அப்ப நீங்க கவனிச்சீங்கனா தேவனுடைய வெளிச்சம் பிரவேசிக்க முடியாத இடம்ன்றது ஒண்ணுமே இல்ல.
1: So when you see here, there is no place where the light of God cannot enter.
0: தேவனுடைய வெளிச்சத்தை பெற முடியாத மனுஷன் யாருமே கிடையாது.
1: There is no person who cannot receive the light of God.
0: ஆனால் இவ்வளவு வெளிச்சத்தை ஆண்டவர் வந்து குருடருக்கு முன்பாக தேவன் வந்து எந்த மனுஷனுக்கும் தேவன் வந்து ஊழியர்களை அனுப்பி மரண இருள்ள கூட வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது எப்படி சில பேர் ஆளு வந்து இந்த இருள்ல நடக்க முடியுது?
1: So even despite God shining his light to every man, God sending his light for the blind, where God sends his servants to bring the light to the people, where God even shines in the shadow of darkness, how come people are able to walk still in darkness?
0: எப்படி அவங்க இன்னும் தொடர்ந்து இருள்லயே நடந்துட்டு இருக்காங்க?
1: How come they are able to continue to walk in darkness?
0: அது காரணத்தை வந்து யோபு 21 அதிகாரம் 13 முதல் 15 நீங்க வாசிக்கலாம்.
1: The reason for this you can read in Job chapter 21 verses 13 to 15.
0: அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள்.
1: They spend their days in wealth and in a moment go down to the grave.
0: அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் போட்டிருக்கு.
1: Yet they say to God, depart from us, for we do not desire the knowledge of your ways. Who is the Almighty that we should serve him, and what profit do we have if we pray to him?
0: கவனித்தீங்களா இங்க?
1: Did you listen here?
0: தேவன் எந்த மனுஷனும் பிரகாசிக்க பிரகாசிச்சிட்டு இருக்கிறாரு.
1: The Lord is shining every man.
0: குருடனுக்கு முன்பாக வழியை காட்டுறாரு.
1: The Lord shines and shows way.
0: இருளை வெளிச்சமாக்குகிறாரு.
1: The Lord makes the darkness into light.
0: மரண இருளில கூட அவர் பிரகாசிக்கிறாரு.
1: The Lord shines even in the shadow of death.
0: ஆனாலும் இருள்ல ஏன் நடக்கறாங்க அப்படினா?
1: But why do still people walk in darkness?
0: வேதம் சொல்லுகிறது ஒரு ஜன இருக்காங்களா அவங்க தேவனை விரும்புறது இல்ல.
1: There is a group of people who don't desire God.
0: அவங்க தேவனுடைய வழிகளை அவங்க விரும்புறது கிடையாது.
1: They don't like the paths of God.
0: அவங்க சொல்றாங்க நாங்க வந்து பாதாளத்தில் இறங்குறோம்.
1: They said we will go down to grave.
0: எங்களை விட்டு நீங்க விலகி இருங்க.
1: You depart from us.
0: உம்முடைய வழிகளை நாங்க அறிய விரும்பல.
1: We don't desire to know your ways.
0: உம்மை நாங்க சேவிக்க போகிறது இல்ல.
1: We are not going to serve you.
0: நாங்கள் ஜெபம் பண்றதனால என்ன பிரயோஜனம்?
1: And what profit we will get if we pray?
0: அப்போ தேவன் வெளிச்சத்தை தந்தாலும் அதை வேண்டாம் என்று நிராகரிக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு.
1: So there is a group who will reject the light of God even when God is giving the light.
0: ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் இந்த வெளிச்சம் தங்கள் மேல பிரகாசிச்சா அவங்க இருண்ட கிரியைகள்லாம் வெளியே வந்துரும் தெரியும்.
1: It's because they know very well if this light shine on them, their all darker works will come out or revealed out.
0: ஆகவே அவங்க என்ன சொல்றாங்க? இந்த தேவனை நாங்க அறிய விரும்போம், எனக்கு அந்த வழி வேணாம், அந்த பாதையில எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லி தங்களை ஒதுக்கி நிறுத்துறாங்க.
1: Therefore they reject that path. We don't want this path. We don't want to know that God. We don't want to serve that God.
0: பாருங்க, அப்ப இருண்ட வழியை குறித்து ஒரு நீதிமான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படினு சொன்னா அவனுடைய ஒவ்வொரு பாதையிலேயும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு பாதையா அவன் வைத்துக் கொள்ளணும்.
1: So when it says a man of God should be careful about his dark path, it means that the presence of God should be present in every path that he goes in.
0: ஆண்டவருடைய பிரியம் அதுல இருக்குமா?
1: If the delight of the Lord present,
0: தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்குமா?
1: Will the presence of God stay in that path?
0: கர்த்தருடைய ஆவியானவர் நான் செய்கிற காரியங்கள், நான் எடுக்கிற தீர்மானங்கள், நான் போகிற பாதையில கர்த்தருடைய ஆவியானவர் இதை ஆமோதித்து வருவாரா?
1: Will the spirit of God approve the path, the decision and the way ways that I take and he will come along with me?
0: இது தேவனுடைய வசனத்துக்கு உகந்த பாதையா?
1: Is it right according to the word of God?
0: இதை நான் நிதானிக்காம ஒரு பாதையில போனா அதுல தேவன் இருக்க மாட்டாரு, அது இருண்ட பாதையா இருக்கும்.
1: So if I don't give heed and don't find a choose a path and the Lord will not be present in the path and that will be a dark path.
0: இஸ்ரவேல் ஜனங்க அந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை அவங்க யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாலேயும் அவங்க என்ன செய்தாங்கன்னா தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் நாங்க போகிற இந்த யுத்தம் வந்து தேவனால் அனுமதிக்கப்பட்டதா, நாங்க செய்யலாமா செய்யலாமான்னு கேட்டுதான் போனாங்க.
1: The people of Israel, every time they went to a battle, before that they used to go to the prophets and ask them whether this battle is being approved by the Lord, is it is permitted by the Lord, can we go or not.
0: அவங்க பெர்மிஷன் கேட்டு போகும்போது என்ன நடக்கும்னா கர்த்தர் போன்னு சொல்லுவாரானா அவருடைய பிரசன்னமும் கூட வரும், முடிவில் ஜெயமும் வரும்.
1: So if they get the permission of the Lord and go, and then the Lord will be with them and there will be a great success in the
0: சில இடத்துல ஆண்டவர் போகாதேன்னு சொல்வாரு.
1: In certain places the Lord will say not to go.
0: அதை மீறி சில பேர் போயிருக்காங்க.
1: There are people who go beyond that.
0: எங்களுக்கு தேவன்லாம் தேவையில்லை.
1: We don't want the Lord.
0: நாங்க போற வழியில நாங்க போவோம்.
1: We will go in the path we want to go.
0: அப்படி எச்சரிப்புகளை கேட்டும் போய் பின்பு பெரும் தோல்விகளையும் ஏன் தங்கள் வாழ்க்கையே இழந்தவங்களும் இருக்காங்க.
1: So there are people despite warnings they have gone against the word of God and they have learned a lesson and failed in their life.
0: பிரியமானவர்களே,
1: my dear ones,
0: நாம் ஒரு காலத்துல தேவன் அற்றவர்களா இருந்தோம்.
1: Once we were without God.
0: ஆனா இப்போ நாம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்.
1: But now we are in God.
0: நம்முடைய ஒவ்வொரு பாதைகளும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பாதையா இருக்கணும்.
1: Each and every path should be approved by the Lord.
0: இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம தேவனை வந்து நமக்கு ஏற்ற விதமா பயன்படுத்திக் கொள்றோம்.
1: Today many people use God according to our purpose.
0: நம்முடைய இஷ்டங்களுக்கு போகும்போது கர்த்தரை நம்ம தேடுறது இல்ல.
1: We don't seek God when we go according to our desire.
0: அந்த நேரத்துல தேவனை நம்ம சட்டம் பண்றதே கிடையாது.
1: We don't even consider God at that time.
0: ஆனா ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரப்போது, இன்னல் வரப்போது, கொஞ்சம் சிக்கல் வரப்போதுன்னு ஆண்டவரே ஆண்டவரே அப்படி அந்த இடத்துல தேடுவாங்க.
1: But if there is any kind of crisis or issues or problem, then at that time we will seek the Lord, the Lord.
0: ஆனால் நீதிமொழிகள் 3 அதிகாரத்துக்கு வருவீங்களா?
1: But if you come to Proverbs chapter 3,
0: நீங்கள் 6 வசனத்துல பாருங்க.
1: Verse 6, you see,
0: உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
1: In all thy ways acknowledge him.
0: உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
1: In all your ways acknowledge him.
0: ஒரு வழி ரெண்டு வழி இல்ல, எந்த வழியில நீ போனாலும் அவரை நினைத்துக்கொள்.
1: It's not one or two ways, but whatever ways you go when you just acknowledge him.
0: ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு பெண் தேடும் போது அவன் எப்படி ஜெபம் பண்ணி அனுப்புறான்னு சொன்னா, என் பிதாக்களின் தேவி என்னுடைய என்னை அழைத்த தேவன் உனக்கு முன்பாக தன்னுடைய தூதனை அனுப்புவாருன்னு சொல்லி எலியேசருக்கு சொல்லி அனுப்பினான்.
1: So when Abraham sent Eliezer to get a bride for his son, he prayed and said, the Lord who called me will send an angel before you and lead you.
0: அதே போல எலியேசர் ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா,
1: even when Eliezer prayed,
0: துறவண்டில் நின்று ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய தூதனை அனுப்பி என் பாதைகளை வாய்க்க செய்யும்.
1: Lord, he prayed near that well, Lord, send your angel and make my paths right.
0: முடிவில் அவன் சொல்ல முடிந்தது, என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தர்.
1: And at the end he was able to say, the Lord who led me in a straight path.
0: ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய அங்கீகரிப்பையும் அவன் உணர்ந்து அவன் நடந்தான்.
1: And he was able to realize the counsel and the decision of God each and every step.
0: நான் சொல்லுவேன், இருண்ட பாதை என்றால் என்னவென்றால் தேவன் அற்ற பாதை.
1: I tell you what is a dark path. It is a path without God.
0: இன்னொரு விதமாய் சொன்னால்,
1: in other words,
0: தேவனை முன்னிறுத்தாத பாதை.
1: It is a path where we don't keep God as the front.
0: தேவனை விரும்பாத பாதை.
1: It is a path which is not desired by God.
0: தேவனை நினைக்காத பாதை.
1: It is a path where we don't consider God in that path. சுய
0: இஷ்டத்தின்படி தீர்மானிக்கப்பட்ட ஒரு பாதை.
1: It is a path which is taken or chosen by our own desire.
0: தேவனுடைய அவசியத்தை உணராத பாதை.
1: It is a path where we don't realize the necessity of God.
0: இந்த காலை கர்த்தர் நம்மோடு இடைபடுவாரா?
1: May the Lord minister with us today.
0: உமக்கு பிரியமான பாதைகள் என்ன நடத்து ஆண்டவரே.
1: Lord, lead me in the path that you desire, Lord.
0: உம்முடைய பிரசன்னம் இருக்கிற பாதையில என்ன நடத்து ஆண்டவரே.
1: Lord, lead me in a path where is your presence, Lord.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: எப்போ நம்ம அவர் பாதையில தொடர்ந்து நடப்போம்னா அவர் சத்தம் நம்ம காதுல துணித்து அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம ஆடுகளை போல் அவர் பின்பற்றி போகும்போது அவருடைய வழியை விட்டு நம்ம விலகவே மாட்டோம்.
1: Only when we hear his voice continually in our ears and as a sheep that follows a shepherd, when we follow him and walk in his ways, only then we will not be strayed away from him.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: நாம கேட்டா அவர் நமக்கு போதிப்பார்.
1: If we ask him, he will teach us.
0: நம்ம நிறைய வழியில கேட்கிறது கிடையாது.
1: Many days we don't ask him.
0: நம்ம போகிற வழியில நம்ம போயிட்டு ஆண்டவர் பின்னாடி நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணி வருவார் நம்ம நினைக்கிறோம்.
1: We just go in our own desire and own path and we expect God to follow us.
0: ஆண்டவர் நமக்கு பின்னால வர்றவர்ல நமக்கு முன்னால போகிறவர்.
1: God is not a God who follows us but he is the one who leads us.
0: அவரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்டால் அவர் நம்மை நடத்துவார்.
1: If we ask for counsel from him and he will lead us.
0: ஏ வழிக்கு கர்த்தரை இழுக்கிறது இல்ல கர்த்தருடைய வழிக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறது.
1: It's not a dragging God to my path but committing myself to God's path.
0: கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
1: May the Lord speak with us.
0: இரண்டாவது இந்த ஞானம் இந்த இருண்ட பாதைகள்ல இருந்து நம்மளை விலக்கும் சொல்லும்போது இந்த இருண்ட பாதை என்றால் என்ன?
1: So when it says that the wisdom will keep you from the path of darkness, what does it the dark path mean?
0: யோவான் 3 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் பாருங்க.
1: If you come to John chapter 3 verses 19 to 21.
0: ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கின்றபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது.
1: And this is the condemnation that the light has come into the world and men love darkness rather than light because their deeds were evil.
0: பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராதிருக்கிறான்.
1: For everyone practicing evil hates the light and does not come to the light lest his deeds should be exposed.
0: சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்திற்கு வருகிறான்.
1: But he who does the truth comes to the light that his deeds may be clearly seen that they have been done in God.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: இருண்ட பாதை என்றால் என்ன?
1: What is dark path?
0: முதலாவது நான் சொன்னேன்.
1: First I told you.
0: தேவன் அற்ற பாதை ஒரு இருண்ட பாதை.
1: So it is a path without God.
0: இரண்டாவது இருண்ட பாதை என்றால் என்ன?
1: Second, what is a dark path?
0: உண்மை அற்ற பாதை இருண்ட பாதை.
1: A path without genuineness is a dark path.
0: உண்மை அற்ற பாதை.
1: A path without genuineness.
0: நேர்மை இல்லாத பாதை.
1: A path without honesty.
0: பரிசுத்தம் இல்லாத பாதை.
1: A path without holiness.
0: இது ஒரு இருண்ட பாதை.
1: This is a dark path.
0: இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு வெளிச்சம் பிரகாசிக்குது.
1: Here the Lord says the light is shining.
0: ஆனா அவங்க வெளிச்சத்தில் நடக்க மாட்டேங்கறாங்க.
1: But the people are not walking in the light.
0: வெளிச்சத்தை வெறுக்கறாங்க.
1: They hate light.
0: வெளிச்சத்தை வெறுத்துட்டு இருளிலே நடந்துக்குறோம் இருளிலே இருக்குறோம் இருளிலே இருக்குறோம்னு சொல்றாங்க.
1: They hate light and they say that we will stay in darkness at all.
0: Yeah.
1: Why?
0: அவங்க இருள்ல வந்து अनेक அந்தரங்க கிரியைகள் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான கிரியைகள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க.
1: It's because they are practicing and doing many kinds of secret things and disgusting things in their darkness.
0: அந்த அருவருப்பான அசுத்தமான கிரியைகள்ல இருந்து வெளியே வர உங்களுக்கு இஷ்டம் இல்ல.
1: They don't desire to come out of the secret things and disgusting things.
0: அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா வெளிச்சம் எங்கட்ட பிரகாசிச்சிருச்சுனா எல்லா இருளும் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துரும்.
1: So therefore they say if the light comes and shine upon us and all our deeds will be exposed.
0: ஆகவே வெளிச்சம் வேணாம் நாங்க இருளே இருந்துக்குறோம்.
1: Therefore we don't want light we will stay in darkness.
0: ஒருத்தன் இருள்ல நடக்கறானா அவனுக்குள்ள என்ன இல்லனா சத்தியம் இல்ல.
1: So if a person walks in darkness it means there is no truth in him.
0: அவனுக்குள்ள சுத்தம் இல்ல.
1: There is no cleanliness in him.
0: அவன் தேவனுக்கு பிரியமான பாதைகள்ல நடக்கிறது இல்ல.
1: He is not walking a path that is pleasing to God.
0: தேவன் அங்கீகரிக்காத அருவருப்புகள்ல நடக்கறவன் தான் இருள்ல இருப்பான்.
1: A person who walks in a path which is being disgusted and detested by God will be in darkness.
0: தீமை செய்கிறதுல பிரியமுள்ளவனா இருக்கிறான்.
1: He will be delighting in doing evil.
0: கோணலான பாதைகள்ல ரொம்ப பிரியப்படுகிறவனா இருக்கிறான்.
1: He delights in taking crooked paths.
0: ஆகவே அவனுக்கு வெளிச்சத்தை பார்த்த அவனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு.
1: Therefore he is really embarrassed when he look at this light.
0: வெளியரங்கமான காரியங்களை பார்த்த அவனுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு.
1: So when he see things which are exposed he is very much embarrassed.
0: அவனுக்கு வந்து வெளிப்படையான வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப கடினம்.
1: And it is very hard and difficult for him to live an open life.
0: Yenandra thannudaiya durgunangal vandu avanai velichathila nadakkavadam avanai thadukkudhu.
1: It's because all his evil deeds are stopping him from walking in light.
0: ஒருமுறை ஒருவர் இப்படி சொன்னத நான் கேட்டேன்.
1: Once I heard a person say this.
0: அவர் வந்து பல நாட்களாக தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்காம வாழ்ந்தாராம்.
1: He did not give ear to the word of God for many years.
0: அவர் என்ன செய்வாராம் ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டே இருப்பாராம்.
1: He will be listening to a sermon.
0: அந்த பிரசங்கத்தினுடைய முடிவு ஜெபம் வந்து எஞ்சி போயிடுவாராம்.
1: When it was the end of the prayer out of the sermon then he will leave the place. It
0: yen sonna
1: it's because
0: and the prasangam thanai kutti thannudaiya paavangala kandichittu jabavela varumbodhu ayyo nam oppu kudukka vendiyadhayirumo நம்ம பழைய வாழ்க்கையை விட வேண்டியதாருமோனு எழுந்து போயிடுவாராம்.
1: It's because he is scared that he may have to commit at the end of the prayer because it will be pricking his heart and therefore he may have to live his old life.
0: பழைய வாழ்க்கையை வந்து விட முடியல அவரால.
1: He is not able to live his old life.
0: அதனால என்னதான் வெளிச்சம் தாமல பிரகாசிச்சாலும் திரும்ப திரும்ப திரும்ப இருளுக்கே ஓடி போய் இருளிலேயே தங்கி இருக்கிறத வாஞ்சிக்கிறார்.
1: Therefore no matter how much light shine upon him he just want to and desire to live in darkness alone and remain in that.
0: ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையா,
1: but who is a child of God?
0: நீங்கள் எபேசியர் 5 அதிகாரம் 8 வசனம் முதல் வாசிப்பீர்களானால்,
1: if you read Ephesians chapter 5 from 8 onwards,
0: முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள்.
1: For you were once darkness.
0: இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
1: But now you are light in the Lord.
0: வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Walk as children of light.
0: ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்.
1: For the spirit of the spirit is in all goodness, righteousness and truth.
0: கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள்.
1: Finding out what is acceptable to the Lord.
0: கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்.
1: And have no fellowship with the unfruitful works of darkness, but rather expose them.
0: அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகள் சொல்லுகிறதற்கும் அவலட்சணமா இருக்கிறது.
1: For it is shameful even to speak of those things which are done by them in secret.
0: அதனால ஒரு விசுவாசியை பார்த்து பவுல் சொல்றாரு, ஏப்பா நீங்க அந்த கிரியைகள் இருந்து வெளியே வாங்கப்பா.
1: Here Paul says unto a believer, you come out of those evil deeds.
0: இந்த அருவருப்பான கிரியைகள் இருந்து வெளியே வாங்க.
1: You come out of those detesting works.
0: எவ்வளவு காலம் அந்த அந்தகாரத்துல உட்கார்ந்திருப்பீங்க?
1: How long you will remain in the darkness?
0: வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடங்க.
1: You walk as children of light.
0: ஆவியின் சகல நற்குணங்கள்ல நடங்க.
1: You walk in all fruits of life.
0: நீதியில உண்மையில நடங்க.
1: You walk in goodness, righteousness and truth.
0: நான் சொல்லுவேன், இந்த ஏன் இந்த ஞானம் நமக்கு தேவைன்னு சொன்னா, இந்த துர்க்குணமான இருண்ட வாழ்க்கையிலிருந்து நம்மள தப்பு வைக்கிறதுக்கு.
1: Why do we need this wisdom? Just to deliver us from this path of darkness and evil work.
0: இருள்ல நடந்தது போதும்.
1: It is enough that you walked in darkness.
0: எனக்கு அந்த இருள் வேண்டாம்.
1: I don't want this darkness.
0: நான் நீதியில நடக்க விரும்பறேன்.
1: I want to write in righteousness.
0: நான் நற்குணத்துல நடக்க விரும்பறேன்.
1: I want to walk in goodness.
0: நான் வெளிச்சத்துல நடக்க விரும்பறேன்.
1: I want to walk in light.
0: நான் அந்தரங்க கிரியைகளுக்கு என்னை உடன்படுத்தாதபடி நான் வெளியே வர்றேன்.
1: I come out of this evil work that it may not rule over me.
0: நான் எல்லாவற்றையும் வெளியரங்கமா வாழ விரும்பறேன்.
1: I want to live an exposed life.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அந்தரங்க வாழ்க்கை பகுதி என்று ஒன்று இருக்கு என்பதில் சந்தேகமே இல்ல.
1: And it is no doubt we all have secret areas in our life.
0: நம்ம எல்லாத்தையுமே வெளியரங்கமா வாழ முடியாது என்பதுதான் உண்மை.
1: And it is true that we cannot expose everything in our life.
0: சிலது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை இருக்கும்.
1: There are certain personal secrets in our life.
0: சில வேளையில குடும்ப அந்தரங்கம்னு ஒன்னு இருக்கும்.
1: And there are certain family secrets.
0: சில வேளையில சமூகத்தின் முன்பாக சில அந்தரங்கங்கள் இருக்கும்.
1: And sometimes it might be secrets before the community.
0: எல்லாத்தையுமே நம்ம வெளிப்படையா வாழ முடியாது.
1: We cannot expose everything and live.
0: நான் சொல்றது நீங்க விளங்கி கொள்றீங்கன்னு நினைக்கிறேன்.
1: I think you can understand.
0: தனிப்பட்ட அந்தரங்கம் வரும்போது,
1: when you come to personal secret,
0: இயேசுவே அதை பத்தி பேசினாரு.
1: Even Jesus spoke about it.
0: பாருங்க, நம்ம கொடுக்கிறது வந்து வலது கை செய்யறது இடது கை தெரியாம இருக்கணும்னாரு.
1: He said when you give your right hand should not know what your left hand is giving.
0: நீங்க ஜெபம் பண்ணும்போது போய் கதவுக்குள்ள போய் நீங்க அறைக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு.
1: And also he said when you pray go into your room shut the door and then pray.
0: நீங்க உபவாசம் பண்ணும்போது நீங்க மற்றவர்கள் தெரிய பண்ணும்படி நீங்க ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு.
1: And even when you fast don't show that as if you are fasting to other people.
0: அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் ஒரு அந்தரங்கத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு.
1: Therefore it is always necessary to maintain a secrecy even in a personal life.
0: அதே போல ஒரு குடும்பமா நீங்க உங்களை பாத்தீங்கனா கூட எல்லா குடும்ப காரியங்களையும் வெளியே சொல்ல முடியாது.
1: At the same time as a family you cannot expose all your family things of
0: நம்முடைய குடும்பத்திற்கென்று சில அந்தகார கிரியைகள் இருக்கு, அதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல மாட்டோம்.
1: There are certain things for us which are secret for a family which we will not expose.
0: ஆனா எந்த அந்தரங்க கிரியையா இருந்தாலும்,
1: but no matter whatever secrecy is that,
0: ஒவ்வொரு அந்தரங்க கிரியைகள் மேலும் மனுஷன் பார்க்கவிட்டாலும் அந்த கிரியைகள்ல தேவனுடைய அங்கீகரிப்பு இருக்க வேண்டும்.
1: But every secret area in our life must have the approval of God.
0: ஒருவேளை உங்க அயலானுக்கு தெரியாம இருக்கலாம்.
1: Maybe it is hidden from your neighbor.
0: உங்க குடும்பத்துக்கு தெரியாம இருக்கலாம்.
1: Maybe it is hidden from your family.
0: சமூகத்துக்கு தெரியாத சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கலாம்.
1: Sometimes we may have to do certain things which are be hidden from the community.
0: ஆனால் அது எந்த அந்தரங்கமா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில அவைகளுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல். தேவன் வந்து ஒரு அங்கீகாரத்தின் முத்திரையை குத்தாவிட்டால் அந்த பாதை ஆபத்தானது.
1: But no matter whatever secret it might be, but if it does not have the stamp of God's approval, it is always dangerous.
0: எல்லாவற்றையும் மனுஷனுக்கு வெளிப்படுத்தணும் அவசியம் இல்ல.
1: It's not necessary for you to expose everything to man.
0: ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும்.
1: But it should be approved in the sight of God.
0: அப்படி இருக்குமானால் அந்த பாதை நிச்சயமா இருண்ட பாதையா இருக்காது, வெளிச்சத்தின் பாதையா இருக்கும்.
1: If it's so, then that path will not be a dark path, it will be a path of light.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the holy name of God.
0: அப்ப முதலாவது இந்த இருண்ட பாதை என்றால் என்ன?
1: So first, what is this dark path?
0: முதலாவது நான் சொன்னேன், தேவன் அற்ற பாதைதான் இருண்ட பாதை.
1: First I told you, a path without God is a dark path.
0: இரண்டாவது, நேர்மையற்ற அல்லது பரிசுத்தம் இல்லாத பாதை தான் இந்த இருண்ட பாதை.
1: Next I told you, a path without genuineness or a path without holiness is a dark path.
0: மூன்றாவது, இந்த இருண்ட பாதை என்றால் என்ன?
1: Third, what is this dark path?
0: நீங்கள் நீதிமொழிகள் 4 அதிகாரம் 18 முதல் 19 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
1: If you read Proverbs 4 verse 18 and 19,
0: நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும்.
1: But the path of the just is like the shining sun that shines ever brighter unto the perfect day.
0: துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியார்கள்.
1: The way of the wicked is like darkness, they do not know what makes him stumble.
0: இன்னதில் இடறுகிறார்கள் என்று அறியார்கள்.
1: They do not know what makes them stumble.
0: அப்போ இருளான பாதை அப்படினா மூன்றாவது என்னன்னா, தேவ ஆலோசனையும் தேவனுடைய நடத்துதலும் இல்லாத ஒரு பாதை தான் இருண்ட பாதை.
1: So third I could tell you, a dark path is a path without God's guidance and without God's leading.
0: தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய ஒரு முன்னிறுத்துதல் இல்லாத ஒரு பாதை தான் இருண்ட பாதை.
1: So it is a path without God's guidance and without God's leading.
0: ஒரு நீதிமானுடைய பாதை வந்து நடு பகலை போல பிரகாசமா இருக்குமா?
1: The path of a just or righteous will be shining like a shining sun.
0: ஆனா துன்மார்க்கருடைய பாதை இருள், கார் இருளை போல இருக்குமா?
1: But the way of the wicked is like darkness.
0: அவனுக்கு முன்னால எதினால் அவன் இடறுகிறான் என்று அவன் தெரியாத ஒரு இடத்துல இடறி கொண்டே இருக்கிறான்.
1: But he will be stumbling in a place where he does not know with what he is stumbling on.
0: அப்படி என்ற அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு ஒரு கைடன்ஸ் இல்ல. உள்ள வந்து நான் போற பாதை வந்து இது எந்த வழியில நான் போயிட்டு இருக்கிறேன்னு ஒரு தெளிவில்லாத ஒரு பாதை அது.
1: So it means that he doesn't have a guidance, not knowing which is the way that he is going, and he is not clear about the way.
0: தனக்கு முன்பாக இருக்கிற ஆபத்து குறைவுகள் அல்லது தனக்கு முன்பாக இருக்கிற பாதுகாப்பற்ற தன்மைகளை வெளிப்படுத்தாத பாதை தான் இருண்ட பாதை.
1: So it is a dark path which cannot reveal the dangers that are present before him.
0: தனக்கு முன்னால என்ன ஆபத்துகள் இருக்கு அப்படின்றத அது சொல்ல மாட்டேங்குது.
1: It is not speaking out the dangers that are present before him.
0: கர்த்தருடைய வெளிச்சம் அதுல இருக்குமானா கர்த்தர் நமக்கு ஆபத்துகளை காண்பிக்கிறார்.
1: If there is a light of God in that, then the Lord will show us the dangers.
0: அவர் நம்மை பாதுகாப்பான பாதைகளில் நடத்துறாரு.
1: He will lead us in the path that are safe.
0: ஆனா ஒரு இருண்ட பாதையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு தெளிவும் இருக்காது.
1: But there is no clarity in the path of darkness.
0: அதுல வந்து முன்னால இருக்கிறது தடைகள், என்னென்ன தடைகள் இருக்குன்னு தெரியாது.
1: We don't know what are the obstacles that are present before them.
0: நம்மள இடற பண்ணுகிற ஒரு பாதையா இருக்கும்.
1: It is a path that will make us to stumble.
0: எனக்கு முன்னால இருக்கிறது படிக்கட்டா, எனக்கு முன்னால இருக்கிறது படுகுழியான்னு தெரியாது.
1: I don't know whether there is a pit or a steep steps that are before me.
0: எனக்கு முன்னால பாதைக்கு ஆலோசனை கொடுக்க யார் இருக்க மாட்டாங்க.
1: There will not be no one to give a counsel for my path that I'm going through.
0: நீங்க பாருங்க, நீங்க ஒரு விமானம் வந்து மேல் எழும்பி பறக்குது.
1: மதுரை, whatever it is, correctly.
0: எப்படி அவங்க போய் இறங்குறாங்க?
1: How are they able to land?
0: சரி, காலை விட்டுருங்க, இருள்ல போய் இருட்டுல போய் இறங்குறாங்க கொண்டு போய்.
1: Just leave the daytime, they can even land safely even the night time.
0: எப்படி அந்த இருள்ல அவங்க கரெக்ட்டா போய் அந்த இடங்கள்ல போய் சேர்றாங்க அப்படினா,
1: How are they able to reach the correct destination rightly?
0: வழி எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, போக வேண்டிய பாதைக்கு வேண்டிய வழிநடத்தல் இருக்கிறது.
1: It's because they receive guidance and leading for the path they want to go all through their way.
0: அவங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட உடனே அவங்க ஒரு கண்ட்ரோல் டவர் கால் பண்றாங்க.
1: So even when they have a small problem they make a call to the control tower.
0: அங்க இருந்து உங்களுக்கு வழி நடத்துறாங்க.
1: And they guide from there.
0: இந்த வழியில வாங்க.
1: You go in this path.
0: இந்த பக்கம் திரும்புங்க.
1: You turn this way.
0: நான் சொல்லுவேன் சில வேளையில இந்த கடலை பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு கடல்.
1: Sometimes when you look at the sea it is a big ocean.
0: அகண்ட கடல்.
1: It is a wide ocean.
0: அந்த கடல் நடுவுல எப்படி அவங்க சரியா நாடுகளுக்குள்ள நாடுகளுக்கு நாடும் எப்படி பயணம் பண்றாங்க?
1: But amidst that great wide sea how are they able to travel between countries and nations?
0: வழியெல்லாம் ஒரு guidance system அவங்களுக்கு இருக்கு.
1: They have a guiding system all through their path.
0: சத்தமிடுகிற system இருக்கு, சத்தமிடாத system இருக்கு.
1: So there are a system which gives sound and which does not produce any sound.
0: அத மாத்திரம் கவனிக்காம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிட்டாங்க, அந்த கப்பல் வந்து பெரிய கடல தொலைந்தே போயிடும்.
1: So if you don't listen to that guidance and go as such they will be lost in that sea.
0: அப்போ இருண்ட பாதை அப்படினா என்னன்னா தேவனுடைய ஆலோசனையோ தேவனுடைய வழிநடத்தலையோ கேட்காம காது அடைச்சிட்டு போறதுக்கு பாருங்க, அதான் இருண்ட பாதை.
1: So when you say dark path it is a path where you don't listen to the guidance of the Lord or to the leading and counsel of God.
0: தேவனுடைய ஞானம் வெளிப்படாத ஒரு பாதை.
1: It is a path where the wisdom of God is not revealed.
0: அதனால தான் நீங்க யோவான் 12 அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்கும் போது
1: இயேசு
0: சொல்லுகிறார்,
1: Jesus says
0: இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான் என்று சொன்னார்.
1: He said a little while longer the light is with you, walk while you have the light lest darkness overtake you. He who walks in darkness does not know where he is going.
0: நடக்கிறான்,
1: he is walking,
0: ஆனா எங்க போறேனே தெரியல.
1: But he does not know where he is going.
0: தனக்கு முன்னால என்ன இருக்குனே தெரியல.
1: He does not know what is present.
0: தான் எங்க போய் சேர போறானு தெரியல.
1: He don't know where he is going to reach.
0: நீங்கள் தானியேல் 5 அதிகாரம் 14 வசனத்துக்கு வருவீர்களானா?
1: If you come to Daniel 5:14
0: இந்த ஞானத்துக்கும் ஒளிக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது நீங்க பார்க்கலாம்.
1: Here you can read the connection between wisdom and light.
0: வாசித்து பாருங்க 5:14.
1: 5:14
0: உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்று சொல்கிறார்.
1: Here he says, I have heard of you that the spirit of God is in you and that light and understanding and excellent wisdom are found in you.
0: கவனிச்சீங்களா? வெளிச்சத்துக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு.
1: There's a great connection between light and wisdom.
0: இருளுக்கும் அதே வேளையில ஞானமற்ற செய்கைக்கும் சம்பந்தம் இருக்கு.
1: And there's also connection between darkness and foolish acts.
0: அப்ப நான் சொல்லுவேன் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறேன் அப்படினா கர்த்தருடைய ஆலோசனையில கர்த்தருடைய ஞானத்துல கர்த்தருடைய வழிநடத்தல நான் போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம்.
1: So when you say you're walking in the light it means that you are walking with God's guidance, God's support and God's counsel.
0: கர்த்தரை விட்டு நான் விலகும் போது நான் இருளல போகிறேன் அப்படினா அதோட அர்த்தம் என்னன்னா நான் போகிற பாதை எனக்கு தெரியல, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு தெளிவில்லைன்னு அர்த்தம்.
1: So when you say you are walking in a dark path it means that you are away from the Lord, you don't know where you are going and you don't have wisdom to walk in it.
0: எந்த வழியில போறேன், எனக்கு ஞானமற்ற ஒரு பாதையில நான் போயிட்டு இருக்கிறேன்.
1: I am walking in a path which is a foolish path.
0: பாருங்க ஆண்டவர் வந்து இந்த மாதிரி பாதையில நடக்க கூடாதுன்னு விரும்புறாரு.
1: The Lord desires that we should not walk in such paths.
0: நீங்க யாத்ரா சாரி உபாகமத்தின் 28 அதிகாரத்துல வருவீங்களானா?
1: If you come to Deuteronomy 28,
0: கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடாம கீழ்படியாம இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுத்த அநேக சாபங்கள்ல ஒரு சாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய பாதைகள்ல வெளிச்சம் பிரகாசிக்காதுன்றது தேவன் கொடுத்த ஒரு சாபம்.
1: One among the curses which the Lord gave to the people who don't listen to the word of God is that there will not be a light shining in your paths.
0: 28 வசனம் பாருங்க.
1: Verse 28.
0: அதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார்.
1: The Lord will strike you with madness and blindness and confusion of heart.
0: குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய்.
1: And you shall grope at noonday as a blind man gropes in darkness.
0: உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும்.
1: And you shall not prosper in your ways.
0: உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுத்தவனுமாயும் இருப்பாய்.
1: You shall be only oppressed and plundered continually and no one shall save you.
0: ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்காம நீ மாட்டுக்கு போறப்பா.
1: The Lord says you are not listening to my word and are walking as you walk.
0: என் கற்பனைகளை நீ கேட்காம நீ போயிட்டே இருக்கிற.
1: You are not giving heed to my commandments.
0: உன் பாதை எப்படி இருக்கும்னா அந்தகாரமா மாறிடும்.
1: Your path will become a dark path.
0: நீ அந்தகாரத்துல குருடன் தடவி திரிகிற மாதிரி நீ திரிவ.
1: You will grope like a blind who gropes in darkness.
0: 28 வசனத்துல
1: verse 28
0: புத்தி மயக்கம் உனக்கு வரும்.
1: And there will be madness.
0: குருட்டாட்டம் வரும்.
1: You will be blinded.
0: மன திகைப்பு திகில் வரும்.
1: And you will have confusion of heart.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: உன்னை வழிநடத்துகிற தேவனை விட்டு நீ போயிட்ட.
1: It's because you have gone away from the Lord.
0: உன்னை வழிநடத்துகிற வேதத்தை விட்டு நீ விலகிட்ட.
1: You have stayed away from the word that guides you.
0: அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை வெளிச்சத்துல நடக்கணும்னு விரும்புறாரு.
1: My dear ones, the Lord desires us that we should walk in light.
0: இந்த வெளிச்சத்தை தருகிறது என்னன்னு கேட்டீங்கனா தேவனுடைய வார்த்தை.
1: It is the word of God that gives us this light.
0: நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு வசனம் உண்டு.
1: There's a verse that is very familiar to us.
0: 119th சங்கீதம்.
1: Psalm 119.
0: 105th வசனம்.
1: Verse 105.
0: எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வசனம்.
1: It is a very familiar verse to everyone.
0: கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கிறதுன்னு அழகா நமக்கு அது போதிக்கிறது.
1: Here it very well preaches how the word of God is.
0: நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது.
1: Your word is a lamp unto my feet and a light unto my path.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அடுத்த வசனம் சொல்கிறாரு.
1: The next verse is
0: உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன்.
1: I have sworn and I will perform it that I will keep their righteous judgments.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு இருண்ட வழி அப்படினா என்னன்னா,
1: what is the dark path?
0: வழிநடத்தல் இல்லாத அல்லது ஒரு வழிகாட்டுதல் இல்லாத ஒரு பாதை.
1: A path without guidance or leading.
0: 82nd சங்கீதம் 5th வசனத்துல வாசிக்கிறோம்.
1: Psalm 82:5 says,
0: அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள்.
1: They do not know nor do they understand. They walk about in darkness.
0: இப்படிப்பட்ட ஒரு பாதையை கர்த்தர் நமக்கு வைக்கவே இல்ல.
1: The Lord has not set such kind of path for us.
0: இப்படிப்பட்ட பாதைகள் வந்து தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு தான் இந்த குழப்பம்.
1: So this kind of confusion and path is set only for people who don't know God and who have not accepted him.
0: நம்முடைய தேவன் யார் தெரியுமா?
1: You know who is our God?
0: பாதை அறியாத இடங்கள்ல கூட நம்மளை நடத்துறவர்.
1: The Lord can make ways in the paths where there is no way.
0: நீ நடக்கும்போது உன் இடத்துல ஒரு சத்தம் துணிக்கும், பின்னால் ஒரு சத்தம் கேட்கும், வழி இதுவே என்று இதுல நடவுங்கள் என்ற சத்தம் உண்மையே உனக்கு துணிக்கும்.
1: And when you walk, you will be hearing a voice saying, this is the way, walk in this way, you will hear it.
0: அதுதான் தேவன் நடத்துகிறது.
1: And that is the leading of God.
0: நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே நான் நடக்கிற ஒவ்வொரு பாதையிலேயும் முதல்ல நம்முடைய பிரசன்னம் இருக்கணும்பா.
1: We should say to the Lord, Lord, every walk and the path that I walk, Lord, I should have your presence.
0: உம்முடைய பிரியம் இருக்கணும்.
1: Your delight should be there.
0: உம்முடைய அங்கீகாரம் இருக்கணும்.
1: Your approval should be there.
0: அதுதான் வெளிச்சத்தின் பாதை.
1: That is the path of light.
0: வெளிச்சத்தின் பாதை என்றால் என்ன?
1: What is the path of light?
0: நான் சொல்லுவேன், தேவனோடு நடக்கிற பாதை.
1: It's the path where we walk with the Lord.
0: இரண்டாவது வெளிச்சத்தின் பாதை என்ன என்ன?
1: What is the path of light?
0: நேர்மையா நடக்கிறது.
1: Walking with genuineness.
0: உத்தமமா நடக்கிறது.
1: Walking with integrity.
0: ஒளிவு மறைவில்லாம நடக்கிறது.
1: Walking without any secrecy.
0: எல்லாம் வெளிப்படையா நடக்கிறது.
1: Walking with exposing everything.
0: நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அந்த பாதையிலே தேவனுடைய அங்கீகரிப்பினுடைய முத்திரை அதுல குத்தப்பட்டிருக்கும்.
1: And there will be a stamp of God's approval in that path.
0: தேவனுடைய பிரியம் அதுல இருக்கும்.
1: The delight of God will be present in that path.
0: அந்த பாதையிலே தேவனுடைய மகிழ்ச்சி இருக்கும்.
1: There will be pleasure of God in that path.
0: அங்க திகிலோ பயமோ இருக்காது.
1: You will not have any kind of confusion or
0: doubt. அங்க வந்து பதட்டம் இருக்கவே இருக்காது.
1: You will not be perplexed in that path.
0: உங்களுக்கு தெரியும் நான் நடக்கிற பாதையை கர்த்தர் அறிகிறார்.
1: You know very well, the Lord knows the path I take.
0: யோபு சொன்னார் பாத்தீங்களா?
1: As Job said,
0: நான் போகும் பாதையை கர்த்தர் அறிவார்.
1: The Lord knows the path that I take.
0: அப்படிப்பட்ட ஒரு வெளியரங்கமான ஒரு பாதை.
1: That is a kind of exposed path.
0: மூன்றாவது வெளிச்சத்தின் பாதை என்றால் என்ன?
1: Third, what is the path of light?
0: தேவனுடைய ஆலோசனை என்னை வழிநடத்துகிற பாதை.
1: It is a path where the guidance and counsel of God leads me.
0: ஆண்டவரே அந்த பாதையில நடத்தும்.
1: Lord, lead me in that path, Lord.
0: இருளின் பாதையை வந்து விளக்குறதுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை தர்றாரு.
1: God gives wisdom to deliver us from this path of darkness.
0: நாம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை.
1: We live only a single life.
0: அந்த வாழ்க்கையை வெளிச்சத்துல நடப்போம்.
1: Let us walk that life in light.
0: தேவனற்ற ஒரு இருளின் பாதை நமக்கு வேண்டாம்.
1: We don't want a dark path which is devoid of God.
0: உண்மையற்ற இருளின் பாதை நமக்கு வேண்டாம்.
1: We don't want a path without genuineness which is a dark path.
0: தேவனுடைய வழிநடத்துதலும் வழிகாட்டுதலும் இல்லாத ஒரு இருள் இருண்ட பாதை நமக்கு வேண்டாம்.
1: We don't want a dark path without guidance of God.
0: இந்த கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்து அவருடைய வெளிச்சத்தில் நடப்பாராக.
1: Today may the Lord give us wisdom and help us to walk in his light.
0: நீங்கள் நீதிமொழிகள் 2:10 முதல் 13-14 வசனங்களை திரும்ப வாசிக்கும்போது,
1: If you read Proverbs 2:13-14 again.
0: அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகள் கரிகூழ்கிறவர்களுக்கு ஞானத்தினால் நீ தப்புவிக்கப்படுவாய்.
1: The Lord will help us to deliver us through wisdom from those who live the paths of uprightness, to walk in the way of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked.
0: எனக்கு அந்த சந்தோஷம் வேண்டாம் ஆண்டவரே.
1: Lord, I don't want that happiness.
0: அப்படிப்பட்ட ஒரு இருண்ட பாதை எனக்கு வேண்டாம்.
1: I don't want such kind of dark path.
0: எங்க போறேன் தெரியாத ஒரு குழப்பம் எனக்கு வேண்டாம்.
1: I don't want a confusion not knowing where I'm going.
0: இடறி விழுகிற ஒரு பாதை எனக்கு வேண்டாம்.
1: I don't want a path where I will stumble.
0: என்னை வெளிச்சத்துல நடத்தும்.
1: Lord, help me walk in
0: வெளிச்சத்துல உள்ள ஒரு பெரிய நன்மை என்ன? தெரியுமாங்க?
1: You know, what is the greatest goodness that we find in life?
0: ஒரு பாதையில வெளிச்சம் இருக்குமானா?
1: If there is a light in a path,
0: அந்த பாதையில இருக்கிற அருமையான நன்மைகள், அழகுகள், அதுல உள்ள அலங்காரங்கள், அதுல உள்ள மேன்மைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும்.
1: You can see the greatness, the peace, the greatness that are present in that path.
0: பொதுவாவே சிறு பிள்ளைகள் வந்து இந்த பகல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ண ரொம்ப விரும்புவாங்க.
1: Generally kids will always like to travel in train during day time.
0: ஏன் அப்படினா,
1: it's because
0: ஜன்னல் உட்கார்ந்து ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா அழகான காட்சிகளை பார்த்துக்கிட்டே போலாம்.
1: It's because if you sit near the window you can see very beautiful sceneries.
0: ஆனால் இருள்ல உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது.
1: But if you are in a darkness you cannot see anything.
0: பயணம் போற மாதிரி இருக்கும், அதுல இருக்கிற ஒரு ருசி இருக்கவே இருக்கு.
1: You will be traveling but you cannot enjoy it.
0: நான் சொல்லுவேன், இந்த நாள்ல ஆண்டவரே எங்களை வெளிச்சத்துல நடத்தும்.
1: Actually Lord these days help us to walk in
0: light. எங்களுக்காய் வைத்திருக்கிற நன்மைகள், எங்களுக்காய் வைத்திருக்கிற உச்சிதமானவைகளை கண்டு மகிழ்ந்து வெளியரங்கமா நடக்க எங்களுக்கு கிருபை தா.
1: Lord give us grace that we may know and understand the greatest, the blessings that you have given for us, and let us live an exposed life.
0: பாதைகளில் மகிழ்ந்து செல்ல கிருபை தா.
1: Give us grace that we may rejoice in your paths and walk, Lord.
0: ஜெபமணுமா.
1: Shall we pray?
0: இந்த ராத்திரி வேளை காலை வேளையில ஆண்டவரே என்னை வெளிச்சத்தில் நடக்கிறவனாய் மாற்று.
1: This morning Lord make me a man who walk in
0: உம்முடைய ஞானத்தினால் இருளின் பாதைகளை வெறுத்து ஆண்டவரே வெளிச்சத்தின் பாதையில் நடக்க எனக்கு கிருபை தா.
1: Lord give me grace that I may hate the path of darkness by your wisdom and walk in your way of light, Lord.
0: எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா?
1: Let us all pray.
0: கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: Close your eyes and look unto the Lord.
0: Hallelujah. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சங்கள் மேல் பிரகாசிக்க.
1: Lord let your light shine upon us.
0: இருளிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தா.
1: Give us a deliverance from darkness.
0: ஆண்டவரே உம்முடைய பிரகாசம் எங்கள் மேல் பிரகாசிக்க.
1: Lord let your light shine upon us. Lord
0: கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம்.
1: Let us close our eyes and look unto the Lord.
0: பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
1: Our holy and merciful father we thank you.
0: நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஞானத்திற்காக நன்றி.
1: Lord thank you for the wisdom that you are giving us.
0: உம்முடைய ஞானத்தினால் இருள் இந்த பாதை, இருள் நிறைந்த பாதை, அந்தகார பாதை என்றால் என்ன என்று கண்டுபிடிக்க எங்களுக்கு ஞானத்தை தா.
1: Lord give us wisdom that we may identify what are the paths of darkness. Lord
0: ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் இருளுக்கு நாங்கள் ஒரு நாளும் எங்களை ஒப்பு கொடுக்காதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பாதைகளில் நடக்க கிருபை தா.
1: Lord let us not commit ourselves to this dark path even a single day but Lord help us to walk as children of light in the light. Lord
0: ஆண்டவரே தேவனற்ற ஒரு இருண்ட பாதை எங்களுக்கு வேண்டாம்.
1: Lord we don't want a dark path which is without God.
0: ஆண்டவரே வெளியரங்கமான கிரியைகள், நேர்மையான நீதியான கிரியைகள் இல்லாத எந்த ஒரு இருண்ட பகுதி எங்க வாழ்க்கையில வேண்டாம்.
1: Lord we don't want any kind of dark path which is without genuineness. Lord
0: ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தல் இல்லாத ஒரு இருண்ட பாதை எங்களுக்கு வேண்டாம்.
1: Lord we don't want a dark path which is without your guidance. Lord
0: ஆண்டவரே எங்களை வெளிச்சத்திலே நடக்க பண்ணு.
1: Lord help us to walk in light.
0: வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருண்ட பாதைகள் எங்களை கடந்து வருகிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ள ஞானத்தை கொடுத்து அவைகளிலிருந்து விலகி நடக்க கிருபை தா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயும் 25:21. குரோவர் கிளீவ்லாண்ட் அமெரிக்காவின் 22வது மற்றும் 24வது ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய தந்தை ஒரு தேவ ஊழியர். குரோவர் சிறுவனாக இருந்தபோதே எல்லா விஷயங்களிலும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டார். அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களின் கோழி தினமும் வந்து குரோவர் வீட்டு வேலைக்குள்ளே முட்டையிட்டு செல்லும். அதை கண்ட குரோவர் அந்த முட்டையை எடுத்து கோழிக்கு சொந்தக்காரர்கள் கையிலே கொடுத்து விட வேண்டும் என்று துடிப்பார். சிறுவனாக இருந்தபோதே அவர் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உண்மையாக இருந்தபடியால் தேவன் அவரை வர வர ஆசீர்வதித்து அமெரிக்க தேசத்துக்கே ஜனாதிபதியாக உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அடைவான் என்று வேதம் கூறுகிறது. சிறிய காரியம்தானே, அதில் என்ன தவறு இருக்கிறது என்று நாம் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் விட்டால் நாளடைவில் மிகப்பெரிய தவறுகளை செய்ய அது நம்மை தூண்டிவிடும். நம் வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆனால் கொஞ்சத்திலே நாம் உண்மையாக இருப்போமானால் தேவன் அநேகத்தின் மேல் நம்மை அதிகாரியாக வைப்பார். யோசேப்பு தான் அடிமையாக கொண்டு போகப்பட்ட எகிப்து தேசத்திலே போத்திபாரின் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டில் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிகவும் உண்மையாக செய்தான். எனவே போத்திபார் யோசேப்பின் மேல் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். போத்திபார் யோசேப்பின் உண்மையை பார்த்து தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பு தான் சென்ற இடமெல்லாம் உண்மையாய் இருந்தபடியால் தேவன் அவனை எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். அடிமையாய் எகிப்துக்கு சென்ற யோசேப்பு இப்போது அதே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்ந்தான். பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் இருந்தால் யோசேப்பை போல நமது உயர்வும் நிச்சயம். யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டால் எல்லா இடங்களிலும் நாம் உண்மையாய் இருப்போம் என்றால் ஏற்ற காலத்தில் தேவன் நாம் அறியாத உயர்வுகளை நமக்கு கொடுத்து நம்மையும் மகிழ பண்ணுவார். எனவே சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் உண்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மையும் அளவில்லாமல் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அநேகத்தின் மேல் நம்மை அதிகாரியாக்குவார். God bless you. Have a good day.

ஆண்டவரே, நான் ஆதியிலிருந்த அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆதியிலிருந்த அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம்,

ஆசைப்படுகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியில் இருந்த மகிமை, ஆதியில் இருந்த பிரசன்னம், ஆதியில் இருந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 6. கர்த்தருடைய பட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாரிகளையும் குறிசொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்தரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரியவரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்துவோம் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுருவங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டெலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுருவங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டெலிகளின் சாயலான சுருவங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் பாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையா? இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னிருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெஸ்ஸிமேசுக்கு

போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர் தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுருவங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டியின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெத்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டியில் பெத்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுரு படிகளுள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்சிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுருவங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கோலினுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று, பொன்னால் செய்த சுண்டலிகளோ என்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்சிமேல் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்ததின் நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்சிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் ஜாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்து கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20:15. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் கொரோனாவினால் நீங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏராளமாய் கூட்டமாய் தீவிரித்து காணப்படுகிறதா? அல்லது உங்களுக்கு எதிராக மனிதர்களுடைய தந்திரங்களும் பிசாசின் தந்திரங்களும் செயல்பட்டு உங்களை கலங்கச் செய்து குடும்பத்தில், உறவுகளில், பணியிடங்களில், பிள்ளைகளிடத்தில் சமாதானமின்றி கலங்கி பயந்து போய் எப்படி இதிலிருந்து மீள்வது என்று வகை தெரியாது இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் பட்டயமோ, நியாயத்தண்டனையோ, கொள்ளை நோயோ, பஞ்சமோ எது வந்தாலும் இடுக்கன் வேளைகளில் என்னை நோக்கி கூப்பிடுகையில் நான் கேட்டு உங்களை இரட்சிப்பேன். யுத்தம் என்னுடையது, ஆகவே பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக, சீறி பாய்ந்து வந்த யுத்தத்தில் ஜெயம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20 நாம் வாசிக்கையில், அங்கே யோசபாத்திற்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள சீரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு மிகவும் பயந்து போய் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பின்பு யோசபாத் யுத்தத்திற்கு ஆயத்தமாகி, கர்த்தராகிய தேவனை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதிக்கிற பாடகர் குழுவை முன்னிறுத்தி கர்த்தரை துதி செய்தான். 22 வாசிக்கின்றோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்தவர்கள் தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று. இதன் மூலம் யோசபாத் பெரிய ஜெயத்தை பெற்றான் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக சமுத்திரத்திற்கு அப்பால் இருந்தோ அல்லது சமீபமாகவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சதிகள் எது எழும்பினாலும் அவைகள் சீறிப்பாய்ந்து எல்லா பக்கமும் நெருக்குகிறதே. பொருளாதாரத்தில், குடும்ப உறவுகளில், சமாதானத்தில், பற்றாக்குறையில், பலவீனத்தில் போன்றவற்றிலெல்லாம் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதே என்று பயந்து போய் காணப்படுகிறவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களின் யுத்தம் என்னுடையது என்று. ஆகையால் கர்த்தரை விடாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் துதித்து கொண்டிருக்கும் போது துதியை முன்னிறுத்தி சூழ்நிலையை பின் வைப்பீர்களானால் இன்றைக்கு பெரிய ஜெயத்தை நீங்களும் பெறுவீர்கள். இரண்டாவதாக, சிறைச்சாலை யுத்தத்தில் ஜெயம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16 நாம் வாசிக்கையில், அங்கே பவுலும் சீலாவும் அநேக அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் செய்ததின் பொருட்டு அவர்களை ஜனங்கள் தங்களுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள் என்று எண்ணி சிறைச்சாலை அதிகாரிகளிடத்தில் ஒப்பு கொடுத்தனர். அங்கே அவர்களை அநேக அடிகளை அடித்து பல மடங்கு பத்திரமாக உட்காவலறையில் வைத்து கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி தலைகீழாக தொங்க வைத்திருந்தனர். பல சித்திரவதைகளுக்கு ஆளாகி இருந்தனர். 25 பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்றும், அப்பொழுது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் மதிர்ந்தது, கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று, விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்களும் நன்மை செய்ய நினைத்து பல தீமைகளை சந்தித்து செய்யாத குற்றத்திற்காக பல பாடுகளை அனுபவித்தும் கொரோனாவினால் காவல் பண்ணப்பட்டு சுதந்திரம் பறிக்கப்பட்டு அடைபட்ட நிலையில் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் இருக்கிறவர்களே, தேவ சமூகத்தில் துதியெடுங்கள். துதி எடுத்தால் சாத்தான் ஓடிப்போவான். துதிக்கும்போது அடைப்பட்ட வாசல்கள் தானாகவே திறக்கும்படிக்கு உங்களுக்காகவே கர்த்தர் கடினமான சூழ்நிலைகளில் ஒரு அசைவை உண்டாக்குவார். இதுவரையில் எவைகளெல்லாம் அசைக்க முடியாதபடி, திறக்க முடியாதபடி பலமாய் இரும்பு கதவுகளைப் போன்று தடையாக காணப்பட்டதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார். அந்தகார சங்கிலிகளை அறுக்கிறார். இதுவரையில் கட்டி வைத்திருந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்காய் இன்றைக்கு கர்த்தர் யுத்தம் செய்கிறார். நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காய் காத்திருந்தீர்களோ, உங்களின் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் எவையெல்லாம் எழும்பி உங்களை பகைத்ததோ அவைகளை
தாங்களாகவே தங்கள் வழிகளில் ஓடிப்போகும்படி செய்கிறார். உங்களை வேதனைப்படுத்திய சத்துருவின் கிரியைகளை கொரோனா போன்று எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை தானாகவே எப்படி வந்ததோ அப்படியே வெளியேறும்படி செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தரை துதியுங்கள். யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட சிறைச்சாலையின் அனுபவத்தில் துன்பத்தில் சிக்கி தவித்து யார் என்னை மீட்பார் என்று இருப்பீர்களானால் இயேசுவிடம் வாருங்கள். அவரை விசுவாசியுங்கள். உங்களுக்காயும் யுத்தம் செய்வார், உங்களையும் மீட்டெடுப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதனையின் மத்தியில, பாடுகளின் மத்தியில ஒருத்தர் விசுவாசம் நிறைந்த வார்த்தையை பேசுவார் என்றால் அவர் யோபுவாகத்தான் இருக்க முடியும். பாருங்கள், எல்லாவற்றையும் இழந்து சரீரத்திலும் உபத்திரவம், நண்பர்களால் அவமானங்கள், பல்வேறு கஷ்டங்களின் மத்தியிலே யோபு சொல்லுகிற வார்த்தை இன்னைக்கு நமக்கு முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான வார்த்தையா இருக்கிறது. நான் போகிற வழியை அவர் அறிவார். இந்த கஷ்டங்கள், இந்த பாடுகள், இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. இந்த பாடுகள் முடிந்த பின்பு, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்கப் போகிறேன். அல்லேலூயா. யோபு உண்மையிலேயே யோபு 42 ஒரு பொன்னாகத்தான் விளங்கினார். எல்லாவற்றிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். தேவன் அவரை பல மடங்கு ஆசீர்வதித்து பூரண ஆயுசுள்ள நாட்கள் முடிந்து அவர் மரித்து போனார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் நாம சொல்றது, யோபுவை போல நான் கஷ்டப்படுகிறேன், யோபுவை போல நான் சோதிக்கப்படுகிறேன். உண்மையை சொல்லணும்னா யோபுவை போல 1% கூட நாம் கஷ்டத்தையோ பாடுகளையோ அனுபவிக்கவில்லை. ஆனால் பல மடங்கு அனுபவித்த இந்த தேவ மனுஷன் சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக, அருமையான பொன்னாக நான் விளங்கப் போகிறேன். காரணம், நாம் போற வழி அவருக்கு தெரியும். இந்த காலை நேரத்தில் நீங்க பயங்கர பாடுகளுக்குள்ள, அவமானங்களுக்குள்ள, வேதனைகளுக்குள்ள, கஷ்டங்களுக்குள்ள கடந்து போகலாம். இந்த கடந்து போகிற வாழ்க்கையை குறித்து ஒரு சஞ்சலம், ஏன் எனக்கு ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார், என்னோடு கூட ஆண்டவர் இல்லையா, நான் இவ்வளவு ஜபிக்கிறேனே, ஆண்டவரை தேடுறேனே, இனிமேல் ஜபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, பல்வேறு எண்ணங்கள் தோன்றும். ஆனால் யோபுவை கவனித்து பாருங்கள், அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தன்னுடைய தேவனோடு உள்ள உறவை எந்த அளவும் அவருடைய வாழ்க்கையிலே இழந்து போகவே இல்லை. தன்னுடைய ஜீவியத்திலே அவர் கர்த்தரோடு மிக அதிகமாய் நெருங்கியிருந்தார். பாருங்கள், யோபு 19:25 சொல்லுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. எவ்வளவு விசுவாசம் நிறைந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. சகோதரா, சகோதரி, இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதற்கு ஒரு பிரதிபலன் ஆண்டவர் கண்டிப்பாய் தருவார். அதுதான் யோபு சொல்கிறார், எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார், அது முடிஞ்ச பிற்பாடு நான் பொன்னாக விளங்கப் போகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த யோபுவின் விசுவாசத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தை கொண்டு வரலாம். இந்த கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் தேவன் நம்மை உருவாக்குவதற்காக வைத்திருக்கிறார். நம் அநேக பாடங்களை இந்த காரியத்தின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த காரியத்தின் மூலமாகத்தான் குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, படிப்பிலே, எல்லா சூழ்நிலைகளிலும், ஊழியங்களிலும் கூட சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் கற்றுக்கொள்வோம், தேவனோடு தரித்திருப்போம், நிச்சயம் பொன்னாக தேவன் மாற்றி ஆசீர்வதிப்பார். நீங்கள் பொன்னாக மாறப்போகிறீர்கள். உங்கள் பாடுகளை எண்ணாதிருங்கள், பரமன் இயேசுவை பாருங்கள், நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். சேர்ந்து ஜெபிக்கலாம். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். யோபுவை போல விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசி உம்முடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: உடைய ஜெபராஜா அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31:9 வாசிக்க கேட்போம். எரேமியா 31:9, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள்,
2: அவர்கள் வழி நடத்துவே,
1: அவர்களை வழி நடத்துவே,
2: அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான்.
1: தேவனுடைய தண்டனையை பெற்ற ஜனங்களுக்கு பாசத்தோடு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம். தேவனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனம்தான், ஆனால் தேவனுடைய வழிகளில் நடக்காமல் தேவனை கோபப்படுத்தி வாழ்ந்தபோது தேவன் அவர்களை சிட்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிட்சை வந்தபோது ஆண்டவர் அவர்களை பாபிலோனுக்கு ஆண்டவர் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார். அந்த பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள், உண்மையாக தேவனை தேடினார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். அந்த நேரத்தில் தான் சொல்லுகிறார், இவர்கள் அழுகையோடு வருவார்கள். போகும்போதும் அழுது கொண்டே போனார்கள், ஐயோ எனக்கு இப்படி நடந்துருச்சே என்று சொல்லி அழுது கொண்டு போனார்கள். ஆனால் இப்பொழுது அழுது கொண்டு வருவது எப்படி, எங்கள் ஆண்டவர் மறுபடியும் எங்களை நினைத்து விட்டார் என்கிற ஆனந்த களிப்போடு அளவைத்தார். கரங்களை தட்டி கத்தோடி நாமத்தை மேம்படுத்துமா. எப்பொழுது நீங்கள் உங்கள் பாவத்தினாலே வந்த தண்டனை விளைவுகள் நஷ்டங்கள் இழப்புகள் இதற்காக அழுகிறீர்களோ, நீங்கள் மனம் திரும்பினால், தேவனிடத்தில் திரும்பினால், தேவனுடைய வழிக்கு வந்தால், ஆண்டவர் மறுபடியும் ஆனந்த கண்ணீரை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எனவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அழுகையோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் என்ன செய்வேன் அவர்களை, வாசிங்க,
2: அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்து,
1: அவர்களை வழி நடத்துவேன்,
2: அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு.
1: வற்றி போன ஒரு சூழ்நிலை, வறண்டு போன ஒரு சூழ்நிலை, வறுமையான ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்க மறுபடியும் கண்ணீரோடு எங்கிட்ட வருவாங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் உன் வாழ்க்கையில கண்ணீர் இருக்குமானால், அந்த கண்ணீர் உன்னை விட்டு மாறுவதற்கு தேவனிடத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. தேவனிடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் வறட்சி நீங்கும்படியாக, உன்னுடைய வறுமை நீங்கும்படியாக நான் எந்த பாதையில் உன்னை நடத்துவேன் சொல்லுங்க. அந்த வசனத்தை பாருங்க, எல்லாரும் எங்க நடத்துவேன், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், தண்ணீர் உள்ள நதி அண்டையில. ஒரு டம்ளர் தண்ணி கூட இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றவங்களுக்கு ஒரு நதியவே கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நடத்துவேன். அழுகை ஏற்கனவே உன் வாழ்க்கையில அழுகை இருக்கிறது, உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது, உன் வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டம் எல்லாம் தீர்வதற்கு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு நீ என்கிட்ட ஜெபம் பண்ணா, நான் என்ன செய்வேன், அழுகையோடு மட்டுமல்ல, அழுகையோடும் விண்ணப்பத்தோடும், அழுது ஜெபிக்கிற ஜெபத்தோடு, மனம் திரும்புதலோடு நீ மறுபடியும் தேவனிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி சொல்லுகிறார்,
2: எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய்
1: இருக்கிறான். அதாவது சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறான். ஆமென் சொல்லுமா? ஏற்கனவே போகும்போது இருந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டு போயிட்டான். இருந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு, இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த சொந்த வீட்டை விட்டு, சொந்த நிலத்தை விட்டு, சொந்த வருமானத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போன ஜனங்கள் இப்பொழுது மறுபடியும் சொல்றாரு, நீ மனம் திரும்பிட்டனா நான் உனக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அதிலே சொல்லுவோமா, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன, இரட்டிப்பான நன்மையை தருவேன், நீ சேஷ்ட புத்திரனா இருப்பா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்திலே ஒரு 10 பிள்ளைகள் இருக்குமானால் ஒரே ஒரு பிள்ளையைத்தான் சேஷ்ட புத்திரன் என்று சொல்வார்கள், அதுவும் தலைப்பிள்ளையைத்தான் சேஷ்ட புத்திரன் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் எத்தனை கோடி பேர் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அத்தனை பேரையும் என் ஆண்டவர் சேஷ்ட புத்திரனாய் மாற்ற என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே ஜனங்கள் வர வேண்டும், ஆண்டவருடைய நடத்துதலுக்குள்ளே வர வேண்டும். அநேகர் தங்களுடைய மனம் போன போக்கில் நடக்கிறார்கள். அதுக்கு காரணம் தன்னுடைய மனம் அவர்களை நடத்துகிறது. ஒரு மனிதனுடைய ஓன் ஸ்பிரிட், ஹியூமன் ஸ்பிரிட் அவனை நடத்தும், ஈவில் ஸ்பிரிட் அவனை நடத்தும், அல்லது நண்பர்கள் அவனை நடத்துவார்கள். இப்படி பல விதங்களிலே நம்மை நடத்துவதற்கு தேவனை தவிர பல நபர்கள் பல சக்திகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் என்றைக்கு தேவன் நம்மை நடத்துகிறாரோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுமா? அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். தேவன் நம்மை நடத்த வேண்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், ஏசாயா 43 திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 43:19 வாசியுங்கள்.
2: இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா?
1: நீங்கள் அதை அறியீர்களா?
2: நான் வனாந்தரத்திலே,
1: நான் வனாந்தரத்திலே
2: வழியையும்,
1: வழியையும்
2: அவாந்தர வெளியே,
1: அவாந்தர வெளியிலே
2: ஆறுகளையும்
1: உண்டாக்கு, ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
2: நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே
1: தண்ணீர்களையும்
2: அவாந்தர வெளியிலே
1: ஆறுகளையும் உண்டாக்குவதினால்
2: காட்டு மிருகங்களும்
1: வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும்
2: என்னை
1: கனப்பண்ணுமா? ஆண்டவர் சொல்கிறார், நான் அவாந்தர வெளியிலே வறுமை இருந்த அதே இடத்தில் உனக்கு ஆசீர்வாதத்தை காட்டுகிற தெய்வம், தரித்திரம் இருந்த அதே இடத்தில் உன்னை மேன்மைப்படுத்துகிற தெய்வம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் கோட்டான்கள் கூட அவரை கனமண்ணுமா? ஏன் கோட்டான்கள் கனமண்ணுது? இந்த தெய்வம் இந்த ஜனத்தின் மேல இவ்வளவு பாசமா இருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. குருவிகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தன்னை உண்டாக்கின ஒரு தேவன் என்று. ஆனா மனுஷனுக்கு தான் தன்னை உண்டாக்கினது யார் என்று தெரியாமல் தான் உண்டாக்கி வைத்த சிலைகளை பார்த்து தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறான். அதனாலதான் இந்த ஜனம் இவ்வளவு அக்கிரமம் செஞ்ச ஜனம், இவ்வளவு பாவம் செஞ்ச ஜனம், இவ்வளவு ஆண்டவருக்கு தேவையில்லாத காரியங்களை செஞ்சு தேவ கோபத்தை சம்பாதித்த ஜனம். ஆனா மனம் திரும்பின உடனே இந்த ஆண்டவர் எவ்வளவா அவங்களை கவனிக்கிறாரு. ஆமே அல்லேலூயா. எவ்வளவா அவங்களை கவனிக்கிறான்னு பார்த்து இந்த கோட்டான்கள்லாம் அவர் என்ன செய்யுமா? இப்படி ஒரு அன்புள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா? ஆமென் சொல்லுவோமா? இப்படி ஒரு அன்புள்ள தெய்வத்தை பார்க்க முடியுமா? ஆண்டவர் நடத்துகிற தேவனா இருக்கா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையில நடத்துகிறார். சரி, இன்றைக்கு நம்மை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? எடுத்து வாசிங்கள் Romans 8:14 வாசிக்கலாம். Romans 8:14.
2: மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ,
1: எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ
2: அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
1: அங்கே எரேமியாவிலே ஆண்டவர் சொன்னார் 31:9, நான் எப்ராயிம் என்னுடைய சிரேஷ்ட புத்திரனாயிருப்பான், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த புதிய ஏற்பாட்டுல அன்றைக்கு எப்ராயிமை மட்டும் சொன்னார், இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரத்தை பார்த்து கத்த சொன்னார். இன்னைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு எப்பிராய் மட்டுமல்ல, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய வழியில் நடக்கிறார்களோ அத்தனை பேர்களும் எனக்கு புத்திரர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஐயா, என்னுடைய தேவனுடைய பிள்ளை என்று நான் சொல்லிக்கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்தில் நான் தேவனால் நடத்தப்படும் போதுதான் அது கன்ஃபார்ம் ஆகுது. ஆமென் சொல்லுவோமா? என்னை நானே நான் தேவனுடைய பிள்ளை என்று எப்படி சொல்ல முடியும்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து விட்டார். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எப்போ வரும்? அந்த தேவனுடைய நடத்துதலின்படி நடக்கும் போது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவிடத்துல சீக்கிரம் வந்துடுறாங்க, ஆனா அந்த இயேசு கிறிஸ்து நடத்துற பாதையில நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகள் இன்னைக்கு கர்த்தருங்களை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே என்னை நடத்தும்னு கேளுங்க, ஆண்டவர் சொல்லுகிற பாதையில நடத்துங்க, நடங்க. அதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிங்கள் Psalm 43:2-3 வாசிக்கலாம். Psalm 43:2-3.
2: என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்?
1: சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு
2: நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும், அவைகள் என்னை நடத்தி.
1: சொல்லுங்க, நிறுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவைகள் என்னை நடத்தி. திரும்ப சொல்லுங்க, அவைகள் என்னை நடத்தி. இன்னொரு தடவை சொல்லுமா, அவைகள்
2: என்னை நடத்தி.
1: வாசிங்க,
2: அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்குள்ளும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான்
1: தேவனுடைய பீடத்தண்டைக்கும்
2: எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன்.
1: அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த 42:43 எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம்? சத்துருக்கள் எல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கே என்று கேட்பது நாள்தோறும் என்னை பார்த்து கேட்கிறது, என்னை உருவ குத்துகிறது போல இருக்கிறது, என் வாழ்க்கையில் அப்படியே ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்கு. ஆண்டவரே என்ன மறந்துட்டீங்களா? நான் உங்க பிள்ளை அல்லவா, நான் ஏன் ஆண்டவரே துக்கத்தோடு தெரிய வேண்டும்? இதான் சங்கீதம் 42:43. கண்மலையாகிய தேவனே ஏன் என்னை மறந்தீர்? தேவன் என்னை மறந்து விட்டாரோ? தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ? தேவன் என்னை புறக்கணித்து விட்டாரோ? எல்லாரும் என்கிட்ட இப்படி கேள்வி கேட்கிறாங்களே, இப்படி எல்லாம் புலம்புகிற சங்கீதம் தான் 42:43. இந்த 43 சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை சுற்றில் இருக்கிற சூழ்நிலை மோசம், என்னை சுற்றில் இருக்கிற ஆட்கள் எப்பொழுது அவனை விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இதை பார்க்கிற வரைக்கும், இதை பார்த்து பார்த்து நான் வாழும்போது என்னுடைய ஹியூமன் ஸ்பிரிட் வேற மாதிரி நடத்தும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தெரியுமா? குடும்பத்தில் ஒரு போராட்டம், அதை மேற்கொள்ள வழி இல்லை, நேர அந்த சூழ்நிலை அவர்களை எங்கே தள்ளுகிறது? சிலரை சாராய கடைக்கு நடத்துகிறது. அங்கே போயாவது ஒரு பெக்கை அடிச்சுட்டு என்ன செய்வோம்? நிம்மதியாக இருப்போன்ட்டு. நேற்றுக்கு இந்த இடத்துல ஆராதனை நடக்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்கிறேன், துணிகரமான பாவத்தை செய்து டாஸ்மார்க் கடைக்கு போகிற சகோதரனே, நிரந்தரமாக நீ தள்ளு வண்டியில் போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை வைக்கப் போகிறேன் என்று நேற்றுக்கு எச்சரிப்பாய் சொன்னார். இன்றைக்கு அதை நான் சொல்லுகிறேன், வாழ்நாள் முழுசு நீ தள்ளு வண்டியில் தான் போக வேண்டியிருக்கும். ஜாக்கிரத, உன்னுடைய சூழ்நிலை உன்னை எங்கே கொண்டு போகக்கூடாது? டாஸ்மாக்கு கொண்டு போகக்கூடாது. சிலரை அந்த சூழ்நிலை எங்கே கொண்டு போகிறது? தற்கொலைக்கு நேராக கொண்டு போகிறது. வாழ முடியலை, துன்பத்தை தாங்க முடியல, வேதனையை தாங்க முடியல, எங்க கொண்டு போகுது? தற்கொலைக்கு நேராக கொண்டு போகுது. சிலரை எங்க கொண்டு போகுது? சினிமா தியேட்டருக்குள்ள கொண்டு போகுது. ஏன்னா இந்த சூழ்நிலை அவர்களை நடத்துகிறது, இந்த பிரச்சனை அவர்களை நடத்துகிறது, இந்த போராட்டங்கள் அவர்களை நடத்துகிறது. இது நடத்தும் போது எங்க கொண்டு போகும்? அது அவங்களுக்கு விடுதலை தர முடியாது. அதனால அது நேர சாராய கடைக்கு நடத்தும், இல்லாட்டா சினிமா கேளிக்கை விடுதிகளுக்கு நடத்தும், இல்லாட்டா தற்கொலைக்கு நடத்தும், இல்லாட்டா பேசாம படுத்து தூங்குன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு, இந்த ஆண்டவர் எதுக்கு? தேவனை விட்டு பிரிக்கும்படியான காரியங்களை நடத்தும். ஆனால் இந்த இடத்துல தாவீது சொல்றான், எனக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பிள்ளைங்கிறத நான் மறக்கல. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம், மேல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, 1000 பிரச்சனை வந்தாலும் நான் உங்க பிள்ளைங்கிறத மறக்கல. ஆண்டவரே அல்லேலூயா, இந்த 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நான் உங்க பிள்ளை, இந்த சூழ்நிலையில எனக்கு ஒன்னே ஒன்னு தேவை, ஒன்னே ஒன்னு எனக்கு தேவை. பாருங்க இந்த 42 சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். 42 சங்கீதத்தில் 8 வசனத்தை வாசிங்க.
2: ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம்
1: செய்கிறேன். 6 வசனத்திலே என் ஆத்மா தேவனே, என் ஆத்மா எனக்குள்
2: கலங்குகிறது.
1: இப்படி கலக்கமான நேரத்தில் அவன் எதை நினைக்கிறான்? தன் தேவனை நினைக்கிறான். அவர் இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். கலக்கங்கள் வரும்போது யாரை நினைக்கணும்? தேவனை நினைக்கணும். அதுதான் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு முதல் படி. என்ன பிரச்சனை? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வருவதில்லை. மனுஷனுக்கு என்ன சோதனை வருதோ அதுதான் நமக்கு வருது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா வருது. யார் யாருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டியோ அதுக்கேத்த மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில ஆண்டவரே என் ஆத்மா, உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் தற்கொலை பண்ற போறதுக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை தெரியுமா? ஆத்மா கலங்கும், ஆத்மா கலங்கும். நான் அரளி விதையை அரைச்சி தற்கொலைக்கு முயற்சி பண்ணி குடிச்சு உயிர் போற நிலைமையில கிடந்தவனை தான் காப்பாத்தினாங்க. நான் இயேசு அறியாத இந்து குடும்பத்துல தானே பிறந்தேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், நான் உன் தாயின் வயிற்றுல எனக்காக நான் உன்னை பிரிச்சு எடுத்தேன்டா. அல்லேலூயா. தற்கொலைக்கு நேரம் விரக்தி வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது பேசாம செத்துறலான்னு சொல்லி எங்க நடத்தும்? தற்கொலைக்கு நேராக நடத்தும். இல்லாட்டால் தேவனை விட்டு விட்டு இஷ்டம் போல நீ வாழ், தேவனை எந்த அளவுக்கு கோபப்படுத்த முடியுமோ அப்படி கோபப்படுத்து அப்படின்னு சொல்லி பிசாசு தூண்டி விடுவான். இந்த ஆண்டவட்டை ஜோமணி என்ன கிடைச்சது? உனக்கு பதில் கொடுத்தாரா? நீ எவ்வளவு ஓடி ஓடி ஊழியம் செஞ்ச, எவ்வளவு உனக்கு நீ காணிக்க கொடுத்த, ஆனா உன் வாழ்க்கையில் இப்படி இருக்க, அந்த தேவனை கோபப்படுத்துன்னு சொல்லி கோபத்து தேவ கோபத்துக்கு நேரம் நடத்துவான். சர்ச்சுக்கு போகாத, பைபிள் படிக்காத, ஊழியத்துக்கு போகாத, ஜெபம் பண்ணாத. ஆனா தாவீது அந்த சூழ்நிலையில சொல்றான், என் உள்ளம் கலங்கினாலும் தேவனை நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், யாரை நினைக்கிறேன்? என் தேவனை நினைக்கிறேன் அப்படிதானே போட்டிருக்கு. சிறுமலைகளிலிருந்து உண்மை நினைக்கிறேன் அப்படிதான் சொல்றான். அதாவது பகற்காலத்தில் எனக்கு என்ன கட்டளை இடுறாரு என்ன தெரியுமா, நான் ஒவ்வொரு நாளும் போகும்பொழுது வேலைக்கு போகும்பொழுது ஐயோ அந்த சிங்க குகைக்குள்ளே போகணுமா அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பல போராட்டங்கள் வருது ஆண்டவரே, எனக்குள்ள பல பிரச்சனைகள் வருது ஆண்டவரே, எனக்குள்ள சில கலக்கங்கள் வருது. நான் வேலைக்கு போகும்பொழுதோ பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுதோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே நடக்கிற காரியங்களை நினைக்கும் போது எனக்குள்ளே ஒரு கலக்கம் வருது. ஆனால் ஒன்றே ஒன்று, நான் திரும்ப திரும்ப அங்கே போய் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த காலத்தில் அதை தாங்குவதற்குரிய பலத்தை என் தேவன் எனக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பகற்காலத்தில் தேவன் என்ன செய்கிறார்? அப்ப ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் காலையில் உட்காந்து ஜோமனுங்க, ஐயா இன்னைக்கு இன்னைக்கு நான் போன பாதையில் எல்லாத்திலையும் நான் வெற்றி அடைவதற்கு உங்க கிருபை எனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாயிருக்கிறது. ஃபாதர் பாண்டார் வாழ்நாள்

0: கிருபையினால் பகல்ல கிருபையை கட்டளை எடுக்கிறார். அதனால நான் போற எந்த பாதையா இருந்தாலும் அந்த பாதையை சமாளிப்பதற்கு, அதை தாங்குவதற்கு, அதை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்கு கிருபையை கட்டிடுகிறார். பாடுபாட்டினுமா, ஆண்டவரே இந்த நாள்ல என்ன காத்து கொண்டீங்களே, இந்த நாள்ல ஜெயிக்க உதவி செஞ்சீங்களே, நைட்ல அத்தனை பிரச்சனையும் தாங்கி அத்தனை பிரச்சனையும் எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சு வந்த உடனே ஒரு நன்றி பாடல். நைட்டு படுக்கும்போது என்ன வருது, ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பாட்டு பாடிட்டு என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். நைட்டில் வந்து என்ன பண்ணுறேன், எதுக்கு ஜெபம் பண்ணுறேன், நாளைக்குரிய காரியத்துக்காக. அல்லேலூயா, நாளைக்கு மறுபடியும் நான் போகணும் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக செத்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக தேவனையும் ருசிக்க ஆரம்பித்தான். சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் சொன்ன வார்த்தையா, அணு அணுவா சாகக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் அணு அணுவா தேவனை ருசிக்கக்கூடிய சூழ்நிலையை கட்டளையிட்டார். இப்படி வந்த உடனே மறுபடியும் அந்த கலக்கம் வந்த உடனே ஒன்பதாம் வசனத்துல, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து
1: சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது.
0: இப்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப, அப்ப ஒரு வசனத்துல ஒரு விசுவாசம் இருக்கு, ஒரு வசனத்துல பாட்டு பாடுறாரு, அடுத்த வசனத்துல புலம்பல், அடுத்த வசனத்துல பாடல், இப்படி ஏன் மாறி மாறி வருகிறது? அதாவது தொடர்ந்தேர்ச்சியாக பிரச்சனைகள் வந்தாலும் நான் தொடர்ந்தேர்ச்சியாக தேவனை சார்ந்து கொள்ளுகிறேன், விட்டுறக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம், தொடர்ந்தேர்ச்சியாக பிரச்சனைகள் வந்தாலும் நான் தொடர்ந்தேர்ச்சியாக என் தேவனை பிடித்துக் கொள்ளுகிறேன். ஆனால் அந்த அந்த அந்த நாளில் என்ன தீர்மானத்தோடு முடிக்கிறார், என்ன நடந்தாலும் சரி நான் இன்னும் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். கடைசி வசனத்தை வாசிங்க, நாத்துமாவே
1: நீ ஏன் கலங்குகிறாய்,
0: ஏன் கலங்குகிறாய்,
1: ஏன் எனக்குள் தியங்குகிறாய்,
0: ஏன் எனக்குள் தியங்குகிறாய்,
1: தேவனை நோக்கி காத்திரு,
0: தேவனை நோக்கி காத்திரு,
1: என் முகத்திற்கு ரட்சிப்பு,
0: என் முகத்துக்கு ரட்சிப்பு,
1: என் தேவனுமாய் இருக்கிறவரே,
0: என் தேவனுமாய் இருக்கிறவரே,
1: நான் இன்னும்
0: ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடந்தாலும் நான் என்ன செய்வேன், என்ன வந்தாலும் கலங்கிடாமல் எடுக்க நேரம் ஸ்தோத்தரிப்பே சொல்வோம், என்ன

0: இப்ப என்ன சொல்ற, நான் இன்னும் கர்த்தரை இதான் ஒரு நாளை முடிக்கும் போது என்ன நடந்தாலும் ஆண்டவரே நீங்க எனக்கு தேவன், நான் உங்க பிள்ளை, நான் உங்களை துதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சொல்லுவோமா? இப்ப சங்கீத 41:9-10 வாசமே, அடுத்த வசனத்தை வாசிங்க. 40 வாசம் இல்லையா, ஏசாயா 43 இந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 43:19-20 வாசம் இல்லையா, கோட்டான்களும் குஞ்சுகளும் கனமண்ணுண்டு. 21 வாசிங்க.
1: இந்த ஜனத்தை
0: எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
1: இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்.
0: ஆமென் சொல்லுவோமா? அப்ப என்ன சொல்ல, நான் உன்னை நடத்துவேன், உனக்கு கவலை வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு போவேன். ஆனா உன்னை படைச்சது எதுக்கு படைச்ச, என்ன தோத்திரம் பண்றதுதான் படைச்ச. அப்ப என்ன வந்தாலும் உன் கடமை என்னது? ஸ்தோத்திரம். அப்படி சொன்னது யாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. சொன்னது யாரு? பாஸ்டர் யோபோ விட எனக்கு பொல்லாத பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, நம்மெல்லாம் தாங்க மாட்டோம். அவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனையை அனுபவிச்ச மனுஷன் கர்த்தருக்கு தோத்துறோன்னு சொன்னார். அதனால தாவீது சொல்றான், அழுகை பகல்ல வரலாம், ஆனா அந்த அழுகையை தாங்க, அதிலிருந்து தப்பிச்சு வர அதை மேற்கொள்ள எனக்கு பகல்ல கிருபை கொடுக்குறாரு. அந்த கிருபையை நினைச்சு நன்றி பாடலை இரவுல கொடுக்குறாரு. ராத்திரி முழுசு அவரை துதிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், காலையில எந்திரிச்சா மறுபடியும் அன்னைக்குரிய கிருபைகளை கொடுக்குறாரு. இப்படி நடக்கிறதுனால அவர்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க, இன்னும் துதிப்பேன். ரெண்டு ரட்சிப்பை பற்றி பேசுகிறார், ரெண்டு ரட்சிப்பை பற்றி எடுத்துக்கொள்ளுங்க. 42 மறுபடியும் வருவோம். 42 வேகமா, ஜெட்டு வேகத்துல போலாமா? 42:5 வாசிங்க.
1: என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன்.
0: என் கண்ணு காணல, இன்னும் எனக்கு வந்து சேரல, இன்னும் என்னுடைய வீட்டில் வந்து அது டெலிவரி ஆகலை, ஆனால் எனக்கு வேண்டிய ரட்சிப்பு அவர் சமூகத்தில் இருக்கு, அதை நினச்சி நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? ஐயா, நான் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதம் வீட்டுக்கு இன்னும் வரலை, நான் எதிர்பார்க்கிற விடுதலை இன்னும் வரலை, நான் எதிர்பார்க்கிற மேன்மை இன்னும் வரலை, ஆனால் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆமென். 4 மட்டும்தான் வருது, ஒரு 10 வருது. அப்போ என்ன சொல்றாரு, நடந்ததுக்கு அப்புறம் துதிக்கிறவங்க கண்டு விசுவாசிக்கிற ஆட்கள், ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி துதிக்கிறவங்க காணாம விசுவாசிக்கிறவங்க. கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காரு? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் பார்த்தாத்தான் நம்ம வேணும் தோமா மாதிரி கையை போட்டு பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்கு அவர் சமூகத்தில் தேவையான அனைத்தும் வைத்திரு. நான் அடிக்கடி சொல்றத சொல்றேன், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா எனக்கு வேண்டிய சவப்பெட்டி முதல் கொண்டு அவர் தயாராக வச்சிருக்கார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா எனக்கு வேண்டிய சவப்பெட்டி முதல் கொண்டு அவர் தயாராக வச்சிருக்கார். அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்? இப்ப என் கையில் இல்லை, ஆனா அவர் கையில இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் சொல்லணும், கையில பணம் இல்லை, பேங்க்ல இருக்கு, ஜிபே பண்ணலாமா? ஹலோ, கேட்குறீங்களா இல்லையா? என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, புரியாத மாதிரி சொல்கிறேன்னா? சில நேரத்தில் என்ன சொல்லுவீங்க, கையில் பணம் இல்லை, ஜிபே பண்ணலாமான்னு கேட்குறீங்களே, கடைக்கு போனால் அதை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறீங்கள, ஏன் உங்கள் பேங்க்கில், பரலோக பேங்க்கில் உங்களுக்கு வேண்டிய எல்லாம் இருக்குது, என்னென்ன வேணுமோ அத்தனையும் அதை நினைச்சு துதிக்கணும். கையில் பா, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டு, ஆண்டவரே எவ்வளோ முறுமுறுத்துட்டேன், ஆண்டவரே எவ்வளோ கேள்வி கேட்டேன், ஆனால் நீங்கள் என்னை மறக்காமல் கொடுத்துட்டீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த வலிஞ்சிக்கிட்டு நன்றி சொல்கிறத விட, புரியுதா, எதுவுமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், எனக்கு வேண்டிய எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் ஒரு ரட்சிப்பு இருக்கிறது, அந்த ரட்சிப்பை நினச்சி நான் என்ன செய்வேன், துதிப்பேன். கடைசி வசனத்தை வாசிங்க.
1: என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்.
0: இங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறான், சமூகத்து ரட்சிப்பு இல்ல, என் முகத்துக்கு ரட்சிப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்களை பார்த்தாலே ஐயோ வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா அப்படியே பாவம் போல. அதான், அது தப்பு கிடையாது. வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம், நேற்றுக்கு அந்த பிரதர் வந்திருந்தார் ஜெபன் எடுத்து, அவர் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி உள்ள நிலைமையில் விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையை சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருமானம் இல்லை, போதிய வேலை இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், உங்கள் முகத்தில் உங்கள் பிரச்சனை தெரியவே கூடாது. அமைன்னு சொல்லுவோமா, தில்லாக வரணும். அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். நான் ஏன் துக்கத்தோடு தெரியணும்னு சொல்கிறான் தேவனே. நான் ஏன் அப்போ துக்கத்தோடு இருக்கவங்களுடைய முகத்தை பார்த்தா தெரியுமா தெரியாதா? ஆனால் அவர் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னுடைய பிரச்சனைக்கு மட்டும் ரட்சிப்பில்ல, இந்த முகத்தில் துக்கம் தெரியாத அளவுக்கு என் முகத்துக்கே நீ ரட்சிப்பாக இருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுவோமா. என் முகத்துக்கு ரட்சிப்புமா இருக்கிற தேவனே, இப்போ இந்த சூழ்நிலையில் என்னன்னா 43 சங்கீதத்தில் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காய் வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்புவியும். முதல்ல ஏன் என்னை மறந்தீர்னு 42 சங்கீதத்தில் 9 வசனத்தில் கேட்டுட்டு 43:2 ஏன் என்னை தள்ளி விடுறீங்கன்னு கேட்குறேன். துதிப்பேன்னு சொன்னதுக்கப்புறமா என்ன வருது மறுபடியும், இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நாள் தோத்திரம் பண்ணுவோம், அடுத்த நாள் ஏதாவது பிரச்சனை வரும், ஆத்திரப்பட்டுறக்கூடாது. மறுபடியும் என்ன செய்யணும், கேள்வி வரும். ஆனால் கேள்வி கேட்டு அடுத்த நிமிஷமே சொல்ல, அரணாகிய தேவன் நீ ஏன் என்னை தள்ளிவிடுகிறீன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் ஏன் இப்படி தெரியணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வர்றார். ஹலோ, இப்போ என்ன கேட்குறாரு தெரியுமா, ஆண்டவர்ட்ட என் பிரச்சனைக்கு பதில் தாங்கன்னு சொல்ல, இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன நடத்துங்க. ஆமே, என்ன பதில் இருக்குன்னு தெரியும், பதில் அவர்கிட்ட இன்னும் வந்து சேரல. யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பிட்டாங்கன்னா செக்கு போட்டேங்க அப்படின்னா செக்கு கிளியர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 2-3 நாள் ஆகும். அப்போ அந்த 2-3 நாள் உங்களுக்குள்ளே என்ன இருக்கும், சந்தேகம் வருமா, ஒரு உறுதி வருமா, அது செக்கு போட்டாங்க சார், 3 நாள் என்ன செய்யும், கிளியர் ஆகிடும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், கத்திரி ஆத்மாவில் ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டாரு, பதில் வரும்னு தெரியும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். கண்ணில் பார்க்குற வரைக்கும் என்ன செய்யணும், செக்கை போஸ்ட் பண்ணிட்டாரு, அது கிளியர் ஆகி வர்றதுக்கு என்ன செய்யும், அப்படி தான் யோசிக்கணும். இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடத்த வேண்டியது எது, அப்போ வாசிங்க, மூணு அவசரம்.
1: உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும்.
0: ஆண்டவரே பிசாசு பல தாட்ஸ் அனுப்புறான் எனக்குள்ள, இந்த பிரச்சனையில் இந்த போராட்டத்தில் பிசாசு பல எண்ணங்களை எனக்குள்ளே கொண்டு வர்றான், பல தவறான தீர்மானங்களை கொண்டு வர்றான், பல ஐடியாக்களை எனக்குள்ளே கொண்டு வர்றான், அது என்ன என்ன செய்யக்கூடாது, நடத்திடக்கூடாது. இந்த நேரத்தில் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தது இல்லையோ, இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன நடத்துறதுக்கு உங்கள் வெளிச்சமும் தேவை, உங்கள் சத்தியமும் தேவை. சொல்லுமா, வெளிச்சம் என்றால் என்ன, கர்த்தருடைய வார்த்தை வசனம், என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு தேவ பிள்ளைகளை. எந்த பிரச்சனைகள் போனாலும் அந்த நேரத்தில் கேட்கணும், வார்த்தை தாங்கன்றே, உங்கள் வார்த்தையை தாங்க, இந்த சூழ்நிலையில் என்னை நடத்துவதற்கு ஒரு வார்த்தையை தாங்கன்றேன். அதான் ஒரு சரியான கிறிஸ்தவனுடைய அடையாளம், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன, அந்த நேரத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்படிதான் கேட்கணும். ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே வார்த்தையை அனுப்புங்க, ஆண்டவரே கண்டிப்பாக அனுப்புவார், அனுப்ப மாட்டாரா, எப்போ அனுப்புவார், நீங்கள் உட்காந்து என்ன செய்யணும், பைபிளை படிக்கணும், பைபிளை படித்தா அந்த பைபிள் வசனத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தை என்ன செய்வார், ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும்னு எடுத்து வச்சிருந்த பிரசங்கமே வேற, நேற்றுக்கு வந்தவர் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ஆண்டவரே நேற்றுக்கு வந்தவங்க தானே வருவாங்க, அவர் பிரசங்கத்தையே காப்பி அடித்த மாதிரி இருக்குமே, ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரேனா, இன்னைக்கு காலையில் 4:30 தான் அந்த வார்த்தையை கொடுத்தார் ஆண்டவர். ஆமே, அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார், நான் உன்னை நடத்து, ஆளுகையோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன். அப்போ உடனே அந்த சம்பவங்களை கர்த்தர் எனக்கு எடுத்து கொடுத்தார். தாவீது எது நடத்த வேண்டும் என்று கேட்டான். இப்போ தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உங்கள் வெளிச்சம் என்னை நடத்தணும், அப்படின்னு நடத்தும் உங்களுடைய வார்த்தை என்னை நடத்தணும். அடுத்து சத்தியம், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், சத்திய ஆவியானவர். உங்கள் பிரச்சனையில் பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தையும் உங்களை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும். இதில் ஒரு பக்கம் ஆவியானவர் நம்மளை நடத்துவார், ஆவியில் நடத்துவார். ஆமீன் சொல்லுவோம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, முக்கியமான காரியத்தை சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அலர்ட்டாக இருக்கீங்களா? ஆமே, என்னுடைய ஆவியானவர் என்னை நடத்தும் போது என்னுடைய ஆவியை நடத்துகிறார். ஆமீன் சொல்லுவோமா. என் ஆவி தொய்ந்து போகாதபடிக்கு என்ன செய்கிறாரு, என் ஆவியை அவர் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரார். ஆவி எனக்குள் தியங்கும், என் ஆவி எனக்குள் கலங்கும், இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆவியானவர் வந்து இந்த ஆவியை கண்ட்ரோல் பண்றாரு. இந்த வார்த்தை வந்து என் சிந்தை மண்டலத்தை ஆக்குப்பை பண்ணுது. ஆமென் சொல்லுவோமா? என்னுடைய மைண்டுக்குள்ள இந்த வார்த்தைகள் உள்ள போய் பிசாசு கொண்டு வந்திருக்க கண்ட குப்பைகளை அகற்றி அகற்றி இந்த வார்த்தைகள் என் சிந்தையை, அதாவது என் ஆத்துமாவை, என்னுடைய ஆத்துமாவை, இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் இந்த வசனமும் ஆவியானவரும் கண்ட்ரோல் பண்ணும்போது இது ரெண்டும் சேர்ந்துதான் இந்த சரீரத்தை நடத்தும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப பிசாசு என்ன பண்றான், உங்க ஆத்துமாவில் ஒரு கிளர்ச்சி ஒன்று பண்றான். ஆத்துமானா என்னது? சித்தம், விருப்பம் இல்லையா, மனம், சித்தம். இதுல பிசாசு பல ஆசைகளை கொண்டு வந்த உடனே இந்த ஆசைகள் அதிகமாகி இந்த ஆவியை உள்ள அடக்கி போட்டுட்டு இந்த சரீரத்தை பாவத்துக்கு நேரம் எழுந்துட்டு போகுது. இந்த பாவத்துக்கு நேரம் எழுந்துட்டு போறதுனாலதான் விபச்சாரம், வேசித்தனம், குடி, வெறி இதுக்கெல்லாம் போகுது. ஆனா அந்த நேரத்துல பிசாசுடைய ஆவிகள் நம்மை நடத்தி விடாதபடிக்கு பரிசுத்த தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் சார்ந்து கொள்வோமானால் இவங்க ரெண்டு பேரும், அதாவது பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய, அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையாக இருக்கிற இயேசு பிதா அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். மூன்று தெய்வத்தை நாம் வணங்கவில்லை, மூவரில் ஒருவராக இருக்கிற ஒரே திரு ஏக தேவனை நாம் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்ப ஆவியானவர் எனக்குள் வந்து என்னுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணி அது தீயங்காதபடி கலங்காதபடி என் ஆவியில என்ன செய்கிறாரு, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு ஆவியில கழி கூர்ந்தாராம். ஆமென். இயேசு எதுல கழி கூர்ந்தார்? ஆவியில கழி கூர்ந்தார். இன்னைக்கு உலக மனுஷன் முகத்துல பார்த்து கழி கூர்றான்னு நிக்க மாட்டேங்குது. நமக்கு ஆண்டவர் வைத்திருப்பது ஆவியில கழி கூர்ந்தார். ரெண்டாவது, இந்த சிந்தைகள், என்னுடைய விருப்பம், இதுல எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்றது? பரிசுத்த தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையும் ஆவியானவரும் என்னை நடத்தும் போது எதுக்கு நேரம் நடத்துவாங்க தெரியுமா? இப்ப வாசிங்க இந்த வசனத்தை, அவைகள் என்னை நடத்தி அனுபவிக்கும்படியாக, அந்த வாக்கு தத்தங்களை பார்க்கும்படியாக, அவர் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாக அவைகளை என்னை நடத்தி கொண்டு போகும். அநேகருக்கு இந்த ரகசியம் புரிவதில்லை. அதனாலதான் சொந்த சிந்தை நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்துறோம். அந்த நேரத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்ன நடத்துங்க? பரிசுத்த ஆவியானவர். எலியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி ஏசபேல் சொல்றா, நாளைக்கு வந்த அலையில உங்க கழுத்து மேல வந்தால இருக்கார் அப்படின்னு அர்த்தம், உன்னை காலி பண்ணிடுவேன் அர்த்தம். எத்தனையோ தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகளை காலி பண்ண அந்த எலியா ஒரு பொம்பளையனுடைய வார்த்தையில பயந்துட்டான். ஏன்னா அவ பயங்கரமான ஆளு. அதனால தான் பயங்கரமான ஆளுங்கிறக்க பொண்டாடிக்க வித்து போட்டான். யாரு? ஆகாப் ராஜா. பைபிள் போட்டிருக்கு, தன் மனைவியினிடத்துல தன்னை என்ன செய்தானா? வித்து போட்டானா. அதனால அவ்வளவு கொடூரக்காரி அந்த ஏசபேல். இப்போ ஏசபேல் சொல்றா, எலியாவை கொல்ல போறேன்னு சொன்னமே நேரம் ஓடி சூரிய செடிக்குள்ளே போயிட்டு போதும், ஆண்டவரே நான் ஜாகணும் அப்படிங்கிறேன், என் வீட்டில் இருக்க வேண்டியதான், அவளே கொன்றுவல்ல, அங்கே வந்து படுத்துக்கிட்டு நான் போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இந்த வேதனையில் புலம்புற புலம்பலை ரொம்ப சீரியஸாக ஆண்டவர் எடுத்துக்கிறதில்ல. எடுத்தாருன்னா நம்மளாம் என்றைக்கும் காலியாக இருப்போம். அமேன் சொல்லுவோமா? வேதனையில் வர்ற புலம்பலை ஏதோ பிள்ளை என்ன செய்யுது, புலம்பிட்டு போகுதுன்னு விட்டுருவார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்கிறார் தெரியுமா? நேரம் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்கிறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு சாப்பிட்ட உடனே இந்த ஆகாரம் வந்த உடனே உடம்புல என்ன வருது? ஒரு புது தெம்பு வருது. இந்த ஆகாரத்தை சாப்பிட்ட உடனே நேரம் எங்கே போனார் தெரியுமா? தேவ பர்வதத்துக்கு. ஆமேன் சொல்லுவோமா? எங்கேருந்து? பிரச்சனை, போராட்டம், உயிருக்கு பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தவருக்கு தூதன் வந்து அப்பத்தை கொடுத்த உடனே இந்த அப்பம் சாப்பிட்ட பெலத்தினாலே, அப்படிதான் போட்டிருக்கு, அந்த போஜனத்தின் பெலத்தினால்னு பைபிளில் போட்டிருக்கு. அந்த போஜனத்தின் பெலத்தினால் இரவும் பகலும் 40 நாள் நடந்து எங்க போனானா? ஒரே பர்வதத்துக்கு, தேவனுடைய பர்வதத்துக்கு நேராக போய்விட்டான் தேவ பிள்ளையே. இந்த போஜனம் என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும். அதனாலதான் பைபிளை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா படிக்கணும். ஏதாவது ஒரு வசனத்துல உங்களோட பேச முடியும், தூக்க கலக்கத்தோட படிக்க கூடாது, தப்பு தப்பா படிச்சிருவீங்க. சரியா? தூக்க கலக்கத்தோட படிச்சா தப்தப்பா படிப்பீங்க, நல்ல தெளிவா ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து படிக்கணும். எந்த வசனத்துல நம்ம கூட பேசுவார்னே நமக்கு தெரியாது. அப்ப அந்த போஜனத்தின் பலம் எங்க கொண்டு போனது? அப்ப அந்த பலம், ஆண்டவர் நமக்கு ரெண்டு பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். நான் சொல்லி முடிக்கிறேன், என்ன பலன் தெரியுமா? முதலாவது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சொல்லுங்க பார்க்கலாம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்ய, முட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். அந்த பலத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்குரிய அந்த ஆகாரத்தின் பலன். ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வல்லமையின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர் மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர்? வல்லமையின். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது என்ன வருது? ஆவியில என்ன வருது? பலன் வருது. இந்த தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது ஆத்துமாவில பலன் வருது. அதனாலதான் தாவீது சொன்னான், அவர் என் ஆத்துமாவில பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. என் ஆத்துமாவில பலன் வருகிறது, என் ஆவியில பலன் வருகிறது. இப்ப நான் வெளியே வரும் பொழுது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். இப்ப அதே பிரச்சனைக்குள்ளதான் வர்றேன், ஆனா எப்படி வர்றேன்? அதே பிரச்சனை, அதே போராட்டம். இப்ப எப்படி வர்றேன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். ஆமே ஆமே. நீ சுங்கி இல்ல, சோம்பேறி அல்ல, நீ காண்டாமிருகம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கத்த. இன்னொன்னு, கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல என்ன செய்வார்களாம்? செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்ப இன்னொரு பலன் என்னது? கழுகை போல. அந்த பலன் எதுக்கு தெரியுமா? முட்டி மோதிருக்குல, உயர உயர உயர உயர பறந்து நேர கண்மலையின் உச்சிக்குள்ளே போவதற்கு. அல்ல ஏழு. அப்ப ரெண்டு பலத்தை கொடுக்கிறார். ஒன்று ஒரு ஒன்று என் ஆத்மாவிலே வரக்கூடிய அந்த சக்தி, அந்த பலம், எனக்கு விரோதமாக வருகிற அந்த போராட்டமான சூழ்நிலையில போராடி போராடி ஜெபிப்பதற்கு, அதே சமயத்தில் என் ஆவி தொய்ந்து போகாதபடிக்கு கழுகை போல ஒரு பலத்தை கொடுத்து இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய ஆத்மா மேல மேல மேல மேல என் தேவனிடத்துக்கு போய்கொண்டே இருக்கும். அங்கே நான் பார்க்கிற தெய்வம் யார்? இப்பொழுது வாசிங்க, அவைகளை நடத்தி
1: உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும்
0: என்னை
1: கொண்டு போவதாக,
0: என்னை கொண்டு போவதாக.
1: அப்பொழுது நான்
0: தேவனுடைய பீடத்தண்டைக்கும்
1: எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக
0: இருக்க. சூழ்நிலை தான் மோசம், தேவன் மோசம் அல்ல. அல்லேலூயா. ஐயா, என் வாழ்க்கையில நடக்கிறதா என்னை சஞ்சலப்படுத்துது? தேவன் என்னை சஞ்சலப்படுத்துகிறவர் அல்ல. நான் தேவனை நினைக்கும் போதுதான் எனக்கு ஒண்ணு தெரியும், அவர்தான் என்னுடைய ஆனந்த மகிழ்ச்சி. ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற
1: தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன்.
0: ஆமே. அப்ப இந்த சத்தியமும் வெளிச்சமும் வந்துட்டா அழக்கூடிய சூழ்நிலையில கத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழும்போது நெகேமியா சொல்றாரு, நீங்க அழ வேண்டாம், கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். இப்ப சொல்லுங்க, தேவ பிள்ளைகளே, இனியும் சோர்ந்து போய் அழுதுகிட்டு இருக்க போறீங்களா? மகிழ்ச்சியா இருக்க போறீங்களா? கண்ட பதிலை பார்த்தல்ல, காணாமல் எனக்காய் காத்து கொண்டிருக்கிற பதிலை எதிர்பார்த்து, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன், என் முகத்துக்கு அவர் வைத்திருக்கிற ரட்சிப்பின் நிமித்தம் நான்

0: வசனத்தை வாசிங்க, 45:1.
1: என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது.
0: முதல்ல என்ன சொன்னார், என் இருதயம் எனக்குள்ளே கலங்குகிறது. இப்ப ரெண்டு அதிகாரத்தை தாண்டி வந்தமே என்ன நடக்குது, என் இருதயம் உங்க வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில் நடக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்துக்கோங்களேன், இன்னைக்கு கலங்கலாம், நாளைக்கு பொங்கும். இன்னைக்கு அழலாம், நாளைக்கு ஆனந்த களிப்போறோம். கரங்களை தட்டி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிடுவோம். ரகமல ரஷந்தர தகரபா ஏ மகாதன மரா, எது உன்னை நடத்துது அதுதான் ரொம்ப முக்கியமானது. தெய்வ பிள்ளைகளே, மனுஷனுக்கு வருகிற அதே சோதனைகள் வரலாம். இயேசுக்கே சோதனை வந்துச்சு, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு சோதனை வந்துச்சு, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு பிரச்சனைகள், தேவைகள், போராட்டங்கள் வந்தது. அதே தான் நமக்கு வருது. அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க இன்னைக்கு, அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். அவர்களை எப்படி நடத்தினார், அதே தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துவேன். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கு நதியண்டையில நான் உன்னை நடத்துவேன். வறட்சியான பாதையில நடந்து போன உன்னை அந்த ஆறுகளின் பாதையில நான் நடத்துவேன். இதெல்லாம் என்னால செய்ய முடியும். நீ ஏன் இன்னும் பிரச்சனையை பார்த்து பார்த்து சோர்ந்து போய்கிட்டு இருக்க? எது உன்னை எங்க நடத்துது? தவறான பாதைக்கு உன்னை நடத்துகிறதா, தேவையில்லாத பாதைக்கு உன்னை நடத்துகிறதா? இன்னைக்கு ஒப்புக்கொடு. வசனத்துக்கும் ஆவியானவருக்கும் உங்களை ஒப்பு கொடுக்க. அதில் திறந்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, உடைய வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறப்பா? ஆதி நாட்களில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்படிதான், வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள வாங்க. சும்மா ரெண்டு அந்நிய பாஷை பேசி குதிச்சுட்டு போறது இல்லை, அந்த கண்ட்ரோலுக்குள்ள வரணும். அதே ஆவியானவர் உங்களை நடத்தணும். அந்நிய பாஷை என்பது தேவனோட ரகசியத்தை பேசுறோம். அந்த அந்நிய பாஷையை பேசும் பொழுது நமக்குள்ள ஒரு பலன் கிடைக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அதிலே நின்றக்கூடாது, அவர் என்னை நடத்த வேண்டும். அப்படின்னா அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உங்கள் காதுகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் சூழ்நிலை என்னை நடத்தக்கூடாது, மனுஷங்க என்னை நடத்தக்கூடாது, என்னுடைய ஓன் ஸ்பிரிட் என்னை நடத்தக்கூடாது. உங்களுடைய வசனமும் உங்களுடைய ஆவியும் என்னை நடத்தட்டும். பூமியிலிருந்து வருகிற எதிர்ப்புகளை மேற்கொள்ள பலன் தருவேன். அதிலே நான் அழிந்து போகாதபடி மேலே மேலே இன்னும் தேவனிடத்தில் கிட்டிச்சேர, இன்னும் கிட்டிச்சேர, இன்னும் கிட்டிச்சேர, இன்னும் கிட்டிச்சேர. கழுக போல செட்டைகளை அடித்து எழும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் படுத்து கிடக்க வேண்டிய ஆண்டவரே மிருகங்கள் அல்ல, பறக்க வேண்டிய பருந்துகள், பறக்க வேண்டிய கழுகுகள். ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யார் யாரோட என்னென்ன வார்த்தை பேசுனீங்களோ அந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் உறுதியாக பிடித்து கொள்ள. இனி கர்த்தருடைய ஆவியானவருக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று அவர்கள் ஜெபிக்கட்டும். வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஜெபிக்கட்டும். அவைகள் உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும், உமக்கு நேராக அவைகள் கொண்டு வரும். பிசாசும் பிசாசின் ஆவிகளும் தற்கொலைக்கு நேராகவும் பல அழிவுக்கு நேராகவும் மக்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, பாவத்துக்கு நேராக நடத்தும் போது, பரிசுத்த தேவனுக்குள்ளே எங்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனுக்குள்ளே எங்களை நடத்தி சொல்லுமே, அந்த அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜிம் கவீசல் கிட்ட பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவில இயேசுவா நடிச்சா ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா ஜிம் கவீசல் அதுல நடிக்க முடிவெடுத்தாரு. என்னுடைய இனிஷியல் ஜே சி, என்னுடைய வயசு 33. நான் இதை இப்போதான் ரியலைஸ் பண்றேன், நான் இந்த படத்துல கண்டிப்பா நடிப்பேன்னு சொன்னாரு. படம் எடுக்கும்போது ஜிம் கவீசல் 40 பவுண்டு எடை குறைஞ்சாரு. ஒரு தடவை மின்னலால தாக்கப்பட்டாரு. சாட்டையடி வாங்கும் சீன்ல தெரியாம 2 தடவை சாட்டையால அடிக்கப்பட்டாரு. 14 இன்ச் நீளமான காயத்தை அது அவர் மேல ஏற்படுத்துச்சுது. சிலுவைய தூக்கிட்டு போகும்போது ஒரு குழியில சிலுவையோட கீழே விழுந்துட்டாரு. அவருடைய தோள்பட்டை டிஸ்லொகேட் ஆயிட்டது. சிலுவையில பல மணி நேரம் தொங்கிக்கிட்டே இருந்ததுனால அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்துட்டது. சிலுவை காட்சி மட்டுமே எடுக்க 5 வாரம் ஆனதாம். இதுல நடிச்சதுனால அவருடைய உடலும் மனமும் அதிக ஸ்ட்ரெஸ் ஆகி அவருக்கு 2 தடவை ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டியிருந்துச்சு. இதுல நடிச்சதுக்கு அப்புறம் ஜிம் கவீசல் சொன்னாரு, மக்கள் என்னைய பார்க்க நான் விரும்பல, அவங்க இயேசுவ பார்க்கணும்னு நான் விரும்புறேன். இத பார்த்து பல பேர் மனம் மாறுவாங்கன்னு சொன்னாரு. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஃபில்ம் உலகத்திலேயே மிக உயர்ந்த ஆர் ரேட்டட் ஃபில்மா கருதப்பட்டுச்சுது. பல கோடி டாலர்ஸ் பெற்று கொடுத்துச்சுது. எல்லாத்துக்கும் மேல யூதாசா நடிச்சவர் ஒரு நாத்திகர். அவர் இயேசுவை ஏத்துக்கிட்டு ஞானஸ்நானம் பெற்றாரு. தன்னுடைய பிள்ளைங்களும் ஞானஸ்நானம் பெற வச்சாரு. இந்த படத்தை கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திருக்காங்க. பலர் இயேசுவை தங்களுடைய சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, ஊழிய பாதை கரடு முரடானது, ஆனா அதன் பலனும் அதிகம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நாம இந்த இடுக்கமான வாசல் வழியா போவோம், பலரை இந்த வாசலுக்கு வழி நடத்துவோம்.

ஆதரவா எத்தனையோ பேர் கூட இருக்க வேண்டியவங்களை நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கத்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. அவர் எத்தனை நல்லவர். ஆமே, ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமே, ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தர் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமேன். இன்னொரு பாடலை பாடப்போகிற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா உங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியும்? அவர் நாமம் எல்ரோயி. ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளவு மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனே சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோயி. அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரவம், அவருக்கு தெரியும் சகலத்தையும், பார்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்லவராமே சொல்லுங்களேன், எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அந்த தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும் என பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமே, எல்லா நெருக்கமும் மாறுகிற

சமுதாயம் ஒரு வாழ்க்கையில புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஓ செய்து முடித்தவர் நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர் நாமத்திற்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறவரே, விசாலத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன்.

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர மேலான நாமம் உடையவரே ஆராதனைக்கு கன மகிமைக்கு பாத்திரரே போற்றுதலுக்குரியவரே வணக்கத்திற்குரியவரே மேன்மைக்குரியவரே ஆராதனைக்கு பாத்திரரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் கன மகிமைக்கு பாத்திரர் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர் துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் மரணத்தை ஜெயித்தவரே பாதாளத்தை வென்றவரே ஓ ஹல்லேலூயா என் நல்லவர் என் மாறாதவர் என் ஆராதனைக்கு பாத்திரர் என் கன மகிமைக்குரியவர் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுகிறோம் மேலான நாமத்தை மாஸ்டர் நாமத்தை உயர்ந்த நாமத்தை அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் கனப்படுத்துகிறோம் ரகாச்சா நாமா ரிபாலா சந்தோ ரிபா கலாமோ ரியான்சே நாமோ ரிஷேலவ ரிபாலா நாமோ ரியான்சே நாமா நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க அற்புதங்கள் நடப்பதாக இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும் ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும் கட்டுகள் உடைக்கப்படட்டும் தடைகள் நிர்பலமாகட்டும் பலவீனங்கள் மாறி போகட்டும் வலி வேதனைகள் மறையட்டும் அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும் எல்லா வியாதிகள் வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் உள்ளங்களிலும் இறங்குவதாக அற்புதங்கள் நடப்பதாக வாழ்க்கையில் சாட்சிகள் உண்டாகட்டும் இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும் இப்பொழுது சரீரங்களுக்குள்ள மகிமை இறங்கட்டும் சுகமாக்குகள் வல்லமை இறங்கட்டும் ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக ரே கோட்சோ நோ மோ ரிஷே ரியான்சனம ரிபா கவரன் தோரமோ எஸ் இப்பொழுது தெய்வீக விடுதலை தேவ பிரசன்னம் தேவ அபிஷேகம் நிறைவாய் நிறைவாய் நிறைவாய் இறங்குவதாக ரபா பா ல

பிரசனங்களை ஆளுகை செய்வதாக முற்றுமுடிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், புகழ், மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திர.

ரோமர் அதிகாரம் 8. ஆனபடியா கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின் படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா? எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதுமாயிருக்கும். அன்றியும் ஜீசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவனுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்தினவரினாலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டும். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கணங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாய் ஆக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மறித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜீயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வெறும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். ஆமேன்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். எபேசியர் 2:10. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இந்தியாவில் வந்து மக்களுக்கு பல உதவிகளை மனிதாபிமான அடிப்படையிலே செய்தார். அதற்காக அவர் வெகுவாக விமர்சிக்கப்பட்டார். அப்போது ஏமி கார்மைக்கேல் இவ்விதமாக அதற்கு பதிலளித்தார். ஒருவரும் மனிதனின் ஆத்மாவை மட்டும் மனிதனின் சரீரத்திலிருந்து பிரித்து எடுத்து இரட்சிப்புக்குள் வழிநடத்தி பரலோகத்திற்கு அனுப்பி வைக்க முடியாது. ஆத்மா என்பதை மனிதனுடைய சரீரத்தோடு தான் இணைத்து பார்க்க முடியும். மனிதனின் ஆத்மாவை சரீரத்திலிருந்து தனியாக பிரித்து அதை நல்ல ஆத்மாவாக உருவாக்க முடியாது. சரீரத்தையும் ஆத்மாவையும் இணைத்தே தான் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆகவேதான் வேதாகமம் முழுவதிலும் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மனிதர்களின் அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்தில் அவர்களை நாம் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த முடியாது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ளார். ஆகவேதான் நம் நாட்டிற்கு வந்த மிஷினரிகள் கல்வி பணியை ஆரம்பித்தனர். சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கும் பெண்களுக்கும் கல்வி அளித்தனர். உடன்கட்டை ஏறுதல், தேவதாசி முறை போன்ற சமுதாய தீமைகளுக்கு விரோதமாக போராடினார்கள். இந்த சமுதாய தீமைகளினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களை அவர்கள் காப்பாற்றினர். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் தேவதாசிகளாக விடப்பட்ட பெண் பிள்ளைகளை மீட்டு அவர்களுக்கு உணவளித்து தங்கும் இடம் கொடுத்து நல்ல கல்வி கொடுத்து ஆதரித்தார். அநேக அனாதை சிறுவர்களின் தாயாக அவர் விளங்கினார். அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தினார். மேலும் அந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் ஏராளமான மருத்துவ பணிகளும் செய்யப்பட்டது. வேதாகமத்திலும் நற்கிரிகளை செய்த ஏராளமான மனிதர்களை குறித்து நாம் வாசிக்க முடியும். தொற்கால் எனப்பட்ட ஒரு சீஷியும் ஏராளமான தான தர்மங்களை செய்தாள். விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் அவள் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து கொடுத்தாள். கொர்னேலியோ என்ற 100 அதிபதியும் தான தர்மங்களை செய்கிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் பசியாய் இருப்பவர்களுக்கு போஜனம் கொடுக்கவும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கவும், துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்ளவும் வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இவைகளை நாம் செய்யும்போது தேவன் மகிமைப்படுவார். அநித்தியமான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருப்பதைப் போல நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்கு நற்கிரிகளை செய்வோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்யும்போது தேவனுடைய அன்பை அவர்களுக்கு பகிர முடியும். வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தேவனுடைய அன்பை அறிவிப்போம். நம்முடைய நன்மைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம்.

நமது பரம மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குடும்ப நலம் உடல் நலம், ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் பிசிக்கல் வெல்பீயிங். வாசிக்க வேண்டிய பகுதி வேதத்தின் முதல் அத்தியாயம் ஆதியாகமும் 1 26-31 வசனம் வரை. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தமது சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6 ஆயிற்று. இன்றைய மனப்பாட வசனம் 1 Timothy 3:5. தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் தேவனுடைய சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? If anyone does not know how to manage his own family, how can he take care of God's church? இந்த நாளின் தியானம் முக்கியமாக திருப்பணியாளர்களுக்கு, தேவ ஊழியர்களுக்காய் கொடுக்கப்படுகிறது. முதலாவது குடும்பத்தின் காரியத்தை கவனிப்போம். குடும்ப நலம். வீட்டில் இருக்கும் மனைவிக்கு தேவை பிரசங்கியார் அல்ல, பள்ளியிலிருந்து திரும்பும் பிள்ளைகளுக்கு தேவை போதகர் அல்ல, அப்பா. தோட்ட வேலை, வீடு சுத்தம் செய்தல், பொழுதுபோக்கு, விளையாட்டு, சும்மா ஒரு நடை, இவைகளையெல்லாம் எந்த ஊழியர் நினைத்து பார்க்கிறார்? ஊழியத்திற்காக அல்லது வேலைக்காக என் குடும்பத்தையே தியாகம் செய்கிறேன் என்று கூறுவது திருமறைக்கு முரணானது. முதலாவது கடவுள், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் வேலை அல்லது ஊழியம். இந்த முக்கியத்துவ வரிசையை மாற்றும் எவரும் நிச்சயம் சிக்கலில் மாட்டிக்கொள்வர். குடும்பத்தோடும் நேரம் செலவழிப்பது கட்டாய கடமை. பேதுரு தன் மாமியாரை கவனித்தார். இயேசுவானவர் இறுதி மூச்சை விடுமுன் தன் தாயை யோவானிடம் பொறுப்பாக ஒப்படைத்தார். குடும்பத்தோடு விடுமுறையில் ஊருக்கு உல்லாசமாய் சென்று வருவது நேர வீணடிப்பு என்று யார் சொன்னது? நகைச்சுவையும் கலகலவென்ற சிரிப்பும் இல்லாது ஓயாமல் அறிவுரையும் ஆலோசனையுமே பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று யார் சொன்னது? ஊழியத்திற்கு போகும்போது மனைவி பிள்ளைகளையும் அவ்வப்போது அழைத்துச் செல்லலாமே. அவ்வாறே வாழ்க்கை துணையின் குறைகளையும் மறுபாலரிடம் பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல, அது ஆபத்து. நீதிமொழிகள் 2:11 வாசிக்கிறோம், புத்தி உன்னை பாதுகாக்கும். அடுத்து உடல் நலம். தேவ ஆலயமாகிய நமது உடலை கவனித்துக் கொள்வது அதிமுக்கியம். சரிவிகித உணவு அவசியம். தகுந்த நேரத்தில் உணவும் தகுந்த அளவு ஓய்வும் ஊழிய நாட்களை கூடுதலாக்கும். 4 மதிப்பை நாடுவதை விட 2 வண்டியை மிதிப்பது மேலானது, பைசைக்கிள். அதைவிட மேன்மையானது 2 நடப்பது. தமது 30 ஆண்டு வரை
இயேசு விறுவிறுப்பான தச்சு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து 3.5 ஆண்டுகள் எவ்வளவு நடந்தார், மலை ஏறினார், அப்பப்பா அவரது சிலுவையை அவரே சுமந்தார். அவ்வளவிற்கும் காரணம் அவரது திடமான உடலே. தன் சொந்த உடலை பகைத்தவன் யார்? வசதிகளுக்காய் நாம் கடவுளை துதிப்போம், ஆனால் அவைகளுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. எளிய வாழ்வு, உயரிய சிந்தனை, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், இதுவே நமது லட்சியமாயிருக்க வேண்டும். பாலின பாவங்களுக்கு விலகியோடுங்கள், அவை உங்கள் உடலுக்கே விரோதமானவை. 1 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறோம், மனிதன் செய்யும் எந்த பாவமும் அவனுடைய உடலுக்கு வெளிப்பட்டது, ஆனால் வேசித்தனம் பண்ணுகிறவனோ தன் உடலுக்கே விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் அபிஷேகத்தையும் வலுவையும் இழந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது மருத்துவ பரிசோதனை செய்து எந்த குறைவையும் உடனுக்குடன் சரி செய்யுங்கள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதினான் அல்லவா, அடிக்கடி உன் வயிற்றில் நேரிடுகிற பலவீனத்திற்காக தண்ணீரோடு சற்று திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் என்று சொன்னான் அல்லவா. தினமும் தெய்வீக ஆரோக்கியத்தை, நாட் ஜஸ்ட் டிவைன் ஹீலிங் பட் டிவைன் ஹெல்த், தெய்வீக சுகம் அல்ல, தெய்வீக ஆரோக்கியத்தை தினமும் உரிமை பாராட்டி கேளுங்கள். நன்கு சாப்பிட்டு நன்கு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியத்தை எனது கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்க காலத்தில் நான் அவ்வளவு உணரவில்லை. எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தேன். சுவர் இல்லையே, சித்திரம் எங்கே என்று அப்பா அடிக்கடி கேட்பார். பிந்தி விட்டாலும் இப்பொழுதுதான் இந்த அறிவுரையின் மதிப்பு எனக்கு புரிந்திருக்கிறது. இளைஞருக்கு இன்றைக்கு நான் இதை சொல்ல தவறுவதில்லை. குடும்ப நலம் பேணுங்கள், உடல் நலத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஊழியம் வெற்றிகரமாக முடியும். தன் சொந்த குடும்பத்தை

குடும்ப வாழ்க்கையையும் கவனியாமல் அவற்றை சீரணிய விட்ட ஊழியர்களால் இந்தியாவும் இவ்வுலகம் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே, அவ்வித தவறுகளை நாங்களும் திரும்ப செய்யாதபடி, குறிப்பாக இன்று இந்த தியானத்தை தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியனும் தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து உமக்கு முதலிடமும் குடும்பத்திற்கு இரண்டாவது இடமும் ஊழியத்திற்கு மூன்றாவது இடத்தையும் கொடுக்கிற அந்த முக்கியத்துவ வரிசையில் கிரமமாக இருக்கிறாரா என்று தன்னை ஆராய்ந்து பார்க்க ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் உம்முடைய சபையை எப்படி நடத்துவான் என்று கேள்வி இருக்கிறது. அப்படியே சொந்த உடலை கவனிக்க தெரியாதவன் கிறிஸ்துவின் உடலைத்தான் எப்படி கவனிப்பான்? கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த அறைகூவலை விளையாட்டாக இதெல்லாம் தெரிந்த சத்தியம்தானே என்று நாங்கள் விட்டுவிடாதபடி, கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளுமாக சேர்ந்து இந்த இரு காரியங்கள், குடும்ப நலம், உடல் நலம், இவற்றை மிகவும் சிரத்தை எடுத்து கவனித்துக் கொள்ள, அப்படி செய்வதனால் ஊழியம் இன்னும் மேம்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆலோசனைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

என் சகோதர சகோதரியே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேச நினைக்கும் வார்த்தைகள் என்னென்ன தெரியுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உன்னை தேற்றுவார். என்னை தேற்றின தேவன் இன்றைக்கு உங்களையும் தேற்றப் போகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி தேற்றுவார் தெரியுமா? அவருடைய அன்பின் நிமித்தம், அவருடைய வார்த்தையின் நிமித்தமாகத்தான் நம்மளை தேற்றுவார். அல்லேலூயா. ஆனால் உலக மனுஷங்களுக்கு தேவையானது என்னது? பணம், பணம், பணம, பணம். அல்லேலூயா. ஆனால் நமக்கு தேவையானது கர்த்தருடைய வார்த்தை. அதன் மூலமாய் வர ஆசீர்வாதம், அதன் மூலமாய் வர விடுதலை, அதுதான் உண்மையானது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தேற்றுவார். எப்படி தேற்றுவார்? அவர் வார்த்தையின் மூலமாய் தேற்றுவார். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படி வந்தாலும் சரி, ஆசீர்வாதமான வார்த்தையா வந்தாலும் சரி, எச்சரிப்பின் சத்தமா வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நம் முழு இருதயத்தோட சந்தோஷத்தோட நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதம் வந்தா மட்டும் அலேலூயா ஸ்தோத்திரம், கொஞ்சம் எச்சரிப்பு சத்தம் வந்துச்சுன்னா அப்படியே அமைதியா அலேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நாம் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். என் தேவன், என் தகப்பன் எனக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கும். எனக்கு தெரியாததை அவர் சொல்லித்தராரு, நான் தெரிந்து கொள்றேன்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா போதும், உலகத்தை கலக்குகிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அலேலூயா. 1 Kings 18:21 அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இங்க ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவன் வைக்கிறான். பாகால வணங்குறவங்க தன் உடம்பெல்லாம் கீறி கொண்டு ரத்தம் வர, நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய காரியத்தை பார்த்திருப்பீங்க. பின்னாடி கொக்கியெல்லாம் போட்டு தேரை இழுத்துட்டு போவாங்க. எவ்வளவு கொடுமையான காரியம் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே கல்லான இருதயம் கூட கரைஞ்சிருங்க. அந்த அளவுக்கு கண்ணீரா வரும். அல்லேலூயா. ரொம்ப மோசமான காரியங்கள் அது. வலி வேதனை எப்படியா இருக்கும் தெரியுமா அந்த சரீரத்துல? ஏன்னா அந்த பாடுகள்லாம் நானும் பட்டதுனால எனக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலதான் இங்க இந்த எலியா எச்சரிப்பின் சத்தமாக அவனால தாங்கி கொள்ள முடியல, அவனால தாங்கி கொள்ள முடியல. நீ இப்படிலாம் பண்ணிதான் உன் தெய்வத்தை நீ வர வைக்கணும்னு இல்லை. அல்லேலூயா. நீ கூப்பிட்ட உடனே உன் சத்தத்தை கேட்டு உடனே ஓடி அற நம் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரப்பா. அல்லேலூயா. நீ அழுதனா அவரால் தாங்க முடியாது, நீ கதர்னனா அவரால் தாங்க முடியாது. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து கொண்டு அப்படியே ஏனோதானுன்னு கண்டும் காணாமல் இருக்கிறதற்கு அவர் கல்லோ மண்ணோ கிடையாது. அவர் உணர்வுள்ள தேவனாக இருக்கிறார். நீ உணர்வோடு அவரை கூப்பிட்டனா நிச்சயமா அவர் உணர்வோடு உனக்கு பதில் தருவார். அல்லேலூயா. ஆகையினாலதான் இந்த எலியா சொல்றான், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று. என் தேவ ஜனமே, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். ஏன் சொல்றேன்னா, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி தெரியுமா? என் தேவர்களை நம்பி. நான் தைரியமா சொல்லுவேன். அல்லேலூயா. நான் வணங்கின அந்த நாட்களில் நான் வணங்கின கடவுளை நம்பி 2 ஆத்துமாக்களை நான் பறி கொடுத்தேன். அது யாருன்னு கேட்டீங்கன்னா என் தாய் தகப்பனா. அவங்களும் அதை நம்பினாங்க. ஆனால் கடைசியில் மண்ணோட மண்ணாக தான் போய் சேர்ந்தாங்க. செய்வினி நிமித்தம், மாந்திரிகத்தின் நிமித்தம் ஒரு பயனும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. அது கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது, ஒன்றுமே பண்ணாது, உணர்வில்லாதது. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல, உணர்வுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலதான் இன்றைக்கு தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று தெரியும். உங்க மன விருப்பத்தின்படி, உங்க பிரச்சனையின்படி கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எதற்காக தெரியுமா? இந்த சாட்சியின் மூலம் உன் இருதயம் தேற்றப்படும். இந்த சாட்சியின் மூலமாக நீ பலப்படுவாய். கர்த்தருக்காக எதையாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்கிற அந்த வைராகியம் வாஞ்ச உன் இருதயத்தை பற்றி எரியும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எலியாக்களை கர்த்தர் தேடுகிறார். அவருடைய உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்று. எவ்வளவு தைரியமான வார்த்தை பார்த்தீங்களா? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, இதுதான் இதுதான், செஞ்சா செய், இல்லைனா போய்கிட்டே இரு. அதே போல தான் எலியாவும் சொல்கிறான், என் சகோதர சகோதரியே, இவன் சொல்லும் அதே வைராகியமான வார்த்தையை நானும் உங்கள் மத்தியில் வைக்கிறேன்.
கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. ஏன் தெரியுமா? நானும் அந்நிய தெய்வத்தை பின்பற்றி எவ்வளவோ தோல்விகள் மத்தியில, எவ்வளவோ இழப்புகள் மத்தியில நான் நின்று கொண்டிருந்தேன். வீட்டில் சந்தோஷம் இல்லை, ஒரே பிரச்சனை, போராட்டம். என் தாய் தகப்பனர் சிரித்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. என் தகப்பனாருடைய அன்பை நான் முழுமையாக நான் ருசித்தது கிடையாது. அவர் தொட்டி பேசினது கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. ஒரே பொண்ணு தான் வீட்டுக்கு. செய்வினை நிமித்தம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஒன்று எங்கள் அப்பா இருந்தால் எங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க. ஒரே சண்டை சண்டை சண்டை. எங்கள் அப்பா கோவிச்சுக்கிட்டே போயிடுவார். இது நிமித்தம் சிறு வயதிலேயே தகப்பனுடைய அன்பை இழந்துட்டேன். கூட பிறந்தவங்களும் கிடையாது. இப்படியாக இருக்கும்போது நாட்கள் போக போக போக செய்வினையின் கொடுமை நிமித்தம் என் தாய் தகப்பனார் மரித்தும் போனாங்க. அவங்களுக்கு எங்கே கூட்டு போய் எங்கே விடுதலை கொடுக்கறதுன்னு சொல்லி எங்களுக்கு சரியாக கைடு பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இன்றைக்கு அநேகர் நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் பாக்கியவான். உங்களுக்கு யார் வந்து சுவிசேஷம் சொல்லி இங்கே கொண்டு வந்தாங்களோ அவர்களும் இதற்கேற்ற பலனை அனுபவிப்பாங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கெல்லாம் எங்களுக்கு சொல்ல ஆள் இல்லைங்க. மாந்திரிகத்தின் பிடியில் ரொம்ப அகப்பட்டு கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் தூக்கம் இல்லாமல் இருந்தேன். அதுவும் இல்லாமல் சர்பத்தின் பிடியில் வேற சிக்கி கொண்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். அது குறி சொல்லும்படியா என்னை பயமுறுத்தி ஏவி என்னை உட்கார வச்சு, குறுமேடியில் உட்கார வச்சு என்கிட்ட குறி கேட்பாங்க. மணி கணக்காக உட்காந்து குறி சொல்லுவேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் சில மாதங்கள் மட்டும்தான் எனக்கு அனுமதித்தார். ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் அந்த சோதனைக்குள்ள கர்த்தர் அனுமதித்தார். அதுக்கப்புறம் அனுமதிக்கல. ஹல்லேலூயா. நான் அறியாத தேவன்ங்க அவர். அந்த நாட்களில் எனக்கு தெரியாது அவர் யாருன்னு. ஆனால் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அவர் என்னை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல புதிதாக இங்கு வந்திருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனமே, உனக்கு ஒன்று நான் சொல்கிறேன். நீ அறியாத தேவனை நம்பி நீ வந்திருக்க. இயேசு யாரு என்று நான் பார்க்கலாம், அவர் எனக்கு என்ன அற்புதத்தை செய்கிறார்னு பார்க்கலான்னு சொல்லி நீ வந்திருக்க. இன்றைக்கு என் சாட்சியை கேளு. நீ கேட்டுட்டு போகும்போது ஒரு கிறிஸ்தவளா, ஒரு கிறிஸ்தவனாக தான் நீ இங்கேருந்து போவேன். அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, மிகவும் கஷ்டப்பட்ட, மிகவும் போராட்டம், உபத்திரவங்கள் மத்தியில தான் என் வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கேன். நிம்மதி எங்க இருக்கு, சந்தோஷம் எங்க இருக்கு, எங்க அன்பு இருக்குன்னு சொல்லி தேடி தேடி அலைந்து அலைந்து அலைந்து என்னுடைய நாட்கள் வீணா போனதுன்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. இதையெல்லாம் பார்க்கும்போது வெறுத்து செத்து போயிடலான்னு சொல்லி தூக்கு சேலை, எந்த சேலையை நான் குறி சொன்னனோ அதே சேலையை எடுத்து மாட்டி தூக்கு மாட்டிக்க போனப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா தெய்வத்தையும் நான் கூப்பிட்டேன், கதறேன். யாராவது வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு உத்தரவு கொடுக்க ஒரு தெய்வமும் கிடையாது. உண்மையான கடவுள் யார் என்று நான் கேட்கும்போது, நீ கூப்பிட்ட இயேசு நானே என்று எனக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். அல்லேலூயா. அதிலிருந்து கர்த்தருக்காக நான் வைராகியமாக நிக்க ஆரம்பித்தேன். வீட்டுல பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே வந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு. ஆண்டவரை குறித்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அறிய ஆரம்பிச்சேன். என் சகோதரன் இடத்துல என் சித்தி பையன், அவன் புதுசா ரட்சிக்கப்பட்டவன், பயந்து பயந்து சபைக்கு போவான். அவன்கிட்ட நான் சொன்னேன், ஏதாவது கதை புக் இருந்தா வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்தேன். அவன் என்ன பண்ணிட்டா, பைபிளை வாங்கிட்டு வந்து கையில கொடுத்துட்டான். படுபாவி அது பைபிள்னு கூட என்கிட்ட சொல்லல. இது கதை புக்கு, நீ பிரிச்சு படி, நிறைய கதைங்க இருக்கும், உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு. நான் எடுத்து, சரி என்ன 50 ரூபாய்க்கு இவ்வளோ வெயிட்டான புக்கா, இவ்வளோ பெரிய புக்கா, பரவாயில்ல எவன் ஏமாந்தவன் கொடுத்தான் தெரிலன்னு சொல்லி நான் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் பிரிக்கிறேன், பிரித்து படிக்கிறேன். கண்ணிலேருந்து கண்ணீரா வருது. புக்கை படிக்க முடியல, ஏன்னா உள்ள கிரிய இருக்கு. படிக்க முடியல, படிக்கிறேன் படிக்கிறேன், படிக்கவே முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், உட்காந்து படிக்கிறேன், நின்று படிக்கிறேன், நடந்து படிக்கிறேன். எது பண்ணாலும் எதுவும் அந்த வார்த்தை ஒண்ணுமே புரியல. எங்க அண்ணங்கிட்ட சொன்னேன், என்ன புக்கை நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க, படிச்சாலே கண்ணிலிருந்து கண்ணீரா வருது, படுபாவிக்கு தெரிஞ்சு போச்சு உள்ள ஏதோ இருக்கு அதனாலதான் இப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. அப்படியா? ஒன்னும் இல்லை, உன்னால முடியலனாலும் படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அதன் பின்பாக வேதத்தையும் படிக்க முடியல. நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், அந்நிய தெய்வத்தை அதன் பின்பாக நான் நமஸ்கரிக்கவில்லை. இப்படியா இருக்கும்போது என் சொந்தக்காரங்களாம் என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க. நீ குறியும் சொல்ல மாட்டேங்கிற, என்னதாச்சு உனக்கு, எங்களுக்கு தெரியாம உன்னை ரட்சித்தது யாரு? நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாம என்னை ரட்சித்தது இயேசு கிறிஸ்து தான், உங்க சண்டையை வேணா அவர்கிட்ட வச்சுக்கோங்க அப்படின்னு. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா, ஆகாதவங்களை பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு எதிரியை பார்த்தா எப்படி வச்சக்கன்னு வாங்காம பார்ப்பாங்க. அதே போல என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நல்லவங்க நல்லவங்களை அடையாளம் கண்டுகொள்வாங்க, ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியவங்களை அடையாளம் கண்டுகொள்வாங்க,
கெட்டவங்க கெட்டவங்களை அடையாளம் கண்டு கொள்வாங்க. அதே போல நான் இங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நாலாவது தெருவில் இருக்கிற, நான் ஒன்னா சந்தில தான் இருக்கேன், நான் ஒன்னா தெருவில் தான் இருக்கேன், நாலாவது தெருவில் இருக்கிற ஒரு சகோதரி எப்படியோ கேள்விப்பட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டான். ஒரு கிறிஸ்தவள், ஆள் பார்க்க குள்ளமா இருப்பா, அவ்வளவு அழகு கிடையாது. ஓடி வந்துட்டா எங்க வீட்டுக்கு, வந்துட்டு எங்க வீட்டு கதவை தட்டுறா. எங்க சொந்த பந்தெல்லாம் வந்துட்டாங்க, யார் நீ, எங்க வீட்டு பொண்ணு வீட்டு கதவை நீ எதுக்கு தட்டுற, யார் நீ அப்படின்னு. இல்ல அனிதாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், நான் வெளியே வர புதுசா இருக்கு, எனக்கு யார் நீ தெரியல, யாருங்க சிஸ்டர் நீங்க அப்படிங்கிற, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எங்க சொந்தக்காரங்க உள்ள வந்தானா அப்புறம் நாங்க உன் வீட்டுக்கு வரமாட்டோம், நாங்க நீங்க வரலன்னா பரவாயில்லன்னு சொல்லி அவளை கையை பிடிச்சு இழுத்து உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு. அப்பதான் அவ சொன்னா, இந்த மாதிரி நீங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு எனக்கு தெரியும், ஆனாலும் கர்த்தரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு போது உங்களுக்காக எனக்கு இந்த திட்டு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பாருங்க எவ்வளவு ஒரு தாழ்மை. அல்லேலூயா. அவ சொன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா, சரி ஜெபியுமான்னு கண்ணை மூடி ஜெபிக்கிறா ஜெபிக்கிறா ஜெபிக்கிறா, அழுது ஜெபிக்கிறா. பாருங்க, இந்த மகளை ரட்சித்தீரே நன்றிப்பா, இந்த மகளை உங்க குடும்பத்துல இருந்து தெரிந்து கொண்டீரே நன்றிப்பா, பிள்ளைய பாதுகாத்துக்கோங்க, பிசாசானவன் திரும்பவும் திருடி கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அழு அழு அழுன்னு அழுகிறா. நானும் பாக்குறேன், இப்படிப்பட்ட அன்பை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. என் உறவினருங்க கூட எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சது கிடையாது. எப்படா இவ செத்து போவா, எப்படா காலியாகும், தின்ன காலியாகும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தரும் எனக்காக பரிதாபப்பட்டதும் கிடையாது. எனக்கு இந்த அன்பை பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமா இருந்தது. இது என்ன அன்பு, மற்றவங்களுக்காக அழுது ஜெபிக்கிறாளே. நான் யாருன்னு தெரியாது, நான் இவளுக்காக எதுவும் உதவியும் செஞ்சது கிடையாது, ஆனா இவ கண்கள்ல இருந்து எனக்காக கண்ணீர் வருது, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாளே, இது எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லி எனக்கு புரியல. அப்ப அவ சொன்னா, அனிதா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சரி, ஆனா நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, உனக்குன்னு ஒரு சபை வேணும், நீ சபைக்குன்னு போனாதான் அங்க போதகர் மூலமா ஆவியானவர் பேசுற வார்த்தைகளை கேட்க கேட்க கேட்க கர்த்தர் யார் என்பது உனக்கு தெரியும், அவருடைய ரகசியங்கள் ஒரு கடலை போல நீ வந்து நீ தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ வந்ததுக்கே அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, இன்னும் நான் சபைக்கெல்லாம் போனா சபையவே இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு. அதன் பின்பாக என்ன தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி நீ ஏதாவது ஒரு சபை எனக்கு சொல்லுன்னு, அவளுக்கு தெரிந்த ஒரு சபை எங்க சந்துல இருந்து ஒன்பதாவது சந்துல ஒரு சபை, பெண்டிகஸ்ட் சபை, அந்த சபையில என்னை கூட்டு போய் போதகர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினான். போதகரும் அவளும் பேசி கொண்டிருக்கிறாங்க, எனக்கு போதகரை பார்த்து அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு கோவம் வருது. ஏன்னா யாரையும் பார்த்து நான் கோவப்பட மாட்டேன், ஆனா அவரை பார்த்தா எனக்கு கோபம் வருது. அவர் போட்டிருக்கிற அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை பார்த்தா எனக்கு அதுக்கு மேல கோபம் வருது. நான் வாயை திறந்து சொல்லிட்டேன், போதகரே உங்களை பார்த்தா எனக்கு கோபமா வருது, விட்டா அடிச்சிடலாம் போல இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, சிஸ்டர் ஒன்றும் இல்லை, நீங்க அடுத்த வாரம் வரும்போது பாஸ்டிங் ஏர் எடுத்து வாங்க, உங்களுக்காக நானும் மூணு நாள் சாப்பிடாம நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டுட்டார். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பாஸ்டிங் எடுக்க சொன்னாரு ஒரு நாள், சரி அவர் எதுக்கு மூணு நாள் பாஸ்டிங் எடுக்கிறாரு, எனக்காக எதுக்காக பாஸ்டிங் எடுக்கணும், என் ஜனங்க எனக்காக ஒருவேளை தண்ணி குடிக்காம இருந்தா கூட இருக்காது, எல்லாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நம்மளை திட்டிட்டு போறதுங்க தான் இருக்கு. ஆனா இவருடைய அன்பு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி என்னதான் பார்ப்போன்னு சொல்லி மறுவாரமும் நான் போனேன், வீட்டுக்கு தெரியாம கூடைய கடைக்கு போற மாதிரி எடுத்துக்கிட்டு முகத்தை மறைச்சி மறைச்சி மறைச்சி பொறுமையா நான் போறேன் போயிட்டு. ஏன்னா யாராவது பார்த்தா வீட்டில் சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த நேரத்துல தான் யார் கண்ணிலையாவது படுவேன், கேட்பாங்க நீ எதுக்கு இங்கே வந்த, உன் வீடு ஒன்றாவது சந்து தானே, நீங்கள் வர வேண்டிய வேலையே கிடையாதே, இரு உங்கள் சித்திக்கிட்ட போய் சொல்கிறேன், இரு உங்கள் அத்தைக்கிட்ட போய் சொல்கிறேன், நல்ல ஆட்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இப்படியா இருக்கும்போது நானும் ஐயோ எப்படியாவது கண்ணில் படாமல் போகணுமேனு சொல்லி மறைஞ்சி மறைஞ்சி ஒளிஞ்சி ஒளிஞ்சி உள்ளே போயிடுவேன். அந்த வெள்ளிக்கிழமையும் அதே போல் உள்ளே போயிட்டேன். சபையில் அந்த ஓய்வு நாள் ஆராதனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு ரெண்டு சகோதரிகளை மட்டும் அவர் நிற்க வச்சிட்டார் பாஸ்டரு. என்னை முழங்கால் படியிட சொன்னார், முழங்கால் படியிட்டேன். படியிட்டோடனே தலையை தொட்டு ஜெபிக்கிறாரு, சர்வத்தின் ஆவி வெளிப்படுது, கையை நல்லா மேலே கொண்டு போய் பாம்பு போல கொண்டு போய் ஆடுது. அது சொல்லுது, உன் ஆண்டவர் பேசிட்டா இவளை விட்டுட்டு நான் போயிடணுமா, என்ன உன் ஆட்கள் கிறிஸ்தவங்களாம் வந்து வந்து பேசுனா இவளை விட்டுட்டு நான் போயிடணுமா, அதெல்லாம் நான் போக மாட்டேன், இவளுடைய அப்பா அம்மாவும் சரி இவளுடைய முன்னோர்களும் சரி இவளும் சரி என்னதான் வழிபட்டாங்க, இவளை விட்டுட்டு நான் எப்படி அவ்வளோ சீக்கிரம் போவேன் அப்படின்ட்டு அப்படியே நிற்குது. அப்போ அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லுது, இவளுக்காக நீ ஜெபிக்காத,
நீ யாருக்குனாலும் ஜெபிச்சுக்கானா, இவளுக்காக நீ ஜெபிக்காத. உன் சபைக்கு நான் 5000 ஆத்துமாக்களை தரேன். ஏன்னா அங்கங்க சபைக்கு வர முடியாதபடி குடும்பத்துல சண்டைய குழப்பத்தை உண்டு பண்ணி சிந்தைய கட்டி வச்சிருக்கிறேன். அவங்களுடைய சிந்தையில இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து 5000 ஆத்துமாக்களை உன் சபைக்கு அனுப்புறேன். இப்ப வர்றது உன் சபைக்கு ஒரு 50 பேர் தான் வராங்க. 5000 ஆத்துமா தரேன், ஆனா இந்த ஒரு ஆத்துமாவே எனக்கு விட்டு கொடுத்துரு. இவளை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துரு. ஏன்னா இவளை விட்டனா ஊரெல்லாம் போய் நான் யாருன்னு சொல்லிடுவா, ஊரெல்லாம் போய் யாருன்னு சொல்லிடுவா. அதனால இந்த ஒரு ஆத்துமா எனக்கு கொடுத்துரு. பாஸ்டர் சொன்னாரு, நீ கொடுக்குற அந்த 5000 ஆத்துமா எனக்கு வேண்டாம், இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த ஒரு ஆத்துமா தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அது சொல்லுது, நீ கொடுக்கலன்னா என்ன, இந்த உயிரை நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி கையில கண்ணாடி வளையல் நான் போட்டிருக்கேன், 1.5 டஜன் 1.5 டஜன் வளையல். அதை எடுத்து தரையில போட்டு பட்டு பட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு அந்த கண்ணாடி வளையல்லாம் அப்படியே தூளா ஆயிடுச்சு. அந்த தூளுலையும் போட்டு அடி அடின்னு அடிக்குது. அடிக்கும் போது என்னங்க ஆகும், அந்த சில்லெல்லாம் உள்ள போய் பிளட்டு வரும். பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு கையில இருந்து. அந்த சபைய சுத்துது, அப்படியே முழங்கால் படிட்டு அப்படியே சுத்துது. நான் சுத்துற இடம்லாம் அப்படியே பிளட்டா வடிஞ்சு அப்படியே வருது. போதகர் பார்த்துட்டு அவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு பலிப்பீடம் பக்கம் திரும்பி நின்று கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தாரு. ஆண்டவரே, இந்த மகளுக்கு நீங்க விடுதலை கொடுத்தாதான்ப்பா விடுதலை. இந்த மகளுக்கு விடுதலை கொடுங்க. உம்முடைய தேவ தூதர்கள் இறங்கட்டும். இப்பொழுதே இந்த மகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் போது ஆவியானவரினுடைய மனக்கண்ணை, ஆவிக்குரிய கண்ணை திறந்து விட்டார். வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டோடனே உள்ள அக்கினியா இருக்குதுங்க, அக்கினி குழம்பு போல இருக்குதுங்க. அதுல இருந்து தூதர்கள் மடமடன்னு இறங்குறாங்க. அவங்களுடைய கரம் மட்டும் பட்டயம். அல்லேலூயா. அவங்களுடைய கரமே பட்டயமா இருந்தது. இறங்குறாங்க. என் சரீரத்துல இருக்கிற இந்த அஞ்சு தலை நாகம் அதை பார்த்துட்டு என் சரீரத்தை விட்டு வானத்துக்கு நேரம் மேலே ஏறி போகுது. என் சரீரம் வெறுமையானோடனே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அது வானத்துக்கு நேராக போய் அந்த தூதர்களை பார்த்து சொல்லுது, நீங்க இவ்வளோ பேரு, நான் ஒரு ஆள், நீங்க என்ன பண்ணிட முடியும்னு சொல்லி அற்பமா பார்க்குது. அது நினைச்ச அடுத்த செகண்டே அந்த தூதர்கள் அதனுடைய அஞ்சு தலையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பகுதி மீதி பகுதி தூதர்கள் கீழே வால்ல இருந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலேலூயா. அந்த ஒரு ஹிந்து சகோதரிக்கு இருக்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வெட்ட ஆரம்பிச்ச உடனே அதை மொத்தமா ஒரு குவியலா ஆக்கி கறிக்கடையில எப்படி நல்லா வெட்டுவாங்க அந்த மாதிரி வெட்டி ஒரு குவியலா போடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு குவியலை ஆக்கி அக்கினி ஜுவாலையில கொண்டு போய் அப்படியே போட்டாங்க. ஹலேலூயா. மயக்கம் தெளிஞ்சு நான் மெல்லமா கண்ணை திறக்கிறேன். பாஸ்டர் சொன்னாரு, அந்த ரெண்டு சகோதரிகளை பார்த்து, அம்மா கொஞ்சம் அந்த சகோதரி எழுப்பி விடுங்க, முகத்துல தண்ணி தெளிங்க, அவளுக்கு கொஞ்சம் வேண்டியதை செய்யுங்கன் போது அந்த ரெண்டு சகோதரிகளும் மூளையில நின்னுகிட்டு நடுங்கிறாங்க. பாஸ்டர் இப்பதான் ஒன்று போயிருக்கு, அடுத்து என்ன வருமோ தெரியல, பயமா இருக்கு பாஸ்டர். பாஸ்டர் சொன்னாரு, நம்ம சகோதரிமா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி, வாங்க அப்படின்னோடனே அவங்க நடுக்கத்தோடு வந்து என்னை தூக்கி உட்கார வச்சு எனக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சாங்க. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படிப்பட்ட தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார், இந்த மாதிரி அந்த சர்பம் மேலே போச்சு, தூதர்கள் வெட்டினாங்க, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நான் பார்த்தேன்னு சொன்னேன். பாஸ்டர் ஆச்சரியப்பட்டார், இவ்வளவு சீக்கிரம் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து நான் கேள்விப்பட்டதே இல்லை சிஸ்டர். ஆனால் உங்களுக்கு விடுதலையும் கொடுத்து கர்த்தர் அதற்குரிய வெளிப்பாடையும் கொடுத்துட்டாரு. எதற்காகனா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை விடுவிக்க போகிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அதனால நீங்க வீட்டுக்கு போயிட்டு நன்றி மட்டும் சொல்லுங்க, வேற எதுவுமே சொல்லாதீங்க. என்ன சொல்லணும், நன்றி மட்டும் சொல்லணும். ஏன்னா நமக்கு புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே, நம்மளை ஜெபிக்க சொன்னா ஒரு சில நீங்க கருத்தா ஜெபிக்கிறீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சிலர் வந்து வளவள கொல கொல, அவங்களுக்கும் ஜெபிக்கிறது புரியாது, நமக்கும் புரியாது, குழப்பி விட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நன்றி மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். நான் வீட்டுக்கு ஓடியறேன், பாஸ்டர் நன்றி மட்டும் சொல்ல சொல்லியிருக்கிறாரு, நன்றி மட்டும் சொல்ல சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தின. ஆண்டவரே, சர்பத்தின் பிடியிலிருந்து என்னை முழுமையாக எனக்கு விடுதலை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பான்னு சொல்கிறேன். ஆவியானவருடைய சத்தம் எனக்கு கேட்குது, இன்னும் ஒன்று இருக்கு. நான் யோசித்தேன், இப்போதான் ஒன்று போச்சு, இன்னும் ஒன்று இருக்கா. சரி, எதுவாக இருந்தா என்ன, என் தேவன் என்னோட இருக்கிறார், இம்மட்டும் பாதுகாத்தவர், இனிமேலும் என்னை பாதுகாப்பார், நான் எதுக்கு பயப்படணும்னு சொல்லி ரொம்ப தைரியத்தோடு அன்னைக்கு என் வேலையெல்லாம் செஞ்சுட்டு
சாப்பிட்டு ஜெபிச்சுட்டு போய் தூங்க போயிட்டேன். அன்னைக்கு ஒரு சொப்பனம் எனக்கு வந்தது. அந்த சபையில் அந்த சர்பம் என்னை விட்டு போனோடனே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறேன். என் சரீரத்திலிருந்து ஒரு கூடு விட்டு கூடு பாயிற ஒரு மந்திரவாதி, அவன் குண்டா இருக்கான், குள்ளமாக இருக்கான், மொட்டை அடிச்சிருக்கான். அவன் என் சரீரத்திலேருந்து ஆவியா அப்படியே எழுந்திருச்சு நின்று என் சரீரத்தை பார்த்துட்டு அவன் அப்படியே போயிட்டான். காலையில் எழுந்திருச்சு ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். முதலாவது நாள் சர்பத்தின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலை தந்தீங்க. இரண்டாவது நாள் கூடு விட்டு கூடு பாயிற மந்திரவாதியின் கரத்திலிருந்து விடுதலை கொடுத்தீங்க, நன்றிப்பா. ஏன்னா பாஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நன்றி மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பான்னு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கேன். திரும்பவும் எனக்கு ஆவியானவருடைய சத்தம் கேட்டது, இன்னும் ஒன்று இருக்கு. நான் யோசித்தேன், இப்போதான் ரெண்டு போச்சு, இன்னும் ஒன்று இருக்கா? சரி, அது என்னன்னா நம்ம பார்த்துடலாமே. ஏன்னா ஜெயம் கொடுக்குற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறாருங்க, நம்மோடு இருக்கிறாருங்க. நம்ம எதற்காக பயப்படணும்? அல்லேலூயா. நம்ம தோத்து போறது கிடையாது, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். நம் தகப்பன் ஜெயம் கொடுக்கிறவர்னா நம்மளும் யாரு? ஜெயத்தை எடுக்கிறவங்க தான். அல்லேலூயா. பிரதர் சொல்றாரு பாருங்க, ஜெயம் எடுக்கிறவர். அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, இந்த விசுவாசம் எப்பொழுதும் நமக்குள் இருக்கணும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அன்றைக்கிரவும் நான் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு நான் தூங்க போறேன். அன்னைக்கு எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது. என்ன சொப்பனம்னா, நான் ஒரு சுடுகாட்டில் ஒரு 6 அடி குழி தோண்டி வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு செய்வின பொம்மையை படுக்க வச்சுருக்கிறாங்க. நல்லா முடி நீளமாக இருக்குது அந்த செய்வின பொம்மை. அது படுக்க வச்சுருக்கிறாங்க, உடம்பெல்லாம் ஊசி குத்தி படுக்க வச்சுருக்கிறாங்க. அப்போ நான் அந்த கனவுலேயே நான் கேட்குறேன், இது என்னதுன்னு நான் கேட்குறேன். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, ஒரு குடும்பத்திற்கு செய்வின செஞ்சாங்கன்னா இப்படி தான் செஞ்சு வைப்பாங்க. அந்த குடும்பம் இரவும் பகலும் நிம்மதி இல்லாமல், அது மன வேதனையிலையும் சரி சரீரத்தின் வேதனையிலும் சரி இப்படிதான் துடிதுடித்து இருப்பாங்க. இதை தான் உன் தாய் தகப்பனாருக்கும் செஞ்சாங்க, இது நிமித்தமாக தான் அவங்களும் மறித்து போனாங்க. அடுத்தது உன்னையும் இந்த ஆவி தாக்கும்போது தான் நீ என்னை நோக்கி கூப்பிட்ட. நீ என்னை நோக்கி கூப்பிட்டதுனால நீ தப்பித்து கொண்ட. நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். அந்த வார்த்தை வரவுமே இங்க எங்கேருந்து தான் அந்த சுடுகாட்டிலேருந்து கல்லு மண்ணெல்லாம் வந்ததுன்னு தெரியல. இருந்த அந்த குழி எல்லாத்தையும் அந்த கல்லு மண் மூடி கடைசியில் அந்த குழியே தெரியாதபடி ஆண்டவர் அதை மூடி போட்டார். திருப்பி அந்த மந்திரவாதி வந்து நின்னா கூட அவனுக்கு அந்த குழி தெரியாது. அல்லேலூயா. மறுநாள் காலையில் எந்திரிக்கிறேன், அவ்வளவு உடம்பெல்லாம் ஃப்ரீயா இருந்தது. கர்த்தர் முழுமையான ஒரு விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அதிலிருந்து நான் தவறாம சபைக்கு போக ஆரம்பித்தேன். என் கணவர் முழுமையா ரட்சிக்கப்படலை. வீட்டில் யாருக்குமே தெரியாம தான் போனோம். ஏன்னா தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்படியா இருக்கும்போது நான் மறைந்து மறைந்து போய் கொண்டிருந்தேன். அந்த சபையில ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க, ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா. இதை பார்த்து கொண்டே இருந்தாங்க. இவ என்ன வரா, வசனத்தை கேட்குறா, குடுகுடுன்னு ஓடிடுறா, பேக் எடுத்துகிட்டு ஓடிடுறா, என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி என் வீட்டை எப்படியோ தெரிந்து கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க வந்தப்போ நான் வீட்டில் இல்லை, என் கணவர் தான் இருக்கிறார். யார் இருக்கா? என் கணவர் தான் இருக்கிறார். வந்துட்டு அந்த அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நான் உள்ளே வரேன், அந்த அம்மா என்னை பார்த்துக்கிட்டே, என்னம்மா இப்போ தான் வரியா? நான் கேட்டேன், நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு. நான் அப்போதே வந்துட்டேன்ல, தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், ஒன்றும் பயப்படாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சிரிச்சிட்டே போயிட்டாங்க. நான் உள்ளே வரேன், என் கணவர் இங்கே வான்னாரு. போனேன். என்ன இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? அந்த சர்பத்தினால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா, தூக்கு மாட்டிக்க போனியா, அதிலிருந்து நீ ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்து அவர் ரட்சித்தாராம், என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா? இப்போ அந்த சர்பம் உனக்குள்ளே வரலைன்னா நீ சபைக்கு போகிறதுனால, அந்த வேதத்தை படிக்கிறதுனால தான் அந்த சர்பம் உனக்குள்ளே வரலையா? ஆமாம், உண்மை தான் அப்படின்னு அவர் சொன்னார். மொதல் அதை செய்யம்மா, திருப்பி அது உள்ளே வந்துட போகுது, வந்தால் கஷ்டப்படுறது நான் தான், தயவு செஞ்சு நீயே அந்த சபைக்கு போயிடு, நான் என்ன தடையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. பார்த்தீங்கன்னா வார வாரம் கிளம்பும்போது கொஞ்சம் லேட்டானா கூட அவர் வண்டியை வெளியே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். எங்கே வந்துட போகுது, சீக்கிரம் வா, சபையில் போய் உன்னை விட்டுட்டு வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, முதல்ல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அடுத்தது என் கணவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அதன் பின்பாக என் பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. என் சகோதர சகோதரி, எதற்காக உங்கள் முன்பாக இந்த சாட்சியை நான் வைக்கிறேன்னா, தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு அனாதையா, கூட பிறந்தவங்களும் கிடையாது, சொந்த பந்தவங்களும் இருக்கிறாங்கன்னு தான் பேர், ஆனால் அவங்க கிடையாது. அல்லேலூயா. ஆறுதலை தேடி நான் அலைந்த போது
அப்போ ஒரு நாலு பேர் நன்மை செய்யறதா சொல்லி வந்து பால் குடம் எடுன்னு சொல்லி பால் குடம் நான் எடுத்து அந்த ஆவி அந்த பால் குடம் எடுத்தது நிமித்தம் என் சரீரத்தில் அந்த சர்பத்தின் ஆவி இறங்கி வீட்டில் நான் படாத கஷ்டம் இல்லை போராட்டங்கள் எவ்வளவு எவ்வளவு. ஆனால் ஆண்டவரை நோக்கி உண்மையான தெய்வம் யார் என்று நான் கேட்கும் பொழுது இந்த சர்பத்தின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க யாருமே இல்லையான்னு சொல்லி நான் கெஞ்சும்போது எனக்கு மறு உத்தரவு கொடுத்து என்னை இன்றைக்கு ஜீவனோடு உங்கள் மத்தியில் சாட்சியாய் வைத்திருக்கிறாரே இந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன். அலேலூயா அலேலூயா. என் சகோதர சகோதரியை என் தெரு ஜனங்க என்னை சும்மா விடலைங்க. என் தெரு ஜனங்க, ஏன்னா எங்கள் குடும்பம் என்னன்னு தெரியும், நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு அவங்க பழகின விதம் என்னன்னு தெரியும், ஒரு நல்ல பேர் எங்கள் குடும்பத்துக்கு உண்டு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் தலைவர் பொண்டாட்டிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவள் தொல்லை தாங்க முடியல, வந்து என்னன்னு கேளுங்க. ஏன்னா அவங்க சொல்கிறது உண்மைதான். எப்பயும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் அதிகமாக போட்டுருவேன், விக்கிரக பாட்டு சவுண்ட் அதிகமாக போகிற வரவங்களாம் ஐயோ இது வீடு கிடையாதுங்க கோவில்னு சொல்லி தொட்டு அந்த வீடை தொட்டு வணங்கிட்டு போவாங்க. வீட்டிலருந்து புகையாக வெளியே வரும், சாம்பிராணி புகையை போட்டு சொல்லுவாங்க, பாவி இவ என்னத்தை புகையதான் போட்டாளா இல்லை வீடு தான் பத்திக்கிச்சானே தெரியலையே, காலையிலே இப்படி புகையை போட்டு விட்டாளேன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நாட்கள் இருந்தபோது நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஆண்டவருடைய பாட்டை நல்லா சத்தமாக போட ஆரம்பிச்சிட்டேன். சும்மா இருப்பாங்களா, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. போய் ஸ்ட்ரெயிட்டாக தலைவர் பொண்டாட்டிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவள் தொல்லை தாங்க முடியல, யார் வந்து சுவிசேஷம் சொன்னான்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசு ஏசுன்னு சொல்கிறா, தயவு செஞ்சு வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னும் போது தலைவர் பொண்டாட்டி வந்துட்டா வீட்டுக்கிட்ட. அவள் என்னை விட நாலு மடங்கு இருப்பா. வந்துட்டு அனிதா வெளியே வா என்ன பண்ணுற அப்படின்னா, நான் வெளியே வந்தேன், என்னம்மா என்ன ஆச்சு, ஏன்னா அவள் யார் வீட்டுக்குமே போகமாட்டா. அவள் சொன்னால் எங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்து உனக்கு சுவிசேஷம் அறிவித்தது யார், பேரை மட்டும் சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோம், ஊரெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எந்த இடம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பேரை மட்டும் சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோம். நான் சொன்ன பேரை மட்டும் சொன்னால் போதுமா, பேரை மட்டும் சொன்னால் போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னோட வந்து பேசினார், அவர் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், அவர்கிட்ட பேசணும்னா நீங்கள் இங்கேயே முழங்கால் படிக்கிட்டு பேசுங்கன்னு உடனே அவள் சொன்னா. அவள் கூட ஒரு 50 வந்துடுச்சு. எங்கேருந்து தான் அந்த ஆட்கள் வராங்கன்னு தெரியல. ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனைனா மொத ஆளாக வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துடுவாங்க. அந்த 50 பேர்கிட்ட திரும்பி அவள் சொல்கிறா, பார்த்தீங்களா இவ தான் ரட்சிக்கப்பட்டான் இல்லாமல் என்னையோ முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொல்கிறா. இவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், முந்திலாம் நான் பேசுனா ஒரு வார்த்தை பேசுனா மறு வார்த்தை பேச பயப்படுவா, ஆனால் இப்போ யார் கொடுக்குற தைரியம் தெரியல, இவ்வளவு தைரியமாக பேசிகிட்டு இருக்கா, இவளாக நம்பலான்னு சொல்லி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னான், இது ஆடி மாசமாக இருக்கிறதுனால எல்லா இடமும் உடுக்க அடிச்சுட்டு வருவாங்க, அப்படி உடுக்க அடிச்சுட்டு வரும்போது உன்னை கொண்டு வந்து நாங்கள் ரோட்டில் நிற்க வச்சுருவோம். அவங்க உடுக்க அடிக்கும்போது நீ ஆடாமல் இருந்துட்டனா உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டன்னு சொல்லி உன்னை நாங்கள் அப்படியே அனுப்பிடுறோம், அதுக்கப்புறம் உனக்கோ எங்களுக்கோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது. ஆனால் உடுக்க அடிக்கும்போது நீ ஆடிட்டனா இன்னைக்கு சாயங்காலமே உட்காந்து நீ குறி சொல்லணும்னு சொன்னான். நான் சரின்னு சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, அமைதியாக நான் உள்ளே போயிட்டேன். உடனே அந்த 50 பேர் பக்கம் திரும்பி சொல்கிறா, எவ்வளோ திமுறு பேர் அவளுக்கு, நான் இவ்வளோ இதுவாக பேசுகிறேன் சரி இல்லைன்னு கூட சொல்லாமல் போகிறா, சாயங்காலம் அவள் அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டா. அதன் பின்பாக சாயங்காலம் ஆச்சு, அந்த 50 சொன்னம் பார்த்தீங்களா இப்போ ட்ரிபிளாக மாறிடுச்சு, ஒன்று போய் 7 சொல்லி கூப்பிட்டு வந்துடுச்சு. ரோடெல்லாம் ஜெக ஜெக ஜெக ஜெகன்னு நிற்குதுங்க. அங்கேருந்து தலைவர் பொண்டாட்டி என்னை கூப்பிடுறா, நான் வெளியே வரேன், எனக்கு நிற்க இடம் இல்லை. வெளியே வந்தோடனே தலைவர் பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு 4 பேர் நின்னானுங்க. நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக கட்ட கரையர்னு நிற்கிறானுங்க, கையில் பெரிய பெரிய வாத்தியத்தை கையில் வச்சிருக்கிறானுங்க. அவனுங்க கிட்ட சொல்கிறா, நீ அடிக்கிற அடியில் இவள் ஆடிடணும், உடுக்க அடிக்கிற அடியில் இவள் ஆடிடணும், அவளுக்கு என்னுடைய பலவீனம் நல்லாவே தெரியும், ஏன்னா எங்கே உடுக்க சத்தம் தூரமாக கேட்டாலும் வீட்டுக்குள்ளே பாம்பு போல் நான் ஆடிட்டுருப்பேன், எப்போ அந்த சத்தம் நிற்குதோ அப்போ தான் இங்கே ஏன் ஆட்டம் நிற்கும், அதன் பின்பாக தான் கதவை திறந்து வந்து எனக்கு தேவையான காரியத்தெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் தூரமாக கேட்குற சத்தத்துக்கே வாடுறாளே, பக்கத்தில் கேட்குற சத்தத்துக்கு ஆடாமையாக போயிடுவான்னு சொல்லி அந்த உடுக்கு அடிக்கிறவங்ககிட்ட சொல்லிட்டா, நீ சாதாரணமாக அடிக்கிற அடியை விட பலமாக அடிக்கணும், அப்படி அடித்தனா நீ போகும்போது உனக்கு பணமும் தரும், குடிக்க சரக்கும் தரும். படுபாவிங்க சும்மாவா, பணனாலேயே அடித்து தீருவானுங்க, இதில் சரக்கு வேற வாங்கித்தரேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு கதை.
அவங்களா நாங்க பாத்துக்கிறோமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஆடணும் அவ்வளவுதானே, ஆட வச்சுட்டு தான் நாங்க போவோம்னு சொல்லிட்டு அவங்க நின்று பெரிய பெரிய வாத்தியோ. எங்க வீடு வந்து 1வது சந்து, 16 சந்துக்கு அவனுங்க அதை ஃபுல்லா அடிக்கணும். அப்ப எவ்வளவு பெரிய வாத்தியத்தை அவங்க வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த வாத்தியத்தை அடிக்க ஆரம்பிச்சாங்க, என்ன நடுவுல நிக்க வச்சுட்டாங்க. எல்லாருடைய கண்களும் ஏ மேலதான் இருந்தது. இவ ஆடிடணும் ஆடிடணும், இவ அசிங்கப்படணும், இன்னும் இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருக்கா, இவா எப்படியாவது ஆடிடணும்னு சொல்லி தெரு ஜனங்களுடைய கண்கள், தலைவர் பொண்டாட்டியுடைய கண்கள் எல்லாம் ஏன் மேலதான் இருந்தது. உடுக்க அடிக்கிறவங்க சாதாரண அடியை விட பலமா அடிக்கிறாங்க. நான் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒன்றே போதும்ப்பா, உம்முடைய கிருபையினால் என்னை மறைத்துக்கோங்க, இந்த ஜனங்கள் மத்தியில நீரே மெய்யான தேவன் என்பதை நீங்க நிரூபியுங்க, நான் உம்முடைய மகள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளட்டும் சொல்லி கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தங்க. நமக்கு ஜெபிக்கிறதுனா சொல்லியா கொடுக்கணும், எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. அந்த பொண்ணு சிரிக்கிறா, ஹல்லேலூயா, உண்மைதான் உண்மைதான். ஆவிக்குரியவங்களுக்கு அதனுடைய ரகசியம் என்னன்னு தெரியும். நான் எவ்வளவு நேரம் ஜெபிச்சேன்னு எனக்கு தெரியலங்க. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க நான் சாவின் விளிம்பில் இருந்தப்போ எப்படி தேவ வல்லமை ஒரு மேகத்தை போல இறங்குச்சோ, அதே வல்லமை அதே தேவ கிருபை நான் நிற்கிற இடத்துல என்னை சுற்றி பாளையம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. என்னை சுற்றி பாளையம் இறங்க இறங்க இறங்க வெளியே ஜனங்க பேசுகிற சத்தம் எனக்கு ஒன்றுமே கேட்கலை, உடுக்க அடிக்கிற சத்தம் எனக்கு ஒன்றுமே கேட்கலை, நான் ஜெபிக்கிற சத்தம் தான் எனக்கு கேட்டுச்சு. ஹல்லேலூயா. ஜெபித்துக்கொண்டே இருக்கேன் ஜெபித்துக்கொண்டே இருக்கேன். அடிக்கிறவனுங்க எவ்வளோ நேரம் அடித்தானுங்க தெரில, கையெல்லாம் வலிச்சு போய் நிறுத்திட்டு தலைவர் பொண்டாட்டியை பார்த்து சொன்னாங்க, ஏமா எங்களுக்கு வேறு வேலை இல்லை, இங்கேயே எங்கள் சோழியை முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா, நாங்கள் 16 சந்துக்கு போனோம், இது 1வது சந்து தான், இங்கேயே எங்கள் சோழியை முடிச்சிடலான்னு நினச்சிட்டியா, நீ கொடுக்குற பணமும் வேணாம் சரக்கும் வேணாம்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டானுங்க. ஹல்லேலூயா. தலைவர் பொண்டாட்டி சொன்னா, இப்படி அம்மா விரட்டி விட்டே நான் சொன்னேன், மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்ளுங்க, ஜீவனுள்ள தேவனை நீங்க கண்டுகொள்ளுங்க. இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனா இருக்கிறார் சொல்லும் போது அவர் சொன்னா, திரும்பி நின்று சொல்றா ஜனங்க கிட்ட, இங்க பாருங்க யாரும் இன்னும் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது, இன்னொரு 5 நிமிஷம் நம்ம இங்க நின்னா நம்மளையும் கிறிஸ்தவளா மாத்திடுவா, எல்லாம் ஓடுனோனே அதது வீட்டை பார்த்துட்டு ஒரே ஓட்டமா ஓடுது. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம், சொந்த பந்தங்களை இழந்தேன் என் தேவனுக்காக, எனக்கு தெரிந்த நண்பர்கள் எல்லாரையும் இழந்தேன் என் தேவனுக்காக, ஆனால் என் தேவனுக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலே அவரை நான் அறிந்து கொண்டேனே, அவரை நான் தெரிந்து கொண்டேனே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். எவ்வளவோ ஆத்துமாக்கள் இருக்காங்க, நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் பாத்தீங்களா, உங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு, உங்கள் மீது வைத்திருக்கிற இரக்கம், இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என் சகோதரியே, மொத பாகத்தை நான் சாட்சியின் மொத பாகத்தை மொத சர்வீஸ்ல நான் பேசிட்டேன், உங்ககிட்ட தயவு கூர்ந்து நான் சொல்றேன், அந்த சாட்சியை நீங்க பாஸ்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அதுக்கான ஆயத்தங்களை செய்வார், நீங்க அதுல பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்றது என்னுடைய 2வது பாகத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரி, எதற்காக இந்த சாட்சிகள்லாம் உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன்னா, வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் வரும், எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், கண்ணீர் எல்லாம் வரும், எல்லாவற்றிலையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்கள் நிலையாய் நின்னீங்கன்னா உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுங்க, உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது, அதற்கு நானே சாட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில காணப்படும் பெரிய பெரிய கஷ்டங்கள் பாரமான சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கிறது போல இருக்கும், ஆனா ஜெயம் கொடுக்கிற தேவன் என் பக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்லி அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களை யார் என்ன கேலி பேசியிருந்தாலும் சரி, உங்களை என்ன பிரச்சனை பண்ணி உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி, அதை கண்டு நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள் பக்கத்துல இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரியவருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும், யுத்தம் அவருடையது, நீ சும்மா இருந்தா போதும், நம் தகப்பன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த வைராகிய குணம் நமக்கு வேண்டும். அந்த குணம் உனக்குள்ள இருந்துடுச்சுன்னா, எனக்கு இருக்கிற கஷ்டம் என்ன, எனக்கு இருக்கிற போராட்டம் என்ன, என்ன பண்ணிட முடியும், ஒன்னும் பண்ண முடியாது, பெரியவர் என்னோடு இருக்கிறார். அனிதா சகோதரிக்கு விடுதலை கொடுத்தவர் எனக்கும் விடுதலை தருவார்.
அல்லேலூயா. அனிதா சகோதரியே ஒரு குறி சொன்னவள இன்னைக்கு சாட்சியாய் அவருக்கென்று புரோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறாரே, இதே சாட்சியோட என்னையும் அவர் நிலைநடத்துவார்னு சொல்லி உங்க இருதயத்துல ஒரு விசுவாசம் வந்துட்டா போதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்க்கணும். என் தேவன், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தேன், யாருமே வந்து என்னை சந்தித்து பேச மாட்டாங்க, என்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க, படிப்பறிவு கிடையாது, ஒன்றும் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாரே. இலங்கை தேசத்திற்கு ஜூன் மாதம் நான் போயிருந்தேன். ஒரு பெண்மணியா 28 நாள் அங்கே தங்கி சபைகளில் சாட்சியை அறிவித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னைக்கு எவ்வளவோ பேர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மாதம் வருகிற 21ஆம் தேதியும் நான் இலங்கை தேசத்துக்கு போகிறேன். எதற்காக கர்த்தர் என்னை கொண்டு போகிறாருன்னு தெரியல. எத்தனை பேர் இந்த சாட்சியின் மூலமாக ஆறுதல் அடைய போகிறாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. தன்னந்தனியாக தான் போகிறேன். ஆனால் உங்களை போல் அங்கே சகோதர சகோதரிகள் எனக்கு அங்கே அநேகம் உண்டு. கூட பிறந்தவங்க, சொந்த பந்தங்கள், யார் நம்மளை கைவிட்டா என்னங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு எல்லாமே. ஏன்னா அவருடைய சாயலில் நம்ம இருக்கிறதுனால நிச்சயமா அங்கிருந்து உண்மையான அன்பு தான் வருமே தவிர போலியான அன்பு வராது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயலில் நம்ம இருக்கிறதுனால, கிறிஸ்துவின் அன்பை நம்ம பிரதிபலிக்கிறதுனால அதில் மாயம் இருக்காது, ஒளிவு மறைவு இருக்காது, உண்மையான அன்பு மட்டுமே இருக்கும். அல்லேலூயா. நமக்காக பாடுபட்டு, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம் மத்தியில் பரிசுத்த ஆவியானவராய் உலாவி கொண்டிருக்கிறாரே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் நம்ம தைரியத்தோட, உற்சாகத்தோட, விசுவாசத்தோட இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிடுச்சு. அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டு அவருக்கண்டு எப்படி ஆத்துமாக்களை எல்லாம் நம்ம சேகரிக்கிறது, எப்படி ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரது, நான் பெற்ற நன்மைகளை அவரும் பெற்றுக்கொள்ளணுமேனு சொல்லி அந்த தாகம் துடிப்பு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அதிகமாகி கொண்டே இருக்கணும். நான் எவ்வளவு ஊழியம் செய்தாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இது போதாதுப்பா, இது பத்தவே பத்தாது, இது பத்தவே பத்தாது, தொண்டை கட்டி இருக்கு. ஆனாலும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இது பத்தவே பத்தாது, இன்னும் ஊழியத்தை கொடுங்க, இன்னும் உமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும்

போகிற ஒரு கழுதையா, அல்லேலூயா, ஒரு ஆகக்கூடிய ஒரு பாத்திரமா, இது எல்லாமே பண்ணும், இதனால எல்லாம் செய்ய முடியும்ன்றத நிரூபிக்கும் விதமாக என்னை இங்க நிறுத்தி இருக்கிறாருன்னா அவருக்காக நம்ம எவ்வளவு நாளும் செய்யலாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, அவருடைய அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவங்க எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இவ்வளோ போராட்டமா இருக்கு, அவங்க கிட்ட போயிட்டு எனக்கும் தான் கஷ்டம் இருக்கு, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆத்மா அவ்வளவுதான், மனசு கஷ்டப்படும், ஐயோ அப்ப நான் சொல்றதுக்கு யாருமே கிடையாதா, என்னுடைய துக்க நாட்களோட தான் நான் செத்து போணுமான்னு சொல்லி அந்த ஆத்மா பரிதவிக்க, ஏன்னா அந்த நாட்கள்ல நானும் பரிதவிச்சிருக்கேன், அதனால அவங்களுடைய வலி வேதனை என்னன்றது எனக்கு தெரியும். அல்லேலூயா. உங்க மத்தியில வந்து சொல்லும் பொழுது நீங்க சொல்லணும், என் சபைக்கு வாமா, நான் பெற்ற நன்மையை நீயும் பெற்றுக்கோ, நான் பெற்ற விடுதலையை நீயும் பெற்றுக்கோ, வான்னு சொல்லி நீங்க இங்க அழைச்சிட்டு வரும் பொழுது ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் உங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தையும் பேசுவாரு, அவர்களுக்கு பேச வேண்டிய வார்த்தையும் பேசுவாரு, இதற்கேற்ற பலனை நீங்க பரலோகத்துல போகும்போது பார்க்கலாம். என் சகோதர சகோதரியே, ஆத்துமாக்கள் வந்து உங்ககிட்ட பேசுதுன்னா சும்மா சாதாரணமா வந்து பேசல, உங்களால அந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்ன்ற நம்பிக்கையில தான் ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மொத மொத ஒரு சபையில என்கிட்ட கொடுத்தாங்க, சிஸ்டர் பேசுங்கன்னு. நான் சொல்றேன், ஐயா எனக்கு பேச தெரியாது. பேசுங்க சிஸ்டர், உங்களால முடியும், ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்துட்டாரு, அவர் ஊழியத்தை நம்பி கொடுத்துருக்கிறாரு, இப்படி சொல்லலாமா? நீங்க நிக்கிறேன், கை தனியா ஆடுது, மைக் மட்டும் தனியா இப்படியே ஆடுது, பேசிட்டு இருக்கேன், முகத்துல நல்லா தைரியமா பேசுறேன், ஆனா கையே இப்படியே ஆடுது, பேசிட்டு இருக்கேன். ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ சிஸ்டருக்கு கொஞ்சம் பாவம், இது புதுசு அப்படின்னு. போக போக போக கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்தார், மகிமையாய் கிரியை செய்தார். என் சகோதர சகோதரியே, எல்லாமே நம்ம கத்துக்கிட்டு வரல. தேவனிடத்துல நாம் ஆலோசனை கேட்கும்போது, எனக்கு தெரியலப்பா, எனக்கு இந்த காரியத்தை நீங்க சொல்லி கொடுங்கன்னு கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பத்துல ஒரு பெண்கள் கூட தன்னந்தனியா பிளைட்ல போனாங்கன்னு சரித்திரமே கிடையாது, ஆனா கர்த்தர் என்ன கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று. அல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, நீங்க என்னை விட எவ்வளோ பேர் படிச்சிருக்கலாம், எவ்வளோ அந்தஸ்துல கொஞ்சம் உயர்ந்தவர்களா இருக்கலாம், கர்த்தருக்காக நீங்க எழும்பி நிக்கணும், தைரியமா இருக்கணும். இன்றையிலிருந்து என் தேவனுக்காக நான் எதையாகிலும் ஒன்று செய்வேன்ப்பா, நான் இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன், யாருக்காவது ஒரு வசனத்தினாலும் நான் சொல்லிடுவேன், கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருமா. அல்லேலூயா. நீங்க கிட்ட போவீங்க, அவங்க யோ சிஸ்டர் என்ன சொல்லுங்க, அந்த வீட்டு கதையா இந்த வீட்டு கதையா சொல்லுங்கன்னு வாங்க, நீங்க சொல்லணும், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன் பிரச்சனைகளை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நமக்காக வாழ்ந்தது போதும், கர்த்தருக்காக வாழ்ந்து சபைக்கு கொண்டு வந்து அந்த ஆத்மாக்களையும் பரலோகத்திற்கு நேராய் நாம் வழி நடத்தும் பொழுது இதை தாங்க ஆண்டவருக்கு நம்ம செய்ய முடியும். வானம் அவருடைய சிங்காசனமாக இருக்கு, பூமி அவருடைய பாதபடியாக இருக்கு, அவருக்கு நம்ம என்னத்தை செய்ய முடியும்? நம்மளுடைய அன்பை தான் வெளிப்படுத்தணும். எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும்? இப்படி ஆத்ம ஆதாயம் செய்து தான் நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. கண்களை மூடுறீங்களா? நாம் ஜெபிப்போமா? இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும், ஆண்டவருக்கென்று நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். இங்கேருந்து போகும்போது நீங்கள் சும்மா போகக்கூடாது, கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்கிற ஒரு மகனாக மகளாக தான் நான் வெளியே போவேன்ற விசுவாசம் வைராகியம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். எல்லாரும் எல்லாரும் முழங்கால் படிடுங்க, ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே என்னோடு பேசுங்கப்பா, என்ன குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, என்ன குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்களை மூடி கேளுங்க, வாயை திறந்து பேசுங்க. நீங்க வாயை திறந்து பேசினாதான் அவர் உங்களோடு பேசுவார். வாயை திறந்து பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. எனக்காக நான் வாழ்ந்தது போதும்ப்பா, எனக்காக நான் வாழ்ந்தது போதும், உமக்காக நான் வாழுவேன், உமக்கான சேவைகளை முழு இருதயத்தோட நான் செய்வேன். ஓ ரப ஷபலரியாதல பரபோ, ஓ ரப ஷதலரியாந்தலர் யோதர பரபோ, ஓ ரியாக்கல சந்தலரியாந்தலர் யோதரியாதல பரபோ. வாயை திறந்து முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு ஆண்டவரோடு பேசுங்க. அப்பான்ற

உரிமையோட என் அப்பா கிட்ட நான் பேசுறேன், நான் எதற்காக வெக்கப்படணும், என் அப்பாவுடைய வீட்டுல நான் இருக்கிறேன், நான் எதற்காக வெக்கப்படணும், என் அப்பாவுடைய சமூகத்துல நான் நிக்கிறேன், நான் யாருக்கு பயப்படணும்ங்கிற அந்த விசுவாச வைராகியம் உனக்குள் அதிக அதிகமாய் காணப்பட வேண்டும். பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க, உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்க. ஓ ரபா சந்தல ரியாந்தல வரபோ. அந்த நாட்கள்ல ஆண்டவரை நோக்கி விடும் பொழுது இந்த சர்பத்தின் பிடியில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, என்னை தேற்ற யாருமே இல்லையே, என் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லையே என்று நான் கேட்கும் பொழுது, நீ கூப்பிட்ட இயேசு நானே என்று எனக்கு மறு உத்தரவு அருளி என்னோடு பேசுகிற தேவன் உங்களோடும் பேசுகிறார் அம்மா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். முதல் முதலில் என்கிட்ட எப்படி அவர் பேசினாரோ இம்மட்டும் அவருடைய அன்பு குறையலங்க. என்னை கரம் பிடித்தவர் என கைவிடலங்க. இறுதி வரை என்னை நடத்தி செல்வார், உன்னையும் நடத்தி செல்வார் அம்மா. நீ அடிக்கடி அவர் கையை விட்டுடுற, ஐயோ சோதனை தாங்க முடியலையே, பிரச்சனைகள் அதிகமா இருக்குதேன்னு சொல்லி அடிக்கடி அவருடைய கரத்தை நீ விட்டுடுற. மனிதர்களுடைய கரத்தை பிடிக்காத, என்னைக்காவது விட்டுட்டு போயிடுவாங்க, இருக்கிற இடமே தெரியாம போயிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்துக்கோ, அவர் உன்னை ஏமாற்ற மாட்டார். ஓ ரபா ஷபல ரியாந்தல பரபோ, ஓ ரியா கல ஷதல ரியாதல பரபோ. எனக்கு நீங்க போதும்பா, ஒப்பு கொடுக்கிறீங்களா? எனக்கு நீங்க போதும்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும்பா, உங்க வார்த்தை எனக்கு போதும்பா, உங்களுடைய இந்த சபை எனக்கு போதும்பா, உங்களுடைய சமூகம் எனக்கு போதும்பா. பேசுவீங்களா? பேசுவீங்களா? ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிப்பீங்களா? மகனே மகளே என்று உன் பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறாரே, உனக்கு தெரியலையா? உன் தோளை பிடித்து உனக்கு ஆறுதல் சொல்லும் தேவனாய் அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறாரே, நீ அறியலையா? ஓ ரபா சந்தல ரியாந்தல பரபோ. ஒரு சிலர் முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாய், கண்ணீரோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாய், ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார், ஆவியானவர் உன் பக்கத்தில் உன்னை அரவணைத்து கொண்டிருக்கிறார், உன்னை தேற்றி கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்ய போகிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை தேற்றுவார். நன்றி ஆவியானவரே, நன்றி. இம்மட்டும் உன் பிள்ளைகளோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா. உன் பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தந்தீரே, நீர் யார் என்பதை நீர் விளங்க செய்தீரே. உமக்கு கொடான கொடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜீன் வால்ஜின் களவு செய்ததற்காக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையை அனுபவித்து வந்தான். விடுவிக்கப்பட்ட அன்று வெளியே வந்த அவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அவன் தங்குவதற்கு எந்த வீடும் இல்லை. ஒரு நாள் மாலை மிகவும் பசியாயிருந்த பொழுது சில பணக்கார வீடுகளை தட்டி பிச்சை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஒரு பெரிய வீட்டின் கதவை தட்டினான். போதகர் உடை அணிந்த ஒரு வயதானவர் வந்து கதவை திறந்தார். அந்த பட்டணத்திலிருந்த பேராயர் அவர். "உள்ளே வா, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவோம்" என்று அவனை அழைத்து சாப்பாட்டு மேஜையில் உட்கார வைத்தார். நன்றாக சாப்பிட்ட அவன், "ஐயா, நான் எதற்கும் உதவாத ஒரு சிறை கைதி" என்று கூறினான். அதற்கு அவர், "அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நீ மிகவும் களைத்து இருக்கிறாய், என்னோடு வந்து இளைப்பார்" என்று அவனுக்கு ஒரு அறையில் நல்ல படுக்கையை காண்பித்தார். சில மணி நேரங்களுக்கு பின் அவனால் தூங்க முடியவில்லை. சிறையில் தன்னுடைய கடினமான நாட்களை நினைத்து பார்த்து தான் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்று ஆழமாக சிந்தித்தான். அப்பொழுது அவன் சற்று முன் சாப்பாட்டு மேஜையில் பார்த்த அந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டு அவனுடைய கண்களிலே வந்தது. "இதை விற்றால் பல மாதங்களுக்கு கூட நான் கஷ்டப்படாமல் சாப்பிடலாமே" என்று நினைத்தான். பின் அந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். நடு இரவில் இப்படி இந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டோடு தெருவில் சென்ற அவனை இரவு ரோந்து வந்த காவல்காரர்கள் பிடித்தார்கள். "நீ யார், எங்கே இருந்து வருகிறாய்?" என்று கேட்டபொழுது அவனுக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை. அந்த மெழுகுவர்த்தி தண்டை பார்த்தவர்கள் இவன் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே இதை களவு செய்திருக்கிறான் என்று தீர்மானம் செய்தார்கள். அடுத்த நாள் காலையிலே காவலர்கள் அந்த வெள்ளி விளக்கு தண்டை எடுத்து வந்து அந்த பேராயர் இல்லத்தில் போய், "ஐயா, இது உங்களுடையதா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர், "ஆம், என்னுடையதான். நேற்றுதான் நான் என்னுடைய நண்பனுக்கு கொடுத்தேன்" என்று கூறினார். அது மட்டுமல்ல, காவல் அதிகாரிகளோடு இருந்த ஜீன் வால்ஜினை பார்த்து, "மகனே, எப்படி இருக்கிறாய், நன்றாயிருக்கிறாயா?" என்று கேட்டு பேச ஆரம்பித்தார். உடனே காவலர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அதன்பின் ஜீன் வால்ஜின் பேராயரின் கால்களில் விழுந்து, "ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனி நான் ஒரு நாளும் திருடமாட்டேன் என்று தீர்மானித்து விட்டேன்" என்று கூறினான். ஆம், அன்பு அனைவரையும் வெற்றி காணச் செய்யும் என்பது எத்தனை உண்மை இல்லையா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று வேதம் கூறுகிறதல்லவா? நாமும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ளவர்களாய் வாழ்வோமா?